கொடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மனிதன் சத்தியம், தானம், சோம்பலின்மை, அன்பு, பொறுமை, தைரியம் ஆகிய 6 குணங்களையும் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்கிறது விதுர நீதி.

0: சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமிக்கு.
1: நேரம் காலை 5:44 கொடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பக்தி என்பது அழுது கதறுவது அன்று, பிச்சை எடுப்பது அன்று. அது ஆனந்தமும் ஈஸ்வர பிரேமையும் நிறைந்து இங்கெனம் என்று எடுத்துரைக்க இயலாது.

கோடை பண்பலையின் அருள் மாலை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சும்மா இருப்பதை விட பயனற்ற முயற்சியாவது செய்வது சால சிறந்தது என்கிறார் ரூமி.

கொடை பண்பலை 100.5 MHz இன்று உங்களுக்கு வழங்க காத்திருக்கும் நமது நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில், ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா மற்றும் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரமும் பலம். 7 மணி சுகமான காலையில் பாட்டும் பதமும், பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று ஆகியவற்றோடு இனிய பாடல்களும் பலம். 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் RKG நெய்யின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸ் ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 8:05

புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவலும் கேட்க இருக்கிறோம். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் படிக்கலாம் வாங்க என அழைக்கிறது. சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கிறார் கொடைக்கானல் அரசு மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர்கள் முனைவர் ச பேபி ராணி மற்றும் முனைவர் க அன்புமணி ஆகியோர். 10 மணிக்கு கவிதையும் கானமும். முற்பகல் 11 மணிக்கு லேக் FM மகளிர் நேரம் நண்பகல் 12 மணி. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீல வழி. தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை 1 மணிக்கு. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக இன்று சிறப்பிக்கிறார் திருப்பூர் மாவட்டம் இளங்கோவன் அவர்கள். உயிரெழுத்து பிற்பகல் 3 மணிக்கு. இன்று தனது பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்கிறார் தேனி மாவட்டம் NRT நகர் குருசாமி அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை. 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்தூரிகை. இன்றைய வண்ணத்தூரிகை பண்பலைக்கழகமாக. சித்திர செவ்வானம் 5 மணிக்கு வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம் 5:30 நாவல் நேரம் 5:40 6 மணிக்கு ஆலய தரிசனம். தொடர்ந்து கதம்ப மலர்கள் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை 6:05 6:40 பண்ணையும் பசுமையும் சிறுதானிய உற்பத்தியில் வறட்சி மேலாண்மைக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் உளவியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கதிர்வேலன் அவர்கள். 7 மணிக்கு அடுத்தது என்ன தனித்துவமான படிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் கலைச்செல்வன் அவர்கள். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. 9 மணிக்கு கொடைத்தன்றல். தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு நினைவே சுகம் 10 மணிக்கு. இரவு சிறகு விரியும் முன்னிரவு 11 மணிக்கு. இணைந்தே இருங்கள் கோடை பண்பலையின் வழமையான அலைவரிசை 100.5 MHz தஞ்சை நேயர்கள் 101.2 MHz உடன்.

வாக்குறுதி முழு நிலவை போன்றது. உடனே நிறைவேற்றாவிட்டால் அது நாளுக்கு நாள் தேய்ந்துவிடும். வாக்குறுதி முழு நிலவை போன்றது. உடனே நிறைவேற்றாவிட்டால் அது நாளுக்கு நாள் தேய்ந்துவிடும் எனும் ஜெர்மன் நாட்டு பழமொழியோடு நிறைவுறுகிறது அருள் மாலை. கொடை பண்பலை 100.5 MHz இனி உதயத்தை வரவேற்று வசந்த விடியல் நிகழ்ச்சி செய்தி சுருக்கத்திற்கு பிறகு.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் GS சமீரன் தலைமையில் நடைபெற்றது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத்தை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

இனிய காலை வணக்கம் நேய உறவுகளே. இன்று சர்வதேச தேயிலை தினம். தேயிலை உற்பத்தி செய்யும் இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகள் டிசம்பர் 15 தேதியை தேயிலை தினமாக கொண்டாடி வருகின்றன. எதற்கு

இரண்டு நாட்கள் தேயிலையை கொண்டாட வேண்டும், வருடம்தோறும் தேயிலையை கொண்டாடணும், கொண்டாடுறோம் அப்படின்னு கையில் தேநீர் கோப்பையோடு கண்களில் உற்சாகம் மின்ன காதுகளில் இசை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் உங்களுடன் கொடை பண்பலை 100.5 MHz இணைந்து உதய பொழுதை வரவேற்கும் வசந்த விடியலை தர தொடங்குகிறது.

0: உள்ளதை இல்லை என்று கூறி மறைக்கின்ற செயலை கனவிலும் கூட செய்யாதவரிடம் சென்று இறந்து பெறுவது என்பது கொடுப்பதைப் போன்றே இன்பம் தருவது. குறள் எண் 1054, அதிகாரம் 2.
1: இரத்தலும் ஈடலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு.
0: உள்ளதை இல்லை என்று கூறி மறைக்கின்ற செயலை கனவிலும் கூட செய்யாதவரிடம் சென்று இறந்து பெறுவது என்பது கொடுப்பதைப் போன்றே இன்பம் தருவது. குறள் எண் 1054, அதிகாரம் 2.

கொடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து மெகா ஹெர்ட்ஸில் வசந்த வெடியால் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கொடைக்கானலில் மலர் கண்காட்சி நடைபெறும் பிரயன் பூங்காவில் நமது கோடை பண்பலையின் அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நேயர்கள் அறிவிப்பாளர் போன்று புகைப்படம் எடுத்து மகிழும் வண்ணம் செல்ஃபி ஸ்டாண்ட் வைக்கப்பட்டிருக்கிறது. நமது கோடை பண்பலையில் நேரலையில் பேச விரும்பும் நேயர்கள் தினமும் நடைபெறும் லேக் எஃப்எம் நிகழ்ச்சியில் முற்பகல் 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை பூங்காவில் இருந்து பேசி மகிழலாம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். முற்பகல் 11 மணிக்கு லேக் FM ஏரிச்சாலையில் இருந்து, நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி, 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் திருப்பூர் மாவட்டம் இளங்கோவன் அவர்கள், நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, தேனி மாவட்டம் NRT நகர் குருசாமி அவர்களின் தெரிவில், 4 மணிக்கு வண்ணத்தொரிகையில் பண்பலைக்கழகம், 7 மணிக்கு அடுத்தது என்ன தனித்துவமான படிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் கலைச்செல்வன் அவர்கள், 8:00 இளமை பேசுகிறது வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு ஆகிய 2 சொல் விளையாட்டுகளோடு, 9:00 கொடை தென்றல், 11:00 நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக.
1: நேரம் 6:14 கொடை பண்பலை 100.5 MHz வசந்த விடியல் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.

0: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர்.
2: நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்கள போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: எங்க காலேஜ்ல மேனேஜ்மென்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
2: சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
3: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
6: ஆர்கேஜி நெய்
3: இணைந்து வழங்குவோர் ஆர்விஎஸ் காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
7: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
11: கவுன்சிலிங் கோட் 2610.

0: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
1: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
0: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
1: கால் 8220782333.
2: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
5: ஆர்கேஜி நெய்
2: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
2: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
10: கவுன்சிலிங் கோட் 2610.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: நாமக்கல் மாவட்டம் நைனாமலை வரதராஜ பெருமாள் கோவிலை தரிசிக்கலாம் என்று

பொதுவாக புரட்டாசி மாதம் என்றாலே எல்லா பெருமாள் கோவில்களில் உற்சவம்தான், கோலாகலம்தான். இவற்றில் குறிப்பிட்டு சொல்லத்தக்க ஒரு கோவில் நைனாமலை வரதராஜ பெருமாள் கோவில். கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற வைணவத்தலம் இது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதிக்கு அருகே காளப்ப நாயக்கன் பட்டிக்கு பக்கத்தில் உள்ள கோயில் இது. இந்த கோவில் பெருமாளை தரிசிக்க செங்குத்தான மலை மீது நாம் நடந்து செல்ல வேண்டும். அதற்கு முன் நைனாமலை என்று பெயர் வர காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாவட்டத்தில் ஆதியிலிருந்து தெலுங்கு மொழி பேசும் மக்கள் அதிகம் வசித்து வருகிறார்கள். அதோடு நாயக்க மன்னர்கள் இங்கே ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். அதனாலேயே சில தெலுங்கு வார்த்தைகள் அப்படியே பழக்கத்தில் வந்திருக்கின்றன. அந்த வகையில் தெலுங்கு மொழியில் நைனா என்றால் தந்தை என்று பொருள். கடவுளை தந்தையாக வழிபடும் சம்பிரதாயப்படி இந்த பெருமாளையும் நைனா என்று அழைத்து இவர் தங்கும் மலையை நைனாமலை என்றும் போற்றி வருகிறார்கள் பக்தர்கள். இது தவிர இம்மலையில் பல முனிவர்கள் தவம் இயற்றி வரதராஜ பெருமாளை தரிசித்து இறைப்பணி ஆற்றி வந்தார்கள் எனவும், அவர்களில் ஒருவரான கண்மநயன மகரிஷி இந்த பெருமாளுக்கு பல கைங்கரியங்களை செய்து நிறைவாக இம்மலை மீதே சமாதி கொண்டதாலும் இம்மலை நைனாமலை என்று பெயர் கொண்டதாகவும் பேர்காரணம் ஒன்று சொல்லப்படுகிறது.

0: சரிவான தோற்றம் கொண்டிருக்கும் இந்த மலை சிகரத்தை அடைய 3 கிலோமீட்டர் உயரே நடந்து செல்ல வேண்டும். அகலம் குறைவான 3700 படிகளை கடக்க வேண்டும். மலைமுகடு பகுதி முழுவதையும் கோவில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. இது சேந்தமங்கலம் பகுதியை ஆண்ட ராஜ கம்பளத்து நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த ராமச்சந்திர நாயக்கரால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல் தெரிவிக்கிறார்கள். கோவிலில் வரதராஜ பெருமாள் தாயார் குவளைய வள்ளியுடன் அருங்காட்சி நல்குகிறார். மகா மண்டபத்தில் ராமர், சீதை, லட்சுமணன், வெண்ணை விரும்பியான நவநீத கிருஷ்ணன், நரசிம்மர், வீர ஆஞ்சநேயர், மன்மதன், ரதி, ஐயப்பன் மற்றும் தசாவதார சிற்பங்களும் அருள் பெருக்குகின்றன. 100 ஆண்டுகளை கடந்த இந்த கோவிலில் இயற்கை மட்டும் ஒரு அதிசயத்தை நாள் தப்பாமல் அரங்கேற்றி வருகிறது. அதாவது ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 30ஆம் தேதி வரை உதய நேரத்தில் சூரியன் தன் கிரகங்களால் பெருமாளை வழிபடும் பரவசமூட்டும் அந்த காட்சி இன்றளவும் பொய்க்காமல் நடைபெற்று வருகிறது. பெருமாளுக்கு பச்சை காய்கறிகளை நிவேதமாக படைப்பது இந்த கோயிலில் வித்தியாசமான வழிபாட்டு முறையாக இருக்கிறது. கொங்கு நாடு மட்டுமன்றி தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் வசிக்கும் பல 100 பக்தர்கள் இந்த வரதராஜ பெருமாளை புரட்டாசி மாதத்தில் தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் புதன் சந்தை இருக்கிறது. இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் நைனாமலை அமைந்துள்ளது. சேந்தமங்கலத்திலிருந்து வருவதனால் 5 கிலோமீட்டர், நாமக்கலிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதுவரை நாமக்கல் மாவட்டம் நைனாமலை வரதராஜ பெருமாள் கோவிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேரம் காலை 6:30.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ PhD மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, PhD College of Education சங்ககிரி, BA, BCom, MA, MCom, MSc போன்ற பட்டப்படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தகுதியான மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள். ஸ்ரீ PhD மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9865885530.

0: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
3: ஆர்கேஜி நெய்
0: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
8: வைகரையின் எலக்ட்ரானிக் குயிலோசை கொடை பண்பலையில் வசந்த விடியல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவரையும் வாழிய நீடு என வாழ்த்தி மகிழ்கிறது உங்கள் கொடை பண்பலை 100.5 MHz.

0: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான க்யூட்டான பாப்பா வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேர் என்ன?
1: பி தன்விகாங் சார்.
0: தன்விகா, எங்க போச்சு? உங்க பல்ல காணாம போயிருக்கு
1: சார். உலந்திருச்சுங்க சார்.
0: உலந்திருச்சா? எங்க உலந்துச்சு?
1: கீழே உலந்துருச்சுங்க சார்.
0: கீழே உலந்துருச்சா? நீங்க தொலைச்சிட்டீங்களா இந்த பல்லெல்லாம்?
1: ஆமாங்க சார்.
0: எப்ப தொலைச்சீங்க
1: சார்? ரொம்ப நாளுக்கு முன்னாடி.
0: ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தொலைச்சிட்டீங்களா? சரி சரி, தேடி எடுக்கலையா நீங்க அந்த பல்ல?
1: அந்த அம்மாயி மண்ணில் போட்டாங்க.
0: சரி சொல்ல குட்டி, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: என் பள்ளியின் பெயர் ஸ்ரீ வித்யாசாகர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
0: ஓ அப்படியா? சரி அழகு. கையில் இது என்ன, ரெண்டு கையிலையும் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க, இது யார் வாங்கி கொடுத்தது?
1: அம்மா வாங்கி கொடுத்தாங்க சார்.
0: என்னென்ன கலர் இது?
1: பிங்க்கும் ஒயிட்டும் சார்.
0: உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்?
1: பிங்க் அண்ட் ப்ளூங்க சார்.
0: அப்படியா? அப்போ அந்த ஒயிட் கலரை கழட்டிடலாமா நம்ம? தூக்கி போட்டுருவோம். பல்லு காய தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டுருவோமா? வேண்டாமா? சரி சரி, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு?
1: பட்டாணி சாப்பாடு.
0: வா, சரி சரி, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: எமது பள்ளியின் குறிக்கோள்களை பற்றி சொல்ல போறாங்க சார்.
0: என்ன குறிக்கோள்கள் சொல்லுங்க, கேட்போம்.
1: எமது பள்ளியின் குறிக்கோள்கள் ஆரோக்கியம், ஒழுக்கம் மற்றும் கல்வி. முதலாவதாக ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்பது அமுதமான செல்வம். நம் உடலும் மனமும் நலமாக இருந்தால்தான் வாழ்வு வளம். எனவே ஆரோக்கியத்திற்கே முதலிடம். இரண்டாவதாக ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப ஒழுக்கம் மனிதனின் உயிரான அணிகலம். அது இல்லா வாழ்க்கை வழித்தவரும் பயணமாகும். எனவே ஒழுக்கத்திற்கே இரண்டாம் இடம். மூன்றாவதாக கல்வி. கல்வி என்னும் தீபம் நம் கண்களை திறக்கும் ஒளி. அறியாமை இருளை அமைதியாக அகற்றும் வழி. எழுத்துக்கள் விதையாகி எண்ணங்கள் மரமாகும். வாசிப்பு வழியிலே வாழ்க்கை உயரமாகும். ஒழுக்கமுடன் சேர்ந்த அறிவே உண்மையான கல்வி. மனிதனை மனிதனாக்கும் மகத்தான செல்வமே கல்வி.

0: தேவையானது. எனவே ஆரோக்கியமும் ஒழுக்கமும் இருந்தால் கல்வியானது மிக சிறப்பான வழியில் அமையும். இறுதியாக எமது பள்ளியை பற்றி சில வரிகளில் கவிதை. பள்ளி எண் 2 வீடு, புன்னகை மலரும் கூட, ஆசிரியர் அன்பு மொழி, அறிவின் முதல் பாதை, நண்பர்களின் கனவுகளோடு நாள்தோறும் நான் வளர, ஆரோக்கியமும் ஒழுக்கமும் கல்வியையும் உயிராய் கற்றுத்தரும் பள்ளி எம் பள்ளி, ஸ்ரீ வித்யாசாகர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. நன்றி.
1: வாவ், ரொம்ப அழகாக சொன்னீங்களே, இது யார் சொல்லி கொடுத்தாங்க?
0: மிஸ் சொல்லி கொடுத்தாங்க சார்.
1: எந்த மிஸ் சொல்லி கொடுத்தாங்க?
0: மஞ்சுளா மிஸ் சொல்லி கொடுத்தாங்க சார்.
1: ஓ, அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. மஞ்சுளா மிஸ் சொன்னாங்க நீங்கள் நல்லா படிப்பீங்களாம்ல.
0: நல்லா படிப்பாங்க சார்.
1: படிக்க மாட்டீங்களா?
0: நல்லா
1: படிப்பீங்களா? சரி சரி. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: நானு, தம்பி, அம்மா, அப்பா, அம்மா, தாத்தாவும் இருக்காங்க.
1: அப்படியா? சரி சரி. உங்க தம்பி பேர் என்ன?
0: லிட்வின்.
1: அப்பா பேர் என்ன?
0: பிரகாஷ்.
1: அம்மா பேர்?
0: நித்யா.
1: பிரகாஷ் அப்பா என்ன பண்றாங்க?
0: நான் கரஸ்பாண்டன்ட்டா இருக்காருங்க சார்.
1: அப்படிங்களா? அம்மா என்ன பண்றாங்க?
0: டீச்சரா இருக்காங்க சார்.
1: ஆஹா, அப்ப உங்களுக்கு தெரியாததெல்லாம் நிறைய சொல்லி தருவாங்களா?
0: சொல்லி தருவாங்க.
1: சரி சரி. நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க?
0: கலெக்டர் ஆக போறேன் சார்.
1: சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஆட்சியாளர் ஆகிறதுக்கு கொடைப்பண்புலையின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
6: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
7: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: RKG நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
10: RKG நெய்
7: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
11: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
7: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
7: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
14: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
15: கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
16: வசந்த விடியல் வழி இனிய இசையை தந்து கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 MHz இனி சென்னையிலிருந்து செய்திகளை வழங்கவிருக்கிறது.

செய்திகள். வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்டது. இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்ரிகோலா என்ற விருதை உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமை இயக்குநர் ஹியூ டோங் யூ அவருக்கு வழங்கினார். இந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமக்கு கிடைத்த இந்த கௌரவத்தை லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்போர், வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார். உணவு பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி மற்றும் மனித நலனில் இந்தியாவின் பெரும் அர்ப்பணிப்பை இந்த விருது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு என்பது கொள்கை சார்ந்த அம்சமாக மட்டுமின்றி அது மனித சமூகத்தின் மீதான பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா ஒரு நீடித்த பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான வேளாண் சூழலை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். அதேவேளையில் அறிவியல் சார் வேளாண்மை நாடு முழுவதும் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக திரு மோடி தெரிவித்தார். இந்திய வேளாண்மையில் தொழில்நுட்பம் முக்கிய வலிமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதிக அளவில் உற்பத்தி செய்வது மட்டும் வேளாண்மையின் எதிர்காலமாக அமையாது என்று குறிப்பிட்ட பிரதமர், அது சிறப்பாக உற்பத்தி செய்வதில்தான் அமையும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் புதுதில்லி வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பெற்ற பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு பியூஷ் கோயல் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு அமித்ஷா, இந்த கௌரவம் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையுடன் தொடர்புடைய லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பெருமை என்று கூறியுள்ளார். வேளாண் சீர்திருத்தங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனில் பிரதமரின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில், பயிர் காப்பீட்டு திட்டம், விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் உட்பட இந்திய வேளாண் வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உணவு பாதுகாப்பு, மக்கள் நல்வாழ்வு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை இவ்விருது அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டாலும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ப. சிதம்பரமும் திரு மாணிக்கம் தாக்கூரும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தாங்கள் தாவேக் அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக இன்று நடைபெறும் அரசியல்

0: ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 3 நாட்களுக்கு அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சைப்ரஸ் நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலிடஸ் 3 நாள் இந்திய பயணமாக நேற்று மாலை மும்பை வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. மூளைச்சாவு அடைந்த தருமபுரி மாவட்டம் அரூர் கிளப்பாறையைச் சேர்ந்த இளைஞரின் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் புஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்து இணையை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர், சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா புனாச்சா, சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்ட காலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வசந்த விடியல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நிறைவுறும் வசந்த விடியல் மீண்டும் கோடை பண்பலையில் நாளை காலை 6 மணிக்கு மலரும். இனி கோடை பண்பலையில் சுகமான காலை.

நட்சத்திரம் நாளையில இருந்து தொடங்க போகுது, வெயில் கொளுத்த போகுது அப்படின்னு நாமெல்லாம் நினைச்சு பயந்துட்டு இருந்த நேரத்துல அக்னி நட்சத்திரமா அப்படின்னா என்னன்னு கேக்குற அளவு கடந்த 15 நாளா ரொம்ப இல்லைனாலும் அப்படியே குளு குளுன்னு நல்ல மழை பெஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். பாதி நாள் ஓடிடுச்சு, மீதி என்ன, ஒரு 15 நாள் நல்ல மழையா தானே இருக்கும்னு நாம நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அப்படிலாம் நீ தப்பு கணக்கு போட்டு கூடாது, இதா வந்துட்டே பாரு அப்படின்னு ஊர் முழுக்க வெயில அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நடக்கிறத யாராலையும் மாத்த முடியாதுங்க. ஆனா ஒன்ன மாத்தலாம், என்ன என்ன சொல்லுப்பா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா, நாம நினைக்கிறத மாத்திக்கலாங்க. நாம எதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சிருந்தோமோ அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சரி அதுதான் நடக்கலைல, அடுத்தத என்ன செய்யலாம்னு யோசிப்போம் அப்படின்னு கடந்து போகணுங்க. ஆக எது நடக்குதோ இல்லையோ நாம வாழ்ந்துதாங்க ஆகணும். ஆனா ஒண்ணு, ஏனோ தானோன்னு வாழாம கிடைச்சதை ஏத்துக்கிட்டு சும்மா சந்தோஷமா வாழணும், சரியா? ஓப்பனிங்ற பேர்ல ஓவர கருத்து சொல்ற, ஒழுங்கா பாட்டு போடு அப்படின்னு என்ன திட்ட வர இதயங்களுக்காக இனிய காலையில் இசையோடு இணைகிறேன் நான் சுகன்யா மாத்தானு பூபதி. உற்சாகமான சந்தோஷமான காலை வணக்கம் நேர்களே.

மாதங்கியோட வாய்ஸ்ல காலையிலேயே சும்மா அட்டகாசமான பாடலை கேட்டோம். சுகமான காலை நிகழ்ச்சியில இப்ப இதே அதிர்வோட மீண்டும் ஒரு பாடல் வருது, வாங்க கேட்டு வந்துடலாமா?

கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் ஹெர்பல் நாப்கின் தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் விருப்பமுள்ளோர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

12 நிமிடம் கூடை பன்மலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில பாடல்களோட இணைஞ்சிருக்கிறோம். ஒரு வழியா நேத்து 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியாயிடுச்சுங்க. அப்படி மாணவர்கள்லாம் ஒரே பரபரப்பா இருக்கிறாங்க, என்ன துறை அடுத்து தேர்ந்தெடுக்கலாம், என்ன படிக்கலாம் அப்படின்னு. பிளஸ் டூ முடிச்ச மாணவர்களும் என்னங்க படிக்கலாம் அப்படின்னு ஒரே யோசனையா இருக்காங்க. அதனால தாங்க உங்க கோடைப்பண்பலை 100.5 தினமும் காலை 9 மணிக்கு கோடைப்பண்பலையில வானவில் நிகழ்ச்சியில உங்களுக்காக என்ன படிக்கலாம், இது படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கான நிறைய தகவல்கள் தந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு படிக்கலாம் வாங்க அப்படின்ற தலைப்புல வானவில் நிகழ்ச்சி வலம்பெற காத்திருக்கு. சிறப்பு விருந்து வர இருக்கிறாங்க கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர்கள். யாரெல்லாம் வரப்போறாங்க, என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கணும்னா தவறாம இன்று காலை 9 மணிக்கு உங்கள் கூடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியை கேளுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப 7:13 ஆயிருச்சு. மீண்டும் ஒரு அட்டகாசமான பாடல் வருது. வேளாண் தகவல்கள் வேற கேட்டிருக்கிறோம். அப்போ விவசாய பக்கம் போகாட்டி எப்படி? விவசாயம் செய்யலைனாலும் பரவாயில்ல, வாங்க அப்படியே ஒரு தோட்டத்து பக்கம் போயிட்டு வருவோமா?

அப்படியே ஒரே வெயிலா இருக்குப்பா, வேப்ப மரம் புளிய மரம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி கொடைக்கானலுக்கு வந்துட்டு இருக்கவங்க எல்லாத்தையும் வரவேற்கதாங்க. இன்று காலை 11 மணிக்கு உங்கள் கோடி பண்பலை 100.5 லீக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து வளம்பெற காத்திருக்கு. சும்மாவே கூட்டமா இருக்கும். இப்ப மலர் கண்காட்சி வேற தொடங்கியாச்சு, கேட்கவா வேணும். என்னதான் கூட்டம் இருந்தாலும், என்னதான் குளிரா இருந்தாலும், என்னதான் டிராபிக் ஜாம் ஆனாலும் பரவாயில்லைங்க, நாங்க வந்து பார்த்தே தீர்வோம் அப்படின்னு வந்திருக்கிற உங்களை சந்திக்கிறதுக்காக இன்னைக்கு காலையில 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 லீக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து வளம்பர காத்திருக்குங்க. எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர்கள் உங்களை தேடி வருவாங்க, அவங்கள சந்திச்சு உங்களுடைய அனுபவங்கள்லாம் தெரிவிச்சுட்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு மறந்துடாதீங்க. 7:20 ஆயிடுச்சு, என்ன வரப்போது? நிச்சயமா பாட்டும் பதமும் தாங்க வரப்போது. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம், இந்த பாடல் இந்த வரைக்கும் இந்த அர்த்தம் தானா, இவ்வளவு நாள் தெரியல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி நீங்களும் நினைக்கிறீங்களா? வாங்க கேட்டு வந்துருவோம்.

0: ஜாமத்தில்
1: ஜாமம்.
2: ஒரு ஜாமம் என்பது 2 மணி நேரம் 24 மணித்துளிகள் கொண்டது.
1: ஒரு நாளைக்கு 10 ஜாமங்கள்.
2: 6 நாழிகைகள் கொண்டது
1: ஒரு ஜாமம்.
2: 60 நாழிகைகள் கொண்டது
1: பகல் இரவு கலந்த ஒரு நாளாகும்
2: அர்த்த ஜாமம்.
1: நள்ளிரவு.

11 மணியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு மகளிர் நேரம் வர காத்திருக்குங்க. இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்ற ஒரு விளையாட்டோட வர காத்திருக்கு. என்னதான் வேலையா இருந்தாலும், என்னதான் சமையல் வேலையா இருந்தாலும், இப்ப விடுமுறை நாட்கள்ல நிறைய வேலைகள் இருக்கும், குழந்தைகளை பராமரிக்கிற வேலை இருக்கும். ஆனாலும் இந்த சகோதரிகளுக்கெல்லாம் இப்படிதான் நேரம் இருக்குன்னு தெரியலங்க. சரியா கரெக்டா 12 மணிக்கு தவறாம மகளிர் நேரத்துல வந்து கலந்துக்குருவாங்க. இப்படி கலந்துக்கிறவங்களையும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களையும் வரவேற்கிறது இன்று பகல் 12 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். கண்டுபிடி கண்டுபிடியாக இப்போதாங்க கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிமுக உறவுகள்லாம் வாங்க 24 24 29 அப்படின்ற எண்ணில், மற்ற மகளிர் அனைவரும் வாங்க 290 333 அப்படின்ற எண்ணில், இல்லாட்டினா 24 24 26 அப்படின்ற எண்ணில் கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0 45 42 தவறாமல் இணைச்சிக்கோங்க. இப்ப 7:23 ஆயிடுச்சுங்க. ஏதோ தூது வருதா? என்ன தூது? வாங்க கேட்டு வந்துடலாம்.

இல்லாமங்க இன்னும் லீவு முடியறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் 9 நாள் தாங்க இருக்கு. இருந்தாலும் இப்போ போய் மலர் கண்காட்சியெல்லாம் தொடங்கினா எப்படிங்க? இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய அன்பு உறவுகள்லாம் வந்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்து நம்ம நேரலையில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசலாம். இல்லைங்க, நேரலையில் பேச கொஞ்சம் தயக்கமாக கூச்சமாக வருங்க, ஆனால் அவங்க போடுற பாட்டு மட்டும் நான் கேட்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கேட்கலாம். ஓ, இவங்க தான் இந்த அறிவிப்பாளரா, இவங்க பேர் தான் இதுவா அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கள் அறிவிப்பாளர்களை பார்க்கலாம். நான் இந்த அறிவிப்பாளர்கள் மாதிரி நானும் பேசணுங்க, அட்லீஸ்ட் பேச முடியலன்னா கூட அவங்கள மாதிரி காதில் அந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோனாவது எடுத்துக்கணுங்க அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அதுக்குதாங்க எங்கள் கோடிப்பண்பலை 100.5 இன்னைக்கு பிரையன் பார்க்கில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா செல்ஃபி ஸ்டாண்ட் உங்களுக்காக வச்சுருக்குறாங்க. அடடடா, நல்லா இருக்குல்லங்க, எனக்கே போய் எடுக்கணும் போல் ஆசையாக இருக்குது. அதனால 11 தவறாமல் கொடைக்கானலில் இருக்கவங்களும் வந்துடுங்க, வெளியூரில் இருக்கவங்களும் தவறாமல் வந்துடுங்க. நம்ம நேர்கள்கிட்டலாம் நம்ம அறிவிப்பாளர்கள் பாடல் கேட்பாங்க, எத்தனை நாள் இங்கே தங்கினீங்க, எப்படி பூக்கள்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க. அப்படி பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறப்ப நம்ம அப்படியே நைஸாக போய் அப்படியே செல்ஃபி ஸ்டாண்டில் அப்படியே இந்த ஹெட்ஃபோனெல்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே இன்ஸ்டா வாட்ஸ்அப் ஸ்டோரியிலலாம் வச்சு விட்டு அப்படியே லைக்ஸை வாங்குறோம். சரியா, இதெல்லாம் என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு காலையில் 11 தவறாமல் உங்கள் கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம்ல வர காத்திருக்குங்க. சரிங்களா, 7:30 ஆயிடுச்சு இந்த தகவலோட. மீண்டும் ஒரு அட்டகாசமான பாடல்

0: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
4: ஆர்கேஜி நெய்
1: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
9: கவுன்சிலிங் கோட் 2610.
10: சிந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி சேர அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சிந்தூர பூவே தேன் சிந்தவான்னு ஒரு பாட்டு இருக்குங்க. அதே மாதிரி செந்தூரா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இவ்வளவு எங்க திருச்செந்தூர் அப்படின்னு கூட ஒரு ஊர் இருக்குங்க. செந்தூரா அப்படின்னு ஒரு மாம்பழம் இருக்காங்க. அப்படி அங்க இருக்கா? ஆமாங்க இருக்குங்க. ஏ செந்தூரா மாம்பழத்தை பத்தி சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நம்ம ஊர் தான் அப்படின்னு நினைச்சிட்டீங்க. சத்தியமா இப்படி ஒரு மாம்பழம் இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி மாம்பழ ஏற்றுமதியில் சர்வதேச அளவில் முக்கிய பங்கு வகிக்கிற, இது மட்டும் இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான சிறப்புகள் கொண்ட கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களை தாங்க இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு வந்து உங்களுடைய விருப்ப பாடல்கள்லாம் கேட்டு போங்க அப்படின்னு அன்போடு அழைக்கிறோங்க மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு. அதனால் பொதுவான நேர்கள்லாம் வந்துருங்க 24 24 26 290 333 அப்படின்ற எண்களில், மகளிர் அனைவரும் வாங்க 24 24 29 அப்படின்ற எண்ணில், அறிமுக உறவுகள்லாம் வாங்க 24 24 24 அப்படின்ற எண்ணில், கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0452 42 தவறாமல் இணைச்சிக்கோங்க. இந்த செந்தூரா மாம்பழம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லாமல் கொஞ்சம் பார்சல் அனுப்பி வச்சிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவோம் நாங்களும்.
11: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் மனதோடு ராகம்.
4: ஆர்கேஜி நெய்
1: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
9: கவுன்சிலிங் கோட் 2610.
10: என்னதான் நாட்டு நடப்புகளில் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்த்து படிச்சுக்கிட்டாலும், இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும்,

0: அச்சரும் மன்னரும் சொல்றதுக்கு ஈடாகுமாங்க. அது வேற லெவலுங்க. வாங்குங்க, நம்ம தர்பார்ல இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு வந்துடலாமா?
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள் அமைச்சரே. அங்கே என்ன, நம்முடைய சமையல்காரன் மரத்தடியில் அமர்ந்து சமைத்துக் கொண்டிருக்கிறான்?
4: ஆமாம் அண்ணா, மண்பானை சமையலை நீங்கள் தானே கேட்டீர்கள், அதனால் தான் மரத்தடியில் அமர்ந்து சமைத்துக் கொண்டிருக்கிறான். மண்பானை சமையலை 4 சுவற்றுக்குள் இருந்து சமைப்பதற்கு பதிலாக மரத்தின் அடியில் அமர்ந்து இயற்கையோடு இயற்கையாக சமைத்தால் எப்படி இருக்கும்? அப்போதுதான் சுவை கூடும் அண்ணா.
5: சரி, ஏதாவது மரத்தில் இருந்து விழுந்து விட்டால்
4: பிரியாணி இல்லை என்று சொல்லி தப்பித்துக் கொள்வோம்.
5: அமைச்சரே, இப்படித்தானே என்னை ஏற்கனவே ஏமாற்றினீர்கள் நீங்கள்.
4: நேற்று நடந்ததை மறந்து விடுவார், இன்றோ நடந்ததை நினைவு வைத்திருக்கிறாரே.
5: அமைச்சரே, அன்று தப்பித்தது போல் இன்று நீங்கள் தப்பிக்க முடியாது. ஏனென்றால் சமையல்காரர் பிரியாணி செய்யவில்லை, சோறுதான் வடித்துக் கொண்டிருக்கிறார். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பாருங்கள், ஏதோ ஒரு வித்தியாசமான இலை உள்ளே விழுகிறது. அதை கூட கவனிக்காமல் அவன் கிண்டிக் கொண்டே இருக்கிறான் ஐயா.
4: விடுங்கள் மன்னா, சுடு சோறு ஏதாவது மூலிகை சோறாக மாறிவிட்டு போகட்டும்.
5: என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்?
4: ஆமாம் அண்ணா, சீனாவில் இப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதனால் தான் இன்று நாம் சுவைத்து சுவைத்து குடிக்கிறோமே, தேநீரே உருவாகி இருக்கிறது என்று ஒரு வரலாறு இருக்கிறது, தெரியுமா?
5: என்ன அமைச்சரே?
4: ஆமாம் அண்ணா, சீன அரசர் சென் ஒரு முறை வெந்நீர் குடித்துக் கொண்டிருந்திருக்கிறார். அவர் குடித்துக் கொண்டிருந்த கோப்பையில் ஏதோ ஒரு வித்தியாசமான இலை வந்து விழுந்து விட்டதாம். வெந்நீரில் அந்த இலை பட்டவுடன் அந்த நீரை சுவை மிகுந்ததாக மாறி இருக்கிறது, ஒரு வாசனையும் ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன இலை, எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் சோதித்து பார்த்து விட்டுத்தான் அது தேயிலை என்று கண்டுபிடித்து பின் நாட்களில் தேநீராக உருப்பெற்றிருக்கிறது. சீனாவும் ஜப்பானும் தான் தேநீர் கண்டுபிடிப்புக்கு அடித்தளம் என்று சொல்லப்படுகிறது. அந்நாட்களில் தேயிலைக்காக சிறு சிறு போரெல்லாம் வந்திருக்கிறதாம் அண்ணா. அன்று யதார்த்தமாக நடந்த நிகழ்வு போலத்தான் இன்று நம்முடைய அரண்மனையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய சார்பாக நாமும் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை உலகிற்கு அறிமுகப்படுத்தலாம் அண்ணா.
5: சிறப்பு அமைச்சரே, சர்வதேச தேநீர் தினமான இன்று தேநீர் இப்படியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் என்று அனுமானிக்கக்கூடிய ஒரு செய்தியையும் சொல்லி இருக்கிறீர்கள்.
4: சரி வாருங்கள் மன்னா, சமையல்காரர் சமைத்து முடித்து விட்டார் போல, மரத்தின் அடியிலேயே சென்று அமர்ந்து சாப்பிட்டு விடலாம்.
5: அப்படியெல்லாம் முடியாது அமைச்சரே. முதலில் நீங்கள் சென்று சாப்பிட்டு விட்டு வந்தால் பிறகு நான் வந்து சாப்பிடுகிறேன்.
0: என்ன, நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
6: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7
7: தங்கள் அன்புடன்
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
6: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
7: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
6: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
7: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
6: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
7: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
6: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
7: நமது கோடை பண்பலை 100.5.

வாங்க வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் முத்தான நேராக தேர்வாகி இன்னைக்கு நிலையத்துக்கு வர இருக்கிறாங்க. திருப்பூர்ல இருந்து நம்ம அன்பு நேயர் இளங்கோவன். பாருங்கப்பா, பேரை சொன்னோன்னு என்ன சந்தோஷம் ஐயாவுக்கு. சரி, அதே சந்தோஷத்தோட வந்துருங்க, வந்து நீங்க உங்களுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கோங்க, சரிங்களா? உங்க விருப்ப பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். இப்போ நம்ம ஐயா வந்து திருப்பூர்லேருந்து கிளம்பியிருப்பார், எப்படி வருவார் அப்படின்னு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடலை கொடுத்துருவோமா? அவருக்கு மட்டும் இல்லைங்க, கொடைக்கானலுக்கு அப்படியே வரவங்களுக்காக இந்த பாட்டு வருதுங்க. அப்படியே இந்த பாட்டை கேட்டுகிட்டே மேலே ஏறி ஏறி வருவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நம்மளும் மேலே போகலாமா?

0: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள். கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க, ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: மே 21 1904
0: சர்வதேச கால்பந்தாட்ட கூட்டமைப்பு
2: ஃபிஃபா பாரிஸில் ஆரம்பிக்கப்பட்ட நாள்
0: இன்று. உலக வரலாற்றில் சாகா அவரம் பெற்ற பிரபலமான வழக்கு
2: 2400 ஆண்டுகளுக்கு முன்
0: ஏதென்ஸ் நீதிமன்றத்தில் நடந்த
2: சாக்ரடிஸின் வழக்கு.
0: நாத்திகவாதம்
2: இளைஞர்கள் மனதை கலங்கப்படுத்தியது.
0: ஜனநாயகத்துக்கு எதிரான புரட்சி
2: இவை குற்றச்சாட்டு.
0: இதற்கு எதிராக சாக்ரடீஸின் சிறந்த வழக்காடு.
2: மிரட்டல்தான் ஆட்சியாளரின் எண்ணம்.
0: பணியாமை சாக்ரடீஸின் திண்ணம்.
2: விசமருந்தி உயிர் நீக்க வேண்டும்
0: சொன்னது நீதிமன்றம்.
2: இந்நடவடிக்கைகளை எல்லாம் பதிந்தவர் ஒருவர்
0: பிளாட்டோ என்ற சாக்ரடீஸின் மாணவர். அவர்
2: கிமு 399
0: நண்பர்களோடு ஏதென்ஸை விட்டு நீங்கினார்.
2: குகை மனிதர்கள் உவமையால் சொல்லப்பட்டது.
0: அறியாமை மனிதர்கள்
2: உலகின் முதல் பல்கலைக்கழகம் இவரின் அகாடமி.
0: அரிஸ்டாட்டில் இவரின் மாணவ தளபதி.
2: கிமு 427
0: கிரேக்க தத்துவவியலாளர்
2: கணிதவியலாளர்
0: பிளாட்டோவின் பிறந்த நாள்
2: இன்று.
0: மோகன்லால் விஸ்வநாதன் நாயர்
2: தேசிய விருதுகள் பெற்ற மலையாள நடிகர்.
0: கேரளத்தின் முன்னணி திரை நட்சத்திரம் இவர்.
2: 1960
0: தென்னிந்திய நடிகர்
2: மோகன்லாலின் பிறந்த நாள்
0: இன்று. பாரம்பரிய காங்கிரசின் குடும்ப புதல்வர்
2: இந்தியாவின் 7வது இளைய பிரதமர்.
0: கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரியில் பொறியியல் படிப்பு.
2: ஆனாலும் ஆர்வம் வானில் சிறகு விரிப்பு.
0: அரசியல் ஆர்வமின்றி இருந்தார்.
2: தம்பி மறைவால் அமோதி தொகுதியில் போட்டியிட்டார்.
0: அன்னை இந்திரா காந்தி மறைவால் இந்தியாவின் பிரதமரானார்.
2: அறிவியல்
0: தொழில்நுட்பம்
2: தொழிற்சாலைகளில் எல்லாம் நவீனம்.
0: தேசிய கல்விக் கொள்கை அறிமுகம்.
2: கிராமப்புறங்களிலும் தொலைபேசியகம்
0: என்ற பல செயல்பாடுகள்.
2: இந்திய அரசின் உயர் விருது
0: பாரத ரத்னா பெற்றவர்.
2: 1991
0: முன்னாள் இந்திய பிரதமர்
2: ராஜீவ் காந்தியின் நினைவு நாள்
0: இன்று.
2: தீ போல் சுடும்
0: தீவிரவாதம் வேண்டாம்,
2: அன்பும்
0: அறவழியும்
2: உலகை வெல்லும்
0: எப்பொழுதும்.

0: 2001
1: கலாச்சார பன்முகத்தன்மை மீதான
0: உலகளாவிய பிரகடனத்தை
1: யுனெஸ்கோ ஏற்றுக்கொண்டது.
0: 2002
1: டிசம்பரில்
0: ஐநா பொதுசபையானது

0: மே 21 நாளை
1: சர்வதேச கலாச்சார பன்முக தன்மைக்காக
0: பேச்சுவார்த்தை மற்றும் வளர்ச்சி நாளாக
1: அறிவித்த நாள்
0: என்று
1: பலரின் காலை நேர கண்விழிப்பு இதனோடுதான்.
0: என்ன அது, அலைபேசியா?
1: அல்ல, உடலுக்கு உற்சாகம் தரும் தேநீர்.
0: அந்த தேநீருக்கு அச்சாரமான தேயிலை நாள்
1: இன்று.
0: தேயிலை உற்பத்தி செய்யப்படும்
1: வங்காளம்,
0: இலங்கை,
1: நேபாள்,
0: வியட்நாம்,
1: இந்தோனேஷியா,
0: கென்யா,
1: மலாவி,
0: மலேசியா,
1: உகாண்டா,
0: இந்தியா,
1: தான்சானியா போன்ற நாடுகளில் நினைவு கூறப்படுகிறது தேயிலை நாள்.
0: தேயிலை தோட்ட தொழிலாளர்கள்,
1: தேயிலை உற்பத்தி செய்வோர்,
0: தேயிலை பயன்படுத்துவோர் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அரசுக்கும்
1: குடிமக்களுக்கும் கொண்டு செல்வதே இந்நாளின் முக்கிய நோக்கம்.
0: அதனால் ஆண்டுதோறும் மே 21 நாளை
1: கடைபிடிக்கிறோம்.
0: பன்னாட்டு தேயிலை நாள்
1: இன்று.
0: தொடங்கப்பட்ட ஆண்டு
1: 2005. திறந்தவெளி தண்ணீரில்
0: மீன்களின் இடப்பெயர்வின் முக்கியத்துவத்தின் மீதான
1: விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக
0: இன்று கடைபிடிக்கப்படுகிறது
1: உலக மீன்கள் இடப்பெயர்வு நாளாக. கோடை பன்மலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், your perfect partner.

புனை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு இன்னைக்காக நமக்கு பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம அன்பு நேயர் தேனியிலிருந்து NTR நகர் குருசாமி அவங்களுடைய தெரிவில் தாங்க இன்னைக்கு பாடல்கள்லாம் வலம் வர காத்திருக்கு. அதனால தவறாம கேளுங்க, குருசாமி அவருடைய தெரிவில் பாடல்கள்லாம் எப்படி இருந்துச்சு, சூப்பரா இருக்கா அப்படின்னு தவறாம கடிதமே எழுதுங்க. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு. பாடலெல்லாம் கேட்டீங்களா, சந்தோஷமா இருந்தீங்களா? தொடர்ந்து சந்தோஷமா இருங்க. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிகழ்ச்சியிலிருந்து கிளம்புறேன். சுகன்யா மாத்தனுபூ பத்தி நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இனி கேட்கலாம் மனதோடு ராகம் முன்பாக செய்தி சுருக்கம்.
1: உணவு

0: பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் தாயகம் வந்தடைந்தார். எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி கொடைக்கானல் 100.5 MHz உடன்.
2: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி நேரம் காலை 8:04.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆர்கேஜி நெய்

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
4: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
3: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்ட

0: அதிகாரிகளாக ஆக்கிய காலேஜ், RBS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
1: வணக்கம் நேயர்களே. ஸ்டெல்த் எனும் ஆங்கில சொல்லுக்கு ரகசிய அப்படின்னு பொருள். எதிரிகளின் ரேடாருக்கு சிக்காமல் ஊடுருவக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை ஸ்டெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளில் மட்டும்தான் இந்த வகையான போர் விமானங்கள் இருக்குது. அதே போன்ற போர் விமானங்கள் குறித்த தயாரிப்பு மற்றும் சோதனை மெகா மையம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் அமைய இருந்து கை நழுவி போச்சு. அது போனால் என்னங்க, இன்றைய மனதோடு ராகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்கு கை கூடிருச்சு. ஆமாங்க, கொடை பண்பலை 100.5 MHz இப்போது கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்பமான புதிய பாடல்களை வழங்க மனதோடு ராகம் நிகழ்ச்சியை தொடங்குகிறது. அழைக்கலாம் அறிமுக நேயர்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26, 290 330 33 அப்படின்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 42. வணக்கம், இணைப்பில் யாருங்க, வாங்க. வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க
2: சார்? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்ல இருந்து மாதப்பன்.
1: பர்கூர் மாதப்பனா?
2: ஆமாங்க சார்.
1: என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க
2: சார்? அங்க வந்து இசை நிகழ்ச்சி நடத்திருக்கோம் சார்.
1: இசை நிகழ்ச்சியா?
2: எப்பீங்க சார்? அதாவது இப்பெல்லாம் சார் பிஸி தான் சார். இந்த வைகாசி மாதம் மே மாதத்துலேருந்து ஆவணி மாதம் வரைக்கும் கொஞ்சம் இதாக தான் சார் இருக்கும்.
1: சரி, அடுத்த கச்சேரி எங்கே எப்போது?
2: அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் இருக்கு சார்.
1: சென்னையில்? பரவாயில்லையா
2: சார்.
1: சரி, என்ன பாட்டு? ஞாயிற்றுக்கிழமையா?
2: ஆமாங்க சார்.
1: சரி, இப்போ என்ன பாட்டு கேட்கலாம் மாதப்பன் ஐயா?
2: இப்போ புது பாட்டில் புது பாடத்துல ஏதாவது கொடுங்க சார். ஏதாவது இப்போ இருக்கிற நிறுத்தாங்களே
1: ஏதாவது ஒரு பாடல்.
2: ஆமாங்க சார்.
1: சரி, கேட்கலாம். நன்றி.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
5: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
4: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
5: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கு. நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
4: எங்க காலேஜ்ல மேனேஜ்மென்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
5: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
6: ஆஹா, செம்ம வாசனை.
7: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
8: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
10: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
11: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
12: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943 96014.
13: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
14: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
13: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
15: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
16: பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
17: ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
2: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
3: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
2: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9944396014.
5: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம்.

0: மாணவர்கள்.
1: ஒரு படித்த இளைஞன் ஒரு அலுவலகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு விண்ணப்பித்திருந்தான். அவனை நேர்முக தேர்வு செய்த அந்த அதிகாரி நன்கு ஆராய்ச்சி செய்தார். அவன் படிப்பிலே படுசுட்டி மிக திறமையாக எல்லா கேள்விகளுக்கும் விடை சொல்லினான். அவனிடத்திலே ஒரு பெரிய தோற்றம், கம்பீரமான அமைப்பு, நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாமே உடுத்தியிருந்தான். அவன் எந்த கல்வி நிறுவனத்தில் படித்தான் என்று அவர் பார்த்தால் மிக உயர்ந்த பெரிய கல்வி நிறுவனத்திலே அவன் படித்திருக்கிறான், நிறைய செலவாக இருக்கும். அவனை தேர்வு செய்ய நினைத்த அந்த நிலையத்தினுடைய தலைமையாளர் ஒரு கேள்வி கேட்டார். அப்பா, நீ நல்ல உடை உடுத்தியிருக்கிறாய், சிறந்த கல்வி நிறுவனத்தில் படித்திருக்கிறாய், எல்லா கேள்விகளுக்கும் நன்றாக பதில் சொல்லுகிறாய், நீ ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளையா, உன் குடும்பத்தில் உன் அப்பா மிகப்பெரிய பணக்காரரா, நீ எப்படி இவ்வளவு வசதியான ஒரு நிறுவனத்தில் படித்திருக்கிறாய் என்றெல்லாம் கேட்க தொடங்கினார். அந்த பிள்ளை சொன்னான், ஐயா, என் 2 வயதிலேயே என் அப்பா இறந்து விட்டார். அப்படியா? அப்படியானால் கடன் வாங்கி நீ இந்த படிப்பை படித்தாயா? எப்படி படித்தாய்? ஐயா, என் தாய் ரொம்ப கடுமையான உழைப்பாளி, என் மீது ரொம்ப அன்பு உடையவள், பல வீடுகளில் 10 பாத்திரங்கள் எல்லாம் தேய்த்து துணி துவைத்து படாத பாடுபட்டு என் வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதற்காக என்னை இப்படி படிக்க வைக்க வேண்டும் என்று தரமான பள்ளியிலே படிக்க வைத்தாள். நானும் அதை ஏமாற்றாமல் நன்கு படித்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். அப்படியா? வீட்டில் உன் துணியை யார் துவைப்பார்கள் என்று அந்த தலைமையாளர் கேட்டார். அம்மா தான் துவைப்பார், என்னை துவைக்க விட மாட்டார், நான் போய் செய்ய வேண்டும் என்றாலும் போ நீ படி என்று என் அம்மா என்னை அனுப்பி விடுவார் என்றார். இருந்தாலும் நீ உன் துணியை துவைத்திருக்கலாமே, நீ எப்போதாவது உன் தாய்க்கு உதவி செய்திருக்கிறாயா என்று அந்த தேர்வு செய்கிறவர் கேட்டார். இல்லை, நீ ஒரு காரியம் செய், உனக்கு நான் நிச்சயம் வேலையை தருகிறேன், ஆனால் நீ ஒரு காரியம் செய், போ இன்று உன் தாயின் கரங்களை கழுவி சுத்தம் செய். பிறகு அந்த கரங்களை நன்கு கழுவி சுத்தம் செய்த பிறகு அதை நன்கு உற்றுப்பார், பிறகு நாளை வந்து என்னிடத்தில் வேலைக்கு சேர் என்று அனுப்பிவிட்டார். அவன் வீட்டுக்கு வந்தான், தாயின் கரங்களை கழுவினான். கரடுமுரடாக இருக்கிற, வெடிப்பு விழுந்த, புண்பட்டிருக்கிற பாத்திரம் தேய்த்து துணி துவைத்து தோல் உரிந்து போயிருக்கிற அந்த கரங்களை முதல் முறையாக உற்று கவனிக்கிறான். இதுவரை மகன் கவனித்ததே இல்லை. அதை பார்ப்பதை தாய் வெடுக்கென்று கைகளை பிடுங்கி கொண்டாள். பிறகுதான் இந்த பிள்ளைக்கு நடுக்கம் தோன்றியது, கண்ணீர் தோன்றியது. ஐயோ, இந்த கைகள் தேய்ந்து அழிந்தல்லவா என் படிப்புக்கு உதவின, கண்களில் ஒற்றிக்கொண்டான். தாய் உடனே கதறி அழுவதை முதல் முறையாக பார்க்கிறான். இதுவரை தாய் கண்ணீர் விட்டு அவன் பார்த்ததே இல்லை. அந்த தாய் கதறி அழுவதை அவன் பார்த்தான், தன்னை கட்டி அணைப்பதை பார்த்தான். அம்மா, இந்த கையல்லவா என்னை வாழ்வித்தது, நான் நன்றி சொல்ல வேண்டும் என்ற உடனே போடா போ என்று அந்த தாய் ஒரு தள்ளு தள்ளிவிட்டு மீண்டும் அந்த குழந்தையை அணைத்து கொண்ட காட்சியை அவன் தன் கண்முன்பாக கண்டான். அம்மா, இன்று நான் பாத்திரம் தேய்ப்பேன், அம்மா இன்று நான் துணி துவைப்பேன், இன்றைக்கு துணிகளை முழுவதும் நானே துவைக்கிறேன் என்று அந்த பிள்ளை எல்லா வேலைகளையும் செய்து முடித்தான். முடித்த பிறகு மறுநாள் அலுவலகத்துக்கு வருகிறான். ஐயா, நீங்கள் சொன்ன காரியங்களை எல்லாம் நான் செய்து முடித்தேன். உடனே அந்த தலைமை நிர்வாகி கேட்டார், நீ செய்தது சரி, உன் மனதில் அப்போது ஓடிய எண்ணங்களை எனக்கு சொல்ல முடியுமா? நான் 3 விஷயங்களை கற்றுக்கொண்டேன். என்ன? இந்த தாயின்றி, அவள் உழைப்பின்றி நான் இந்த அளவு முன்னேறி இருக்க முடியாது என்பதை நான் இன்றுதான் முதல் முறையாக புரிந்து கொண்டேன். ஒரு தாயின் கடமை பிள்ளைக்கு உழைப்பது என்று இவ்வளவு நாள் அலட்சியமாக இருந்தேன், ஆனால் இவள் உழைப்பின்றி நான் இந்த அளவு முன்னேறி இருக்க முடியாது என்பதை கற்றுக்கொண்டேன். 2வது, ஒரு வேலையை முழுவதுமாக செய்து முடிப்பது எத்தனை கஷ்டம் என்பதையும் நேற்று தான் என் வாழ்நாளில் நான் கற்றுக்கொண்டேன். 3வது, ஒருவரை பாராட்டுவது அல்லது நன்றி சொல்வது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நான் நேற்று புரிந்து கொண்டேன். என் தாய் நன்றியை எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நான் நன்றி தெரிவித்த போது அவள் உடைந்து போய் அழுதாளே, அதை பார்த்தபோதுதான் ஒன்று தெரிந்தது. நமக்கு யார் உதவி செய்தாலும் அவர்களை பாராட்டுவது, நன்றி தெரிவிப்பது எவ்வளவு அவசியமான பண்பு என்பதை நேற்றுதான் நான் கற்றுக்கொண்டேன். தலைமை நிர்வாகி சொன்னார், இனிமேல் நீ தலைமை தாங்க தகுதியானவன், வா என்று அந்த பதவியை வழங்கினார்.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: அப்பப்பா, பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும்

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: தனி ஃப்ளோர், டோர் டெலிவரி மங்களன் மங்கள்.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
2: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
4: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
2: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 999-4-3-9-6-0-1-4.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானுவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: நேரம் காலை 8:23. கொடை பண்பலை 100.5 MHz மனதோடு ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களை இன்று காலை 9 மணிக்கு படிக்கலாம் வாங்க என அழைக்கிறது கொடை பண்பலையின் வானவேல். கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர்களான முதல்வர் பொறுப்பை வகிக்கும் முனைவர் ஆசா பேபிராணி மற்றும் வணிகவியல் துறை மூத்த பேராசிரியர் முனைவர் க. அன்புமணி ஆகியோர் கலந்து கொண்டு உங்களின் கேள்விகளுக்கு தக்க ஆலோசனைகளை வழங்க காத்திருக்கின்றனர். இப்போது நாம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இணைப்பில் யார் காத்திருக்கீங்க, அவங்களுக்கு வணக்கம். வணக்கங்க
9: சார். வணக்கம் சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல இருந்து பேசுறேன் சார். குருமூர்த்தி.
8: குருமூர்த்தி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குருமூர்த்தி சார்?
9: ஒரு கம்பெனில இருசக்கர வாகன உற்பத்தியில சோதனை ஓட்டு இதா இருக்கேன் சார், ஓட்டுநரா இருக்கேன்.
8: சரி, எப்படி போயிட்டு இருக்கு?
9: ஆ, போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்குங்க சார்.
8: நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே.
9: பேசியிருக்கோம் சார். அந்த ஒரு டைம் அந்த தொழிலாளர் இதுக்காக பேசியிருக்கோம், பாதுகாப்புக்காக.
8: இப்ப என்னன்னா, வெப்பநிலை 39°C முதல் 41°C வரை உயரக்கூடும் உங்க பகுதியில அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
9: காலம்
8: எடுக்கலாம், இப்ப உடனடியாக அடுத்த வாரத்துல இது நடக்க இருக்கு, என்ன செய்யலாம்? என்ன பண்ணலாம்? ஒரு காலையில ஒரு 11 மணிக்கு மேல வெளியில கிளம்பாம இருக்கலாம், அந்த மாதிரி 3 மணி வரைக்கும்,
9: 11 to 3 வரைக்கும் இங்க வெளியில போகாம இருக்கலாம். கொஞ்சம் அதாவது வெயில் நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் எல்லாம் வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலை அந்த மாதிரி பார்த்துக்கலாம்.
8: சரி, கோடை FM கேளுங்க, இன்னும் கொஞ்சம் கூலாக இருப்பீங்க. என்ன பாட்டு கேட்கலாம் இப்போ
9: சார்? கோட் படத்துல இருந்து மட்டா சார்
8: கேட்கலாம். நன்றி.

0: நம் கோடி பண்பலை 105 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: RKG நெய்

0: கமகமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: வழங்கிய மனதோடு ராகம் இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
3: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
4: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
3: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9944 9600 14.
5: கோடைப்பண் விலை நெருப்புள்ளி

0: 5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட

0: ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: நேரம் 8:37. கொடை பண்பலை 100.5 MHz மனதோடு ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய மனதோடு ராகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போது இணைப்பில் யார்? வாங்க வணக்கம்
6: ஐயா. இனிய காலை வணக்கம் ஐயா.
5: யார் பேசுறீங்க?
6: தனக்கு நிகர் தனக்கு மட்டும்தாங்க ஐயா. அந்த வகையில கோடை பண்பலைனா கோடை பண்பலை தான். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தற்றல்லி அப்படிங்கிற சிற்றூர்ல இருந்து ஆறுமுகம் ஐயா.
5: ஆறுமுகம் ஐயா, சாப்பிட்டாச்சா
6: ஐயா? இன்னும் இல்லைங்க ஐயா, பால் பிச்சுட்டு இருக்குங்க ஐயா, அந்த பணியை செஞ்சுட்டு இருக்குங்க ஐயா. அப்படியே தங்களுடைய வானொலி இல்லைங்க ஐயா, நம்முடைய வானொலியை கேட்டுட்டு இருக்குங்க ஐயா. அப்படியே மொபைல் ஆப்ல.
5: எத்தனை மாடு வச்சிருக்கீங்க
6: ஐயா? ஒரு 9 மாடு இருக்குங்க ஐயா.
5: இப்போ என்னன்னா
6: வந்து காலை
5: சொல்லுங்க ஐயா. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு அவர் பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு உங்க மேலேயே குடும்பத்தினர்லாம் பொறுப்புகளை சுமத்தும் பொழுது அதை பார்த்தா பெருமையா இருக்குமா இல்ல பயமா இருக்குமா?
6: பயம் இருந்தா
5: புரியல, விட்டு விட்டு கேக்குது. உங்களுடைய
6: பயமா எடுத்துக்கூடாதுங்க ஐயா, பயம் கிடையாதுங்க ஐயா. அத வந்து பொறுப்பா எடுத்துக்கணுங்க ஐயா. நம்ம அதை நம்ம பொறுப்பா எடுத்து செஞ்சுக்கணுங்க ஐயா. கூட வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல அவங்க சப்போர்ட்டிங்கிறதுனால வந்து அதெல்லாம் நான் அந்த மாதிரி ஒரு டிகிரேடா நான் எடுத்துக்கிறது இல்லைங்க ஐயா.
5: எடுத்துக்கிறேன். பயமா எடுத்துக்கிறது கிடையாது
6: இல்லைங்க ஐயா. பயம்ன்றதுலாம் கிடையாது. பயம் இருந்தா நம்ம என்னமே பண்ண முடியாதுங்க ஐயா.
5: வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க
6: ஐயா? வீட்டுல வந்து நான், என்னுடைய மனைவி, என்னுடைய பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இளநிலை 2ஆம் ஆண்டு வேதியியல் படிக்கிறாங்க ஐயா நாமக்கல்ல.
5: சரி.
6: பையன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 5ஆம் வகுப்புல இருந்து 6ஆம் வகுப்புக்கு போக போறாங்க ஐயா.
5: போறாங்க. இப்ப கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும். ஒரு கல்யாணம் காட்சி வந்துருச்சு முக்கியமா, அதுக்கும் நம்ம செலவு பண்ணணும். இன்னும் பிற செலவுகள்லாம் வருதுன்னு வைங்களேன். அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு அம்மா அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் ஜமாளிச்சிருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது இவ சொல்லிட்டே போயிட்டுருக்காங்க இவங்க. நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சின்ன பயம் இருக்கும் இல்லையா
6: ஐயா? பயம் இருக்கணும், அதுக்கான ஒரு ப்ரீ பிளான் நாம் பண்ணிக்கணுங்க ஐயா. அதாவது பயம் சில இடத்துல பயத்தோட சேர்ந்து தைரியமும் இருக்கணும். அப்படி இருந்தா அதை நம்ம சமாளிக்கலாம்.
5: சரி, பயம் இருந்தாலும் ஒரு தைரியம் இருக்கணும் அப்படின்றீங்க.
6: தைரியம் இருக்கணும். ஆமாங்க ஐயா.
5: தைரியம் இருந்தாலும் பயம் இருக்க கூடாது. தைரியம் இருந்தாலும் பயம் இருக்க.
6: ஆமாங்க ஐயா. அதாவது வந்து நமக்கு நிகர் நம்ம மட்டும்தான் அப்படின்னும் போது எப்பயுமே தன்னம்பிக்கை வந்து இழக்க கூடாதுங்க ஐயா. அந்த அந்த தன்னம்பிக்கை கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கணும். ஆனா தன்னம்பிக்கை இருந்தா நம்ம சாதிக்கலாம்.
5: சரி, அப்படியே பயப்படாம என்ன பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லுங்க.
6: பவளமல்லிலிருந்து ஒரு சாங், எனி ஒன் சாங் ஐயா. நம்ம 24 மாவட்ட நேயருக்கும் தங்களுக்கும் சிறப்பாகும் ஐயா.
5: பவளமல்லின்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை வேணால் கொடுக்குறோம். பவளமல்லியிலேருந்து ஒரு பாடலான்னு தெரியல. நன்றி ஆறுமுகமையா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
3: பெருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
4: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: மனதோடராகும்
1: இன்னும் 14 நிமிடங்களில் கொடை பண்பலையில் விரிய காத்திருக்கிறது. படிக்கலாம் வாங்க எனும் தலைப்பில் வானவில் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள். கொடைக்கானல் அரசு கல்லூரி மற்றும் அறிவியல் பேராசிரியர்களான முனைவர் ஆசா பேபிராணி மற்றும் முனைவர் கா அன்புமணி ஆகியோர் விளக்கம் அளிக்க காத்திருக்கின்றனர். இப்போது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நண்பர் யாரோ, வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க
2: சார்? லீன் குமார், கிருஷ்ணகிரி மாவட்டம்.
1: என்ன மாவட்டம்?
2: கிருஷ்ணகிரி.
1: கிருஷ்ணகிரி. என்ன பேர் சொன்னீங்க?
2: ரெனின் குமார்.
1: ரெனின் குமார். சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெனின் குமார்?
2: ஃபார்மசி படிக்கிறோம்.
1: எங்க படிக்கிறீங்க?
2: ஈரோடு.
1: ஈரோட்டில் படிக்கிறீங்க?
2: ஆமாம் சார்.
1: எப்போ லீவு உங்களுக்கு?
2: இப்போ சம்மர் லீவ் விட்டு இருக்காங்க.
1: விட்டுருக்காங்க. இப்போ எங்கே இருக்கீங்க?
2: வீட்டில்.
1: வீடு எங்கே இருக்கு?
2: வீடு கிருஷ்ணகிரி.
1: கிருஷ்ணகிரி. சரி சரி சரி. என்ன பாட்டு கேட்கலாம் ரெனின் குமார்?
2: ரெட்ரோலேருந்து.
1: ரெட்ரோலேருந்து ஏதாவது ஒரு பாடலா? இல்லை
2: ஏதோ ஒரு பாடல்.
1: ரெட்ரோலேருந்து ஏதாவது ஒரு பாடல் வழங்குகிறது உங்களுக்கு பண்பலை 100.5 MHz.

17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான admission நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கோடை பண்பலை 100.5 சைபால்
7: முகத்தில் பருவா சைபால் சொரியா கிளங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
8: சைபால்
6: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
9: ஒரு குளத்தங்கரை, அந்த குளத்தங்கரை ஓரமாக ஒரு ஆலமரம். அந்த பொய்கை கரையில் உட்காந்து தவம் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்தார். வந்து உட்காந்து தவம் பண்ண ஆரம்பித்தார். அந்த நேரம் பார்த்து அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு பழுப்பு இலை கீழே விழுந்தது. அப்படி விழுந்த அந்த இலையோட ஒரு பாதி தண்ணீர்லேயும் மறுபாதி தரையிலையும் கிடந்தது. தண்ணீரில் விழுந்த ஒரு பாதி இலை மீனாக மாறிச்சு, நிலத்தில் விழுந்த பாதி இலை பருந்தாக மாறிச்சு. ஒரு மீன், ஒரு பருந்து, இது ரெண்டும் ஒன்று ஒன்று இழுக்க ஆரம்பிச்சுட்டுது. தவம் பண்ண ஆரம்பித்தவர் இதை கவனிக்க ஆரம்பித்தார். தவம் கலைஞ்சுட்டுது, தவத்திலேருந்து தவறிட்டார் அப்படிங்கிற குற்றத்துக்காக ஒரு பூதம் வந்து இவரை பிடிச்சி கொண்டுகிட்டு போய் இவர் ஜெயிலில் தள்ளிவிட்டுது. அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே 999 பேர் உட்காந்துருக்குறாங்க. எல்லாரும் இவர் மாதிரியே தவத்தில் தவறினவங்க. எல்லாரையும் அந்த பூதம் தான் பிடிச்சி கொண்டுகிட்டு வந்து தள்ளி வச்சுருக்குது. அந்த பூதம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்ததுன்னா, சிறையில் வந்து 1000 பேர் சேர்ந்ததும் ஒரேடியாக எல்லோரையும் சேர்த்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. அப்படி தான் சொல்லிக்கிட்டே ஒவ்வொருத்தராக கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு இருந்தது. கடைசியாக இவர் வந்து சேர்ந்ததும் எண்ணிக்கை 1000 ஆச்சு இல்லையா, அதனால் ஏற்கனவே அங்கே இருந்த 999 பேருக்கு இவர் பேரில் எரிச்சல் வந்துட்டுது. இவரால் தானே அவங்க உயிருக்கு இப்போ ஆபத்து வரப்போகுது. இவர் ஒருத்தர் வரலைன்னா இப்போதைக்கு அந்த பூதம் அவங்கள சாப்பிட போகிறது இல்லையே. அதனால் எல்லோரும் சேர்ந்து இவர்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, குற்றம் சாட்டினாங்க. நீ தான் எங்கள் அழிவுக்கு காரணம்னாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடைசியாக வந்தார் அவர். ஒரு நூல் எழுதினாராம். அந்த நூல் தான் திருமுருகாற்றுப்படை. அவர் யார் தெரியுமா? அவர் தான் நக்கீரர். அதாவது அந்த காலத்திலேயே ஜெயிலிருந்து புத்தகம் எழுதினவர் நக்கீரர். அவர் பாடின பாட்டு அவருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தது. அவரு கூட இருந்த 999 பேருக்கும் விடுதலை வாங்கி கொடுத்தது. இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கருத்தை கவனிப்போம். பொய்கை கரைன்னு சொன்னோம் பாருங்கள், அதுதான் இந்த உலகம். பழுத்து போய் விழுந்த ஆலம் இலைன்னு சொன்னோம் பாருங்கள், அதுதான் இங்கே இருக்கிற உயிர்கள். இலை வந்து குளத்தில் விழுந்தது மாதிரி இந்த உலகத்தில் நாம் வந்து விழுந்திருக்கிறோம். இங்கே நாம் எப்படி வாழணுங்கிறதுக்கு ரெண்டு வழி இங்கே காட்டப்பட்டிருக்கு. மீன் மாதிரி வாழறதா, இல்லை பருந்து மாதிரி வாழறதா. மீன் எப்படின்னா தண்ணீரில் மேற்பரப்புலேயே நீந்தி விளையாடும், அங்கே கிடக்கிற அழுக்கையே சாப்பிடும், அப்படியே வாழ்ந்து ஒரு நாள் செத்து போயிடும். பருந்து எப்படின்னா ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய வாழ்க்கை. அதுக்கு வாழ்க்கை உயர்ந்தது தான், இருந்தாலும் அது கண், இங்கே இருக்கிற அழுகி போன பணங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பூமியை தேடிக்கிட்டே இருக்கும். மீன் வாழ்க்கை வந்து உணர்ச்சி வசப்பட்ட வாழ்க்கை. அடித்தளம் வரைக்கும் போய் வாழ்வின் உண்மையை அனுபவித்து தெரிஞ்சிக்காமல் ஏதோ மேலெழுந்த வாரியாக சில அழுக்கு மாதிரியான தாழ்ந்த இச்சைகளை நிறைவு பண்ணிக்கிட்டு செத்து போகிற ஒரு வாழ்க்கை இது.

0: பருந்து வாழ்க்கைங்கிறது அறிவு வாழ்க்கை, அறிவு மிக உயரத்தில் இருக்கும், ஆனால் ஆசை வந்து அதை இழிநிலையில் கொண்டாந்து ஈடுபடுத்திவிடும். அறிவும் உணர்ச்சியும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு இழுக்க அதனால் ஏற்படுற போர்கள் நிறைந்த போர்க்களம்தான் இந்த உலகம். இதுதான் நக்கீரரோட தவம் குலைந்த நிகழ்ச்சியின் கருப்பொருள். இந்த கருப்பொருள் நமக்கு உணர்த்துகிற நீதி ஒன்று உண்டு. மீனும் பருந்தும் இணைந்த ஒரு வகை வாழ்க்கை முறை தான் நமக்கு தேவையாம். உலகங்கிற இந்த பொய்கையில் வாழணும்னா நமக்கு நீந்த தெரியணும். உலகத்திலேருந்து ஒதுங்கி வாழாமல், தனக்குன்னு எந்தவித பற்றும் இல்லாமல், எதிலேயும் தோய்ந்து நின்று நுகர்தல் இல்லாமல், நீரின் மேற்பரப்புலேயே நீந்தி வாழற மீன் மாதிரி நாம் இந்த உலக வாழ்க்கையை அமைச்சிக்கணுமா? ஆனால் அதே சமயத்தில் பருந்து வாழ்க்கையை மேற்கொள்ளணும். பருந்து வாழ்க்கை ஒரு வகையான யோக வாழ்க்கை. உடல் வாழ்க்கையில் மீனாகவும் உயிர் வாழ்க்கையில் பருந்தாகவும் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம் அமைச்சிக்கணும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது. இது இருக்கட்டும், நக்கீரர் வந்து ஜெயிலில் புஸ்தகம் எழுதினார் இல்லையா. நம்மால் ஒருத்தர் சமீபத்தில் ஜெயிலிருந்து வெளியில் வந்தார். என்னங்க ஜெயிலில் இருந்தப்போ ஏதாவது புத்தகம் எழுதுனீங்களான்னு கேட்டோம். எழுதினேன் சார், அதுக்கப்புறம் தான் வெறுங்காவல் தண்டனையிலேருந்து என்னை கடுங்காவல் தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி மாற்றி போட்டாங்க அப்படின்னார். என்ன புத்தகம் எழுதுனீங்க அப்படின்னு கேட்டோம். ஜெயிலிலிருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன் சார், அதுக்கே ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னார்.
1: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வழங்கிய மனதோடராகும்.

கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் இனிய உரையாடலோடும் விருப்பமான பாடல்களோடும் வலம் வந்தது கொடைப்பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் மனதோடு ராகம். இனி செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து படிக்கலாம் வாங்க என அழைக்கிறது கொடைப்பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் வானவில்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35 ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி, திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நாள் தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா சட்டப்பேரவைத் தொகுதியில் மறுவாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது.

தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். நாமக்கல்லில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறையின் சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி 3-1 என் கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: வானலை வழியே வண்ணம் தீட்டும் வானவில் இன்று தரும் தலைப்பு படிக்கலாம் வாங்க படிக்கலாம் வாங்க. சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கிறார்கள் கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் ஆ சா பேபிராணி மற்றும் வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் கி அன்புமணி அவர்கள். கலை மற்றும் அறிவியல் பாட பிரிவுகளில் எழும் சந்தேகங்களை உறவுகள் கேட்க அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0452 இணைத்து அறிமுக உறவுகள் 24 24 24 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 24 24 29 24 24 26 290 333 என்ற எண்களில் நிகழ்ச்சியை நெறியாழுகை செய்கிறார் மயிலப்பன்.

0: நேரம் 9:06, கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இனிமையாக அழக காலை பொழுதில் மலர்ந்திருக்கு. படிக்கலாம் வாங்க. என்னப்பா தலைப்பு? படிக்கலாம் வாங்க. எல்லாரும் படிச்சுட்டு தானே இருக்கோம். இன்னும் வாங்கன்னு எங்களை அழைக்கிறீங்களே அப்படின்னு தோணுதா? நிஜமாகவே இங்கே உங்களை படிக்கிறதற்காகவே அழைக்க 2 பேராசிரியர்கள் நம்மோட நிலையத்துக்கு வந்திருக்காங்க. என்னென்ன படிக்கலாம், என்ன படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுவும் குறிப்பாக அரசு பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாக இருந்தது இந்த வருடத்திலிருந்து, அதாவது இந்த கல்வியாண்டிலிருந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாக இருபாலருக்கும் அமைய பெற்றிருக்கு கொடைக்கானலில். இங்கே என்னென்ன படிக்கலாம், யார் படிக்கலாம், என்ன மாதிரியான படித்தா என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், இப்படி நிறையா விஷயங்களை வானவில் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நிறைய மனசில் உங்களுக்கும் கேள்வி எழும், யார் படிக்கலாம், எப்படி படிக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு தாராளமாக அழைத்து கேட்கலாம். இப்படி நானே பேசிகிட்டு இருந்தேன், இப்படி வந்திருக்க விருந்தினரை வரவேற்றலாம். அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக சொல்ல முடியுமா?
1: நான் ஆசா பேபிராணி, கணினி அறிவியல் துறை பேராசிரியராக ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி மதுரையில் பணியாற்றி கொண்டிருந்தேன். கடந்த 1 வருடமாக முதல்வர் பொறுப்பில் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடைக்கானலில் பணிபுரிந்து வருகின்றேன். இந்த கல்வியாண்டு முதல்லேருந்து கோ எஜுகேஷனை மாற்றிருக்கோம். அரசின் வழிகாட்டுதல் படி, நெறிகாட்டுதல் படி கோஎட்டாக இருபாலருமே படிக்கிறதுக்கு காலேஜை
0: படிக்க வாங்கன்னு அழைக்க இருக்கீங்க.
1: ஆமாம்,
0: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. இன்னொரு பேராசிரியர் அம்மாவும் நம்மோடு இருக்காங்க. அம்மா வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக.
2: நான் டாக்டர் கி அன்புமணி, வணிகவியல் துறை பேராசிரியராக கடந்த 26 வருடமாக அரசு கலை கருவியல் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றி வருகிறேன். எங்கள் துறையில் நிறைய பாடத்திட்டங்கள் புதிதாக மாற்றியிருக்கிறோம். அதாவது இப்போ வருங்கால சந்ததியினருக்காக நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்குது. ஸோ அதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன்.
0: தேங்க்யூ. உங்கள் இருவரையும் நிலையத்துக்கு வந்து நீங்கள் எங்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேச வந்திருக்கீங்க. நிலையம் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் உங்களை ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம். சொல்லுங்கம்மா.
1: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடைக்கானல் பேராசிரியர்கள், மாணவர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் சார்பாக கோடை பண்பலை நிலையத்தாருக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள்.
0: அருமையாக வணக்கத்தோட நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. முதல் விஷயம் என்ன கேட்கணும்னாம்மா, இந்த முயற்சி எப்படி எடுக்கப்பட்டது? நம்ம பொதுவாக ஒரு என் மனசில் ஒரு ஆழமான கேள்வி அடிக்கடி வரும், என்னப்பா இவ்வளோ குளிரான இடமா இருக்குது, ஒரு பெரிய மலைப்பிரதேசமாக இருக்குது, இங்கே ஒரு கல்லூரி, முதல்ல மதர் தெரசா அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் இருக்குது, அதை ஒட்டினாப்பிலே அரசு கலைக்கல்லூரி பெண்களுக்காக இருந்தது, இப்போ இருபாலருக்கும் திறந்து வச்சுருக்கோங்க. இப்போ இந்த பகுதியில் இவ்வளோ தூரம் வந்து யார் படிக்க போகிறா, காலேஜ் இங்கே எதுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அப்புறம் இங்கே வந்து பார்த்து மக்களோட பழகும்போது தான் தெரிய வருது, கீழே போய் ஹாஸ்டலில் படிக்க முடியலை, இப்படி நிறையா சவால்கள். அப்போ அருகிலேயே கல்லூரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மகளிருக்காக இருந்தது. இப்போ இது இருபாலருக்கும் கொண்டாடணும், இந்த முன்னெடுப்பு எப்படி நடந்தது, ஏன் இருபாலருக்கும் ஓப்பன் டு ஆல் அப்படின்ற மாதிரி எப்படி கொண்டாந்தீங்க?
1: அது நீண்ட காலமாகவே வந்து பப்ளிக் பொதுமக்களும் சரி, அரசு சார்பாகவும் கொடை மலைவாழ் மக்களுக்கான ஒரு நல்லதான உயர்கல்வி பெறுவதற்கான ஒரு கல்லூரி இல்லை, இங்கே கொடைக்கானலில் இல்லைன்றது வந்து சொல்லிட்டு தான் இருந்தாங்க. கல்லூரியில் வந்து 10 பாட பிரிவுகள் இருக்கேன், நல்ல வெல்ல கமிட்டட் ஸ்டாஃப் மெம்பர்ஸும் இருக்காங்க, அப்புறம் அரசோட எல்லா உதவிகளும் இருக்கேன். அப்படி இருக்கிறப்ப வந்து குறிப்பாக மலைவாழ் மக்கள் வந்து உயர்கல்வி வந்து பெறணும், அதுவும் அரசின் நலத்திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு சென்றடையணுன்ற ஒரு குறிக்கோளோடு தான் வந்து ஃபஸ்ட்டு மகளிர் கலைக்கல்லூரியாக இருந்தது. இந்த ஆண்டு முதல்லேருந்து இதோட முன்னெடுப்பு வந்து போன வருடத்துலேருந்தே நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ சர்வே பண்ணிட்டேன், நிறைய எங்களுக்கு வந்து எங்களுக்குமே வந்து நிறைய கோரிக்கைகள் வந்தது. பேராசிரியர்களுமே வந்து அதே மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாங்க. கோயிடாக இருந்தால் இங்கே படிக்க இங்கே பள்ளிக்கல்வி முடிக்கிற மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், இங்கேயே கல்லூரி இருந்தால். ஏன்னா இந்த குளிர் பிரதேசத்துலேருந்து கீழே போய் படிக்கிறதுக்கு ஒரு சில மாணவர்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கும், இன்னொன்று வந்து அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து அடாப்ட் ஆகி போகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.

0: அக்சசிபிளாக நமக்கு அக்சசிபிளாக வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் தட் டு வித் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வித் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோடு வந்து அவங்க படிக்கிறது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு, இளைய தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்றதாக தான் கோயட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்.
1: நிச்சயமாக நீங்கள் சொல்கிறப்ப அதில் நிறையா விஷயங்களை உணர முடியுது. குறிப்பாக பெண்கள் கீழே போய் விடுதியில் தங்கி படிக்கிறதுலேருந்து அதற்கான பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப சூழலும் சரி, நம்ம கலாச்சார ரீதியாகவும் சரி, ஏன்னா இது மலைப்பகுதின்றதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்க்கை முறையிலேருந்து எல்லாமே தனித்துவமாக இருக்குது. அப்போ அருகிலேயே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ பொண்ணுங்களுக்கு மட்டும்தானா, பசங்களுக்கு இல்லையா அப்படின்ற கேள்வி மனசில் வரும்போது, பசங்களுக்கும் இருக்குப்பா, தாராளமாக வந்து படிங்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடைக்கானல்லன்னு. என்னென்ன பாடத்திட்டம் இருக்குது இப்படி நிறைய பேச இருக்கும். ஒரு நேயர் இப்போ இணைப்பில் இணைகிறாங்க, அவங்க என்ன கேள்வி முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாங்கம்மா. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: அரவக்குறிச்சி பாலசுப்ரமணியன்.
1: அரவக்குறிச்சியிலேருந்து பாலசுப்ரமணியன் ஐயா.

0: விடுதியில் தங்கி படிக்கிறதுலேருந்து அதற்கான பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப சூழலும் சரி, நம்ம கலாச்சார ரீதியாகவும் சரி, ஏன்னா இது மலைப்பகுதின்றதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்க்கை முறையிலேருந்து எல்லாமே தனித்துவமாக இருக்குது. அப்போ அருகிலேயே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ பொண்ணுங்களுக்கு மட்டும்தானா, பசங்களுக்கு இல்லையா அப்படின்ற கேள்வி மனசில் வரும்போது, பசங்களுக்கும் இருக்குப்பா, தாராளமாக வந்து படிங்க அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடைக்கானல்ல. என்னென்ன பாடத்திட்டம் இருக்குது இப்படி நிறைய பேச இருக்கும், ஒரு நேர் இப்போ இணைப்பில் இணைகிறாங்க, அவங்க என்ன கேள்வி முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாங்கம்மா. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பாலசுப்ரமணியன்.
0: அரவக்குறிச்சியிலிருந்து பாலசுப்ரமணியன் ஐயா. ஐயா, என்ன கேள்வி முன் வைக்க இருக்கீங்க? பையன் என்ன முடிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க? 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. சரி, என்ன படிக்கலாம்னு கேக்குறீங்களா? ஆமா சொல்லுங்க. 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்களா, என்ன படிக்கலாம்னு கேக்குறாங்க, என்ன குரூப், அந்த மாதிரி விஷயங்கள்.
2: சார் வணக்கம். என்ன குரூப் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க? 12 பிளஸ் 2ல.
1: ஆமா சார்.
2: என்னதுங்க, நல்லா சொல்லுங்க.
0: உங்களுக்கு
2: பிகாம் எடுக்கலாங்க. பிகாம், பிபிஏ, தமிழ், இங்கிலீஷ், இன்னொன்று புதுசாக ஒன்று எங்ககிட்ட ஒரு துறை இருக்குது, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி குரூப் ஸ்டடிஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, குரூப் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்கல்ல, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் இவ்வளோ தான். ஆனால் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுதுன்னா, டீஃபால்ட்டாக என்னென்ன சப்ஜெக்ட் அவங்க எடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்டை மட்டும்தான் நம்ம துறைகள் எடுக்க முடியும், தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அக்கௌண்டன்சி மட்டும்தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிசிஏ கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. சரிங்களா ஐயா, புரியுதுங்களா?
0: இப்போ அக்கௌண்டன்சி மட்டும் படிச்சிருக்காங்கன்னா பிசிஏ எடுக்க முடியாது. வேறு என்ன,
2: வேறு சப்ஜெக்ட்? தமிழ், இங்கிலீஷ் எடுக்கலாம் சார், பிகாம் எடுக்கலாம், பிபிஏ எடுக்கலாம், பப்ளிக் சர்வீஸ் எடுக்கலாம்.
0: இப்போ பிசிஏ எடுக்கணும்னு விரும்புனாங்கன்னா அவங்க என்ன படிச்சிருந்துருக்கணும்?
2: பிசிஏ எடுக்கணும்னா அவங்க வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், ப்ளஸ் மேத்ஸ்
0: கட்டாயம்
2: கணிதம் படித்திருக்கணும்.
0: மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் 12th ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும்.
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் ஆர் மேக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பிசிஏக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்களே வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும்.
0: இது 4th குரூப்னு சொல்கிறப்ப பிஸ்னஸ் மேக்ஸும் ஏதாவது ஒரு காமர்ஸ் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தவங்க கூட படிக்கலாமா?
3: படிக்கலாம், பிஸ்னஸ் மேக்ஸ் படிச்சிருக்கணும்.
0: சரிங்கம்மா, நல்ல ஒரு அருமையான தகவல் தந்திருக்கீங்க. பிசிஏ யார் படிக்கலான்றதுக்கு இதுக்குள்ளே இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற சூழல் இருக்குது. இப்போ இன்னொரு நேயர் இணைப்பில் இணைகிறாங்க, அவங்க என்ன கேள்வியை முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: நாங்கள் கோவில்பட்டிலேருந்து பேசுகிறேங்க.
0: கோவில்பட்டியிலேருந்து பேசுகிறீங்களா? இல்லை சரியாக கேட்கல.
4: பொள்ளாச்சி கோவில்பாளையம்.
0: பொள்ளாச்சி கோவில்பாளையம், சரி சரி. யார் பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லலாமே?
4: என் பேர் ஸ்ரீசரண்.
0: ஸ்ரீசரண், சொல்லுங்கப்பா, என்ன கேள்வி முன் வைக்க இருக்கீங்க?
4: என்ன வந்து என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், எந்த கோர்ஸ் படித்தா என்ன ஆகலாம், அந்த மாதிரி கேட்கறது தான்.
3: அரசு கொடைக்கானல் அரசு கலைக்கல்லூரியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 10 பாடப்பிரிவுகள் இருக்கின்றன. ஆர்ட் ஸ்ட்ரீமில் வந்து பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ பப்ளிக் சர்வீஸ், பிகாம் அண்ட் பிபிஏ. அப்புறம் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி அண்ட் பிசிஏ. 10 பாடப்பிரிவுகள் இருக்கின்றன. இதில் வந்து நமக்கு பொதுவாக வந்து பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் மற்றும் பிஏ பப்ளிக் சர்வீஸ், அது எல்லா ப்ளஸ் டூலேருந்து எல்லா குரூப் படித்தவங்களுமே வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பாடப்பிரிவுகள். அது தவிர்த்து மற்ற பிரிவுகளுக்கு வந்து கட்டாய பாடங்கள் இருக்க, அது தகுந்தாற்போல் வந்து அப்ளை பண்ணலாம்.
0: சரி, நீங்கள் என்ன குரூப்பாக எடுத்திருக்கீங்க?
4: இது நீங்கள் 12th
0: டுவெல்த்தில்ப்பா? 12th
4: கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
0: கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸோட ஃபஸ்ட் குரூப் சொல்லுவாங்களே, அதுவா?
4: ஆமாங்க.
0: சரி, உங்களுக்கு என்ன பாடத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், படிக்க உங்களுக்கு எது ஆசையாக இருக்கும்?
4: மேக்ஸ்.
0: மேக்ஸ், ஓகே. ஆமாம், இப்போ பொதுவாக மேக்ஸுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ மேக்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்போ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கும்?
2: மேக்ஸ் படித்தா பேஜியில் உங்களுக்கு வந்து எம்எஸ்சி மேக்ஸ் அது அப் டு

0: பிஹெச்டி வரைக்கும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸை பேசிக்காக வச்சுட்டு குரூப் டூ குரூப் ஒன் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கும் போகலாம் ஆஃப்டர் ஹையர் ஸ்டடீஸு. மேக்ஸ் படிச்சிட்டிங்கன்னா பேசிக் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு, எல்லா எந்த துறை வேணாலும். ஹெமிஸ்ட்ரி நீங்கள் பிஜியில் என்ன படிக்க விரும்புகிறீங்களோ அடுத்தடுத்து ஹெமிஸ்ட்ரி படிக்கலாம், ஃபிசிக்ஸ் படிக்கலாம், இந்த மாதிரி மேக்ஸ் வந்து பேசிக்காக இருக்கிறது உங்களுக்கு. இல்லை மேக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸும் கூட நீங்கள் படிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்லையுமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து ஆடாக வந்துகிட்டே இருக்கும். கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் கண்டிப்பாக இருக்கும் எல்லா துறைகளிலுமே. நன்றி.
1: ஆட் பண்ணலாமா?
2: சொல்லுங்கம்மா.
1: பிஎஸ்சி மேக்ஸ் வந்து மேக்ஸையும் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் பிரிக்க முடியாது. அதனால் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவங்க வந்து ஐடி ஜாப்ஸ்க்கும் போகலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர்லேயும் போகலாம், டேட்டா அனலிஸ்ட்டாக போகலாம். ஏன்னா இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் அதுக்கு எல்லாமே வந்து மேக்ஸ் அடிப்படை. அதனால் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்சிஏ பண்ணலாம். இல்லைன்னா எம்எஸ்சி மேக்ஸ் படித்தவங்களுக்குமே வந்து ஐடி செக்டரில் வந்து நல்லதான வாய்ப்பு இருக்குது.
2: டேட்டா அனலிஸ்ட்டாகவே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓ, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அப்படியே வானொலியை அழகாக கேட்டுட்டு இன்றைக்கி வானவில் நிகழ்ச்சியில் படிக்கலாம் வாங்கன்ற தலைப்பில் வளம் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர்கள் முதல்வர் பொறுப்பு வகிக்கும் முனைவர் ஆசா பேபிராணி அம்மா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களோட வணிகவியல் துறை மூத்த பேராசிரியர் கி அன்புமணி அம்மாவும் வந்து நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிச்சிட்ருக்காங்க. நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம், தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: கோடை பண்பலை 100.5 நேர்கள் இணைந்திருப்பது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல், கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
14: ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
15: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
14: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
15: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
14: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
15: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
16: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
17: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: ஐயர்

0: சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
8: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
7: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
8: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
7: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
8: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
9: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
10: இப்பவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவ ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்ற.
9: மே 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
10: கால் 8220782333.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் நல்வாழ்த்துக்கள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: நேரம் 9:24:20. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இனிமையாக அழகாக மலர்ந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் படிக்கலாம் வாங்க. கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர்கள், முதல்வர் பொறுப்பு வைக்கும் முனைவர் ஆசா பேபிராணி அம்மா அவர்கள், வணிகவியல் துறை மூத்த பேராசிரியர் கி அன்புமணி அம்மா அவர்கள் நம்ம நிலையத்திற்கு வந்து நம்ம நிகழ்ச்சியை சிறப்பு செஞ்சிட்ருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும், ஆனால் இணைப்பில் நேயர் ரொம்ப நேரம் காத்திருக்காங்க. அவங்கள முதல்ல சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: அவங்களுக்கு அறிவியல் பாடப்பிரிவுகளில் வந்து விருப்பம் இருக்குன்னா பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, தாவரவியல் அது படிக்கலாம்.
2: இசிஇ படிக்கிறேங்கறானுங்க, அது படிச்சு எப்படி என்னன்னு கேக்கலாம்.
0: இசிஇ படிக்கிறேன்னு சொல்றாங்களாமா?
2: ஆமாங்க, ஆமாங்க.
0: அது பொறியியல் படிப்பு. இப்ப கலை மற்றும் அறிவியல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சம்பந்தமா ஏதாவது படிக்க விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த மாதிரி கேள்வி இருந்தா முன்வைங்க. இசிஇ படிக்கணும்னா பரவாயில்ல, அதுக்கு பொறியியல் துறை சார்ந்து படிக்கணும், கணிதத்தில் ஆர்வம் இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க அதற்கான முயற்சியை செய்யலாம். சரிங்கம்மா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி முன்வைக்கணும். என்னென்னா, இப்போ 10 பாடப்பிரிவுகள் இங்கே கொடைக்கானலில் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த பகுதியில் நிறைய மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க. மாணவிகளுக்கு நிறையா பேருக்கு தெரியும், இங்கே உமன்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உமன்ஸ்க்குன்னு இருந்தது, இப்போ கோயடா மாதிரி இருக்குது. இப்போ நான் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நானும் வந்து இங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன பண்ணலாம்?
1: அரசு கல்லூரியில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பிக்க வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்குரிய இணையதள முகவரி www.tngasa tngasa

0: tasa.in www.tngasa.in இந்த இணையதள முகவரியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம்.
1: இப்போ இது அப்ளை பண்ணுறோம், சரி, இப்போ கொடைக்கானல் மாதிரி பகுதியில் நிறைய ப்ரௌசிங் சென்டர் இதுவரை நான் பார்த்ததில்ல. இப்போ வீடு இப்போ ஒரு மலைப்பகுதியாக இருக்குன்னா அதற்கான நெட்ஒர்க் கஷ்டம் இருக்கும், இன்டர்நெட் இருக்காது. இப்போ நேராக கல்லூரிக்கு வந்தால் ஏதாவது உதவியை அப்ளை பண்ணி தரதுக்கான ஏதாவது ஏற்பாடு அது மாதிரி இருக்காங்கம்மா?
0: இருக்குங்க ஐயா, கல்லூரியில் வந்து உதவி மையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமது கல்லூரி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் அரசு கல்லூரியில் எல்லா அனைத்து கல்லூரிகளிலுமே வந்து உதவி மையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாதவங்க, செய்ய தெரியாதவங்க வந்து நேராக வந்து கல்லூரியை அணுகலாம். கல்லூரியில் வந்து ஹெல்ப் டெஸ்க் உதவி மையம் இருக்கு, அங்கே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க.
1: இப்போ வரப்போ என்னென்ன சான்றிதழ்கள் கொண்டாடணும்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்குமா? இப்போ 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகிருக்கு, இன்னும் மார்க் ஷீட் நம்ம கையில் மாணவர் கையில் கிடச்சிருக்காது. அப்போ என்ன மாதிரியான ஆவணங்கள் கொண்டு வரணும், என்ன கையில் எடுத்துகிட்டு வரணுன்றதை சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புகைப்படம் வேணுமா, என்ன மாதிரியான விஷயங்கள்?
0: அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கட்டாயம் வந்து அவங்களோட இமெயில் முகவரி, இமெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரி அவசியம் இருக்கணும். அதோடு வந்து நமக்கு தொடர்புக்கு வந்து ஒரு ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் வந்து அவசியம் இருக்கணும். ஏன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதால ஃபர்தர் அவங்களுக்கு அட்மிஷனுக்கு வந்து நாங்கள் மொபைல் நம்பரில் தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம், இமெயிலையும் கம்யூனிகேட் பண்ணுவோம். அதனால் இமெயில் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இஸ் கம்பல்சரி. அது தவிர்த்து நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட 10th மார்க் ஷீட், ப்ளஸ் 2 மார்க்ஸ் அண்ட் எம்எஸ் நம்பர். அவங்களுக்கு வந்து பள்ளியிலேயே வந்து எம்எஸ் நம்பர்ன்றது கொடுத்துருப்பாங்க, எம்எஸ் நம்பர், அதுக்கப்புறம் ஆதார் எண், ஆண்டு வருமான சான்றிதழ், வகுப்பு அல்லது ஜாதி சான்றிதழ். அது தவிர்த்து அவங்க ஸ்பெஷல் கோட்டாக்காக அப்ளை பண்ணணுன்றப்ப வந்து ரிசர்வேஷன், அதில் வந்து முன்னாள் இராணுவ வீரர், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், தேசிய மாணவர் படை, அவங்க எல்லாருமே வந்து அதுக்குரிய சான்றிதழ்களையும் கொண்டு வரணும்.
1: சரிங்கம்மா. இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல www.tngasa.in tngasa.in இணையதளத்தில் அப்ளை பண்ணலான்னு, இது வந்து எல்லா அரசு கல்லூரிகளுக்குமா இல்லை எல்லா கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் எந்த பாடத்துக்கான கவுன்சிலிங் மாதிரி இருக்குமா?
0: இல்லை, தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான இணையதள முகவரி. 181 கல்லூரிகள் இருக்கு, எந்த கல்லூரிக்குனாலும் இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம். விண்ணப்பிப்பதற்கு வந்து அவங்களுக்கு சிறப்பு பிரிவினர் SC/ST வந்து பதிவு கட்டணம் ₹2 மட்டும்,
1: ₹2
0: மற்ற அனைவருக்குமே வந்து ₹50. அது வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும். நாங்கள் ஹெல்ப் டெஸ்க்கு அப்ரோச் பண்ணுறப்ப, உதவி மையத்துக்கு வர்றப்ப நாங்களே வந்து அதை பே பண்ணிவிட்டு அவங்கள ஜிபேயில் வாங்கிப்போம்.
1: ஆனால் நீங்கள் சொல்கிறப்ப விண்ணப்ப கட்டினா ₹2 அப்படின்னா நானும் சரி ₹2 அப்படின்னா திருப்பி, ஏன்னா இப்போ பேச்சு வழக்கில் ₹2 ₹2000 சொல்லிடுறாங்களே அப்படின்றதுக்காக அதை திருப்பி அழுத்தி கேட்டேன்.
0: ₹2 மட்டும், SC/ST பிரிவினர்
1: பட்டியல் வகுப்பினருக்கு, மற்ற எல்லாருக்கும் ₹50 சொல்லியிருக்கீங்க. சரிம்மா, தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து கோடை பண்பலையோட வானவில் நிகழ்ச்சியில் படிக்கலாம் வாங்க. கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அரசு அறிவியல் கலைக்கல்லூரியிலிருந்து நம்மோட பேராசிரியர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய வானவில்.
3: Usha Sunflower Oil.

0: இணைந்து வழங்கியோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் 9:32:46. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் படிக்கலாம் வாங்க. கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியோட பேராசிரியர்கள் நம்ம நிலையத்திற்கு வந்து யார் படிக்கலாம், எப்படி யார் யாருக்கு இந்த மாதிரியான சூழல்கள் ஒத்து வரும், படிக்கிறதுக்கான என்ன மாதிரியான கோர்சஸ் இங்கே இருக்குது, படிக்கிறதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், அதற்கான கட்டணம் எவ்வளோ, இப்படி நிறைய விஷயங்களை நம்மோட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. முதல்வர் பொறுப்பு வைக்கும் முனைவர் ஆசா பேபிராணி அம்மா அவர்கள், வணிகவியல் துறை மூத்த பேராசிரியர் கி அன்புமணி அம்மா அவர்கள். அம்மா, இப்போ இன்னும் 2-3 விஷயம் பேசணும். கட்டணம் எவ்வளோ வரும், இந்த சூழல் எப்படி படிக்கலாம், ஹாஸ்டல் வசதி, இந்த மாதிரியெல்லாம் கேட்கணும். ஆனால் இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கள நம்ம சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டிலிருந்து முருகேசன்.
0: திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டிலிருந்து முருகேசன் ஐயா, கேளுங்க ஐயா உங்கள் கேள்வியை.
1: மேடம், ப்ளஸ் டூ பையன் படித்து முடிச்சேன் மேடம். மார்க் 460, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 100. அடுத்து என்ன படித்தா நல்லா இருக்கும், எப்படி வேலை எடுக்க?
2: கம்ப்யூட்டர் சயின்ஸில் 100 வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பிசிஏ படிக்க வைக்கலாம். பிசிஏ வந்து பிசிஏ படிச்சுட்டு அதுக்கப்புறம் உயர்கல்வி எம்சிஏ பண்ணலாம், இல்லைன்னா பிசிஏ முடித்த உடனே வந்து நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிக்கலாம். பிசிஏன்றது வந்து பொதுவானது, நமக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்றப்ப வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸில் படிக்கிறவங்க எல்லாருமே படிக்கிற ஒரு வேறு லெவலில் வந்து நமக்கு எம்சிஏன்றது வந்து ஒரு அறிமுகமான ஒரு வகுப்பு கோர்ஸ் எம்சிஏ. அதனால் பிசிஏவும் படிக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிக்கலாம்.
0: நன்றிங்க. நன்றி. ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னீங்க www.tngasa.in அந்த இணையதளத்தில் போய் விண்ணப்பிக்கலாம். கட்டணங்களும், விண்ணப்பிக்க கட்டணம் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 2 ரூபாயும் மற்ற அனைவருக்கும் 50 ரூபாயின்னு சொல்லிட்டீங்க. என்னென்ன ஆவணங்கள் கொண்டு வரணுன்றதையும் சொல்லிட்டீங்க. இப்போ கிட்டத்தட்ட 180 கல்லூரிகள் கிட்டே இருக்குது, விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ குறிப்பிட்ட கல்லூரி வேணும், இப்போ நான் கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிக்கணும்னா நம்ம விண்ணப்பிக்கும் போதே இந்த கல்லூரியில் தான் படிக்க விரும்புகிறேன்னு செலக்ட் பண்ணிக்கலாமா, இல்லை அப்படி ஆப்ஷன் இருக்காதா, எப்படி இருக்கும்?
2: செலக்ட் பண்ணலாம். அதில் வந்து காலேஜ், எந்த காலேஜ்ன்றது வந்து செலக்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து கல்லூரி குறியீடு, ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து குறியீடு எண் கொடுத்துருக்காங்க. அந்த குறியீடு எண் வச்சு ஆப்ட் பண்ணலாம், இல்லைனா காலேஜ் நேம் டைப் பண்ணாலே, கொடைக்கானல்ன்ட்டு டைப் பண்ணாலே வந்து காலேஜ் நேம் வந்துடும்.
0: ஓ, அப்போ இதில் சொன்ன 180 கல்லூரிகள்ன்றது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மட்டும்தானா, இல்லை தனியார் கல்லூரிகளும் அதில் இடம்பெறுமா?
2: அரசு கல்லூரிகள் மட்டுமே.
0: அரசு கல்லூரிகள் மட்டுமே.
2: தமிழக அரசால் நடத்தப்படும் அரசு கல்லூரிகள் மட்டுமே 181 கல்லூரிகள் இருக்கின்றன.
0: அந்த 181 கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய பாடங்கள் நமக்கு என்ன, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபிசிக்ஸ் கெமி, நீங்கள் சொன்ன 10 கோர்ஸை சொல்லியிருந்தீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி மேக்ஸ் காமர்ஸ், இப்போ அது மாதிரி வேணும்னா நம்ம இங்கே தேர்வு பண்ணிக்கிறலாம். சரிங்கம்மா. இப்போ ஒரு நேர் இணைப்பில் இணைகிறாங்க, அவங்க என்ன கேள்வி முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நாங்கள் ராமநாத டிஸ்ட்ரிக்ட் அபிராமத்தில் இருந்து பேசுகிறோம் சார்.
0: ராமநாதபுரம் அபிராமம், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்களேன்.

0: பேர் செல்வக்கணி.
1: செல்வக்கணி அம்மா, சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன இருக்கோ கேட்கலாம்.
0: பாப்பா இப்போ 12th முடிச்சிருக்காங்க, பயோமேக்ஸ் எடுத்துருக்காங்க.
1: சரிங்கம்மா, சொல்லுங்கள் சொல்லுங்கள், எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், நீங்கள் சொல்கிறது உன்னிப்பாக கேட்டுட்ருக்கோங்க, பேசுங்க.
0: பயோமேக்ஸ் எடுத்துட்டு இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். பொலிட்டிக்கல் சயின்ஸ் போட்டிருக்காங்க, அதை பற்றி மேடத்துக்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு.
1: பொலிட்டிக்கல் சயின்ஸ் போட்டிருக்காங்க, இது அதுக்கு
0: என்ன வேல்யூ இருக்கு?
1: வேல்யூ இருக்கான்னு கேட்குறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பயோமேக்ஸ் படித்தவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்ளை பண்ணலாமா?
2: கண்டிப்பாக படிக்கலாம் சார். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு மேடம் சொன்ன மாதிரி தமிழ், இங்கிலீஷு, தென் பிஏ பப்ளிக் சர்வீஸ் இது இருக்குது. இவங்க சொல்கிறது பப்ளிக் சர்வீஸோட ரிலேட்டட் கோர்ஸ் தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. பப்ளிக் சர்வீஸ்க்குள்ளேயே உங்களுக்கு நீங்கள் லாயர் ஆகிறதுக்குரிய சப்ஜெக்ட்ஸும் படிச்சுக்கலாம், இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்குரிய எல்லா சப்ஜெக்டும் வந்துடும். ஹிஸ்ட்ரி வந்துடும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் வரும். தென் நீங்கள் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்மளுக்கு என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அதை பற்றின சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே ஒரே பேப்பரில் இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் படிக்கலாம்.
1: பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தா என்ன மாதிரி வேலை வாய்ப்பு இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமில் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னே ஒரு பேப்பர் இருக்குது.
2: அப்போ
1: சிவில் சர்வீஸ் குடிமை பணிகள் தேர்வு, மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கான தேர்வுகளுக்கு அது படிக்கிறது முக்கியத்துவம் தருமா?
2: கண்டிப்பாக தருங்க சார். ஏன்னா ஒவ்வொரு அவங்க வந்து 1 இயருக்கு வந்து 2 செமஸ்டர் எழுதுகிறாங்க எக்ஸாம்ஸு. அப்போ 2 செமஸ்டர்லையும் தமிழ் இங்கிலீஷ் போக மீதி 3 பேப்பர் இருக்கும். 3 பேப்பர்ஸ் வந்து அவங்க படிப்பாங்க. அந்த 3 பேப்பர்ஸ்லுமே இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகும், பேசிக் ஃபுல்லாகவே கவர் ஆயிடும். ஸோ இப்போ இது படிச்சுட்டே இருக்கும்போது அவங்க சைட் பை சைடாக குரூப் ஸ்டடி, குரூப் 4 படிக்கலாம், குரூப் 2 படிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் படிக்கலாம். பேங்க் எக்ஸாம்ஸுக்கோ எந்த எக்ஸாம்ஸுக்கு வேணாலும் அவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு
1: இருக்குது. நீங்களும் சொல்லுங்கள்.
3: அவங்க பிஏ பப்ளிக் சர்வீஸ் பொதுப்பணிகள் துறையில் வந்து லா பற்றி, சிவிக் லாஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், அது தவிர்த்து மற்ற சப்ஜெக்ட்ஸும் படிக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு யூபிஎஸ்சி குடிமை பணிகளுக்கான தேர்வுகளுக்கும் தயாராகிக்கலாம். இது யூஜி முடிச்சுட்டு, பிஏ பப்ளிக் சர்வீஸ் முடிச்சுட்டு அவங்க லா படிக்கணுன்னாலும் படிக்கலாம். அது தவிர்த்து நமக்கு கவர்மெண்ட் ஏஜென்சியில் வந்து நிறைய ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. சோஷியல் எக்கனாமிக் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து ரிசர்ச் அசோசியேட்டாக கூட அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
1: சரிங்கம்மா, நீங்கள் சொன்ன விஷயங்கள் நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் நம்புகிறோம். ராமநாதபுரத்துலேருந்து அபிராமம் பகுதியிலேருந்து செல்வக்கணி அம்மா கேட்டிருந்தாங்க, அவங்க கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு. இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் பொருளாதாரம் வந்து இன்றைய சூழலில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. என்னதான் நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கடைசி கட்டணம் செலுத்தி தான் ஆகணும். அதற்கான சூழலும் இருக்குது. இப்போ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில், கொடைக்கானல் இல்லாமல் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் தோராயமாக ஒரு யூஜி கோர்ஸ், ஒரு இளநிலை படிக்கிறோம் அப்படின்னா தோராயமாக எவ்வளோ செலவாகும் ஒரு வருடத்திற்கு சொன்னால் நல்லாயிருக்குங்கம்மா? தோராயமாக
3: ஒரு வருடத்திற்கு அரசு நிர்ணயித்த கட்டணம், கல்வி கட்டணம் கிடையாது, அது தவிர்த்து பிற கட்டணங்கள் மட்டும்தான். ஒரு வருடத்திற்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 5000த்துக்குள்ளே தான், 3000 தான் ஃபஸ்ட்டு தருவோம், ஃபஸ்ட்டு அவங்க கட்ட வேண்டியிருக்கும். அது தவிர்த்து நிறைய அரசு உதவித்தொகைகள் இருக்குது, மாணவர் நலன் சார்ந்து நிறைய உதவித்தொகையெல்லாம் வந்து மாணவர்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து பொருளாதார ரீதியாக வந்து அவங்களுக்கு ஒரு சுமையாக இருக்காது அரசு கல்லூரியில் படிக்கிறது.
1: அதாவது ஒரு வருடத்திற்கே நீங்கள் 5000 தான் சொல்கிறீங்க. இப்போ அதில் செமஸ்டருக்கு தனியாக பணம் கட்டுறது, அதெல்லாமே உள்ள அடக்கி
3: எல்லாம் சேர்ந்து தான்
1: அதிகபட்சமாக 5000 ரூபாய். அது ஒரு அறிவியல் பிரிவாக இருந்தாலும் சரி, கலை பிரிவாக இருந்தாலும் சரி, அப்படி தானே? இல்லை அதுக்கு மாற்றம், அதுக்குள்ளே எதுவும் மாற்றங்கள் இருக்கா?
3: நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், இதை விட கம்மியாக தான்
1: வரும். அதாவது அதிகபட்சமாக தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரிங்கம்மா, சரி. அப்போ ஒரு கொடைக்கானல் பகுதியில் சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பதற்கான நல்ல வாய்ப்பாக அதை பார்க்கலாம் நிச்சயமாக.
3: அது தவிர்த்து அவங்களுக்கு தங்கும் இடவசதி வேணுன்றப்ப வந்து சமூக நல விடுதிகளும் இருக்கு, ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங், எந்த செலவும் இல்லாமல் வந்து அவங்க தங்கி ஃப்ரீயாக ஹாஸ்டலில் தங்கி காலேஜில் படிக்கலாம்.
1: அடுத்ததாக விடுதி சம்மந்தமாக தான் பேச விரும்பியிருந்தோம், தொடர்ந்து அந்த விடுதி தொடர்பாக இன்னும் 2-3 கேள்விகள் கேட்க விரும்புகிறோமா, அதையும் நம்ம கேட்டு தெளிவுபட்டுருக்கலாம். நேரம் 9:40:55 ஆயாச்சு. கோடைப்பண்பலை 100.5 ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து வானவில் நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் வளம் வரலாம், இணைந்திருங்கள். இது கோடைப்பண்பலை 100.5.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ்கிரீட் சிமெண்ட்.

0: 64 years of strong foundation. Chettinad Cement, the perfect concrete choice for your home.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: திருச்சி சாரதாஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
6: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
5: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: நம் கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
10: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்லை.

0: நேரம் 9:45 கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் படிக்கலாம் வாங்க. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியோட பேராசிரியர்கள் நம்மோட நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்துட்ருக்காங்க. முதல்வர் பொறுப்பு வைக்கும் முனைவர் ஆசா பேபிராணி அம்மா அவர்கள், வணிகவியல் துறை மூத்த பேராசிரியர் கி அன்புமணி அம்மா நம்ம நிலையத்திற்கு வந்து படிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய விஷயங்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், என்ன மாதிரியான சலுகைகள் இருக்குது, கட்டணம் எவ்வளோ வருது அப்படின்னு நமக்கான விவரங்களை தெளிவுபடுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைகிறாங்க. என்ன கேள்வி முன் வைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: குட் மார்னிங் சார், நான் தேனி மாவட்டத்திலேருந்து அபூர்வா பேசுகிறேன்.
0: அபூர்வா, என்ன கேள்வி முன் வைக்கிறீங்கம்மா?
1: நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் சார், இந்த வருஷம் 12th முடிச்சிட்டேன்.
0: சரிங்கம்மா,
1: அடுத்து என்ன படிக்கலாம்?
0: சரி, 12th வகுப்பு வெற்றிகரமாக முடித்ததற்கு கோடை பண்பலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். என்னம்மா படிக்கலாம்? இப்போ ஒரு கேள்வி இருக்குது.
2: காமர்ஸ் படிச்சிருக்கவங்களுக்கு வந்து பிகாம் படிக்கலாம், பிபிஏ படிக்கலாம், பிஏ பப்ளிக் சர்வீஸ் பொதுப்பணியல் துறை படிக்கலாம். அது தவிர்த்து மொழியலில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் படிக்கலாம், பிசிஏவும் படிக்கலாம். 6 படிப்பிரிவுகள் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.
0: நம்மோட வணிகவியல் துறை மூத்த பேராசிரியர் அம்மா இங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட

0: இது தொடர்பாக ஒரு விஷயம் கேட்கணுமா, இப்போ அவங்க என்ன படிக்கலாம்னு கேட்குறாங்க. இப்போ காமர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நான் வந்து பிகாம் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அதில் படித்தா எங்கள் என்ன பலன் இருக்கும், அந்த மாணவிக்கு பின்னாடி என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்கும், படிக்கும்போதே ஏதாவது வேலை கிடைக்குமா, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது சொல்ல முடியுமா?
1: கண்டிப்பாங்க சார். என்னென்னா நீங்கள் காமர்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா தனியார் துறைகளில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது, அது மட்டுமல்லாமல் வங்கி துறைகளில் வந்து நீங்கள் வேலைக்கு போகலாம். அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டில் தான் போகணும்னு இல்லாமல் நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்ஸ் எழுதணும். ஸோ எக்ஸாம்ஸ் எழுதும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸ் பாடப்பிரிவு இருக்குது இல்லைங்களா, அதில் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து பாடத்தில் படிக்கும்போதே, பிகாம் படிக்கும்போதே அந்த சப்ஜெக்ட் படிக்கும்போதே உங்களுக்கு ஆடிட்டிங் வரும் சார், ஆடிட்டிங் வரும், அப்புறம் வந்து பேங்கிங் வரும், தென் ஆண்டர்பிரனர் ஆகலாம். உங்களுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கும்போதே காலேஜ்லேயும் ட்ரைனிங் கொடுத்துருவோம், ஆண்டர்பிரனர் ட்ரைனிங் இருக்குது. ஸோ வெளியிலையும் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வருவாங்க காலேஜிலேருந்து செலக்ட் பண்ணி, இல்லை வெளியில இருந்து காலேஜ் உள்ளேயும் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா நிறையா தனியார் துறைகள் வந்து வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்துகிறாங்க, அதுலேயுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட இந்த இயரில் ஒரு 50 more than 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் காமர்ஸ்லேருந்து போய் சென்னையில் வேலையில் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பேங்கிங்னும் நம்ம படிக்கிறோம் அல்லது காமர்ஸுன்னு படிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் காமர்ஸில் மட்டும்தான் வேலை வாய்ப்புனா இல்லை, அவங்க வந்து உங்களுக்கு அதர் செக்டர்லேயும், அது பேங்கிங் சொன்னேன் உங்களுக்கு, அப்புறம் ICWக்கு வந்து இன்டர் பாஸ் பண்ணுறதுக்காக நிறையா ஒரு 8 சப்ஜெக்ட் இருக்கும், அந்த 8 சப்ஜெக்டும் நம்மளுக்கு இந்த பிகாம் படிக்கும்போதே வந்துடும், அலைட் சப்ஜெக்டாகவும் வந்துடும், மெயின் சப்ஜெக்டாகவும் வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் ஆடிட்டர் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் அக்கௌண்ட்ஸில் நிறைய மார்க் வாங்குவேன், எனக்கு அக்கௌண்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறையா படிச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்லாம் படிச்சுட்டே இருக்கும்போது அதே தான் வந்து அட்வான்ஸ்டாக வந்து உங்களுக்கு ஆடிட்டர் சப்ஜெக்ட் வரும். ஸோ அது கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம்.
0: நன்றி. வேலைவாய்ப்பு இருக்கான்னு கேட்டதற்கே நமக்கு இவ்வளோ நேரம் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கன்னா நிச்சயமாக படிக்கணும், ஆசைப்பட்டு படிக்கணும், அவ்வளோதான்
1: கண்டிப்பாங்க சார்.
0: சுருக்கமாக சொல்லலாம், படிக்கலாம் வாங்க, அதான் விஷயமா, அதுக்குள்ளே கருப்பொருளாக இருக்குது. தேனி அபூர்வா அவங்களுக்காக நீங்கள் சொன்ன தகவல் அவங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம். காமர்ஸ் படிச்சிருக்காங்க, காமர்ஸே எடுத்து படிங்களே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்பும் இருக்கிறத பற்றி நல்ல விவரமாக சொல்லியிருக்காங்க. நேரம் 9:49 ஆயாச்சு. ஆமாம், இப்போ இன்னும் அப்போதே நம்ம தொடர்ந்து பேசின விஷயத்தில் விடுதி, இப்போ கொடைக்கானல் மாதிரி பகுதியில் என்ன தான் கொடைக்கானல் மக்களாகவே இருந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மன்னவனூரில் இருப்பாங்க, கவுஞ்சியில் இருப்பாங்க, அருகாமையிலே வில்பட்டி, சரி இந்த பக்கம் பெருமாள் மலை, பேத்துப்பாறை, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. அங்கேருந்து கல்லூரிக்கு வரணுன்றதே நல்ல தூரம், பயணம், போக்குவரத்து இப்படி நிறைய அதுக்குள்ளே இருக்குது. இப்போ வேணால் நாங்கள் விடுதியிலே தங்கி படிக்கலாம் அப்படின்னா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
2: நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கல்லூரி சார்பாக வந்து கல்லூரி சமூக நல விடுதிகள் வந்து நமது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரின் உறுதுணையோடு அவங்களோட சப்போர்ட்டோடு வந்து சமூக நல விடுதிகளில் வந்து நிறைய மாணவர்கள் தங்கி படிக்கிறாங்க. அது கட்டணம் இல்லாமல் போத் அவங்க தங்கும் இடம் மற்றும் உணவு அனைத்துமே வந்து கட்டணம் இல்லாமல் தங்கி படிக்கலாம்.
0: ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும்?
2: ஆமாம், தற்போது வரை வந்து மகளிர் கல்லூரியாக செயல்பட்டதால் வந்து பெண்களுக்கானது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்க. கட்டாயம் வந்து இந்த ஆண்டு முதல்லேருந்து மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறேன்ட்டு சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்குமான தங்குமிட வசதிகள் வந்து செய்து தரப்படும்.
0: சரிங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். கோடை பண்பலை 100.5 ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு இன்றைய வானவில்லின் வண்ணம் படிக்கலாம் வாங்க, இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
2: நேரம் 9:51 கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் வண்ணம் படிக்கலாம் வாங்க. கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர்கள் நம்ம நிலையத்திற்கு வந்து படிக்கலாம் வாங்க. என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரியான படிக்கிறதற்கான படிப்புகள் இருக்குது, எதிர்காலம் படிக்கிறதப்ப என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது, கல்வி கட்டணம் தொடங்கி விண்ணப்ப கட்டணம், கல்லூரியில் இருக்கக்கூடிய விடுதியில் இருக்கக்கூடிய இலவச வசதிகள், அது போக அரசு தரக்கூடிய நலத்திட்டங்கள், நலப்பணிகள் சார்ந்து என்ன பயன்கள் இருக்குன்னு நம்மோட இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துட்டுருக்காங்க. முதல்வர் பொறுப்பு வைக்கும் முனைவர் ஆசா பேபிராணி அம்மா அவர்கள், வணிகவியல் துறை மூத்த பேராசிரியர் கி அன்புமணி அம்மா அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் நம்ம நிலையத்திற்கு வந்து இவ்வளோ நேரம் நமக்கு அறிவியல் மற்றும் கலை பிரிவில் என்னென்ன படிக்கலாம், என்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அம்மா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்கணும்னா, 10 கோர்சஸ் வந்து நம்ம கல்லூரியில் இருக்குன்னு சொன்னீங்க.
3: ஆமாம்,
2: அதை ஒரு முறை திருப்பி சொல்லலாமா?
3: நிச்சயமா. கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 10 பாடப்பிரிவுகள் இருக்கின்றன. பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ பப்ளிக் சர்வீஸ், பிபிஏ, பிகாம், சயின்ஸ் பிரிவில் வந்து பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, பிசிஏ.
2: இப்போ இந்த 10 பாடப்பிரிவுகளில் ஒரு விஷயம் என்ன நம்மளால் கருத்தில் கொள்ள முடியுதுன்னா, இப்போ வரலாறு, புவியியல் அந்த மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு தனித்துவமாக வரலாறு புவியியல் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ நான் இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்திருக்கேன், இல்லை புவியியல் படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் என்ன படிக்கலாம்? ஒரு உதாரணத்தை கேட்குறேன், நான் ஒரு மாணவனாக இருந்து நான் வரலாறு மட்டும்தான் எடுத்திருக்கேன், வரலாறு புவியியலை ஒரு பாடமாக படிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன மாதிரி ஆட்களுக்கு இது நம்ம கல்லூரியில் படித்தா எது நல்லாயிருக்கும், என்ன படிக்கலாம்?
3: நம்ம கல்லூரியில் வந்து பிஏ பப்ளிக் சர்வீஸ் அவங்க ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காங்கன்னா பிஏ பப்ளிக் சர்வீஸ் பொதுப்பணியல் துறை சேரலாம். அது தவிர்த்து பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் அதில் சேரலாம். பிபிஏலேயுமே வந்து வாய்ப்பு இருக்கேன். நான் பிபிஏயில் வந்து அனைத்து பாடப்பிரிவில் இருக்கிறவங்களுமே வந்து ஜாயின் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு, ஒரு 10% ரிசர்வேஷன் இருக்குது. அதனால் வந்து பிபிஏவும் படிக்கலாம்.
2: சரி, இப்போ வருங்காலத்தில் பின்னாடி வந்து வரலாறு புவியியல் சார்ந்த படிப்புகள் கொண்டு வரதற்கான வாய்ப்புகள் இருக்கா?
3: வாய்ப்புகள் டிமாண்டை பொறுத்து இருக்குது. இங்கே நம்ம மலைப்பிரதேசத்தில் வந்து சுற்றுவட்டாரத்தில் நமக்கு தேவையான வகுப்புகள், பாடப்பிரிவுகள் என்னென்ன தேவையோ அரசிடம் கோரிக்கை வைத்து நாங்கள் கொண்டு வர்றதுக்கு முன்னெடுப்போம்.
2: சரிங்கம்மா, சரிங்க. இவ்வளோ விஷயம் நீங்கள் சொன்னீங்க, எந்த இப்படி விண்ணப்பிக்கணும், www.tngasa.in அந்த இணையதள முகவரியில் போய் விண்ணப்பிக்கலான்னு. இப்போ கல்லூரிக்கு ஒவ்வொரு கல்லூரிக்கும் கவுன்சிலிங் கோட் இருக்குது, இல்லை பேர் வாரியாகவே சர்ச் பண்ணலான்னு சொன்னீங்க. இப்போ கொடைக்கானல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியோட கவுன்சிலிங் கோட் அப்படின்னு சொன்னீங்கன்னா எளிமையாக தேடுறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும்ல, கவுன்சிலிங் கோட் சொல்ல முடியுமா என்னென்னு?
3: காலேஜ் கோட், கல்லூரி குறியீடு வந்து 104109.
2: 104109 இதுதான் காலேஜ் கவுன்சிலிங் கோட். அப்போ அதில் தேடுதல் வந்து எளிமையாக இருக்கும். சரி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய சூழலில் மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு ஒரு முதல்வராக பொறுப்பு வைக்கக்கூடிய நீங்கள் என்ன விஷயம் சொல்வீங்க? படிக்கலாம் வாங்க அப்படின்னு நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டோம், குழந்தைங்களா படிக்கலாம் வாங்க அப்படின்னா நீங்கள் என்ன விஷயம் சொல்வீங்க?
3: உயர்கல்வி என்பது வந்து ஒழுக்கமோடு ஒரு கல்வியை கற்கணும், எல்லாருமே கற்றுக்கணும். அது சமுதாயத்துக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு இணக்கமான, ஒரு நல்லுறவான ஒரு கல்வி அறிவு பெற்று சமுதாயத்தில் சிறந்து விளங்கணும். எங்கள் காலேஜோட மோட்டோ வந்து சிகரம் தொடு, ரீச் த பீக், அதுதான் த சிகரம் தொடு. அதுபோல் வந்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்திரத்தம் உள்ளத்தனையது உயர்வு. உயர்வான எண்ணங்கள் கொண்டு நல்ல நன்னெறிகளை ஃபாலோ பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படித்து சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அவங்க அடையணும். அதுக்கு காலேஜ் சார்பாக பேராசிரியர்கள் மற்றும் பியர் குரூப் மாணவர்கள் சார்பாகவும் வந்து ஒரு நல்லதொரு ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கும். அரசு கல்லூரியில் வந்து குறிப்பாக வந்து அரசு கல்லூரியில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து முதல் வருடத்தில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் குறி

0: ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. நமக்கு பாடம் சார்ந்த வகுப்புகள் தவிர்த்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு ட்ரைனிங், செகண்ட் இயரில் வந்து டிஜிட்டல் ஸ்கில்ஸ், டிஜிட்டல் லிட்ரஸி இருக்கேன். மூன்றாம் வருடத்தில் வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில், ஒரு அவங்க ஃபர்தர் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறதுக்கும் இல்லைன்னா வேலைவாய்ப்புக்கும் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வெல் ப்ரிப்பேர்டு வெல் ஆர்கனைஸ்டு ஸ்கீமாக தான் கொண்டு போகிறோம்.
1: ஒரு மூன்று ஆண்டுகள்லையும் என்னென்ன திறன் வளர்க்குறோன்றதையும் சொல்லிட்டீங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில், டிஜிட்டல் பண்ணுற டிஜிட்டல் தொடர்பான ஸ்கில் அப்டேட் பண்ணுறது, எம்ப்ளாயபிலிட்டி வேலை வாய்ப்புக்கான திறன் வளர்க்குறது. ரொம்ப இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி ரொம்ப பொறுமையாகவும் சிறப்பாகவும் சொன்னீங்க. முதல்வர்னால் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், ஆனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக சொல்கிறப்பையும் ஒரு பொறுமையோடு நிதானமாக பேசுகிறத கேட்குறப்ப ரொம்ப மகிழ்வாக இருக்குது. நிறைவாக ஒரு கேள்வி என்ன முன்வைக்கிறேன்னா, இப்போ ஏதாவது சந்தேகம் இருக்குது படிக்கலாம் வாங்க தொடர்பாக, இல்லை கலைக்கல்லூரியில் சேர்றதுக்கு விண்ணப்பிக்க இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் இருந்தால் ஏதாவது பகிரலாமா கல்லூரியோடது?
2: கண்டிப்பாங்க சார். எங்கள் கல்லூரியை ஹெல்ப் டெஸ்க்கை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், தொலைபேசி எண் 9344655542, மற்றொரு 877801531377.
1: வணிகவியல் துறை பேராசிரியர் அம்மா நமக்காக அலைபேசி எண்கள் சொல்லிட்டாங்க. இப்போந்தாப்பா பேப்பர் எடுத்தேன், நான் இன்னும் குறிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் ஒரு முறை என்ன திருப்ப சொல்லிடுறேன், 93446555542, மற்றும் ஒரு எண் 877808531. இந்த இரண்டு எண்களில் நீங்கள் அழைத்து உங்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், நான் இதுக்கு படிக்கலாமா, எனக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு தாராளமாக உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். இவ்வளோ நேரம் எங்களோட உங்கள் நேரத்தை செலவு பண்ணி உங்களுடைய அனுபவ அறிவையும் அதோடு படிக்கிறதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது, கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கான சிறப்பான வாய்ப்பு இருக்குன்றதையும் தெளிவுபடுத்தியமைக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றி, வணக்கம் அம்மா.
0: மிகவும் நன்றி.
2: நன்றி சார்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் ஆர்கே ராஜேஷ், பிரேம்தாஸ், கணினியாக்கம் எம் சிக்கந்தர் ராஜா, அழைப்புகள் அரங்கேற்றம் சாரா. இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உறுப்பினர்கள் உட்பட 23 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்னும் சட்ட நேரத்தில் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35 ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். புதுதில்லியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி, திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செய்தனர். இந்நாள் தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ரோம் நகரில் வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் காவல் கைது செய்தனர். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு

சிறப்பு அலுவலகத்தில் தனியார் துறையின் சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக இரண்டு வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி குஜராத்தை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி 3-3 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர், சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா பூனாச்சா, சாக்கெட் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

அமுத தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் சிநேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா. கவிதையும் கானமும். கவிதையும் கானமும்

மலை சொல்லும் கதைகளும் கவிதைகளும் ஆயிரம் ஆயிரம். வாழ்க்கை கூட ஒரு மலையேற்றம்தான். மலை ஏற ஏற ஒவ்வொன்றும் சிறிதாகி அற்பமாகி பார்வையை விட்டு மறைந்தபடியே உள்ளன. மலை ஏறி உச்சியில் கால் வைத்ததுமே மலை அற்பமாக தெரியும். மலையேறும் போதெல்லாம் நமக்குள் இருக்கும் நான் என்ற சுயமும் அற்பமாகிவிடும். வானின் கீழ் எல்லாம் அற்பமே என எண்ணத் தோன்றும். மலை ஒரு பிரம்மாண்டம். உலகின் பிரம்மாண்டங்களெல்லாம் அமைதியை தன்னுள் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கின்றன. கொடைக்கானலின் அழகும் அமைதியும் அப்படித்தான். கொடைக்கானல் மலை நம்பிக்கையின் அமைதியின் ஓர் ஆச்சரிய குறியீடு.

கோடையின் வெப்பமும் கோடை மழையும் இணைந்து ஒரு விதமான மன மகிழ்ச்சியையும் இதமான சூழலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகளை கோடை பந்தலை 100.5 என்றும் போல் இன்றும் வரவேற்கிறது. கொடைக்கானல் மலையின் அழகும் வனப்பும் தூரும் மழைச்சாரலில் நனைந்து கொண்டே கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: பிற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.
3: மலர்கள் என்னும் தலைப்பில் கவிஞர் இரா ரவி அவர்களின் கவிதை. சிரித்து கொண்டே இரு கலங்காதே, கற்பிக்கும் மலர்கள் மரணிக்கும் வேளையிலும் சிரிக்கும் மலர்கள். ஒரு நாள் வாழ்க்கை ஓயாத புன்னகை மலர்கள். ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு அழகு, பிறந்தது எங்கோ இணைந்தன இங்கே மலர்கள். பிரிந்து இருந்தவைகளை இணைத்தது நார் மலர்கள். ஆடாதே மனிதா ஆடி உணர்த்தியது மாலை. ரசித்து பார்த்தால் அழகுதான் எருக்கம் போவும். கண்ணிற்கு குளிர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சி மலர்ந்த மலர்கள். வெறுப்பதில்லை வண்டுகளை மலர்கள். இயற்கை மட்டுமல்ல செயற்கையும் அழகுதான் மலர்கள். உற்று கேளுங்கள் பேசுவது கேட்கும் மலர்கள். மனமில்லை கடந்து செல்ல சிரிக்கும் மலர்கள். கோடையில் பெய்த மழை குதூகலத்தில் பூத்தன மலர்கள். ரசித்து பார்த்தால் ரோஜா மட்டுமல்ல செவ்வந்தியும் அழகு. மனிதரில் இல்லை மலர்களிலும் இல்லை உயர்வு தாழ்வு. தேநீரென பருகினான் கதிரவன் மலர்களில் பனித்துளிகள். தேநீரென பருகினான் கதிரவன் மலர்களில் பனித்துளிகள். அருகே முட்கள் ஆனாலும் மகிழ்வாக ரோஜா. அந்த கவிதை தந்தவர் கவிஞர் இரா ரவி அவர்கள்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை. தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: கொடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் நல்வாழ்த்துக்கள்.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி பூங்கொத்து. கவிதையின் தலைப்பு பூங்கொத்து. வரவேற்க வழங்குகிறோம். வாங்கியவர் மகிழ்கின்றார். பூங்கொத்து. கற்காலம் தொடங்கியது, கணினி காலமும் தொடர்கிறது. பூங்கொத்து. வரவேற்பில் முதலிடம் வாங்கியவர் மலர்கின்றார். பூங்கொத்து. ஒரு நாள் வாழ்க்கை, ஒரு கவலையும் இல்லை. பூங்கொத்து. எங்கோ பூத்த பூக்கள் இணைந்தன கொத்தாக. பூங்கொத்து. முக்கியமான இடங்களில் சோதனை செய்யப்படும் பூங்கொத்து. மலர்களை பறிப்பதை விரும்பாதவர்கள் விரும்புவதில்லை பூங்கொத்து. மலர்களை பறிப்பதை விரும்பாதவர்கள் விரும்புவதில்லை பூங்கொத்து. முகம் மலர்ந்தது, அகமும் மலர்வித்தது. பூங்கொத்து. மகிழ்ச்சியின் குறியீடு பூங்கொத்து. மலர்களின் சங்கமம் மனங்களின் சங்கமம் பூங்கொத்து. இது பூங்கொத்து எனும் தலைப்பில் கவிஞர் இரா ரவி அவர்களின் கவிதை.

கொடைக்கானலில் மலர் கண்காட்சி நடைபெறும் பிரையன் பூங்காவில் நமது கோடை பண்பலையின் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் நேயர்கள் அறிவிப்பாளர் போன்று புகைப்படம் எடுத்து மகிழும் வண்ணம் செல்ஃபி ஸ்டாண்ட் வைக்கப்பட்டுள்ளது. நமது கோடை பண்பலை நேரலையில் பேச விரும்பும் நேயர்கள் தினமும் நடைபெறும் லேக் எஃப்எம் நிகழ்ச்சியில் முற்பகல் 11 மணி முதல் 12 மணி வரை பூங்காவிலிருந்து பேசி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.
1: நீர்வீழ்ச்சி எனும் தலைப்பிலான கவிதை. கவிதை தந்திருக்கிறார் ரிஷான் ஷெரீப். மெல்லிய நீர்த்துளிகள் இசை சேர்த்து வந்து மேனி முழுதும் தெளிக்கின்றன. நீண்ட காலங்களாக சேகரித்து வைத்த அன்பை அமானுஷ்ய ஈரத்தோடு தளிர்விட்டிருக்கும் பச்சை நிற மரத்தில் ஊதாப்பூ காய்களை கொத்தியுண்ணும் 7-8 கிளிகள், செந்நிற செண்டுகளுடன் மாதுளம் பூக்கள். தனிமையை அணைத்தபடி அடுத்த பாடலை நான் ஆரம்பிக்கலாம். அதன் பின்னணியில் நதியும் நதியின் ஈரமும் குளிரின் வாசனையும் இதே பசுமையும் என்றும் இருக்கும். நீயும் என்னுடன் இருந்திருக்கலாம். இது ரிஷான் ஷெரீப் அவர்களின் கவிதை.

0: ஐயன் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.
3: இனி இயற்கை எனும் தலைப்பிலான கவிதை. பராமரிப்பில் உள்ளது விளையாமல் போவதும் விதை விருட்சமாவதும். பெருமழை துளிர்த்தது பட்ட மரம், மழைக்கு காரணி மரம், மழைக்கு காரணி மரம். விரும்பினாலும் பேணி வளர்ப்போம் மரம் வளர்ப்பு அறம். மரத்தை பிரிந்ததால் சருகானது இலை, வெட்டுதல் முறையோ வாழும் வாழையை திருமணத்திற்கு. வெளியே தெரிவதில்லை வேர்களின் உழைப்பு, வேர்களின்றி மரமில்லை. வேரிலிருந்து பயணித்தது கிளைகளுக்கான சத்து, குளத்தில் தன் அழகை ரசித்தது மரக்கிளை. வருந்துவதில்லை வெட்டிய வடுக்களுக்கு பனைமரம், வருந்துவதில்லை வெட்டிய வடுக்களுக்கு பனைமரம். கிளைகள் வெட்ட வெட்ட உயரம் வளர்ந்தது பனைமரம். கழிவு நீர் உறிஞ்சி இளநீர் தந்தது தென்னை. வெளியே கடினமுள்ளாய் உள்ளே இனிக்கும் சுளையாய் பலா. இவ்வளவு அழகாய் பவளம் மடுக்கியது யாரோ மாதுளம் பழம். காரணப் பெயர் 6, 5 சுளைகள் 6. ஒவ்வொரு நாளும் ஒரு விதம், வானமும் அவளும். நூற்க முடியாத வெண்பஞ்சு வானத்தில், உண்டு வேறுபாடு காலை மாலை ஒரே வானம். ஓய்வு என்றால் என்னவென்று அறியாதவன் கதிரவன். இல்லை கிழக்கும் மேற்கும் சூரியனுக்கு. மாதத்தில் ஒரு நாள் மனம் போகும் கொள்ளை முழு நிலவு. புள்ளிகள் உண்டு கோலம் இல்லை நட்சத்திரங்கள். நீராடுகின்றன செடிகளும் கொடிகளும் மழை. இனிய அனுபவம் நனைந்து பாருங்கள் மழை. இனிய அனுபவம் நனைந்து பாருங்கள் மழை. இது இயற்கை எனும் தலைப்பில் கவிஞர் இரா ரவி அவர்களின் கவிதை.

நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தனித்துவமான படிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் கலைச்செல்வன் அவர்கள். மாணவ மாணவிகளே, உயர்கல்வி சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கா? தெளிவு பெறணுமா?

0: அப்ப அலையுங்க 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானல் முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன? கோடை பண்பலை 100.5.
1: லைஃப்ல நல்லா பெருசா வாங்க, ஏனிய கூற மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க.
2: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.
3: இனி இயற்கை அழகு என்னும் தலைப்பிலான கவிதை. மரம் அது தந்த மலரழகு, மலரது வீசும் மனம் அழகு, மலையது தந்த நதி அழகு, நதியது ஓடும் ஒலி அழகு, நீலக்கடலின் அலை அழகு, அலைகளின் இடையே நுரை அழகு, வெயிலில் பாடும் குயில் அழகு, துளிமழையில் ஆடும் மயில் அழகு, இரவில் உலவும் நிலவு அழகு, ஈரக்காற்றின் இதம் அழகு, வனப்புமிக்க வனம் அழகு, வறண்ட பாலைவனம் அழகு, கருமுகில் தந்த மழை அழகு, விண்ணழகு விண்மீன் அழகு, மண்ணழகு மண்வாசம் அழகு, அழகு அழகு எல்லாம் அழகு, இயற்கை என்றுமே அழகு, இதற்கு ஈடாகுமோ செயற்கை அழகு.

0: கோடை பண்பலை 100.5 இன்று வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். முற்பகல் 11 மணிக்கு லேக் FM ஏரிச்சாலையில் இருந்து, நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி, 2:30 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் திருப்பூர் மாவட்டம் இளங்கோவன் அவர்கள், நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, தேனி மாவட்டம் NRT நகர் குருசாமி அவர்களின் தெரிவில். 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம். 7:00 அடுத்தது என்ன, தனித்துவமான படிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் கலைச்சல் அவர்கள். 8:00 இளமை பேசுகிறது, வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்கு ரிஸ்கு ஆகிய 2 சொல் விளையாட்டுகளோடு. 9:00 கொடை தென்றல், 11:00 நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக.
1: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். ஈரோடு மாவட்டம் தி மீரா அவர்களுடைய கவிதை, மலைத்தேன் கண்டு மலைத்தேன். தேனீக்கள் உழைப்பால் உயர்ந்த உன்னதங்கள், தேனீக்களின் சுறுசுறுப்பு தேடினாலும் காண்பதறிது. மலையின் உச்சியில் மகிழ்வாக சென்று மனதார தேனை மண்ணுக்கு அளிக்கும் மகத்தான சேவையை அகத்தால் பாராட்டி முகத்தால் மலர்ந்து வியந்து போற்றலாம். ராணி தேனீக்கள் இரவு பகலாய் இளைப்பாராமல் சேர்த்து இடைவிடாது உழைத்து துளி துளியாய் துவளாமல் சேமித்து தூய்மையான தேன் பார்த்து ரசித்தேன். உழைப்பை உணர்ந்தேன், வியந்து பார்த்தேன். உழைப்பை உணர்ந்தேன், வியந்து பார்த்தேன். மலைத்தேன் சுவைத்தேன், கலைக்காது காத்தேன். சிந்தனையை வியந்தேன், சிரம் தாழ்த்தி இறைவனை புகழ்ந்தேன். சிந்தனையில் வியந்தேன், சிரம் தாழ்த்தி இறைவனை புகழ்ந்தேன். இயற்கையின் அதிசயத்தை இதயத்தால் வாழ்த்தி பரவசம் அடைந்தேன், அவசியம் உணர்ந்தேன். இயற்கையின் அதிசயத்தை இதயத்தால் வாழ்த்தி பரவசம் அடைந்தேன், அவசியம் உணர்ந்தேன்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 11:00 லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்

0: அடுத்தது என்ன? நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. 12 வகுப்பு பொது தேர்வு முடித்து உயர்கல்விக்காக காத்திருக்கீங்களா? மாணவ மாணவியர்களே, உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி தான் இது. வல்லுநர்கள், துறை சார்ந்த சாதனை மாணவர்களின் அனுபவ பகிர்வுனு உங்க எதிர்கால பாதையை தெளிவுபடுத்துற நிகழ்ச்சியாக வலம் வருகிறது.
1: சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24 24 24 24 24 24 26 24 24 29 290 333 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42.
2: இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க லேக் எஃப்எம் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
3: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் மாளிகையில் நடைபெற்று வரும் பதவியேற்பு விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்து வருகிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். தவேக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஸ்ரீநாத், திருமதி கமலி, திருமதி விஜயலட்சுமி, திரு ரஞ்சித்குமார், திரு வினோத், திரு ராஜீவ், திரு ராஜ்குமார், திரு காந்திராஜ், திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விஜயபாலாஜி, திரு லோகேஷ் தமிழ்செல்வன், திரு விஜய் தமிழன் பார்த்திபன், திரு ரமேஷ், திரு குமார், திரு தென்னரசு, திரு சம்பத்குமார், திரு முகமது பர்வேஸ், திரு சரத்குமார், திரு மரிய வில்சன், திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்று வருகின்றனர். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் திடீர் ஆய்வு என்ற பெயரில் தேவைக்கவினர் மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் மிரட்டி வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காசநோயை ஒழிப்பதற்காக உலகிலேயே மிகப்பெரிய அளவிலான பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச

0: கோடை பண்பலை 100.5 லே கேஎஃப்எம் வழங்குவோர் வசந்தன் கோ.
1: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம் இப்போ ஏரிச்சாலையிலிருந்து வலம் வர காத்திருக்குங்க. இன்னும் விடுமுறை முடிய இன்னும் 10 நாட்கள் இருந்தாலும் 10 நாட்கள் இருக்குல்லப்பா, அதுக்குள்ளே கொடைக்கானலை வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சார சாரையாக கூட்டம் வந்துட்டே இருந்தாலும் அவங்கள போய் சந்திக்கிறதுக்காக கோடை பண்பலையோட அறிவிப்பாளர்கள் இப்போ லேக்கில் காத்துட்ருக்குறாங்க. அவங்கள சந்திக்க இருக்கிறாங்க நம்ம கோடை பண்பலையோட அறிவிப்பாளர்கள் கானல் மேனன் உடன் பெனாசிர் யோகானந்த்.
1: நம்ம வந்து இப்ப எங்க இருக்கோம்னா கொடைக்கானல் பிரயம் பூங்கால, கொடைக்கானல் பிரயம் பூங்கால 63வது மலர் கண்காட்சி மிக பிரம்மாண்டமா நேற்று இருந்து தொடங்கி இருக்க வர்ற 31ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப சிறப்பா நடக்குது. தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்பாக நடத்த இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னா பிரயம் பூங்கால நுழைவாயில வந்தீங்கன்னா அந்த காந்தியடிகள் சிலை இருக்கும். அதுக்குள்ள வந்தீங்கன்னா திருவடி பூங்காவுக்கு ஏற்றாக்க நீண்ட புல்வெளி இருக்கும். நிறைய அரங்குகள் இங்க அமைச்சிருக்காங்க அரசு துறை சார்பாக, நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க, மற்ற தனியார் சார்பும் அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு காலநிலை பளிச்சுன்னு ஒரு வெயில் வர்றவங்க கொடை கொண்டு வந்துருங்க, நாங்க கொடை பிடிச்சுதான் நிற்கிறோம், மழைக்காக கொடை கொண்டு வருவீங்க, இந்த வெயிலுக்காக கொடை பிடிச்சிருக்கிறோம், அவ்வளவு வெயிலா அப்படின்னு கேட்குறீங்க. உண்மையிலே அவ்வளவு வெயில் தாங்க, மழை வெயில் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மதியத்துக்கு மேல இட்டு வாங்குது மழை, ரெண்டுக்குமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், அதனால கொடை கொண்டு வந்துருங்க அப்படின்னு இங்க கொடுநலம் சார்ந்து சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி
2: மலர் கண்காட்சி அப்படின்னு மலர் கண்காட்சி அப்படின்றாங்க. கடமை கொடைக்கானல் இருக்கனால அதுல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமா இருக்கு, அதை மிஸ் பண்ண கூடாத ஒரு சூழலும் நமக்கு இருக்கு, அதனால வந்து பாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப நீங்க இங்க இருந்தீங்க, பேசிட்டு போயலாம், ரொம்ப ஆர்வமா இருக்கும். கொடை ரொம்ப நாளா
1: கேட்டு
2: எப்படி சொல்றது, நான் வந்து பிறந்ததுல இருந்து கேட்டு இருக்கேன், அப்ப என்னுடைய வயசு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
1: அவருடைய
2: அரங்கு இருக்கு, கூடை பண்பலை சார்பாக ஒரு அரங்கு அமைக்கப்பட்டு இருக்கிறது, அதுல செல்ஃபி பாயிண்ட் கூட இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு அறிவிப்பாளர் எப்படி அறிவிப்பு பணி செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சி கிடைக்கக்கூடிய ஒரு கட் அவுட் இருக்கு.
1: அதுக்கு பின்னாடி அறிவிப்பாளர் ஆகலாமே அப்படின்னு
2: திடீர்னு தீர்த்துக்கலாம், நாங்களும் தான்டா பாடுறா பாடுறா பாடுறா அப்படின்ற அப்படின்னு ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, பக்கத்துல கூட சோலார் அப்சர்வேட்டரியோடைய அவங்க ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க, வின் பார்க்கலாம், நீங்க சோலார் கூட பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தொலைநோக்கி எல்லாம் காமிச்சிருக்காங்க. வந்தா அதையும் பார்க்கலாம் அப்படின்ற தகவலை இப்ப

0: தோட்டக்கலை மலைப்பொழிகள் துறை சார்பா, அப்புறம் சுகாதாரத்துறை சார்பா, வனத்துறை சார்பா வைத்தம் எல்லாம் நிக்கணும். சரிங்களா, போய் பாக்குறோம். அதுக்கு முன்னாடி
1: குடும்பம் குடும்பமா குடும்பம் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுனால அது பெருசா போக முடியாது. முன்னாடி அவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஒரு காய சொல்லிட்டு அப்புறம் பாய சொல்லிட்டு அப்புறம் தான் போகிற ஒரு வாய்ப்பு இருக்கு. கொடைக்கானல்ல
0: முன்னாடி நண்பர்கள் இருக்காங்க, அவங்களை சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம். திருப்பூர் கிழக்க மாலையும் கவிதா, நீங்க எப்பயுமே இப்படிதான் பேசுறீங்களான்னு நான் மறுமுறை கேட்கிறேன். இப்படியாதான் பேசுறேன். யாருமே பயிற்சி கொடுக்கலாமா? அப்படியா? ஆனா எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு யாரும் கொடுக்கலீங்களா? சரிங்க. கணக்கம்பாளையம் கவிதா.
2: ஆமாங்களா? நாங்க காலையில 5 மணிக்கு வேண்டியே நீங்க 9 மணிக்கு போயிட்டாலும் இப்பெல்லாம் வருஷம் நடக்குதுன்னாங்க. இங்க வந்தா நம்ம குறை பண்புரை இருக்குதுன்னாங்க. அதனால பாக்கறது வந்திருக்கோம்.
0: இதை முறையா வரீங்களா இல்ல
2: 2வது முறையா வந்திருக்கோமா?
0: 2வது முறையா மலர் கண்காட்சி பார்க்க வரீங்க?
2: மலர் கண்காட்சிக்கு முதல் முறையா
0: வந்திருக்கீங்க. எத்தனை வகையான மலர்கள் இருக்கு
2: இல்ல பாக்கலீங்களா? முதல்ல எப்ப முத பார்த்தோம், அப்புறம் தான் மலர் கண்காட்சி.
0: நேர்களாலதான் கோடை பண்பலை
2: எங்களுக்கு வந்து தோழியே வந்து கோடை பண்பலைதான் எங்க தறி மேல ஒழிச்சுட்டே இருக்குங்க.
0: அதனால வந்து கோடை பண்பலை அரங்க பாத்துட்டுதான் மலர்களவே பார்த்து.
2: ஆமாங்க. ஆமாங்க.
0: மகிழ்ச்சிமா?
2: மகிழ்ச்சிமா.
0: மகிழ்ச்சி. உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்மா, நான் திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா
0: இளங்கோவன்.
3: ஏற்கனவே தடவை நிலையத்துல பாத்துருக்கோம். ஆமாங்க. என்ன அதுக்கு என்ன விடையே தெரியாது இருக்கு. பயங்கரமான வெயில் அடிக்கிறது. நாங்க வரங்காட்டி மழையே பயந்துட்டு போயிட்டு இருக்கோமா? ஆமாங்கம்மா. அப்படிங்களா? அதுக்குள்ள நிலையத்துக்கு வந்துட்டு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியை கலந்து கொடுத்து ஒரே ஓட்டம் ஓடி
0: போயிருக்கேன்.
4: வணக்கம்.
3: பூங்கால
4: திருவிழா விளையாட்டு பார்க்கும் போது நானும் ஒரு சின்ன பையனாவே ஆயிட்டேன்.
3: எப்படி
4: அவங்கள பார்த்து நானும் சின்ன பையனாவே? நீங்க வயசான சொல்லக்கூடாது.
3: நான் சொல்ல மாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரே வயசு. அதனால நான் இப்படி அந்த வார்த்தையை சொல்லுவேன்.
4: கோடை பண்பலை இதுல பேசுனது ரொம்ப சந்தோஷங்க. இதுதான் முதல் முறை.
3: ஆமா, சந்தோஷம் எங்களுக்கும். என்ன பாட்டு கொடுக்கலாம்?
5: கொம்பன் படத்துலங்க கருப்பு நிறத்தில் என்னுடைய மனைவி கருப்பா இருக்கிறதுனால நம்ம போனதை கொடுத்துருங்க என்னுடைய மனைவிக்காக.
3: இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அது குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கு. இப்ப பாடலை கேட்டலாம். இல்ல நம்மளும் தெரியும்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 லேக் FM. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3505151.
5: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
6: பர்னிச்சர்க்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: அறையா இல்லைங்களா?
1: ஆமா ஆமா கண்டிப்பா. ரொம்ப அருமையான ஒரு அரங்கு அமைச்சிருக்கோம், நிறைய செல்பி பாயிண்ட் எல்லாம் போட்டிருக்கோம், அதுல நிறைய நண்பர்கள் ஆர்வமோடு எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து நாங்க அடுத்து உங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னு வியூல நிக்கிறாங்க. அப்படியான ஒரு மக்கள் வெள்ளத்துல மலர் கண்காட்சிகளோட பூக்களை பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரத்துல நடமாடும் பூக்களையும் நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், சந்திக்கிறோம். எப்படி நடமாடும் பூக்களை சந்திச்சு இசை பாஸ்கள் வழங்க
0: காத்திருக்கோம்.
1: ஓடுவாங்க, அதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க, சொல்லாதீங்க, நான் தனியா சொல்றேன் உங்களுக்கு நம்பர்.
0: வடிவமைப்பும் இருக்கு. நுழைவாயில் திண்டுக்கல் கூட்டு எந்த மாவட்டத்தையும் விடல, நம்ம
1: மாவட்டத்தை. ஆனா எங்க மாவட்டத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு?
2: சேலம் குரூப்ங்க. எங்க மாவட்டம் இல்லையேன்னு ஃபீலா இருந்தது, அதுக்கான காரணத்தையும் அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. சேலம் மாவட்டத்துல ஏற்காடு இருக்கிறதுனால அந்த கண்காட்சி எல்லாம் இது பண்றதுனால இங்க இருக்க சுற்றுவட்ட மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்க சொல்றாங்க. என் பேரு கண்மணி, சேலத்துல இருந்து வரோம்.
0: என்னவா இருக்கீங்க?
2: நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க.
0: ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பெண்கள் சொல்லி ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு யாருமே சொல்ல
2: மாட்டேங்கிறாங்க.
0: பூங்கோதை
2: சொசைட்டி வந்து எங்களை வந்து பெண்கள் பெண்கள் கால் பேசினாங்க. இப்ப நாங்களும் நல்ல விழிப்புணர்வோட வெளியே வந்துட்டோம்.
0: இந்த சொசைட்டியே
2: பண்றாங்க, நல்லா புரிஞ்சுட்டோம். அதை பத்தி நேரில் ஆரம்பிக்கலாம். வீட்டுக்கு நம்ம தான் இல்லாம நான் தான் இல்லைன்னா அந்த வீடு எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு அவங்களும் புரிஞ்சுட்டாங்க, நாமும் புரிஞ்சுட்டோம். அதனால இப்ப நாங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு ரொம்ப பெருமையா சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்.
0: நிறைய பேர் வீட்டுல வந்து கேக்குறவங்க அப்படின்னு நிறைய கணவர்கள் சொல்றாங்க.
2: சொன்னாலே அந்த கணவருக்கும் தெரியும், அவங்க போயிட்டானா ஒய்ஃப் போயிட்டாலும் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் நிஜமா தெரியும், நல்லா தெரியும்.
1: முக்கியமாக ஆண்களுடைய குடிமை வந்து எப்போதுமே கையிலதான் இருக்கும். புதுசா ஒண்ணு இல்ல, ஆனா நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். என்னது நடமாடு பூக்கள் தானே, அவங்க பேர் என்னது? எப்படி கரெக்டா இருக்கு பாருங்க.
3: வணக்கம். என் பேரு சாந்தி, நான் பட்டதாரி ஆசிரியராக இருக்கேன், அமர்திருப்தி ஒன்றியம் சேலம் மாவட்டம். பலமுறை கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம், ஆனால் இந்த முறை தான் புலவர் சோவும் நாங்களும் ஒரே டைம் வந்திருக்கோம். இங்கே வந்த பின்னாடி எங்களுக்கு அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது.
0: ரெண்டும் ஒன்று தானே, ஃப்ளவர் ஷோ
3: தெரியாது நாங்கள். ஓகே,
0: சந்தோஷம்.
1: இல்ல அது வந்து ஃப்ளவர் ஷோ, இவங்களும் நடமாடும் போகும். நம்ம இது வந்து ஃப்ளவர் ஷோ.
3: லேடிஸ் வந்து ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது ஒரே இடத்துல விதவிதமா அதை நீங்க டெக்கரேட் பண்ணி வச்சு ரொம்ப அழகா இருந்து.
0: வீட்டுல வந்து நிறைய ஒரே வகையான ரோஜா செடி தான் பார்த்தோம். ரோஜா செடிகள் இருக்கு,
3: நிறைய இருக்கு. வேறுக்கு ஒரு நேம் எங்களுக்கு தெரியல, ஆனா எல்லா இடத்துலயும் நிறைய இருக்கு. நின்னா புகைப்படம் எடுத்துட்டோம். அந்த ஹார்டின்ல இருந்து என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த

0: ரொம்ப நல்லா இருந்தது. திண்டுக்கல் பூட்டு, புவிசார் குறியீடு பெற்ற திண்டுக்கல் பூட்டு அந்த இடத்துல நீங்க போட்டு எடுத்துட்டோம். மோஸ்ட்லி அப்படியே எல்லாம் ஒரு ரவுண்ட் பண்ணி கவர் பண்ணிட்டோம். காலை இறக்குறது தஞ்சாவூர் கோபுரம், முக்கியமா கோடை எஃப்எம் எங்களோட ஃபேமஸ் தானே, எங்களுடைய மனசுக்கு பிடிச்ச கோடை எஃப்எம். எப்பெல்லாம் எங்களுக்கு வீட்டுல ஒர்க் அதிகமா இருக்குதோ, எங்களுக்கு ஹெல்ப் பண்றது, எங்க பர்டன் தெரியாம பாத்துக்கிறது கோடை எஃப்எம் தான். எங்க பயணத்துல வந்து கார்ல டிராவல் பண்றப்ப கண்டிப்பா நின்னுட்டு பேசிட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னே லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கோடை எஃப்எம்ல எங்க வாய்ஸ் வரப்போகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க பேசுறோம், எப்பவும் கேட்டுக்கிட்டே இருந்தோம், இப்ப நாங்க பேசுறோம், மத்தவங்க கேக்குறாங்க.
1: என்ன பாட்டு வேணும்?
0: எங்க பசங்களுக்கு பிடிச்சது யூத் படத்துல இருந்து முட்டை
2: கலக்கி
0: ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டா பசங்களோட போய் அந்த படம் பார்த்தோம், எங்க பசங்களுக்காகவும்.
2: நன்றி.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
7: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
6: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
7: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
6: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
7: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
8: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
9: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
8: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர், திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943-96014.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை ₹499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்து செல்லுங்கள். ₹200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்து செல்லுங்கள். ₹101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்து செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
12: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
13: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
14: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 லேக் FM. வழங்கியோர் வசந்தன் கோ.
1: தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: எங்க இருக்கோம்னா கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63rd மலர் கண்காட்சி இன்று 2nd நாள். நேற்றிலிருந்து தொடங்கி வருகிற 31st வரைக்கும் எப்பயுமே இல்லாம 12 நாட்கள் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்பாக இந்த மலர் கண்காட்சி நடக்க இருக்கு, நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஊர்ல இருந்து எல்லாம் வந்து தோட்டக்கலை மலை பயிர்கள் துறை சார்பாக வந்து அரங்குகள் அமைச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல அரசு துறை சார்பாக நிறைய அரங்குகள் அமைச்சிருக்காங்க. இந்த தடவை முதல் முறையா அகில இந்திய வானொலி நம்ம கோடை பண்பலையின் 1.5 28th அரங்கு, அரங்கு எண் 28. அந்த அரங்கு எண் முன்னாடிதான் நினைக்கிறோம், நம்ம நேயர்கள் வெளியவே தேட வேண்டாம். 28th அரங்கு எங்க அப்படின்னு கேட்டு வந்தீங்கன்னா போதும், அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய செல்ஃபி ஸ்டாண்ட் வேற வச்சிருக்கோம், நீங்களும் அறிவிப்பாளராகலாம், ஒரு நிமிஷத்துல அறிவிப்பாளர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைய அரங்கு செட்டப் பண்ணி பின்னாடி உங்க தலையை மட்டும் காமிச்சா போதும்.
1: பக்கத்துல ஒரு மகளிர் சுய உதவி குழுவி உற்பத்தி பொருட்கள் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா ஆண்களை முழுசா இருக்கிற மாதிரியான ஒரு பொருள், முக்கியமான ஒரு பொக்கிஷம் இருக்கிறது.
0: அப்படியா, அதுதான் கை தொடர்ச்சியிலே இருந்தீங்களா? இப்ப தெரியல, அவங்க பேசுறப்ப நம்ம பாத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அகில இந்திய வானொலி கோடை பண்பலை 100 அரங்குக்குள்ள நாங்க இதை விட்டு வெளியே வர மாட்டோம், உங்ககிட்ட பேசிட்டுதான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். செல்வகுமார்.
0: செல்வகுமார், அதாவது கோடை பண்பலை உள்ள ஈர்ப்புனால உள்ள வந்துட்டீங்களா இல்ல வெயில்னால உள்ள வந்துட்டீங்களா?
2: ஈர்ப்புனாலதான் வட்டேங்க.
0: சுற்றுவட்டாரத்துல
2: திருப்பூர்ல அதிகமா பண்ண பண்றாங்க, அது உடுமலை இதுவரை தொடர்ச்சி இது
0: வகையான மலர்கள் எல்லாம் பாத்தீங்க
2: பாதி பாட்டு
0: பேசிட்டோம். எப்ப வந்து கொடைக்கணும்?

0: நல்ல விஷயங்கள்ல சூப்பரா பாடல்லாம் சொல்லுவீங்கல்ல, யாரும் சொல்லிக் கொடுக்க வேணாலும் தலையெல்லாம் வாட்டக்கூடாது. ஆமா இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நீ பார்த்தா பயமா இருக்கா? இவரை பார்த்தா பயமா இருக்கா?
1: வணக்கங்க,
0: என்ன
1: பண்ணிட்டு
0: இருக்கீங்க?
2: அது என்னன்னா இரு கை
0: கொடுத்தாச்சு,
1: இரு கைய பாருங்க.
0: சுந்தராம்பாள் நீங்க திருப்பூர்ல
2: தானே?
1: ஊத்துக்குழி கட்ட காங்கையும் பாளையம்.
0: காங்கையும் பாளையம்
1: அது பெரிய ஊர்
0: சொல்றீங்களே, அப்புறம் எப்படி அடுக்கிற ஊர்ல கம்பி
1: கயத்துமாலைக்கு பக்கம்?
0: சரி மகிழ்ச்சிமா, பேரன் பேட்டிகளோட வந்திருக்கீங்க.
1: ஆமா
0: இந்த வருஷம்
1: வந்திருக்கீங்களா?
0: எப்படி இருக்கு நம்ம பிரெயின்?
1: அதெல்லாம் அருமையா இருக்குது, இதை பார்க்கணும்னே வந்தோம்.
0: ஓ சரிங்க, பாருங்க இப்போ நிறைய அரங்குகள் இருக்கு, எல்லாம் போனீங்கன்னா ஞான மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க சொல்றாங்க. அந்த கோவையில நாங்க நீங்க போய் பார்த்துக்கோங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் ரம்மா தேவி.
0: ரம்மா தேவி என்ன படிக்கிறீங்க?
3: 8th ஸ்டாண்டர்ட்.
0: என்ன படிக்கிறீங்க? எல்லாருக்கும் என்ன பாடல் கேட்கலாம்?
2: நீங்களே போட்டு
0: மேடம் குழந்தைகளுக்கு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இது கோடை பண்பலை 100.5 லே கேஃபம். கொடைக்கானல் பிரையன் பூங்கால 63rd மலர் கண்காட்சி மிக சிறப்பாக 2nd நாள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகிற 31st வரைக்கும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்னும் சில நாட்கள் தான் பள்ளி திறக்க போகுது. அதனால வந்து நீங்க இன்னைக்கு கிளம்பினாலும் நாளைக்கு வந்துடலாங்க. வந்து மலர் கண்காட்சிய பார்த்து ரசியுங்க. நம்ம எங்க நிக்கிறோம்னா அகில இந்திய வானொலி கோடை பண்பலை 100.5 உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்னு ஒரு அரங்கு அமைச்சிருக்கோம். இந்த தடவைதான் முதல் முறையா அரங்கு எண் 28, மறந்துடாதீங்க, அரங்கு எண் 28. சரிங்க, இப்போ கோடை பண்பலை 100.5 யார் பேச போறா, ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. வணக்கம் மேம்.
4: வணக்கம் நேர்களே. அனைவருக்குமே கோடை பண்பலை 100.5 சார்பாக 63rd மலர் கண்காட்சியினுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுக்காக ஸ்பெஷலா நம்மளோட அரங்கத்துக்குள்ள காத்திருக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா தோட்டக்கலை துறையினுடைய துணை இயக்குனர் சந்திரகலிதா அவர்கள் இருக்காங்க. மேடம் வணக்கம். மேம்
5: வணக்கம். மேம் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும் மேம். நீங்களே இன்டர்வியூவர் ஆயிட்டீங்க, எப்படி இருக்கீங்க?
5: எனக்கு ரொம்ப என்ஜாய் ஆயிடுச்சு.
4: நம்மளும் ஒரு ஆங்கர் ஆயிடலாம்
5: இருந்தாலும் உங்களால வர முடியாது.
4: மகிழ்ச்சி மேம். இப்ப 63rd மலர் கண்காட்சியை நீங்க உங்களுடைய தலைமையில ஏற்பாடு பண்ணிட்டு உங்களுடைய டீம் எல்லாம் வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க இல்லையா? இதுவும் உங்களுக்குள்ளே முதல் முறை கொடைக்கானல்ல. என்னென்ன ஏற்பாடுகள் மக்களுக்காக பண்ணிருக்கீங்கன்னு சொல்லாம.
5: அதாவது என்னன்னா கொடைக்கானல் கோடைகளின் இளவரசி, மலைகளின் இளவரசியான இந்த கொடைக்கானல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் முதலா நான் வந்து பிப்ரவரியில பதவி ஏற்று இந்த மலர் கண்காட்சி வந்து முதல் முறையா அமைக்கிற அனுபவம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குது. என்னன்னா அதாவது ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில மிக குறுகிய காலத்துல வந்து இத ஏற்பாடுகள் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு வந்து எங்களை வந்து மிக சிறப்பா வழி நடத்துறது வந்து எங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள். அவர்களுக்கு வந்து நான் முதல்ல வந்து என்னோட நன்றிகளை தெரிவிச்சிருக்கேன். அது இல்லாம எங்களுடைய எல்லா ஸ்டாஃபுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல வந்து மெயினா வந்து என்னன்னா நம்ம இந்த 63rd மலர் கண்காட்சியுடைய சிறப்பு என்னன்னா நம்ம வந்து இது வரைக்கும் வந்து குறைஞ்சது ஒரு 8 இல்ல 9 தான் நம்ம நடத்திட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து நம்ம முதல் முறையா ஒரு 12 நடத்துறோம்.
4: 20ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சலேஷன் இருந்தது. 20ஆம் தேதியா 21ஆம் தேதியான்னு ஒரு சர்ப்ரைஸ் வச்சு 20ஆம் தேதியா ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாரையும் வர வச்சுட்டீங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே கிளைமேட்டுமே நேற்று ரொம்ப நல்லா இருந்தது.
5: ஆமா ரொம்ப அருமையான கிளைமேட். ஆக்சுவலா திங்கட்கிழமையில இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான மிஸ் ஆகும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழையும் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கப்புறம் வெயில் அடிச்சுது. ரொம்ப எல்லாமே ஒரு கம்பைன்ட் கிளைமேட்டா இருக்கு. ரொம்ப பயங்கர என்ஜாயபிளா இருக்கும். உண்மையா டூரிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு

0: பாக்கவே ஆனா கொஞ்சம் பயமா இருந்துச்சு. என்ன மண்டே ஃபுல்லாவே வந்து பார்த்தா ஆக்சுவலா மழை அதிகமாயிடுச்சு. ஆக்சுவலா மண்டே டியூஸ்டே வந்து கொஞ்சம் நார்மலா மிஸ் வந்ததுனால கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு. அப்புறம் நேற்று வந்து வருண பகவான் வந்து எங்களுக்கு ரொம்ப தண்ணி வச்சுட்டாரு.
1: அரங்கமும் அமைச்சிருக்காங்க. அதே நேரத்துல நீங்க மலர்கள் ஆலயமும் அலங்காரம் பண்ணிருக்கீங்க இல்லையா? இதை பற்றி மக்களுக்கு சொல்லலாமா? இந்த வருஷத்தோட டீம் என்ன, அதெல்லாம் பத்தி சொல்லலாமா?
0: இப்ப வந்து இங்க என்னன்னா, நம்மளோட இந்த வருஷத்துக்கான தீம் வந்து என்னன்னா, தமிழ்நாடுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் சார்ந்த தீம் தான் நம்ம பண்ணிருக்கிறோம். அதுல வந்து ஸ்பெசிபிக்கா நம்ம இது நுழைவாயில இருந்து ஆரம்பிக்கணும்னா, நம்ம திண்டுக்கல் புவிசார் கூலி ஈடுபட்டு நம்ம திண்டுக்கல் பூட்டு அந்த சாமி தான் வந்து
2: ஜல்லிக்கட்டு காளை இதெல்லாமே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் மலர்களால் ஆன பிரைஸ் அண்ட் ரோஜா போன்ற மலர்கள் கொண்டு நம்ம அமைச்சிருக்கோம்.
0: அது இல்லாம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சத்துக்கு மேலான டேலியா ஜினியா போன்ற மலர்
1: மலர்கள் வச்சிருக்கீங்க.
0: நாங்க வந்து ஏற்பாடுகள் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்து ஒரு 85 வெரைட்டிஸ் வந்து அதிகமா தான் நாங்க பண்ணிருக்கோம். எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வாங்கக்கூடிய சீட்ஸ், சீலிங்ஸ், கட்டிங்ஸ் எல்லாம் வச்சுதான் இந்த வருஷம் வந்து கொஞ்சம்
1: அதிகமா வச்சிருக்கீங்க.
0: நாங்க வந்து அதிகமா ப்ரமோட் பண்ணிருக்கோம்.
1: வெஜிடபிள் கார்விங் பண்ணிருக்கீங்க.
0: வெஜிடபிள் கார்விங் வந்து என்னன்னா, அது நம்ம திண்டுக்கல் பாரம்பரியம், நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல என்னெல்லாம் வந்து பாரம்பரியம் வாய்ந்தோ, அதாவது சுங்குடிக்கலை, ஒரு பெண் அலங்காரத்துல வந்து அவரக்காய் பூசணிக்காய் கொண்ட ஒரு பெண் வந்து சுங்குடிச்சாலையை வந்து ப்ரமோட் பண்றதுக்காக பண்ணி.
1: மேடம் ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அரங்கத்துக்கு எதிரில இருந்து அரங்கத்துல நின்று பார்த்தோம்னா எதிரில அத்தனையுமே தெரிஞ்சிட்டு இருக்குது, அவங்க பார்வையில பட்டுட்டே இருக்குது, அதை பார்த்து அழகா வர்ணிச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்க மேம்.
0: அது இல்லாம பாத்தீங்கன்னா, நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து தேவாங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி தேவாங்கு ஒரு அமைப்பா கண்டிப்பா பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துக்கு என்னெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த நம்மளுடைய நிலக்கோட்டை மல்லிகை பூ, அதுக்கப்புறம் நம்மளுடைய திண்டுக்கல் பிரியாணியை கூட நாங்க வந்து வெஜிடபிள் கார்விங்ல கொண்டு வந்திருக்கிறோம். அது இல்லாம சுங்குடி சேலை, அதுக்கப்புறம் தேவாங்க, இதெல்லாம் வந்து காய்கறி வெஜிடபிள் கார்விங்ல செஞ்சிருக்கிறோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா, நாங்க வந்து கட் பிளாஸ் வந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பிளஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியால இருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். கட் பிளவர்ஸ் வந்து இந்த ஒரு அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 kinds ஆஃப் கட் பிளவர்ஸ் வந்து வெளியில இருந்து கலெக்ட் பண்ணி நம்மளோட கொடைக்கானல் நேட்டிவ் ஆஃப் என்ன பிளவர்ஸோ அதையும் வந்து நாங்க கட் பிளாஸ் டிஸ்பிளேல வச்சிருக்கிறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தோட்டக்கலைத்துறை கொடைக்கானல் சார்பா வந்து என்னன்னா, நாங்க வந்து ஒரு பெரிய அரங்கம் அமைச்சிருக்கிறோம். அதுல வந்து மேல்மலை மற்றும் கீழ்மலை சார்ந்து என்னெல்லாம் வந்து தோட்டக்கலை பயிர்கள் வந்து விளைவிக்க முடியும் அப்படிங்கறது வந்து மக்களுக்கு ஒரு இது ப்ரமோட் பண்றதுக்காக நாங்க வச்சிருக்கிறோம். அது இல்லாம வந்து ஒரு 5 மாவட்டங்கள், எங்களோட துறை சார்ந்து ஒரு 5 மாவட்டங்கள்ல இருந்து வந்து அவங்களும் அரங்க அமைச்சிருக்காங்க எங்களோட கோரிக்கையை ஏற்று. அது இல்லாம ஒரு 18 எண்கள் வந்து நம்மளோட அரசு சார்ந்த அரங்குகள் அமைச்சிருக்கிறாங்க.
1: 18 அரங்குகள் கொடுத்திருக்கீங்க அரசு
0: துறையினருக்கு.
1: சொல்லலாமா மேடம்?
0: சொல்லலாங்க மேம். HRS வந்து கொடைக்கானல் HRS ஆண்டிபுரி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், வெட்டினரி டிபார்ட்மெண்ட், கோடை FM
1: தோட்டக்கலை துணை இயக்குனர், அதையும் தாண்டி ஒரு சிறந்த அறிவிப்பாளர் ஆகுறதுக்கு நிறைய தகுதி இருக்கு மேடம். இவங்க மூச்சுடாம பேசுறாங்க. பயங்கரமா பேசுறீங்க மேம், ரொம்ப அழகா. உங்க புன்னகை மாறாம ரொம்ப அழகா நிறைய தகவல் சொன்னீங்க. நாங்க சொல்லாத தகவல் எல்லாம் நீங்க திண்டுக்கல் பிரியாணி அப்படின்னு அங்க போய் மேல நின்னுட்டாரு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடல் கண்டிப்பா நாங்க கொடுக்கணும்.
0: என்னோட அரங்கத்தை நீங்க பாத்தீங்க இல்லையா, கோடை பண்பலையினுடைய அரங்கத்தை, இதனுடைய சிறப்பை மக்கள்கிட்ட சொல்லலாமா? நீங்க கண்டிப்பா சொல்லலாங்க மேம். நேற்று வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு சின்ன பேட்டி கேட்டாங்க. அது இல்லாம ஒரு செல்ஃபி ஸ்பாட் வச்சிருக்காங்க. சாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா அங்க உட்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நானும் இதை முடிச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம்னு ஒரு ஐடியால இருக்கிறேன்.
1: வானொலிக்காகவே 90 சொல்லிட்டு 90 வருட வானொலியினுடைய மைல் ஸ்டோன் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்க இங்க அரங்கத்துக்குள்ள வச்சிருக்கிறோம். அதே மாதிரி 25 வருடங்களை கடந்து இருக்கக்கூடிய கோடை பண்பலையினுடைய முத்தாய்ப்பான சில நிகழ்வுகளையும் நாங்க இங்க வச்சிருக்கிறோம் பிளக்ஸ்ல. அது அனைவருமே வந்து பார்க்கலாம். பார்க்குக்கு வரும்போது நம்ம கோடை பண்பலைக்குள்ள வர முடியலையே, ஸ்டுடியோக்குள்ள போக முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆசாசையா வந்து ஸ்டுடியோ ஃபார்மேட்லயே நாங்க வச்சிருக்கிறோம் செல்ஃபி ஸ்டாண்டு. அதையும் நீங்க வந்து அழகா அமர்ந்து நாங்க

0: நாங்க ஒரு அறிவிப்பாளராக இருக்கிறோம்னு அனைக அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறாங்க தனசர். அது மாதிரி நீங்களும் வந்து போட்டோ எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க மேடம்?
1: ரொம்ப அருமையா பேசினாங்க மேடம், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. தேவாங்க பத்தி நிச்சயமா சொன்னாங்க, அது ஐகா பத்தி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மதுரை மாவட்டம் இல்லையா, அதுதான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. பரவாயில்ல, பக்கத்து மாவட்டம் தானே.
0: திண்டுக்கல் ஸ்பெசிபிக்கா இருக்கிறது கண்டிப்பாவே. அது இல்லாம வந்து நார்மலா இருக்கிற மாதிரி சார்ஸ் இல்லாம
1: வடக்கு பக்கம் பார்த்தே உட்காரும், நம்ம எல்லா பக்கம்
0: கொடைக்கானல்ல இப்ப பாடல் வருதுன்னு பாடல் வழங்கிடலாமா? கொடை பண்பலை 100.5

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: ஆன் யர் ஆன் யர்

0: நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க, எங்க இருந்தேன்னு கேட்டுடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் மல்லிகா பேகம். நானும் என் பொண்ணு வந்திருக்கோம். நாங்க இப்ப நேட்டிவ் பிளேஸ் கொடைக்கானல் தான். எங்களுக்கு மேரேஜ் ஆகி பெரியவனத்துல இருக்கோம். ஆனா நாங்க 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்திருக்கோம். திடீர்னு நாங்க கொடையை பங்கு எங்களுக்கு இன்ட்ரி எடுத்துட்டீங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு.
0: ஆனா வந்து கோடை பண்பலை அரங்குக்குள்ள இருந்து வெளியே வரவே இல்லையே,
1: எங்களுக்கு வர மனசே இல்லை. அரங்க விட்டு வெளியே வர மனசே இல்லை. நல்லா இருக்கு எங்களுக்கு வந்து இந்த அட்மாஸ்பியர், நல்லா இருக்கு பார்க்கவும், நல்லா இருக்கு. நீங்க வந்து

0: நிறைவா பேசினதுல நிறைவான வார்த்தை சொன்னீங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் சுஹைனா ஃபாத்திமா. நானும் எங்க அம்மாவும் தான் வந்திருக்கோம். இங்க வந்து இந்த அட்மாஸ்பியர்லாம் நல்லா இருக்கா. அந்த தஞ்சாவூர் கோவில் அந்த நேட்டிவ் பண்ணி வச்சிருக்கனால ஒரு புத்துணர்வா இருக்கு.
0: நல்லா பேசுறீங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். நம்மளும் நிலையம் திரும்புற நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு விஷயம் தான், எப்பயுமே இது நம்ம கொடைக்கானல், இது நம்ம சொத்து அப்படின்ற மாதிரி இது நம்ம கொடைக்கானல் வர சுற்றுலா பயணிகள் சுத்தமா வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சின்ன கோரிக்கையோடு நிலையம் திரும்புகிறோம். காணல் மேனன் அப்துல் கரீம் உடன் பெனசரி யோகானந்த். நன்றி நேர்களே.

கோடை பண்பலை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூர்யா பேசுறேன். 100.5 கோடை பண்பலைய கேட்டுக்கிட்டே இருங்க, ரசிச்சுக்கிட்டே இருங்க.

என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலை நுறுபுள்ளி ஐந்தில் இப்போது நாம் கேட்க மகளிர் நேரம். இனிய வணக்கம் நேர்களே, வணக்கம் சகோதரிகளே. உலகம் உருவாவதற்கு காரணம் இயற்கை என்றால், அந்த இயற்கையின் அழகான உருவம் பெண். தாயாக தாங்கி, தங்கையாக தேற்றி, மனைவியாக நேசித்து, மகளாக மகிழ்விக்கும் அன்பின் வடிவம் பெண். வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கும் துணிவு, வலித்தாலும் சிரித்து மறைக்கும் மனது, இதுவே பெண்களின் குணம். இப்படி தனக்காக வாழாது தான் நேசிக்கும் குடும்பத்திற்காக வாழும் சகோதரிகளின் பங்களிப்பில் இப்போது நாம் கேட்கலாம் மகளிர் நேரம். இன்னைக்கு மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. புதன்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே நண்பகல் 12 மணி, சகோதரிகள்லாம் கண்டுபிடிக்கலாம் என்ன கேட்பாங்க ஏது கேட்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ரொம்ப எளிமையான கேள்விகள் தான், எளிமையான பதிலை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அறிமுக சகோதரிகளாக இருந்தீங்க அப்படின்னா 24 24 24 வழக்கமாக பேசக்கூடிய சகோதரிகள் 24 24 26 24 24 29 290 333 என்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42. உங்களோடு பேச காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன். இப்போ நிகழ்ச்சி வரும் முதல் சகோதரி, வாங்க. வணக்கம்.

0: வணக்கங்க. இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
1: என்ன
0: பேரு?
1: தமிழ்ச்செல்வி.
0: தமிழ்ச்செல்வி அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா
0: இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்களா?
1: முடிச்சிட்டு படுத்துறீங்க?
0: அப்படிங்களா?
1: ஒரு அழகாக
0: இருக்கு. சரிங்க, இன்னைக்கு வந்து கண்டுபிடி.
1: சரிங்கம்மா, சொல்லுங்க.
0: என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி, கோடை பண்பலையில ஒரு சின்ன விஷயம், அதை செஞ்சுட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் சுவையான நேரம், நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: தமிழ்ச்செல்வியம்மா, இருக்கீங்களா?
1: இடையில
0: வந்து நம்ம நேரம் சொல்றது நம்மளோட கடமை இல்லையா? அதனால நேரத்தை. ஆமாங்க, சரிங்க. பரவாயில்லையே, வாழ்த்துக்கள். பேர் என்ன? அவர் பேர் என்ன? ஹர்ஷித். அவங்களுக்கு வந்து கோடை பன்வலையின் சார்பா நாங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இன்னும் நல்லா படிக்கவே. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. அவர் ஏதாவது கேட்டிருப்பாரு இல்லையா, நான் டென்த்ல மார்க் நல்லா வாங்கினா எனக்கு இது வாங்கித்தாங்க அது வாங்கித்தாங்கன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல? அதெல்லாம் கண்டிப்பா செஞ்சிருங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன பரிசாவது வாங்கி கொடுத்துருங்க. சரிங்க சரிங்க சரிங்கம்மா. இன்னைக்கு வந்து கண்டுபிடி இந்த விளையாட்டு விளையாடணும். ரொம்ப எளிமையானதுதான். நீங்க கண்டுபிடிக்கப்பட வேண்டிய அந்த பதில் வந்து எத்தனை எழுத்துன்னு சொல்லிடுறேன். 4 எழுத்து.
1: சரிங்கம்மா,
0: 4 எழுத்து. நீங்க தான் கேள்வி கேளுங்க, நான் அதுக்கான குறிப்பு தரேன்.
1: அது எதுல மாறும்? 4 எழுத்து.
0: 4 எழுத்து எது சம்பந்தப்பட்டதுன்னா அது ஒரு மலர் பூ.
1: சரிங்கம்மா, என்ன கலர்லம்மா?
0: அது வந்து பெரும்பாலும் வெள்ளை நிறத்துல இருக்கும், இல்லாட்டி லைட்டா மஞ்சள் நிறத்துல இருக்கும். இந்த 2 கலர் தான் இருக்கும். மல்லிகை பூ நிறைய எழுத்து போகுதே.
1: 4 எழுத்து.
0: ஆமா, இப்ப எல்லா பூக்களையும் வந்து நம்ம வந்து செவந்தி, மல்லிகை, ரோஜா அப்படின்னு மட்டும் சொல்லிடுவோம். ஆனா இந்த பூ பேர் சொல்லும் போது மட்டும் பூ அப்படின்னு சேர்த்தே தான் சொல்லுவோம். இது வந்து ரொம்ப வாசனை, ரொம்ப அதிக வாசனை மிக்க ஒரு மலர். வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. தலைக்கும் வைக்கலாம், சாமிக்கும், அந்த வழிபாடுகளுக்கும் வந்து அதை பயன்படுத்துவாங்க. ரொம்ப பாரம்பரிய மிக்க ஒரு தமிழ் பூ அது.
1: தாழம்பூ.
0: அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க, தாழம்பூ. அது வாசம் நட்டி கண்டுபிடிச்சிட்டீங்க
1: தானே? எங்க ஊர்ல தாழம்பூ இருந்தாலும்
0: தலைவலி கூட சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க, உண்டாகும்னு சொல்லுவாங்க. அப்படியா? என்ன பேரு உங்க பையன்? பேர் என்ன?
1: செந்தில்குமார்.
0: செந்தில்குமாரா? சரிங்க, அவருக்கு வந்து கோடை பன்மலையின் சார்பா முன்கூட்டியே வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்கும்?

0: அளவு முன்னப்பண்ண இருந்தாலும் பாக்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்டு 100% கடல் எண்ணெய்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. இன்னைக்கு மகளிர் நேரத்தில் கண்டுபிடி, அதாவது ஏதாவது நாங்கள் இந்த பதிலுக்கான எழுத்து இத்தனை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கேள்விகள் கேட்டு அதற்கான குறிப்புகளை வாங்கி அது என்ன பதில் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ காத்திருக்கும் அன்பு சகோதரி, வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?

0: பிடி கண்டுபிடி. அதாவது ஏதாவது நாங்கள் இந்த பதிலுக்கான எழுத்து இத்தனை அப்படின்னு சொல்லுவோம், நீங்கள் கேள்விகள் கேட்டு அதற்கான குறிப்புகளை வாங்கி அது என்ன பதில் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ காத்திருக்கும் அன்பு சகோதரி வாங்க. வணக்கம்
1: பிரேமாக்கா. வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: அப்படியா? சரிங்க. வேலையில எப்படி போகுது? சமையல் வேலை முடிஞ்சா இல்ல சாப்பிடுற வேலையே முடிஞ்சா? உங்கள மாதிரி ஆட்கள் தான் எங்களுக்கு வேணும். அடிக்கடி வந்தீங்கன்னா அப்படியே பேசணும். நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பதில் வந்து எத்தனை எழுத்துனா நான்கு எழுத்து. அது வந்து ஒரு சிறிய பூச்சி. அந்த பூச்சின்னு சொல்ல முடியாது, அரக்னிட் வகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதுக்கு ரெக்க இருக்காது, இந்த ஆண்டனா மாதிரி மீசை இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி மீசையெல்லாம் இருக்காது, கால்கள் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி பூச்சி வகையை சார்ந்த ஒன்று. ஆமாம், வேற ஏதாவது கேள்வி கேளுங்க, நான் வந்து குறிப்பு சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க. குறைந்தது மூன்று கேள்விகளாவது நீங்கள் கேட்கணும். ஒரு கேள்வி
1: கேட்டுட்டீங்க,
0: வேற அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது கேள்வி கேளுங்க. கண்டிப்பா கூடு கட்டும். கூடு
1: அப்படின்னு
0: அதுக்கு வந்து எட்டு கால் தாங்க. இந்த அரக்னைட் வகை சார்ந்தது எல்லாமே எட்டு கால்கள்
1: தான்.
0: எட்டு கால் பூச்சிலேனா? நான்கு எழுத்து தானே சொன்னேன், நீங்க எட்டு கால் பூச்சி அப்படிங்கப்பா ரொம்ப எழுத்து நிறைய போயிட்டு இருக்கே. ஆனா இது பூச்சி வகை கிடையாது, ஆனா பூச்சின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பூச்சி இல்ல, ஆனால் நான்கு எழுத்து. யோசிங்க, எட்டு கால் பூச்சின்னு கூட நம்ம சொல்லுவோம் தான் பேச்சு வழக்கில். இந்த பிள்ளைங்கள்டெல்லாம் சொல்லும் போது நம்ம சொல்லுவோம், குழந்தைங்கள்ட்ட சொல்லும் போது எட்டு கால் பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். வீடுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்புறம் இந்த மலைப்பகுதிகளில் பாலடைஞ்ச வீடுகள் இடங்கள் கட்டிடங்கள்லாம் வந்து இருக்கும், அது பெரும்பாலும் இருக்கும். இது என்ன சாப்பிடும்னா சின்ன சின்ன பூச்சிகளை தான் சாப்பிடும். அதுவும் பூச்சிகளை தான் வந்து அது செவத்தில் ஏறும். அழகாக கூடு அப்படின்றத விட அது வந்து நல்ல வலை பின்னும், வலை தான் பின்னும். இப்போ கண்டுபிடிச்சிருவீங்க பாருங்க, வலை பின்றது எட்டு கால் இருக்கும், வீடுகள்லாம் பார்க்கலாம். எட்டு கால் பூச்சின்னு சொல்லுவோம் அதை, ஆனால் அதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது பாருங்களேன், அது என்ன பேர்? நான்கே எழுத்து
1: தான்.
0: ஆமாம், நூலாம்படன்னு நம்ம சொல்லுவோம். அதை கட்டுற அந்த பூச்சி வகையை சார்ந்த அந்த என்னது, அது என்னது, அது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். பேர் இருக்கு ஆனால் வர
1: மாட்டேங்குது. இல்லை
0: எட்டுக்கால் பூச்சி தான், அதுக்கு நல்ல பேருங்க சொல்லுங்க. வலை பின்றது அப்படின்னாலே சொல்லிடுவாங்க எல்லாரும். நான் சொன்னட்டி சொல்லுவீங்க பாருங்க, அடடா இதுதானா அது அப்படின்னு. சொல்லட்டுமா பதில் சொல்லட்டுமா? சிலந்தி. தமிழ்ல சிலந்தியா? எப்படிதான் போங்க, எட்டு கால் பூச்சியும் தமிழ் தாங்க. அதுக்கு எட்டு கால் இருக்கனால நம்ம எட்டு கால் பூச்சின்னு சொல்றோம், ஆனா அதுக்கு பேர் வந்து சிலந்தி. அதுதான் வலை பின்னும், அதுக்கு ரெக்க கிடையாது பாத்திருக்கீங்களா, ரெக்க இருக்காது. அப்புறம் இந்த ஆண்டனா மாதிரி ரெண்டு மீசை நீட்டிட்டு இருக்கும், அந்த உணர்வு அது உணர்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, இருக்காது அந்த மாதிரி இருக்காது அதுக்கு. ஆனா குட்டி குட்டி பூச்சிகளை தான் சாப்பிடும். அழகா வந்து வலை பின்னும், அந்த வலை பின்றது ரொம்ப நாள் ஆகும், ஆனா குட்டி பூச்சி தான் ரொம்ப பொறுமையா ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டும். பாத்திருக்கீங்களா,
1: இந்த
0: சிலந்திட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஒற்றுமை இல்ல, விடாமுயற்சி கத்துக்கலாம், பொறுமைய கத்துக்கலாம், உறுதியான மன உறுதியை கத்துக்கலாம் இல்லையா? சரிங்க ராஜேஸ்வரியம்மா, ரொம்ப அழகா முயற்சி செஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு எல்லாத்துக்குமே நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க.

0: கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசி.
1: கொடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் நல்வாழ்த்துக்கள்.
2: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் பிற்பகல் 12:23. இன்னைக்கு மகளிர் நேரத்தில் கண்டுபிடி அப்படின்னு எப்பவும் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய பொருட்கள் அல்லது உயிரினங்கள், தாவரங்கள், செடிகள், மரங்கள், கொடிகள், இதை பற்றி தான் நமக்கு இன்றைக்கி நிகழ்ச்சியில் கண்டுபிடியில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அதனால் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், அடிக்கடி நம்ம பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள் தான். இப்போ யார் இணைப்பில் வாங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கங்க, யார் பேசுகிறீங்க? ஒண்ணுமே புரியலங்க. சிவகங்கையிலிருந்து மானாமதுரையில இருந்து பேரு சுகுணாமா. ஏன் இவ்வளவு படப்படன்னு பேசுறீங்க? சரிங்களா, சரிங்க, நம்ம விளையாடலாமா, கண்டுபிடிக்கலாமா? நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பதில் வந்து எத்தனை எழுத்து தெரியுமா? 6 எழுத்து. எதை பத்தினா? அது ஒரு வந்து பறவை. அது ஒரு பறவை. சின்ன பறவை தான். அதோட அழகு, அதாவது வாய் சொல்லுவாங்கல்ல, அந்த அழகு வந்து ரொம்ப கூர்மையா இருக்கும், கொஞ்சம் நீளமா இருக்கும், கொஞ்சம் கூர்மையா இருக்கக்கூடிய அழகு அதுக்கு இருக்கு. வேற ஏதாவது கேட்டு? மரத்துல கூடு கட்டும். கூடு கட்டுனா அந்த பொருட்களை எடுத்துட்டு வந்தெல்லாம் கூடு கட்டாது, மரத்தையே ஓட்ட போட்டு பொந்தாக்கி அதை வந்து கூடா வச்சுக்கும். அந்த மாதிரி வேலை செய்யும். மரங்கொத்தியா அப்படின்னு
3: கேக்குறீங்களா?
2: மரங்கொத்தி தான். ஆனா நீங்க ரெண்டு கேள்விதான் கேட்டீங்க, நிறைய கேள்வி கேட்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கணும் இல்லையா? என்ன கேள்வி கேட்பீங்க? கேட்டா அடுத்த கேள்வி. ஆமா, முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க கூடியதான். பறவைகள் எல்லாமே அதே வேலை தான் செய்யும், மரங்கொத்தி அந்த வேலை தான் செய்யும். அதுதான் கேட்க வந்தீங்களா? சரி, அது அது என்ன சாப்பிடும் தெரியுமா? சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடும், எறும்புகளை சாப்பிடும். அந்த மரத்தை ஓட்ட போடும்போது வரக்கூடிய குட்டி குட்டி புழுக்கள் வரும் இல்லையா? ஆமா, அதெல்லாம் அது வந்து சாப்பிடும். இந்த மரங்கொத்திட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, அது ஒரு ஒரு வினாடி, அந்த ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா பல முறை அந்த மரத்தை வந்து தட்டுமா,
3: கொத்திக்கிட்டே இருக்கும்.
2: அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கணும்னு பாருங்க. அதோட வாய் விடாமுயற்சி ஒண்ணு, ரொம்ப கூர்மையான வாய். அது ஓட்ட போடுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதோட வாய். அதே மாதிரி அதோட கழுத்து தசை இருக்குங்களா, கழுத்து அப்படி கொத்திக்கிட்டே இருந்தா வலிக்கும் தானே அதுக்கு. அதனால அந்த கழுத்து தசைகள்லாம் வந்து ரொம்ப வலிமையா இருக்குமா, ஸ்ட்ராங்கா இருக்குமா. அதனால்தான் அது அந்த ஒரு வினாடிக்கு பல முறை அந்த மரத்தை கொத்தும். அந்த மரத்தை கொத்துறனால தான் அதுக்கு பேர் மரங்கொத்தி அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த பறவைகிட்ட இருந்து நம்மளும் வந்து விடாமுயற்சியை கற்றுக்கலாம், வலிமையை கற்றுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நன்றிங்க சுகுணாமா, ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிங்க.

0: அடிப்படை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவழி நீள வழி கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிட்டல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
2: மாயவலை மீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
3: நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். கடந்த சில தினங்களாக நம்ம வந்து சைபர் கிரைம் எந்த மாதிரியான விதங்கள்லாம் நடைபெறுது, அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து குற்றங்கள்ல இருந்து நம்ம வெளிவரலாம் அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆன்லைன் கிரிக்கெட் டிஸ்கவுண்ட் ரேட்டு தரோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது பத்தி. எல்லாருக்குமே வந்து கிரிக்கெட் பாக்குறது பிடிக்கும். கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கள வந்து சில மோசடி நபர்கள் வந்து ஏமாத்துற சம்பவங்களும் முன்னாடி நடந்திருக்கு. இந்த மாதிரி விளம்பர சமூக ஊடகங்கள்ல வந்து ஆஃபர் பார்த்து நிறைய பேர் வந்து டிக்கெட் வாங்குறதுக்காக அவங்களோட கான்டாக்ட் நம்பரையோ இல்ல அவங்க கான்டாக்ட் பண்ணி பேசும்போது இவங்க டீடைல்ஸ் கொடுக்கறது, அப்புறமா வந்து பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணினதுக்கு அப்புறமா வந்து அது ஃபேக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்க்கு வராங்க. சோ இந்த மாதிரி டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அது வந்து அதிகாரப்பூர்வமான சேனல் தானா, நம்பலாமா, அந்த மாதிரி அந்த உண்மை தன்மை வந்து சரி பார்த்துக்கணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி கேசஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் எல்லாமே யாருமே ஆஃபர் பண்றது கிடையாது. அதே மாதிரி சமூக ஊடகங்களை வந்து அறிமுகம் இல்லாத நபர் வந்து நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிக்கெட்ஸ் இருக்கு அப்படிங்கற மாதிரி உங்களை நம்புற மாதிரி பேசினாங்களா, அவங்கள்ட்ட இருந்து நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அதே போல நீங்க அந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணும் போது வந்து நீங்க வந்து த்ரூ ப்ராப்பர் சேனல் போனீங்கன்னாக்கா உங்களோட பணம் இழக்கிறத வந்து நம்ம தவிர்க்கலாம். அதே போல பேங்க் டிரான்சாக்ஷன் பட்சத்துல வந்து எந்த அக்கௌண்ட் போயிருக்கா அப்படிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி

0: நம்ம பணத்தை வந்து ஃபியூச்சர்ல எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அது மாதிரி நீங்க எந்த பேமெண்ட் பண்றதுனாலும் ரெடி கேஷா தர்றதுங்காட்டி நீங்க இந்த மாதிரி அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு மூட்ல வந்து அது ரெக்கார்ட் ஆயிடும். அது ஏதாவது ஒரு மூலியமா வந்து அக்கௌண்ட் நம்பர் வச்சோ போன் நம்பர் வச்சோ ஜிபேனா பேடிஎம் வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம். அது மாதிரி மேக்ஸிமம் வந்து நீங்க நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் டிக்கெட் வந்து கம்மியான ரேட்டுக்கு தராங்கன்றது டிரான்ஸ்பர் அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணாம இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது உள்ளாகுறீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது ஜெனுவன் சோர்ஸ் தெரிஞ்சதுன்னா டிஸ்கவுண்ட் ரேட்ல வாங்குறதுனாலும் மணி டிரான்சாக்ஷன் வந்து எலக்ட்ரானிக் மோட் பண்றதுனாக்கா ரெஜிஸ்டர்ட் அக்கௌண்ட்லயோ மொபைல் நம்பர் மூலம் அனுப்பினா அந்த ஃபியூச்சர்ல உங்களை ட்ரேஸ் பண்றது ஈஸி. அதே போல ஒன்ஸ் நீங்க ஏமாந்துட்டீங்க அப்படின்னாக்கா அது வந்து வெளியே வந்து சொல்லுங்க, அப்பதான் வந்து உங்க மூலமா வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆகும். வந்து இந்த மாதிரியான மோசடிகளுக்கு வந்து உள்ளாகாம அவங்களை வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி நீங்க அந்த எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணீங்க அவங்க ஏமாந்தாங்க அந்த அக்கௌண்ட்டுமே நீங்க டிஸ்பிளே பண்ணலாம். கால் வருதுன்றத நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து அட்டன் பண்ணாம இருப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு சொல்லணும்னா சோமு ராமன் சொல்லிட்டு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து கிரிக்கெட் பாக்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது நேர்ல போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் முன்பதிவு செய்யறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வருது, அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து ஆஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்மளுக்கு மேட்ச் பார்க்க வந்து ஈஸியா டிக்கெட் கிடைக்குது, அதுவும் வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளிக் பண்றதுக்கு ரெடி ஆறாங்க. அப்ப வந்து இன்னொருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்சவர் வந்து பார்த்து சொல்றாரு, அதாவது அந்த மேட்ச் வர்றதுக்கு 1 week இருக்கு, அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து டிக்கெட் டிஸ்கவுண்ட் ரேட்ல எல்லாம் தரமாட்டாங்க, இது வந்து ஃபேக்கான பர்சன் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுனால அவங்க வந்து அலர்ட் ஆயிட்டு அந்த பேமெண்ட்ல போய் லிங்க்ல வந்து பே பண்ணல. சோ இந்த மாதிரி ஆன நிறைய பேர் வந்து இப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் இருக்குங்காட்டி அவங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லி அவங்களை வந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா மேஜரான இன்சிடென்ட்ல பாத்தோம்னா அவங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அது ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம காவல்துறை கிட்ட புகாருக்கு வராங்க. சோ இது மாதிரியான இன்சிடென்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட் தராங்க, 50% டிஸ்கவுண்ட், 30% டிஸ்கவுண்ட், இந்த கிளிக் இந்த லிங்க கிளிக் பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாமே மேஜரா ஃபேக் தான். ஒரு லிங்க கிளிக் பண்ணி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் தரும்னா அந்த மாதிரி எதுவுமே வந்து ஆஃபர் பண்றதே கிடையாது. இந்த மாதிரியான மோசடிகள் இருந்து நம்ம எல்லாருமே எச்சரிக்கையா இருக்கணும். புதுசா ஏதாவது ஒரு கால் வருது, புதுசா ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு ஆஃபர் தோன்றோம் அப்படின்றத நம்பகத்தன்மையை வந்து கரெக்டா செக் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணலாம். அதே போல அரசு உதவி மையங்கள் நிறைய அதிகாரப்பூர்வமான தளங்கள் இருக்கு, அதெல்லாம் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அது அபிஷியல் கவர்மெண்ட் சோர்ஸ் தானா சொல்றது கரெக்ட் தானாங்கிறத 1-2 times வந்து செக் பண்ணிட்டு நீங்க வந்து பேமெண்ட் அனுப்பலாம். நன்றி கோடை FM.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை மீளவழி.
3: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிடல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
7: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
5: மே 31 மாலை 4 to 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
8: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No. 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
11: சூப்பர் கூல் ஸ்டைல் சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
12: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.

0: சென்னை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஹாய் கோடை மக்களே, நான் உங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ். கோடை 100.5 FM. Wishing you all the success and congratulations, guy. Keep doing great work and keep entertaining forever.
3: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் மகளிர் நேரத்தில். தொடர்ந்து பேசலாம் சகோதரிகள். அதற்கு முன்பாக தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடப்பாண்டில் முதல் முறையாக பிரதமர் அனைத்து அமைச்சர்களுடனும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். அரசு திட்டங்களின் செயலாக்கம் மற்றும் புதிய திட்டங்களை வகுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அமைச்சர் திரு குவான் ஓ எல்லுடன் இணைந்து சியோலில் உள்ள இம்ஜின்காக் பூங்காவில் இந்திய போர் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து பேசினார். கொரியாவின் அமைதிக்கான இந்தியாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு குவான் ஓ எல், கொரிய போரின்போது இந்தியா அளித்த பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது என்று குறிப்பிட்டார். நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த காலத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜெனீவா சென்றுள்ள அவர் உலக சுகாதார அமைப்பில் நடைபெற்ற இது தொடர்பான அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த இயக்கத்தின் கீழ் வீடு வீடாக சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இதற்காக அதிநவீன பரிசோதனை கருவிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடானில் பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பியவர்கள் காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர்களை அணுகுமாறு மத்திய அரசின் பொது சுகாதார சேவைகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. பயணம் மேற்கொண்ட 21 நாட்களுக்குள் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவர்களை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ளுமாறும் அந்த துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக

0: விமான நிலையங்களில் மருத்துவத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அழகு சாதன பொருட்களை ஊசி வாயிலாக செலுத்திக் கொள்ள மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. தனிநபர்களோ அழகு கலை நிபுணர்களோ அழகு கலை மருத்துவமனைகளோ ஊசி வாயிலாக அழகு சாதன பொருட்களை செலுத்தக்கூடாது என்று மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பயன்பாடு கண்டறியப்பட்டால் அதுகுறித்த புகார்களை cosmetic@cdsco.nic.in என்ற மின்னஞ்சலில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ரவ்னிசிங் பிட்டு கூறியுள்ளார். சண்டிகர் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பயணிகளின் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ரவ்னிசிங் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்திலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தவிகாவைச் சேர்ந்த தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஸ்ரீநாத், அவிநாசி தொகுதியின் திருமதி கமலி, குமாரபாளையம் தொகுதியின் திருமதி விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் தொகுதியின் திரு ரஞ்சித்குமார், கும்பகோணம் தொகுதியின் திரு வினோத், திருவாடானை தொகுதியின் திரு ராஜீவ், கடலூர் தொகுதியின் திரு ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியின் திரு காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தொகுதியின் திரு மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதியின் திருமதி ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு தொகுதியின் திரு விஜய் பாலாஜி, ராசிபுரம் தொகுதியின் திரு லோகேஷ் தமிழ்செல்வன், சேலம் தெற்கு தொகுதியின் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் தொகுதியின் திரு ரமேஷ், வேளச்சேரி தொகுதியின் திரு குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் திரு தென்னரசு, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியின் திரு சம்பத்குமார், அறந்தாங்கி தொகுதியின் திரு முகமது பர்வேஸ், தாம்பரம் தொகுதியின் திரு சரத்குமார், ஆர்கே நகர் தொகுதியின் திரு மரிய வில்சன், கிணத்துக்கடவு தொகுதியின் திரு விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் உள்பட மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கிடையே அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோதிற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அசாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். இடைக்கால பேரவைத் தலைவர் திரு சந்திரமோகன் பட்டோவரி புதிய உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றார். மேற்கு வங்கத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவித்தார்.

வைக்கிறார். நண்பகல் நிலவரப்படி 42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின்போது அந்த தொகுதியில் முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரை அடுத்து வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்டது. ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். ராஞ்சியில் காவல்துறையின் முன் இவர்கள் சரணடைந்ததாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு டடாஷா மிஸ்ரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சரணடைந்தவர்களுக்கான மறுவாழ்வினை மாநில அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். மேற்குவங்கத்தில் உள்ள மதரசாக்களில் இறைவணக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மதரசா கல்வித்துறை இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13 21-16 என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் கோ ஜான் வியை வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்து கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இன்னைக்கு மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. ரொம்ப எளிமையான கேள்விகள், பதில்கள், ரொம்ப பழக்கமானது, அன்றாடம் பார்க்கக்கூடியது, கேள்விப்படக்கூடியது தான். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய சகோதரி, வாங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன வேலை பாக்குறீங்க? தையல் வேலை. அர்ஜென்ட்னு வச்சுக்கிட்டு நீங்க பேசிக்கிட்டே தைக்கிறீங்களே, மாத்தி கீத்தி தச்சுட்டா என்ன பண்றது? எழுத்துக்கள் இது வந்து ஒரு மர வகையை சார்ந்தது. மரம். இந்த மரத்துல வந்து பழம் வராது, பூக்கள் பூக்கும். ஆனா இந்த மரம் வந்து அதோட தண்டு தான் ரொம்ப அதிக பயனுள்ளது. வீட்டுல வந்து கதவு, ஜன்னல், மேஜை, நாற்காலி இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு பயன்படும். படகு தயாரிக்கிறதுக்கு கூட பயன்படுத்துறாங்க. வீடு கட்டுறதுக்கு அந்த கட்டுமான பொருட்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ரொம்ப வலிமையான மரம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் இந்த இவ்வளோ பொருட்கள் செய்கிறதுக்கெலாம் அது பயன்படுது. கண்டிப்பாக ரொம்ப உயரமாக வளரும். அந்த தண்ணி இதிலெலாம் வந்து அது வந்து சேதமடையாது. ரொம்ப தண்ணியிலேயே ஊறிகிட்டே இருந்தாலும் அது சேதமடையாது. ரொம்ப கடினமான ஒரு மரம், ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா ரொம்ப மதிப்பு மிக்க மரம், விலை உயர்ந்த மரம் அப்படின்னு சொல்லலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்களா? யார் சொல்லி கொடுத்தா? பக்கத்துல யாரோ தேக்குன்னு சொல்லு
1: அப்படின்னாங்களே.
0: அப்படியா? ஆனா எனக்கு கேட்டுச்சு. இருந்தாலும் பரவாயில்லங்க, தேக்கு தான், தேக்கு மரம் தான். அதுதான் வந்து ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப கடினமானது, ரொம்ப சேதமடையாது. பூச்சிகளாலையும் சரி, இந்த நீர்னாலையும் காலநிலைகளாலையும் ரொம்ப சேதமடையாத ஒரு மரம் அப்படின்னா தேக்கு. அதனாலதான் அந்த கதவு, ஜன்னல், வீட்டு உபயோகப்பொருட்கள், கட்டிலு, நாற்காலி, மேஜை இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. படகு கூட இந்த மரத்தால் செய்கிறாங்க. இன்னும் பெரிய பெரிய கட்டுமானத்துக்கும் இது

இது உங்கள் கோடை பண்பலை 100.5. இன்னைக்கு மகளிர் நேரத்தில் கண்டுபிடி ரொம்ப அழகாக நேயர்கள் வந்து பங்கெடுத்து சிறப்பாக பதில் சொன்னாங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அனைத்து சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். கேட்டு சுவைத்த அனைவருக்கும் நன்றிகள். மலை போல் மென்மை கொண்டவள், பூமி போல் பொறுமை கொண்டவள், மலை போல் உறுதி கொண்டவள், அன்பை விதைத்து உலகையே அழகாக்கும் உயிர் பெண். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. கோடை பண்பலை 100.5 இனி காவிய கானங்களின் அரங்கேற்றமாய் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

மனதை விட்டு நீங்காத பாடல்களை மடல் வழி நீங்கள் அனுப்ப செவியை விட்டு அகலாமல் இதழ் வழி முணுமுணுக்க இதயங்களை நிறைக்க கோடை பந்தலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவள். ஒலிக்க வருகிறது முதல் பாடல். பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மதுரை SS காலனி ஜெயபிரகாஷ், நாராயணன், சரஸ்வதி.

தி மீனாட்சி, பாலாஜி, பூமாரி, பாலகிருஷ்ணன், ஆர் கோவர்தனம் அவர்களின் மனம் சேரும் இசையில், கவையரசர் கண்ணதாசரின் காதல் வரிகளில் செய்தி சொல்லும் குரல்கள், டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. 1967 வெளிவந்த இப்படத்தை இயக்கியுள்ளார் எம் வி ராமன். மடல் எடுத்து பெயர் தொடுத்து வழியனுப்பிய கீதத்தை சேரும் நாள் பார்த்து தருகிறது பண்பலை. இப்பொழுது கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையல்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
5: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
7: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
6: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
8: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
10: 40 பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
9: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட
12: நிமிடம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடி பந்தலை நூறு புள்ளியா இந்த நீச்சல் நிறைந்தவை. நாமக்கல் பாண்டாமங்கலம் கந்தசாமி, சரோஜா, சரவணன், மணிவேல், பிபி, சுதா, தியானேஷ், ஜோஷ்மிதா இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல். 1964 கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், அமைதி தவழும் குரல்கள் TM சௌந்தரராஜன், பி சுஷிலா. காற்றிலும் மழையிலும் கானங்களை ஓயாமல் தரும் பண்பலை நூறு புள்ளியா இதில் வருகிறது பாடல். 1:13 நிமிடத்தில்

0: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
4: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
3: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
4: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
3: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
4: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
5: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
6: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9999.

0: 314.
1: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
2: கொடைப்பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் நல்வாழ்த்துக்கள்.

அழியாத நினைவுகளோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறு புள்ளியாய் இந்த நெஞ்சில் நிறைந்த பாய். இனி அவளுக்கு என்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். குடைரோடு எட்டு நாயக்கர் காலனி, சுந்தர ஆறுமுகம், தாமரை செல்வி, ஆபுடை ஆதிரா, சஞ்சய் வேல், சிவமணி. உள்ளமெங்கும் நிறைந்த குரல் எஸ் ஜானகி, மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசரின் காதல் வரிகளில் 1971 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் ஸ்ரீ வி ஸ்ரீதர். உறவினில் விளையாடி உங்களிடம் தருகிறது பாடலை பண்பலை 100.5 ஒரு மணி 20 நிமிடம்.

நம்ம அள்ளி தெளித்த நினைவுகளோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பாந்தலை 100 புள்ளியா இது நெஞ்சு நிறைந்த வயிறு. இனி சத்தியம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. நாகர்கோவில் நம்பியடை திரு மந்திரமூர்த்தி இவருக்காக 1976 எஸ் ஏ கண்ணன் அவர்கள் இயக்கத்தில் திரை இசை திலகம் கே வி மகாதேவனின் காவிய இசைகளை வரிகளை வார்த்தவர் கண்ணதாசன், தெய்வீக குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா. கல்யாண கோவிலின் ஓசையை காற்றலைகளில் மிதந்து வர கேட்கலாமா? 1:26 நிமிடத்தில்

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் இணைந்திருந்தோம். தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நெஞ்சில் நிறைந்த வேலி நீ ராமநாதபுரம் பேரையூர் செல்ல பாண்டியன் ஜெயராணி இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது வைர நெஞ்சம் திரைப்படத்திலிருந்து பாடல். மெலிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் படம் வெளிவந்த ஆண்டு 1975 கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் செந்தமழை தேனில் குழைத்து பாடும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷிலா. தென்மழை மேகம் சிந்தும் இசை தூரலாக செவியோரும் சீர வருகிறது கீதம்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நெஞ்சில் நிறைந்தவையில் இனி 4 கில்லாடிகள் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். கோவை கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா, எல் பாலுவின் இயக்கத்தில் வீதாவின் மனம் லயிக்கும் இசையில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1969 கண்ணதாசரின் கவி வரிகளில் மின்னும் வண்ண குரல் தந்தவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. கானவானத்தில் இசை நட்சத்திரம் மின்னும் நேரம் 1:37 கூடி பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். வணக்கம் நேர்களே. லெட்ரின் போகிற இடத்துல நிறைய உதிரம் பாஸ் பண்ணிவிட்டு வைத்தியமும் பார்த்துருக்காங்க ஒருத்தர். ப்ளஸ் அது வைத்தியம் பார்த்தும் ஆப்ரேஷன்லாம் பண்ணியும் திருப்பியும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிளட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வியாதியை காமனாக நாங்கள் இங்கிலீஷில் வந்துட்டு பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைல்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஆசன வாயில் ஒரு குஷன் மாதிரி ஒன்று இருக்குது. லெட்ரின் போகும்போது அந்த குஷன் வந்து அந்த ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அதை சாஃப்டாக ஸ்மூத்தாக வெளியில் வர்றதுக்கான ஒரு ரத்தம் கலந்த ஒரு சோஃபா மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற தோல் வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சுன்னா, லெட்ரின் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துக்கிட்டே இருக்குது, பல வருஷங்களில் கெட்டி ஆகிட்டே இருக்குன்னா என்ன ஒன்றா அது அப்படியே வெட்டிடும். வெட்டிடுச்சுன்னா அந்த இடத்துலேருந்து பிளட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம உடம்புல ஒரு இடத்துல கீரல் வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு நாளுக்கு பிளட் வரும், அந்த டைமுக்கு அந்த ஒரு 20 நிமிஷத்தில் ரத்தம் உறைஞ்சிரும், கிளாட் ஆகிடும், அப்படியே ஒட்டிக்கும். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, டெய்லி நம்ம பாத்ரூம் போகாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ தினைக்கும் லெட்ரின் அதில் பாஸ் ஆகிறதுனால ஒரு ஒரு டைமும் உரசி அந்த ஃபார்ம் ஆன கிளாட்டை அப்படியே டிஸ்லாஜ் ஆகி திருப்பி பிளட் வரும். இதுதான் பைல்ஸ். யாருக்கு வரும் அதிகமாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2-வீலர் அதிகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வரும். குதிரை மேலே, அந்த காலத்தில் குதிரை மேலே உட்காந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. லெட்ரின் போகிற இடத்துல அந்த மேலே கீழே ஏறி ஏறி உட்கார்றதுனால அந்த ப்ரெஷர் இருக்கும். லாரி டிரைவர்கள், டிரான்ஸ்போர்ட், பெரிய பஸ்ஸெல்லாம் ஓட்டுறவங்க, அதே மாதிரி உட்காந்து அப்படியே குந்துக்கால் போட்டு உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர். இதில் ஒருத்தருக்கு பைல்ஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணியும் திருப்பியும் ப்ளீடிங் வருதுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்கு ஒரு 4-5 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு கட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கட்டி வந்து என்ன பண்ணும், ப்ரெஷர்னால அந்த ரத்தத்தை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வெளியில் போகிறதுக்கு. அதனால தான் என்ன சொல்லுவோம், யாருக்காவது லெட்ரின் போகிற இடத்துல பிளட் வருதா, அவங்களுக்கு 50 வயசு மேலே இருக்கா, டைரெக்டாக போய் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிக்காதீங்க. ஒரு எண்டோஸ்கோபி போட்டு மேலே ஏதாவது கேன்சர் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் செய்யணும். ஸோ எங்கள் மருத்துவமனையில் நாங்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால் வச்சுருக்கோம். 50 வயதுக்கு மேலே பைல்ஸ் யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக எண்டோஸ்கோபி, அதாவது லெட்ரின் போகிற ஆசன வாயு வழியாக ஒரு கேமரா வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 இல்லை 30 சென்டிமீட்டர் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆப்ரேஷன் செய்வோம். ஏன்னா நிறைய கேன்சர் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஆசன வாயில் இருக்கிற கேன்சர் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய கேன்சர். அது தப்பான முறையில் ஆரம்பத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா

0: ஆயுசுக்கு ஆசனவாயை நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கலாம். இதை பற்றி நான் நாளைக்கு பேசுகிறேன்.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

1:44 நெஞ்சில் நிறைந்த வெயில் இனி வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், சூரியதர்ஷன் இவர்களுக்காக. காதோடு கானம் மீட்டும் எல்லார் ஈஸ்வரியின் தேன் குரலில், வாலியின் வைர வரிகளில், வி குமாரின் தித்திக்கும் இசையில், கே பாலச்சந்தர் இயக்கத்தில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1972. வெளியோடு விளையாடி மனதோடு மனம் பேச வருகிறது பாடல் 1:45.

சபையில் இனி வில்லி வாக்கம் குபீந்திரன் இவருக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேர்களுக்காகவும் பாடல் ஒலிக்க வருகிறது. பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து. ஏ பீம்சிங் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1961 கண்ணதாசரின் வரிகளில் யார் பாடும் பாடல் என கேட்க குரல் தந்தவர்கள்

24 நிமிடத்தில் நெஞ்சில் நிறைந்தவையில் நிறைவாக ஒலிக்க வருகிறது பாடல். உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி பண்ணைப்புறம் கிருஷ்ணகுமார், ஆனந்தி பிரபு, சரண்யா இவர்களுக்காக. ஆடி ஓட ஆசையாக குரல் தந்த குயில்கள் டி எம் சவுந்தரராஜன், ஜமுனா ராணி, ஏ பி கோமலா மற்றும் ஜிக்கி. ஜி ராமநாதனின் மனம் துள்ளும் இசையில் பாலசுப்ரமணியம் வரிகளில் 1958 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் டி பிரகாஷ் ராவ். காமினியும் மோகினியும் காற்றலைகளில் கானம் பாடி வரும் இந்நேரம் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் 1:55 நிமிடத்தில்

0: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பன்மலை 100.5 100.5 இப்போது நாம் கேட்க
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: பழையாறை கோட்டைக்குள் சென்று குந்தவை தேவியை சந்திப்பதற்கு என்ன யுக்தி, எப்படி கையாள்வது என்பதை சிந்தித்து கொண்டு குழம்பிக் கொண்டிருந்த வந்தியத்தேவன் அப்போது ஒரு பல்லக்கிலே மதுராந்தகத்தேவர் வந்ததை பார்த்து அவன் உடனே ஒரு வழிமுறை, ஒரு உத்தியை கையாண்டான். கையாண்டு குதிரை மீது ஏறி நின்று கொண்டு ஐயோ ஆபத்து என்று சொல்லி தடால் என்று கீழே விழுந்து, அதற்கு பிறகு இந்த அமளியைக் கண்டு வீரர்கள் கொல்லென்று சிரிக்க மதுராந்தகத்தேவர் அவனை அழைத்து வரும்படி பணிக்கின்றார். பணித்துவிட்டு அவர், அப்பனே நீ யார் என்று இளவரசர் கேட்டார்.
1: நான் தான் சக்கரவர்த்தி பெருமானே, என்னை தெரியவில்லையா என்றான் வந்தியத்தேவன்.
2: என்ன உளறுகிறாய்? அடே, நீங்கள் சற்று விலகி நில்லுங்கள் என்றார் மதுராந்தகர் மற்ற வீரர்களை பார்த்து. வீரர்கள் விலகினார்கள். என்னை யார் என்று எண்ணிக்கொண்டாய் என்று மறுபடியும் மதுராந்தகர் கேட்டார்.
1: மன்னிக்க வேண்டும் இளவரசே, தவறாகச் சொல்லிவிட்டேன். தாங்கள் இன்னும் என்று தட்டுத்தடுமாறி பேசினான்.
2: இதற்கு முன் எப்பொழுதாவது என்னை நீ பார்த்திருக்கிறாயா?
1: பார்த்திருக்கிறேன். இல்லை, பார்த்ததில்லை.
2: என்னை பார்த்திருக்கிறாயா இல்லையா, உண்மையை சொல்.
1: நேற்றிலிருந்து நான் உண்மையை சொல்வதென்று வைத்திருக்கிறேன், அதனால்தான் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை.
2: ஓஹோ, நேற்று முதல் நீ உண்மை பேசுகிறவனா? நல்ல வேடிக்கை என்று மதுராந்தகர் சிரித்தார். அதனால் நிச்சயமாக சொல்ல முடியாமல் போவானேன் என்று மறுபடியும் கேட்டார் மதுராந்தகர்.
1: இந்த காலத்தில் எதைத்தான் நிச்சயமாக சொல்லி முடிகிறது? ஒருவரை போல் இன்னொருவர் இருக்கிறார். ஒரு நாள் மூடு பல்லக்கில் இருந்தவர் இன்னொரு நாள் ரதத்தில் இருக்கிறார்.
2: என்ன சொன்னாய் என்று மதுராந்தகர் சிறிது திடுக்கிட்ட குரலில் வினவினார்.
1: ஒருவரை போல இன்னொருவர் இருப்பதால் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை என்றேன்.
2: நான் யாரைப் போல இருக்கிறேன்?
1: இரண்டு தடவை தங்களை நான் பார்த்திருக்கிறேன், அல்லது தங்களை போன்றவரை பார்த்திருக்கிறேன். தாங்கள்தானா, அதாவது நான் பார்த்தவர்தானா என்று சந்தேகமாயிருந்தது. அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் சற்று முன்
2: குதிரை மேல் ஏறி நின்று அப்படி உற்று பார்த்தாயாக்கும்.
1: ஆமையா,
2: என்ன தெரிந்து கொண்டாய்?
1: தாங்கள் நான் பார்த்தவராகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்று தெரிந்து கொண்டேன். மதுராந்தகருக்கு கோபம் உண்டாக தொடங்கிய போது அவருடைய முகத்திலிருந்தும் குரலின் தொனியிலிருந்தும் தெரிந்தது,
2: நீ சுத்த போக்கிரி. உன்னை
1: இளவரசரே, கோபிக்க வேண்டாம். நான் தங்களையோ தங்களை போன்றவரையோ பார்த்தது எங்கே என்று சொல்லுகிறேன், பிறகு தாங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம்.
2: அப்படியானால் சொல், சீக்கிரம்.
1: ஒரு பெரிய கோட்டை, நாலாபுரமும் நெடிய மதில் சுவர், வீராதி வீரர்கள் பலர் அங்கே கூடியிருந்தார்கள். நடுராத்திரி சுவரில் மாட்டிய பெரிய அகல் விளக்கிலிருந்து புகையினால் மங்கிய வெளிச்சத்தில் அவர்கள் ஆத்திரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். சுவர் ஓரமாக ஒரு பல்லக்கு இருந்தது. அந்த வீரர்களின் தலைவரை மற்றவர்கள் ஏதோ கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார்கள். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. வேகமாக எழுந்து போய் பல்லக்கின் அருகில் நின்றார். பல்லக்கை மூடியிருந்த பட்டுத்திரையை விலக்கினார். பல்லக்கின் உள்ளே இருந்து ஒரு சுந்தர

0: புருஷர் வெளியே வந்தார். அவரை பார்த்ததும் அங்கே கூடியிருந்த வீரர்கள் அனைவரும் வாழ்க வாழ்க என்று கோஷித்தார்கள். பட்டத்து இளவரசர் வாழ்க என்று சிலர் கூவினார்கள். சக்கரவர்த்திக்கு ஜே என்று கோஷித்ததாகவும் ஞாபகம். ஐயா, அப்போது பல்லக்கிலிருந்து வெளிவந்தவருடைய முகம் தங்கள் முகம் போலத்தான் இருந்தது. ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தால் தயவுசெய்து மன்னிக்க வேண்டும். நடுவில் குறுக்கிடாமல் இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த மதுராந்தகத்தேவருடைய நெற்றியில் வியர்வை துளிர்க்கலாயிற்று. அவருடைய முகத்தில் பயத்தின் சாயை படர்ந்தது. நேற்று முதல் உண்மையை சொல்லுகிறவனே, அந்த வீரர்களின் கூட்டத்தில் நீ இருந்தாயா என்று கேட்டார். இல்லை ஐயா, சத்தியமாக இல்லை. பின் எப்படி கூட இருந்து பார்த்தது போல சொல்லுகிறாய்? நான் கண்ட காட்சி உண்மையாக நடந்ததா அல்லது கனவிலே கண்டதா என்று எனக்கே நிச்சயமாக தெரியவில்லை. இன்னொரு காட்சியையும் கேளுங்கள். இருளடர்ந்த ஒரு நிலவரை, அதில் ஒரு சுரங்கப்பாதை, வளைந்து வளைந்து கீழே இறங்கி மேலே ஏறி போக வேண்டிய பாதை. அதன் வழியாக மூன்று பேர் வந்து கொண்டிருந்தார்கள். முன்னால் ஒருவன் தீபத்தை பிடித்து கொண்டு போனான். பின்னால் ஒருவன் காவல் புரிந்து கொண்டு வந்தான். நடுவில் ஒரு சுந்தர புருஷர், வடிவத்தில் மன்மதனையொத்த ராஜகுமாரர் வந்து கொண்டிருந்தார். தீவர்த்தியின் வெளிச்சம் அந்த நிலவரையின் மூலை முடுக்குகளில் பரவியபோது அங்கேயெல்லாம் பொன்னும் மணியும் வைடூரியங்களும் ஜொலிப்பது போல தோன்றியது. அது மன்னாதி மன்னர்களின் இரகசிய பொக்கிஷங்களையெல்லாம் வைக்கும் நிலவரையாக இருக்கலாம் என்று தோன்றியது. தூண்களில் கோரமான பூத வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. அத்தகைய சுரங்க வழியில் வந்து கொண்டிருந்த மூன்று பேரில் நடுவில் வந்த சுந்தர புருஷரின் முகம் தங்கள் திருமுகம் போல இருந்தது. அது உண்மையா இல்லையா என்பதை தாங்கள்தான் சொல்ல வேண்டும். இளவரசர் மதுராந்தகர் போதும், நிறுத்து என்றார். அவருடைய குரலில் பீதி துணித்தது. வந்தியத்தேவன் சும்மா இருந்தான். நீ நிமித்தக்காரனா? இல்லை ஐயா, அது என் தொழில் இல்லை. ஆனால் நடந்ததையும் சொல்லுவேன், இனிமேல் நடக்கப் போவதையும் சொல்லுவேன். மதுராந்தகர் சிறிது யோசித்துவிட்டு, குதிரை மேல் ஏறி நின்றபோது ஏதோ கத்தினாயே, அது என்ன என்று கேட்டார். அபாயம் என்று கத்தினேன். யாருக்கு அபாயம்?
1: தங்களுக்குத்தான்.
0: என்ன அபாயம்?
1: பல அபாயங்கள் தங்களை சூழ்ந்திருக்கின்றன. அதுபோலவே பெரும் பதவிகளும் காத்திருக்கின்றன. அவற்றை குறித்து சாவகாசமாக சொல்ல வேண்டும். என்னுடைய கத்தியை கூடத்தான் தங்கள் வீரர்கள் பிடுங்கி கொண்டு விட்டார்களே. தங்களுடன் என்னை கோட்டைக்குள் அழைத்து கொண்டு போனால்
0: ஆகட்டும். என்னுடன் வா, சாவகாசமாக பேசிக்கொள்ளலாம்.
1: மதுராந்தகத்தேவர் தம்முடன் வந்த வீரர்களின் தலைவனை கைகாட்டி அருகில் அழைத்தார். வந்தியத்தேவனை சுட்டிக்காட்டி அவனை அவர்களுடன் கோட்டைக்குள் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். அந்த கட்டளை அந்த வீரர் தலைவனுக்கு அவ்வளவு உற்சாகம் அளிக்கவில்லை. ஆயினும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்தியத்தேவனையும் தன்னுடன் அழைத்துச் சென்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் பழையாறை கோட்டை கதவு திறந்தது. மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் வந்தியத்தேவனும் கோட்டைக்குள்ளே பிரவேசித்தார்கள். இந்த கதையில் ஒரு முக்கிய பாத்திரமாகிய மதுராந்தகத்தேவரை கதை ஆரம்பத்தில் கடம்பூர் மாளிகையிலேயே நாம் சந்தித்தோம். இன்னொரு முறை பழுவேட்டரையரின் பாதாள நிலவரை பாதை வழியாக நள்ளிரவில் அவர் அரண்மனைக்குச் சென்றபோது பார்த்தோம். அப்பொழுதெல்லாம் அந்த பிரசித்தி பெற்ற இளவரசரை பின்னால் பரகேசரி உத்தம சோழர் என்னும் பட்ட பெயருடன் தஞ்சை சிம்மாசனத்தில் வீற்றிருக்கப் போகிறவரை நல்ல முறையில் வாசகர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை. நல்ல முறையில் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவில்லை. அந்த குறையை இப்போது நிவர்த்தி செய்து வைக்க விரும்புகிறோம். மதுராந்தகரை பற்றி சொல்லுவதற்கு முன்னால் அவருடைய பரம்பரையை குறித்தும் நேயர்களுக்கு சிறிது ஞாபகப்படுத்த வேண்டும். சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு முன்னால் சோழ நாட்டில் நீண்ட காலம் அரசு செலுத்தியவர் அவருடைய பெரிய தந்தை கண்டராதித்த சோழர். அவரும் அவருடைய தர்ம பத்னியான மழவரையர் மகள் செம்பியன் மாதேவியும் சிவபக்த சிகாமணிகள். சிவாலய திருப்பணிகளிலேயே தங்கள் வாழ்க்கையை அவர்கள் முழுவதும் ஈடுபடுத்தியவர்கள். தமிழ்நாடெங்கும் சிதறிக் கிடந்த தேவாரத் திருப்பதிகங்களை தொகுத்துச் சேர்க்க கண்டராதித்தர் ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை அவர் ஆயுள் காலத்தில் நிறைவேறவில்லை. ஆனாலும் சில பாடல்களைச் சேகரித்தார். தேவாரப் பதிகங்களின் முறையில் தாமும் சில பாடல்களைப் பாடினார். அவற்றில் சிதம்பரத்தைப் பற்றி அவர் பாடிய பதிகம் திருவிசைப்பா என்ற தொகுதியில் இன்றும் வழங்கி வருகிறது.

உயிரினங்கள்ல பகல் நேர உயிரினங்கள், இரவு நேர உயிரினங்கள்னு ரெண்டு பெரும் பிரிவுகள் உண்டு. மனிதர்கள்ல பெரும்பாலும் இரவுல உறங்கி பகல்ல முனைப்பாக இயங்குவாங்க. சிலர் இதற்கு விளக்காக செயற்படுறதை பார்க்கலாம். அவங்க மேற்கொண்டுள்ள தொழிலின் காரணமா வாழ்க்கை முறை, சுழற்சி, செயல்திறன் இதெல்லாம் தனித்தன்மை கொண்டு சிறந்து விளங்கும். இந்த நெடுங்கதையில மதுராந்தக தேவர் தன்னந்தனி நடும் இதுவரை இரவு நேரங்களில் மட்டுமே தரிசனம் தந்திருக்கார். அப்பவும் அவரை சுற்றி இருந்தவங்க தான் முனைப்பா இயங்கினாங்க. ஆடி 18 கடம்பூர் நடுநிசி கூட்டத்துல தனாதிகாரியோட முழக்கத்துக்கு இடையிடையே சில எதிர்வாதங்கள். அவ்வளவு நேரம் அந்த மூடு பல்லக்குள்ளேயே பொறுமையா இருந்தார். இளவரசி, பல்லக்கின் திரையை விலக்கிக்கிட்டு வெளியே எழுந்தருளனும். தங்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்ய சித்தமா இருக்கிற இந்த வீராதி வீரர்களுக்கு தங்கள் முக தரிசனம் தந்தருள வேணும்னு பெரிய பழுவேட்டரையர் வேண்டினார். அவரும் வெளியே வந்து நின்றதை பார்த்தோம். அடுத்த காட்சி மறுபடியும் இரவு பொழுது, வேறு களம், தஞ்சாவூர் ரகசிய சுரங்க வழி. மூணு பேர் படியேறி வர்றாங்க. கந்தமாறன், நடுவுல மதுராந்தகர், சுரங்க காவலன். இப்பவும் சுரங்க காவலன் வச்சிருந்த தீவர்த்தி வெளிச்சத்திலேதான் சோழ பேரரசராக விளங்க துடிக்கிற மதுராந்தக தேவரை பார்க்க முடிஞ்சது. அன்னைக்கு சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு அபாயம் குரலை தாழ்த்தி எச்சரிக்கை பண்ணினான் வந்தியத்தேவர். அப்படியும் அது கோட்டை காவலர் காதல விழுந்துடுச்சு. இப்போ பழையாறையில பிற்பகல்ல தங்க ரதத்துல மதுராந்தகர் உற்று பார்த்தான் வல்லவரையும். அபாயம்னு உறக்க கத்தியபடி உருள்றான். இந்த சக்கரவர்த்தியின் மாமனார் சின்ன பழுவேட்டரையர் பக்கத்துல இல்லைங்கிற துணிச்சார். இதுக்கு அப்புறம் நடந்த உரையாடல்ல பொய் புனசுருட்டு எதுவும் இல்லைங்கிறது கவனிக்கத்தக்கது. அடுத்து சில தொடர்களை கவனிப்போம். நிமித்தக்காரன், நிமித்தம் அறிகுறி, ஒரு செயல் நடப்பதற்கான காரணம். அறிகுறி, சகுனம் இதையெல்லாம் கொண்டு பலன் சொல்பவன் நிமித்தக்காரன். சாவகாசமாக, ச அவகாசம், சாவகாசம், அவகாசம் போதிய நேர இடைவெளி, சாவகாசம் போதிய நேரம் எடுத்துக்கிட்டு அவசரப்படாமல் செயல்படுவது. நிவர்த்தி, குறைய போக்குவது, துன்பத்திலிருந்து விடுபடுவது, தீர்வு. பிரவிற்த்தி, இது உலகியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதை குறிப்பது. எதிர்ச்சொல் நிவர்த்தி, உலகியல் பற்றை விட்டு விடுதலையாவது, விடுபடுவது. இதன் அடிப்படையில் உருவானது நிவர்த்தி. நல்லது, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.

பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் போயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இனிய வணக்கம் நேர்களே. வெற்றி பெறுவது பெருமைதான். பரிசுகள் சில நேரம் மறைந்து போகலாம், ஆனால் பங்கேற்கும் நினைவுகள் என்றும் மனதில் நிலைத்து நிற்கும். நான் பங்கு கொண்டேன் என்ற ஒரு வார்த்தை 1000 வெற்றிகளுக்கு சமம் என்ற மகிழ்வோடு இன்றைய வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் கனக்கம்பாளையம் இளங்கோவன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். அம்மா
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: எல்லாருமே நலமா இருக்கும். எத்தனை மணிக்கு வந்தீங்க நிலையத்துக்கு?
1: நான் காலையில் 5 மணிக்கு கிளம்பி கார்ல என்னுடைய நண்பர் கூட்டிட்டு வந்தாங்க. 9 மணிக்கு கொடைக்கானல் வந்துட்டேங்கம்மா.
0: சரிங்க.
1: ஒரு பிரைன் பூங்காவுக்கு போனா அங்க நம் பண்பலை இருந்தது, அங்கேயும் பேசிட்டோம்.
0: சரிங்க.
1: அதனால மலர் கண்காட்சி போட்டிருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு 1 மணிக்கு நிலையத்துக்கு வந்துட்டாங்கம்மா.
0: ஆமாம், அந்த மலர் கண்காட்சி அப்படின்னுட்டு ஞாபகம் வருது. கோடை பண்பலையும் ஒரு அரங்கம் அங்கே அமைச்சிருக்காங்க இல்லையா?
1: ஆமாம், கண்டிப்பாக.

0: அப்போ இந்த செல்ஃபி ஸ்பாட் அப்படின்னு ஒண்ணு இருந்தது, எடுத்தீங்களா புகைப்படம்?
1: நல்லா கண்டிப்பா எடுத்தாங்கம்மா, மூணு பேர் எடுத்து எடுத்தோம்.
0: அறிவிப்பாளர் மாதிரியே ஒரு தோற்றம் தரக்கூடிய ஒரு செல்ஃபி
1: கொடுத்தாங்க. கொடுத்தாங்க,
0: சரிங்க. அது வந்து இந்த தடவை சிறப்பா வந்து மலர் கண்காட்சியில கோடைப்பன்மலை அமைச்சிருக்காங்க. அரங்கம் எண் வந்து 28. இதை கேட்டுட்டு இருக்க நேயர்கள் வந்து ஒருவேளை பிரைன் பார்க்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க போய் அங்க செல்ஃபி எடுத்துக்கலாம். பிளஸ் நீங்க பண்பலையில பேசணும், எங்களுக்கு புகைப்படம் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்றவங்க தினம்தோறும் முற்பகல் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் லேக் எஃப்எம்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதுலயும் பேசலாம். அதுல நீங்க கலந்துகிட்டது மிக்க மகிழ்ச்சி. நீங்க நீண்ட நாள் நேயர்.
1: ஆமாங்கம்மா, சோதனை ஓட்டத்திலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கேம்மா.
0: சரிங்க, இந்த நீண்ட நாள் கேட்டுட்டே இருக்கீங்க. முதல்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிடுங்க.
1: நான் கைத்தறி நெசவு செஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா, கைத்தறி பட்டு சேலை.
0: சரிங்க.
1: எனக்கு மனைவி கவிதா, எனக்கு ஒரே பெண் குழந்தை ஈ ரஞ்சிதா, திருமணம் செய்து கொடுத்துட்டோம்மா. நான் என்னுடைய மனைவி படிக்கவில்லை, 3வது வகுப்பு படிச்சிருக்கோம். என்னுடைய பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி பிகாம் முடிச்சு நல்லா வேலையில் இருக்காங்க இப்போ. அது ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சரிங்க. இப்ப இந்த விடுமுறை நாட்கள்ல வந்திருக்காங்களா உங்க பொண்ணு வீட்டுக்கு?
1: இல்லைங்க, திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க, அவங்க கணவர் வீட்டுல இருக்காங்க.
0: ஜானகிராமன்
1: திரைக்காக பொட்டு மேல பொட்டு வச்சு அற்புதமான பாடல் அனைவருக்கும்
0: கேக்கலாம்யா?
1: கேக்கலாமா? கேக்கலாம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இது வென்றார் வந்தார். நேரம் பார்த்தீங்கன்னா 2:37 ஆயிருச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காக வந்திருக்காங்க திருப்பூர் மாவட்டத்திலேருந்து கணக்கம்பாளையத்திலேருந்து இளங்கோவன் அவர்கள். ஐயா, இப்போ நம்ம கொடைக்கானலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், காலையிலே வந்துட்டோம், சுற்றி பார்த்தோம், பிரையன் பார்க்கு தான் முதல்ல போகணும்னு சொல்லி. இதை தவிர எந்த இடங்கள்லாம் சுற்றி பார்த்தீங்க?
1: இல்லை, அந்த 4 இடம் தான் பார்த்துருக்குறோம்மா.
0: சரிங்க.
1: அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால
0: நேரம் குறைவாக இருக்குது இல்லையா?
1: ரொம்ப குறைவுங்க.
0: சரிங்க.
1: நிகழ்ச்சியும் முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலான் இருக்கோம்.
0: நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. வந்து 1-2 நாள் வந்து போதாதுன்னு தான் சொல்லணும்.
1: போதாதுமா, போதும்.
0: அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து நாட்கள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் நிகழ்ச்சி மட்டுமே கேட்டுகிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு கிட்டத்தட்ட 20-22 வருடங்கள் கேட்டிருக்கீங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போது நிகழ்ச்சியை கேட்கும்போது அந்த குரலை மட்டுமே கேட்டிருந்திருப்பீங்க. சரி, இப்போ நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, 2-3 தடவை நிலையத்துக்கு வந்திருக்கீங்க, அறிவிப்பாளர்கள்லாம் பார்க்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? குரலா மட்டும் கேட்டவங்கள அவங்க நேரா பாக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நான் அந்த ஒரே ஊர்ல இருந்து அனைத்து முகங்களை பார்த்து பார்த்து கொஞ்சம் மனசு இதாகி போச்சுங்க.
0: ஆனா
1: இப்ப இங்க வெளியே வந்து நிலையத்துல அனைத்து அறிவிப்பாளரை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. இது போல அடிக்கடி எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும், இங்க வந்து பேசணும், உங்களை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லும்போது ஒரே ஆர்வமா இருக்குமா.
0: அடிக்கடி நீங்க வரணும் அப்படின்னா நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு
1: கண்டிப்பா
0: அந்த நிகழ்ச்சி பற்றிய விமர்சனத்தை வந்து நீங்க அழகா எழுதி அனுப்பிச்சிட்டீங்கனாலே
1: சரி,
0: அவங்களை வந்து கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கான ஒரு வாய்ப்பு தான் இது.
1: வாய்ப்பு வாய்ப்பு
0: வந்து சரியா பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு நம்புறோம். சரிங்க. இப்போ இந்த நிலைய அறிவிப்பாளர்கள்லாம் பார்த்துட்டீங்க, ஒரு மன திருப்தி இருந்தது. இப்போ நான் கொடைக்கானலுக்கு போறேங்க அப்படின்னு எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க?
1: இருக்குங்க, ஒரு 200-300 பேர்கிட்ட இருக்குங்க. நான் மெசேஜ் போட்டு விட்டாங்க, ஒரு மெசேஜ் போட்டால் ஒரு 800-900 பேர் போயிருங்க. அனைவரும் இப்போ கேட்டுட்டு இருப்பாங்க. காலையில இருந்து அனைவரும் கூப்பிட்டு வாழ்த்து சொல்லிட்டே இருக்காங்க.
0: வாழ்த்து சொல்லிட்டாங்களா?
1: ஆமாங்க.
0: இப்போ நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பாருங்க, இதை விட டபுள் மடங்கு வாழ்த்து வரும்.
1: டபுள் மடங்கு வருங்க. ஆமாம்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: இளமை ஊஞ்சலாடுகிறது திரைக்காக, ஒரே நாள் உனை நான் வாய்ப்பு, அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: கண்டிப்பா கேட்கலாங்கய்யா.
1: கேட்கலாமா? கேட்கலாமா.

0: பயிற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள்.

0: அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
2: பூமக்ஸ் இனர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இனர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா பிற்பகல் 2:45 ஆயிருச்சு. ஐயா சொல்லுங்க, இப்போ நீங்கள் வானொலி கேட்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் ஒவ்வொரு விதமான தகவல்கள் வந்து பரிமாறிட்டே இருப்பாங்க. அப்படி கேட்கும்போது சில விஷயங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். அப்படி நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய அல்லது மற்றவங்களுக்கு நீங்களும் இப்படி இருங்க அப்படின்னு அந்த வாழ்வை மாற்றிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட்டிருக்கும். சின்ன வயதுமேட்டு இப்படி இருக்கலாங்க, அவங்களே சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஏதாவது தருணங்கள் நிகழ்வுகள் இருக்கா?
4: இருக்குமா, என்னுடைய வாழ்க்கையிலங்க அதிபயங்கரமா கோபப்படுவனுங்கம்மா.
3: ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே.
4: இல்லையா, அப்புறம் இந்த பண்பலை கேட்டு அந்த கோபத்தையே விட்டுட்டுங்க.
3: அருமை, ரொம்ப அருமை.
4: ரொம்பவே எனக்கும் மனசு சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு சிறப்பு என்னன்னாங்க, சோதனை ஓட்டம் முடிந்துங்க, அந்த நேயர் விருப்ப கடித வழி நேயர் விருப்பம் வந்ததுங்க. அதுல வந்து 7:35 என்னுடைய கடிதம், படையப்பா படத்துல சிங்க நடை போட்டு சிங்கத்தில் ஏற்பாடலும்ங்க, காதலர் தினத்தில் படத்துலையும் என்ன விலை அழகு, அந்த ரெண்டு பாடல் வரிசையா வந்ததுங்க நம்மளுக்கு. அதை என்ன அந்த நினைவுகள் என்னை விட்டு போக அகலவே இல்லைங்க, அப்படியே இருக்கு மனசு.
3: வானொலி வந்து புதுசா கோடை பண்பலை கேட்கும் போது அதுலயும் நம்ம பேரு 2 தடவை பாட்டு அப்படின்னும்
4: போது பாட்டு ரெண்டு பாட்டு ரெண்டு பாடம் தொடர்ந்து வந்ததுங்களா, அந்த நினைவுகள் என்னை விட்டு போகவே இல்லை.
3: ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம்
4: சொல்றேன். 26 வருஷம் வாய்ப்பு,
3: 26 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். என்ன பாடல், எந்த நேரம், என்ன நிகழ்ச்சி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமா உங்க மனசுல என்னுடைய
4: சகலப்பாடியும் ரொம்பவுமே கோபப்படுவாரு, மனைவியை கொஞ்சம் அனுசரிச்சு போக மாட்டாரு. அப்புறம் நானும் என்னுடைய மனைவியும் தான் ரெண்டு பேர்த்துக்கு சொல்லிங்க, நாமக்கல் மாவட்டம் ஜேடார் பாளையம் ஜோதிமணி தீனந்தையாளம் வருவாங்க.
3: அவையில
4: நாங்கள் தான் கூட்டிட்டு வந்து பண்பலையோட இணைச்சுங்க. இப்போ நல்ல முறையில் இருக்காங்க, அவரும் எப்படி எந்த பழக்கம் இல்லாத நல்லா இருக்காங்க.
3: அப்போ பண்பலை அப்படின்றது பண்படுத்துற ஒரு அலை,
4: அலைதான் அலை, இதை கண்டிப்பாக அதுதான்
3: அருமையான ஒரு விஷயம்.
4: ஆமாங்க,
3: சொல்லுங்க இப்போ என்ன பாடல் நம்ம கேட்கலாம்?
4: பத்ரகாளி திரைக்காக கணவன் மனைவிக்குள்ள இருக்கும் உறவை அற்புதமாக இந்த பாடல் எடுத்து கூறுங்கம்மா, அதுக்காக இந்த பாடல்
3: கேட்கலாம். நன்றிங்க.
4: நன்றிம்மா, நன்றி நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: வென்றார் வந்தார். இந்த நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பிடித்த பாடல் கேட்கறது அப்படின்னாலே நேரம் போறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதாங்க இப்போதாங்க ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு பாருங்க. நிகழ்ச்சி முடிகிற தருணத்துக்கு நம்ம வந்துட்டோம். சொல்லுங்க, இப்போ இந்த வென்றார் வந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
7: இது ரொம்ப தமிழ் தான், ஆங்கில வார்த்தையை விட்டு தமிழில் பேசுவதுன்னா ரொம்பவே சிரமங்கம்மா. அதனால் ஆர்ஜே அவர் வந்துங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் நல்ல பாடம் எடுத்துட்டுருக்கிறார். ஒரு ஆசிரியர் போல் நல்ல பாடம் எடுத்துட்டுருக்கிறாரு. பாட்டும் பதம் தினம் 2-3 தடவை வருதுங்கம்மா. அந்த நிகழ்ச்சி உன்னிப்பாக கேட்பணுங்கம்மா. அதில் வர்ற இதையே அப்படியே குறிப்பு எடுத்து வச்சுக்கணுங்க. வர்ற ஞாயிற்றுக்கிழமை செப்புக செந்தமிழில் அதையே சொல்லுவாங்க. ஆங்கில வார்த்தையை தமிழாக்கம் செஞ்சு சொல்லுவாங்க. அதையும் குறிப்பு எடுத்து வச்சு ஒவ்வொரு வாரமாக கண்டிப்பாக பேசிங்க. ஒரு மாதத்துக்கு முன்னே வின் பண்ணிட்டுங்கம்மா. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர்றவையால் அலோ அலோங்கிறாங்களா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே இத்தனை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறாங்க, இன்னும் வர்ற இப்படியே பேசி பழகிறாங்க அப்படின்னு ரொம்ப சிரமமாக இருக்குது.
6: பேச வைக்கிறது சிரமமாக இருக்கு இல்லை?
7: ஆமாம், கண்டிப்பாக சிரமமாக இருக்குது. எல்லாமே பழகிட்டாங்கல்லங்க, ஆங்கிலம் பேசி பழகிட்டோம்.
6: சரிங்க,

0: மிக்க மகிழ்ச்சிங்கயா ரொம்ப உங்களை சந்திச்சதுல. இப்ப நிறைவா நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: என்னுடைய அருமை நண்பருக்காக நினைவெல்லாம் நித்யா திரைக்காக ரோஜாவை தாளாட்டும் தென்றல். வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றியம்மா.
0: பாடல் கேட்கலாங்கய்யா?
1: நன்றிம்மா, நன்றி நன்றி.

0: இன்னைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சியை சிறப்பு செய்த திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் இளங்கோவன் அவர்களுக்கு கோடை பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறோம் நாங்கள். ஐயா, நீங்கள் வந்து வெகு தூரத்துலேருந்து வந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றி கோடை பண்பலையின் சார்பாக.
1: நிலைய இயக்குனர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர், அனைத்து அறிவிப்பாளர்கள், பொறியாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றிகளம்மா.
0: நன்றிங்கய்யா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு ரவ்னீத் சிங் கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தாவேகாவின் திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோத்திற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் நடைபெற்று வரும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகூர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷர்மன்யூ சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5
1: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலையின் 100.5 இப்போது நம் கேட்டு மகிழ உயிரெழுத்து. இனிய வணக்கம் நேர்களே,

சில பாடல்கள் காதில் மட்டும் ஒலிக்காது, இதயத்திலும் வாழ்ந்துவிடும். பிடித்த பாடல் என்பது இசை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையின் மறக்க முடியாத நினைவுகளின் குரல். எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஓர் உணர்வு.

ஒவ்வொரு வரியிலும் நம் நினைவுகள் மறைந்து இருக்கும். உயிரெழுத்துக்கள் இல்லாமல் தமிழ் முழுமை பெறாதது போல உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரோட்டம் தருகிறது நேர்களின் பாடல் தெரிவுகள். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறார் தேனி மாவட்டம் என்ஆர்டி நகர் குருசாமி அவர்கள். தேனி மாவட்டம் என்ஆர்டி நகர் குருசாமி அவர்கள் தன்னை பற்றி இவ்வாறு அறிமுகம் செய்திருக்கிறார். நான் 1999 வரை கடைகளுக்கு நாளிதழ் விநியோகம் செய்து வந்தேன். அதற்கு பிறகு பழைய இரும்பு கடை வைத்து நடத்தி வருகிறேன். 2000 கோடை பண்பலை கேட்டு வருகிறேன். இரவு பண்பலையின் மடியில் படுத்து மயிலிறகால் வருடி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அருமை, தெளிவு. வாழ்த்தி வணங்குகிறேன். உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு எனது தெரிவுகளையும் அனுப்பியுள்ளேன் என்று தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டு பாடல் தெரிவுக்கு சென்றிருக்கிறார் தேனி மாவட்டம் என்ஆர்டி நகர் குருசாமி அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் இது சத்தியம். படத்தின் பெயர் சிங்கார தேருக்கு எனும் பாடலை கேட்டிருக்கிறார். சிங்கார தேருக்கு சேவை, சங்கு போன்ற நிறத்தில் உள்ள கழுத்தில் சங்குனியும் போட்டு ஆட்டி ஆட்டி நடப்பதை ரசிக்கத்தான் வேண்டும் என்று கூறி முதல் பாடலை கேட்டிருக்கிறார். கேட்டுவிடலாமா?

தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேப்

0: லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: பூமக்ஸ் இனர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இனர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
7: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் நேர்களே. நிறைய பேஷண்ட் எங்கிட்ட கேட்கறது என்னன்னா, சார் இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் மூட்டு வைக்கிறீங்க, ஸோ இப்போ இருக்கிறது அது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா நேர்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் நிறைய டைப் ஆஃப் மூட்டு எல்லாமே இருக்குங்க. ஸோ ஒரு ஒரு டைப் ஆஃப் மெட்டல் பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நார்மல் மெட்டல் இருக்குது, அந்த கோல்ட் நீன்னு சொல்லுவோம், ஆக்சினின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் என்னென்னா ஒரு ஒரு வேரியேஷன்ஸுங்க. ஸோ இதில் இதில் பண்ணால் இன்னொன்று நல்ல ரிசல்ட் இதில் கிடைக்குமா, இதில் எனக்கு லைஃப் பீரியட் ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்குமான்னு கேட்டால், இது இம்ப்ளான்ட்டோட டிசைன் இதை பொறுத்தது வந்து வெறும் ஒரு 20-30% தான் அது லைஃப் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. அது இல்லாமல் மீதி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம எலும்பை பராமரிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது. ஏன்னா அந்த மூட்டு நம்ம உட்காரது எதில் போய் உட்காரோன்னு கேட்டிங்கன்னா நம்ம எலும்பில் தான் உட்காரும். இந்த போன் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மூட்டு வந்து சீக்கிரம் லூஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரிவிஷனுங்கிறது பெரிய அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன அதை வந்து திரும்பவும் ரிவைஸ்லாம் பண்ண முடியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இன்ஃபெக்ஷன் ஆனவங்க ரிவைஸ் பண்ணுவோம், இல்லை மூட்டு லூஸ் ஆனால் ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அது லைஃப் வந்து வெறும் அந்த போனோட ஸ்ட்ரென்த்து, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, அதோட இம்ப்ளான்ட்டோடது, இதெல்லாம் சேர்ந்தால் தான் லைஃப் வந்து நல்ல ப்ரொலாங் லைஃப் கிடைக்கும் இந்த இதில். அதே மாதிரி இப்போ இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன, ரோபோட்டிக் வந்துருச்சு, ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி புது அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. இம்ப்ளான்ட் டிசைன்ஸ்லையும் சரி, எல்லாமே நவீன முறையில் எல்லாமே ஒன்றுன்னா வந்துட்டுருக்கு. ரோபோட்டிக்ஸில் இப்போ பண்ணக்கூடிய நீஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா பண்ணிகிட்ருக்கோம். நிறையா புது புது அப்கிரேட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. நிறையா கம்பெனிஸில் ரோபோட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஒரு லெவல் வந்து நம்மளும் யூஎஸ் யூகே மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணி நம்ம இந்தியாவிலையுமே நல்ல முறையில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டுருக்கு. இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்காக அதோட பெனிஃபிட் வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான நவீன விஷயங்கள் இருக்குது. இன்னும் லேட்டஸ்ட்டாக நிறையா வந்துட்டுருக்கு அப்டேட்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு ஒரு அப்டேட் வரும்போதும் நான் உங்களுக்கு என்னங்கிறத எல்லாத்தையுமே சொல்கிறேன். நான் அதிநவீன சிகிச்சைக்கு என்னென்னலாம் தேவையோ அது அத்தனையுமே இமய மருத்துவமனையில் இருக்குது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95-85-95-55-88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
6: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
8: என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலையின் 1.5 இது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் NRT நகர் குருசாமி அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் உயிரா மானமா எனும் படத்திலிருந்து. கொடியில் 2 மலர் உண்டு, எதிலும் புதுமை மனம் உண்டு, அண்ணன் உண்டோ தங்கை உண்டோ எனும் அன்னை தந்தையின் பாசத்தை, அண்ணன் தங்கை பாசத்தை அருமையாக எடுத்துக்கூறும் பாடலை கேட்கலாமா என கேட்டிருக்கிறார். உங்களுக்காக 100.5

நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச பல்லுயிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் சென்னை வன காப்பாளர் வி. சரண்யா அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.

எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளியாய்ந்துள்ளது உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் என்ஆர்டி நகர் குருசாமி அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் தேனிலவு படத்திலிருந்து. அன்பு கலந்த உறவுகள் ஆயுள் முழுதும் அழியாத செல்வம். நம்பிக்கை விதைத்த இதயங்கள் நாளெல்லாம் நிம்மதி தரும் சொர்க்கம். உறவுகள் அழகாக இருந்தால் உலகமும் இனிமையாகும். மனதில் அன்பு நிறைந்தால் வாழ்க்கையும் கவிதையாகும்.

0: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 4:30 கேட்கலாம்
4: தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: கொடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் நல்வாழ்த்துக்கள்.
5: கோடை பண்பலை 100.5. நேரம் பிற்பகல் 3:24. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் NRT நகர் குருசாமி அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் எங்க வீட்டு பிள்ளை படத்திலிருந்து. பகை கொண்டு வாழ்ந்த மனம் பாதையில் அமைதி காணாது. கோபம் ஒரு நொடியில் வரும், ஆனால் அதன் காயம் ஆயுள் முழுதும் நிற்கும். மன்னிப்பு தெரிந்த மனதில் மகிழ்ச்சி என்றும் தங்கும். பகையை விடும் நொடியில் புதிய வாழ்க்கை பிறக்கும். அன்புதான் மனிதனின் பலம், பகை அல்ல. இதயம் இணைக்கும் வார்த்தைகள் என்றும் நிலைக்கும் செல்வங்கள்.

உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. உயிரெழுத்தில் அடுத்ததாக ஆடிப்பெருக்கு, அது படத்தின் பெயர். அனைவரும் அருகில் இருந்தாலும் சில நேரம் மனம் மட்டும் தனிமையாகி விடுகிறது. சிரித்துக்கொண்டே பேசும் உதடுக்குள் சில சோகங்கள் அமைதியாக மறைந்திருக்கும். தனிமை என்பது தண்டனை அல்ல, நம்மை நாமே புரிந்து கொள்ளும் நேரம். சில காயங்கள் வார்த்தைகளால் அல்ல, அமைதியால்தான் ஆறுகின்றன.

இசையால் உங்கள் இதயங்களை வருடி கொண்டிருப்பது கோடை பந்தலை 100.5. நேரம் பிற்பகல் 3:32. இணைந்திருக்கிறோம் உயிரெழுத்தில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் NRT நகர் குருசாமி அவர்கள். இரவின் அமைதியில் நிலவு மட்டும் பேசும் நேரம், அதன் வெள்ளை ஒளிக்குள் அவன் முகமே தெரிகிறது. நிலவு தூரத்தில் இருந்தாலும் அதன் அழகு மனதை தொடுகிறது. அதேபோல் காதலர்கள் அருகருகே இருந்தாலும் தொலைதூரத்தில் இருந்தாலும் நினைவுகள் தினமும் அணைத்து கொண்டே இருக்கிறது. நாடோடி படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறார், கேட்கலாம்.

இசைக்கூடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. நிகழ்ச்சியினை பாக்யலட்சுமி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. தனியாக நடக்கும் பாதையில் நிழலும் சில நேரம் விலகிவிடும், ஆனால் நினைவுகள் மட்டும் நெஞ்சை விட்டு எங்கும் போதவில்லை. சிரிப்பின் பின்னால் மறைந்திருக்கும் சில சொல்லாத காயங்கள், யாரும் கேட்காத இரவுகளில் அமைதியே அவள் தோழியாக. கண்ணீரால் நனைந்த இதயமும் ஒரு நாள் மீண்டு மலரும். இருள் நீங்கிய பின்புதான் விடியல் அழகாக தெரியும் அல்லவா?

0: ஒரு ஜாமம் என்பது 2 மணி நேரம் 24 மணித்துளிகள் கொண்டது.
1: ஒரு நாளைக்கு 10 ஜாமங்கள்.
0: 6 நாழிகைகள் கொண்டது
1: ஒரு ஜாமம்.
0: 60 நாழிகைகள் கொண்டது
1: பகல் இரவு கலந்த ஒரு நாளாகும்
0: அர்த்த ஜாமம்.
1: நள்ளிரவு

0: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தனித்துவமான படிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் கலைச்செல்வன் அவர்கள். மாணவ மாணவிகளே, உயர்கல்வி சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அலையுங்க 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானல் முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன? கோடை பண்பலை 100.5.
1: லைஃப்ல நல்லா பெருசா வாங்க, ஏனிய கூற மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க.
2: கோடை பண்பலை 100.5 இது உயிரெழுத்து. நேரம் பிற்பகல் 3:45. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் NRT நகர் குருசாமி அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் பாவ மன்னிப்பு படத்திலிருந்து.

சூரியன் இன்றும் ஒளி தருகிறான். மாலை காற்று இன்றும் மனதை வருடுகிறது. மழை பெய்யும் போது மண்வாசம் மாறவில்லை. நிலவு வரும் இரவில் அதன் அழகும் குறையவில்லை. மரங்கள் இன்னும் நிழல் தருகின்றன. பறவைகள் இன்னும் பாடுகின்றன. மனிதன் மட்டும்தான் அன்பை மறந்துவிட்டான். மனிதர்கள் மாறிவிட்டார்கள். மனங்கள் தூரமாகிவிட்டன. ஆனால் இயற்கை மட்டும் இன்னும் அதே அன்போடு நிற்கிறது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: நேரம் பிற்பகல் 3:52. கோடை பந்தலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல் தெரிவுகளை அனுப்பி வைத்திருக்கிறார் தேனி மாவட்டம் NRT நகர் குருசாமி அவர்கள். ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்கிறார். நடப்பதெல்லாம் நாம் நினைப்பது போல் இல்லை, நடக்க வைப்பது எல்லாம் ஆண்டவன் எழுதிய விதி. சில நேரம் கண்ணீர் தருவான், சில நேரம் சிரிக்கவும் வைப்பான், ஆனால் ஒவ்வொரு வழியிலும் கூட ஒரு பாடம் மறைந்து வைத்திருப்பான். கேட்டது கிடைக்கவில்லை என்று கலங்க வேண்டாம், கிடைத்ததற்கு பின்னால் கூட ஆண்டவன் காரணம் வைத்திருப்பான். விழுந்த இடத்தில் எழ கற்றுத்தரும் ஆண்டவனது கட்டளை. இருள் முடிந்த பின் விடியல் தருவது அவனது அருள்.

கோடை பண்பலை நறுபழி ஆய்ந்தல். இதுவரை தேனி மாவட்டம் என்ஆர்டி நகர் குருசாமி அவர்களின் தெருவில் காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசித்தோம். இன்றைய உயிரெழுத்த நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவுகளும் அரங்கேற எழுதிய அனுப்புங்கள். கோடை பண்பலை 100.5 எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். பிரேமா ஜெகன், நன்றி நேர்களே. Thank you.

கோடை பந்தலை இன்னொரு புள்ளியாய்தல் இனி தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை பண்பலைக்கழகமாக

0: காடி பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: வழங்கும் வண்ணத்தூரிகை
2: இணைந்து வழங்குவோர்
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.

நாடு, நதி, மலை, கடல், நட்சத்திரம் முதல் விண்வெளி வரை தெரிந்து கொள்ளும் ஒவ்வொரு விஷயமும் அறிவின் ஒளியேற்றிடும். ஏன் என்று கேட்கும் சிந்தனை, எப்படி என்று தேடும் முயற்சி நம் அறிவை உயர்த்தும் மிகப்பெரிய சக்தி. கேள்வி கேட்கும் மனம் இருந்தால் கல்வி என்றும் வளர்ந்திடும். பொது அறிவின் பாதையில் புதிய உலகம் திறந்திடும். இன்றைய பண்பலைக்கழகத்தில் பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக. தெரிந்ததை ஞாபகப்படுத்திக் கொள்வோம், தெரியாததை தெரிந்து கொள்வோம். வாங்க, அறிமுகம் 24, 24, 24 நம்ம சகோதரிகள் 24, 24, 29 மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். 24, 24, 26 மற்றும் முறையன் 290, 333 கொடைக்கானலின் முன்னிணைப்பாக 0 4 5 4 2 இணைத்து

0: listen to me, listen to me, listen to me now. Yeah!
1: நிகழ்ச்சியில் உங்களுடன்
2: பிரேமா ஜெகன்,
1: தீபா நடராஜன். வணக்கம் நேர்களே.
2: வணக்கம் நேர்களே.

0: சொல்லுங்க பிரேமாக்கா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். தீபா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம்.
0: ஆமா, நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு ப்ரோக்ராம் பண்றோம்.
1: ஆமா, சரி. இந்த மலர் கண்காட்சி நடந்துட்டு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு?
0: அது எப்படிக்கா தெரியாம இருக்கும், கொடைக்கானல இருக்க எல்லாருக்கும் தான் தெரியவே.
1: தெரியலையே, நேத்துதான் ஆரம்பிச்சாங்க. நேத்துதான் ஆரம்பிக்கிறாங்களான்னு தெரியாமயே போச்சு இல்லையா?
0: பொசுக்குன்னு ஆரம்பிச்சாங்க, ஆனா ரெண்டு நாள்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டோம்னு சொன்னால அந்த மாதிரி ஆயிடுச்சு.
1: 63வது மலர் கண்காட்சி, கிட்டத்தட்ட 10 நாட்கள் இந்த நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கலை நிகழ்ச்சிகள் இருக்குது, அதனால் சுற்றுலா பயணிகள்லாம் வந்து பங்கெடுத்துக்கலாம். இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா?
0: நம்மளோடது இருக்குது, அதா.
1: ஆமாம், கோடை பண்பலை வந்து ஒரு அரங்கம் அமைச்சிருக்காங்க. பிரையன்

0: பார்க்கல. அந்த அரங்கம் எண் எத்தனைன்னு தெரியுமா உங்களுக்கு?
1: 28.
0: ஸ்டால் நம்பர் வந்து 28. அதனால் சுற்றுலா பயணிகள்லாம் வந்து கோடை பன்மலை வந்து ஒரு அரங்கம் அமைச்சிருக்காங்க. அங்கே போய் என்ன பண்ணலாம் தெரியுமா?
1: நம்மள மாதிரியே அறிவிப்பாளர் மாதிரி உட்காந்து அந்த ஹெட்போன் போட்டு ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
0: அப்படி ஒரு செல்ஃபி ஸ்பாட் வச்சிருக்காங்க. அதாவது அறிவிப்பாளர் மாதிரியே அப்படி உட்காந்து நம்ம வந்து புகைப்படம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சம்லாம் அங்கே இருக்கு.
1: நம்ம வந்து அறிவிப்பாளர் ஆகல, கோடைப்பண்பலையில் உட்காந்து பேசல அப்படின்லாம் ஃபீல் பண்ற எல்லா சுற்றுலா பயணிகளும் அந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கலாம்,
0: அதை வந்து பயன்படுத்திக்கலாம். புகைப்படம் மட்டும்தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை.
1: பேசவும் செய்யலாம்.
0: எப்ப அப்படின்னா தினம்தோறும் காலை, அதாவது முற்பகல் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும்
1: உங்களுக்கு பிடிச்ச பாடலும்
0: கேட்கலாம். லேக் எஃப்எம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி, அது பிரையன் பார்க்கில் தான் நடக்கும். அதனால் நீங்கள் அதை சுற்றிக்கிட்டே இருங்க, பார்க்க சுற்றி சுற்றி வாங்க. எங்கேயாவது கோடைப்பண்பலேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் அப்படியே வந்து பேசி உங்களுக்கு பிடிச்ச பாடல். ஆனால்
1: 11 மணிக்கு தான், இதுக்காக நீங்கள் ஃபுல் டே சுற்றிட்டு பேசலை அப்படிலாம் சொல்லிடக்கூடாது.
0: 11 to 12 இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து பேசலாம் கோடைப்பண்பலையில். புகைப்படம் வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா? அது வந்து 10 நாட்களுமே இருக்கும் அந்த அரங்கம்.
1: இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நம்ம இப்போ புகைப்படம் எடுக்க
0: நம்ம நாளைக்கே போயிடலாம். இப்போ போனால் மேக்கப்லாம் கலைஞ்சிரும்ல காலையிலேருந்து.
1: நாளைக்கு வந்து கிளம்பிடுவோம்.
0: ஆமாம், போய் நம்மளும் புகைப்படம் எடுத்துக்கலாம். எடுக்கிற செல்ஃபிலாம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: மட்டும் நமக்கு பத்தாது, நம்ம பேசணும்ல 11 மணிக்கு, நாங்களும் பேசுவோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை.
0: அதனால் பேசி டயர்டானாலும் பரவாயில்ல, பேசலாம்.
1: இல்லக்கா, அவங்க வந்து அறிவிப்பாளர்கள் வரவங்க வருவாங்க, அவங்க பேசுவாங்க, நம்ம சுற்றுலா பயணியா பேசுவோம்.
0: சரி பேசுவோம். அப்ப பேசாம விட மாட்டீங்க, பேசுறதுதான் வேலை. ஆனாலும் பேசியே
1: பேச்சு எங்களது உரிமை.
0: பேசுங்க. இப்ப வந்து நிறைய பொது அறிவு கேள்விகள் தயாரா இருக்கு.
1: ஆமா,
0: அதனால நேயர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா வியாழக்கிழம ஆயிடுச்சே, எப்படியாவது நான் பதில் சொல்லிடுவேன் அப்படின்னு போட்டி போட்டு வந்திருப்பாங்க. யாருன்னு பார்க்கலாம், என்ன கேள்வின்னு அவங்க
1: இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னதுனால அவங்க அதை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க.
0: அப்போ கொடைக்கானல் வந்துருங்க, டைரெக்டாக இங்கே பதில் சொல்லிடலாம்ல. சரி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம் மாலையோடன் வீட்டிலேருந்து ராஜலட்சுமி.
0: நல்லா இருக்கீங்களாம்மா?
2: வாழ்த்து சொல்லிடுங்க.
0: வாழ்த்து சொல்லிடலாம், சொல்லுங்க. என்ன வாழ்த்து சொல்லணும்?
2: தம்பிக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் வருது, பிரகலாதன்.
0: அப்படியா, அடிக்கடி பேசுவாரே, இளமை பேசுகிறதுல அவரு தானா?
1: மனதோடு
2: இருக்காரு.
0: அப்படியா, முயற்சி செய்ய சொல்லுங்க. அவரு வந்து இப்ப லீவுனால மறந்துருப்பாரு கோடை பண்பலைய. ஆமா தானே?
2: அப்படி இல்ல, எப்பயுமே வீட்டுல பண்பலை தான் ஒழிச்சுட்டே இருக்கேன்.
0: சரிங்க சரிங்க.
2: கிடையாது.
0: எத்தனாவது பிறந்த நாள்?
2: 11வது பிறந்த நாள்.
0: அவருக்கு வந்து கோடை பண்பலையின் சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இப்ப வந்து நீங்க கேள்விக்கு பதில் சொல்லணும்.
1: வீட்டுல
0: வந்து சமைப்பாங்க தெரியுமா? நிறைய சமையல் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மிளகா பொடி தானா? என்னங்க காரமாவே இருக்கீங்க. பொதுவா வந்து ஒரு குழம்பு வைக்கணும் இல்லாட்டி ஏதாவது தாளிக்கணும் வைக்கணும்னா என்ன தேவை?
1: அவங்க சொன்னதை கேட்டீங்களா?
2: அதனால
1: மிளகாப்பொடிதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா?
0: கோவமாவே சமைக்கிறீங்க. என்ன இந்த தாளிக்கிறது அப்படின்னாலே கடுகு, அதான் ஞாபகம் வரும் இல்லையா? சரி, இந்தியால கடுகு உற்பத்திக்கு பெயர் போன மாநிலம் அப்படின்னா எதை சொல்லலாம்? ராஜலட்சுமி அம்மா, அந்த பதில் தான். எந்த பதில்? ராஜஸ்தான். இந்தியாலே வந்து கடுகு உற்பத்திக்கு பெயர் போன மாநிலம் அப்படின்னா அது ராஜஸ்தான். ரெண்டாவது இடத்துல எந்த மாநிலம் இருக்கு அப்படின்னா அது உத்தரப்பிரதேசம். சரிங்களா?
2: சரிங்க.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

0: கோடை பன்மலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: பரவச

0: தாண்டி வருது 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
8: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
9: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
10: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
11: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
10: எப்படிமா?
11: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
10: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
12: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்ச வானம்.
13: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
14: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
15: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி. பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
16: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
17: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
16: எங்கள போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
17: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
16: என் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். என் காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
17: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
10: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
11: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
10: எப்படிமா?
11: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
10: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
12: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்ச வானம்.
13: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
18: கொடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் நல்வாழ்த்துக்கள்.

0: கேக்னா என்ன அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு
1: நீங்க, நான் நினைக்கிறேன் இந்த முற்பகல் 11 மணிக்கு ஒன்று நடக்குதுல்ல லேக் எஃப்எம்னு, அதே நினைவில் இருந்துட்டு அந்த மாதிரி பல்வகை இந்த மொழிகள் பேசுவீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம்.
0: உண்மைதான், சுற்றுலா பயணிகள் வந்து என்ன தமிழ்நாட்டில இருந்து மட்டுமா வராங்க, பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு மாவட்டங்கள் ஏன் வெளிநாட்டுல இருந்து கூட வராங்க. கேள்வி வாங்க, வணக்கம். கேள்வி கேட்டு ஓடி போயிருப்பாங்க, ஐயோ இது நமக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு.
1: வணக்கம்
2: சகோதரிகள் இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
0: வணக்கங்க.
2: நாமக்கல் மாவட்டம்.
0: சிவாயா எப்படி இருக்கீங்க?
1: வானொலி
2: சத்தத்தை
0: இல்லீங்க, டபுள் டபுளா கேக்குது.
1: அது என்னக்கா, நான் பேசினா கேட்க மாட்டேது, நீங்க பேசினா மட்டும் கேக்குது.
2: இப்போ மேடம்
0: சரிங்க, இப்போ சரியா இருக்குங்க. இதுக்கு முன்ன நாங்க ஒரு பேசிட்டு இருந்தோம், மெய்தேக் மயேக் அப்படினா என்ன அப்படினு கேட்டுட்டு
2: இருந்தோம். மெய்தேக்ங்களா?
0: மெய் மெய்தேக் மயேக்
2: மை
0: மை
2: அப்படி என்னன்னு கேக்குறீங்க?
0: ஆமாங்க, அப்படிதான் என்ன.
1: இப்போதான் உங்க ஒரு ஒரு வார்த்தைய சொல்லி குடுக்குறாங்க.
2: தமிழ் வாத்தீங்களா?
0: ஆமாங்க.
1: என்ன
0: கேள்வினா, இந்த எழுத்து முறை எந்த மாநிலத்துல பயன்படுத்துறாங்க, வழக்கத்துல இருக்கு?
1: ஒரு மாநிலத்தோட பூர்வீக எழுத்து முறை இது. அது எந்த மாநிலம், அதான் கேள்வி.
0: ஆமா,
1: இவ்வளவு க்ளூ கொடுத்துட்டோம், என்ன உங்களுக்கு?
0: வடகிழக்கு மாநிலம் அது.
2: வடகிழக்கு
1: அதுல ஒரு மாநிலத்தை சொல்லுங்க.
0: அது கொடைக்கானல் மாதிரியே இருக்கும், ரொம்ப குளிரா, மலை பிரதேசம் தான் அதுவும்.
1: பாருங்க, இந்த லேக் எஃப்எம்ட்ட அவங்க வெளியவே வரமாட்டேங்கிறாங்க
2: மேடம்.
0: ம்,
2: நான் கம்முனு அடுத்த நேர் வழி விடலாம் நினைக்கிறேன்.
0: அப்படிங்களா, கம்முனு ஏன் வழி விடுறீங்க, பேசிக்கிட்டே போங்க. சரிங்க ஐயா,
2: மேடம்
0: அடுத்த நேர் நன்றிங்க. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, இதுக்கான பதில் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நேரம் பாத்தீங்கன்னா 4:23 ஆயிடுச்சு, பதில் சொல்றாங்களா அப்படின்னு பாப்போம், இல்லைன்னா நம்மளே சொல்லிடலாம். சரிங்களா, வாங்க. வணக்கம்.
3: அன்பு சகோதரிகள் இருவருக்கும் அன்பான வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோடாப்பட்டில இருந்து பழங்காய் பேசுறேப்பா.
0: நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்ட்ட பேசி. இப்ப புரிஞ்சிருச்சா?
1: இப்பயும் எங்களுக்கு புரியல.
0: அதாவது இப்ப
3: மாநிலத்துல குழுவுன்னு இருக்கும்.
0: வட மாநிலத்துல குழுவுன்னு இருக்காது,
1: அது பூர்வீக எழுத்து முறை.
3: அது
1: பெங்களூர்ல வட மாநிலத்துல வராதுல்ல, தென் மாநிலம்ல.
0: என்னங்க உச்சிக்கு போயிட்டீங்க, அங்க இல்லையே. நான் சொன்னது வட கிழக்கு. வடகிழக்கு, இந்த மேற்கு வங்காளம் இருக்குல்ல அந்த பக்கம்,
1: அந்த மாதிரி. இது ஒரு மாநிலம்,
0: அஸ்ஸாம், அஸ்ஸாம், மிசோரம் அந்த பக்கம்.
1: அப்படியே பிரேமாக்காவே ஆன்சர் சொல்லிடுவாங்க.
0: சரி விடுங்க, எல்லா மாநிலத்தையும் சொல்லிட்டீங்க, எதுவுமே கிடையாது. நீங்க சொன்ன மாநிலம் எதுவுமே இல்ல. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அதுக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு நேரம் இருக்காங்களா, அவங்க பதில் சொல்லிருவாங்கன்னு நம்புறோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: ஒரே படப்பிடிப்பா பேசுறீங்களே, படன்னு எப்பவுமே அப்படிதான் இல்ல? எப்படி போகுது வியாபாரம்லாம்?
2: ஆ, நல்லா பரவாயில்லை போயிட்டு இருக்கு.
0: வேலையில தான் இருக்கீங்களா, விடுமுறையில இல்லையா?

0: நேரம் 4:20. இது கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகை. இன்று பண்பலை கழகமாக, அதாவது பொது அறிவு கேள்விகள்
1: கேட்டுட்டு இருக்கோம்,
0: கேட்குற ஒரு நிகழ்ச்சி.
1: வந்த முதல் நேர் பதில் சொல்லிட்டாங்க,
0: சூப்பரா பதில் சொல்றாங்க. அது கடுகு தாளிக்கிறதுனால அடிக்கடி பயன்படுத்துறதுனால டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டாங்க இல்ல, அதாவது நம்மளோட தொடர்பு அப்படின்னா அதை மறக்கவே மாட்டோம்.
1: அதுவும் காரணிங்களா அவங்களுக்கு உடனே அப்படி
0: காரம் சூடு அப்படின்னு ராஜஸ்தானா தான் இருக்கும், பாலைவனமா தான் இருக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, இப்ப வந்து என்ன கேள்வி அப்படின்னா, மெய்தேக் மயேக்
1: என்ன தமிழை தவிர வேற என்னென்னமோ பேசுறீங்க, என்னது
0: மெய்தேக் மயக்

0: உங்களுக்கு
1: விடுமுறை இல்லங்க, தீபாவளிக்கு ஒரு நாள் தான்.
0: தீபாவளிக்கு மட்டும் தான் போனஸோட விடுமுறை, அப்படி தானே?
1: ஆமா,
0: அதுதான் உண்மையான தீபாவளி இல்ல.
2: ஓ, அந்த போனஸ் வந்து.
0: ஆமா, டபுளா கிடைக்குது இல்லையா? சரிங்க, நாங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், மெய்தேக் மயேக் அப்படின்றது என்ன, அது எந்த மாநிலத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு. அது ஒரு எழுத்து முறை, பூர்வீக எழுத்து முறைன்னு சொல்லிட்டோம். அது எந்த மாநிலத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க?
1: கான்சிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க வடகிழக்கு மாநிலங்கள்.
0: ம்,
1: அதில் ஒன்று கேட்குறீங்க.
0: ஆமாம்,
1: மேகாலயா?
0: இல்லை
2: இல்லை.
0: அப்படியே வாங்க, மேகாலயா?
1: சிக்கிம்?
0: சிக்கிம் இல்லை.
2: நாகாலாந்து?
0: இல்லை.
1: நாகாலாந்து,
0: நாகாலாந்து இல்லை.
2: மேற்கு
0: வங்காளத்துக்கு பக்கத்துல, அசாம் பக்கத்துல,
2: இமாச்சலம் பிரதேசம்,
0: மிசோரம் பக்கத்துல,
1: அருணாச்சல பிரதேசம் இருக்கு.
0: அப்படியா, மேப் வச்சு பாத்துட்டு இருக்கீங்களோ?
1: இல்ல மேடம்,
2: அருணாச்சல பிரதேசம் தான் இருக்கு.
0: முன்னாடி அப்படியே ஓட்டிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த வரைபடத்தை பார்த்தா அப்படி ஞாபகம் வந்துடும். நல்ல ஊருங்க. அது பூர் அப்படின்னு முடியும். பூர் என்ன பூரா இருக்கும்?
1: நாக்பூர்.
0: நாக்பூர், நாக்பூர் இல்ல, அப்ப என்ன பூரா இருக்கலாம்?
2: இப்படிதான்
0: என்னங்க முத எழுத்து? உங்க ஊரு பேர் என்ன? மணிப்பூர். எப்படிலாம் பதில் வர வைக்க வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா?
2: மணிப்பூர். உங்களுக்கு பாடல் தரணுமா, எங்களுக்கு பாடல் தரணுமா?
1: ரெண்டு பாட்டும் இப்ப சேர்த்து பாய் பாடிய போட்டு
0: மிக்ஸ் பண்ணி போட்டுருவோமா? சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: மதுரை படத்துல இருந்து பம்பரக்கண்ணு.
0: உங்க ஊரை விட மாட்டீங்க. சரி, ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டு சுவைத்தோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம், சுவை, VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கிய வண்ணத்தூரிகை.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: இணைந்து வழங்கியோர்
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
12: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்தூரிகை.
13: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
14: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: 4:37 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வண்ணத்துறிகையில் பண்பலைக்கழகம். நேயர்கள்ட்ட பொது அறிவு கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். அவங்களும் ஓரளவுக்கு சரியா பதில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது பிரேமாக்கா கொடுக்குற க்ளூலாம்
1: மனப்பாடம்
2: அதை வச்சுக்குவாங்க. அடுத்து என்னைக்காவது கேட்டோம்னா கரெக்டா சொல்லுவாங்க தெரியுமா?
0: சரிங்க, தெரிஞ்சிட போகுது. வாங்க வணக்கம்.
2: என்னங்க வணக்கங்க வந்துட்டீங்க?
3: நன்றி
2: சொல்றோம், நன்றி கேக்குறோம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: விருதுநகர் மாவட்டம்.
2: பேர் மட்டும் கேக்கலங்க தெளிவா.
3: நீங்க வானொலி குறைச்சுக்கோங்க, ரெண்டா கேக்குது.
2: நீங்க தான் குறைக்கணும். நீங்க வானொலி பக்கத்துல வச்சிருக்கீங்களா?
3: கிடையாது, நான் வந்து செல்லுல
2: இருந்து. செல்லுல வந்து லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களா?
3: இல்ல.
2: அப்படி எல்லாம் போட்டீங்கன்னா டபுள் டபுளா தான் கேக்கும்.
0: இருந்தாலும் உங்க வானொலி நீங்க குறைச்சிக்கலாம்னு சொல்றாங்கல்ல.
2: ஆமா.
3: என்ன
2: பரிசு கொடுத்தாங்க?
3: என்ன
2: பரிசு?
0: பழங்கள் மற்றும் காய்கறிகள்ல இல்லாத வைட்டமின் எது? பழங்கள் காய்கறிகள்ல இல்லாத வைட்டமின் என்ன? வைட்டமின் நிறைய இருக்குல்ல.
2: சத்து வைட்டமின் சத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: இப்ப எல்லாம் சத்து மாத்திரையே சாப்பிட்டுட்டு இருக்கோம்.
3: காய்கறிகள், மீன்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சொல்றது ஒண்ணு,
0: அதுல எல்லாம் இல்லாத ஒரு வைட்டமின், அந்த வைட்டமினோட பேர் என்னன்னு தான் கேக்குறோம்.
2: வைட்டமின் சத்து வந்து நிறைய இருக்கு. ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு, அப்படிலாம்
0: B12 இருக்கு. இந்த பேர்ல எல்லாம் இருக்குல்ல, இது வந்து ஒன்னே ஒண்ணு வந்து பழங்கள் காய்கறிகள்ல இருக்காது. அந்த வைட்டமினோட பேர் என்னன்னு கேக்குறேன்.
2: இந்த வைட்டமின் சொல்லுங்க பாப்போம்.
3: கடல்லே
2: இல்லன்னு சொல்லிடாதீங்க.
0: பாத்தீங்களா,
2: இதான் கடல்லே இல்ல. அப்படி அந்த
0: மீன் சாப்பாடு பத்தியே கேக்கல, வைட்டமின் பத்தி கேட்டுட்டு இருக்கோம்.
2: அது ஒரு சத்துங்க. வைட்டமின்ன்றது ஒரு சத்து. அந்த சத்து பழங்கள்லயும் இருக்காது, காய்கறிகள்லயும் கிடைக்காத ஒரு சத்து. கேள்வி வந்து உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன்.
0: தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, வேற யாராவது சொல்றாங்க பாப்போம். நன்றிங்க. இப்போ நிகழ்ச்சி குறும் நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம். கரூர் காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பதில் தெரியுமா?
4: தெரியும் மேடம்.
0: இல்லையே,
2: B12 இல்லை. வேற என்னவா இருக்கும்?
4: கொடுங்க மேடம்.
0: இது வந்து வேற ஒன்றுல இருந்து நமக்கு கிடைக்கும், அதனால பழங்கள் காய்கறிகள்ல இது கிடையாது.

0: வேற ஒரு இடத்துல இருந்து இந்த வைட்டமின் நமக்கு கிடைக்கிறதுனால பழங்கள் காய்கறிகளில் இந்த வைட்டமின் இருக்காது. மற்ற எல்லா வைட்டமினுமே பழங்கள் காய்கறிகளில் இருக்குது. வைட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது, கே இருக்குது, பி 12 இருக்குது. தெரியுமா?
1: சரி, அது வந்து சூரிய ஒளியில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன வைட்டமின்.
0: இவங்க இப்படிதான் குழு கொடுத்து கொடுத்து பதில் சொல்ல வைப்பாங்க.
1: ஆமா, பதில் சொல்ல வைக்கணும்ல.
0: வைட்டமின் சி எல்லாம் வந்து புளிப்பா இருக்க பழங்கள்ல இருந்து கிடைக்கும்.
1: அந்த சிட்ரஸ்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து தான் வந்து வைட்டமின் சி. இது வந்து
0: சூரியன் அங்க இருந்து நமக்கு காலையிலே கிடைக்கும். அதனாலதான் இளங்காலை, அதாவது சூரியன் வர்றப்பே நம்ம போய் வெளியே நின்னு
1: சொல்லுவாங்க, சூரிய ஒளியில நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
2: வெளிய
0: போக
1: சொல்றேன். சரியான விடை சூரிய ஒளியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. சில நேரங்கள்ல பால்லையும் கிடைக்கும், காளான் அந்த மாதிரி இதையும் ஒரு கொஞ்சம், அதாவது அந்த அளவுன்றது கம்மியா கிடைக்கும். அதிக அளவு கிடைக்கிறது வந்து சூரிய ஒளியில தான்.
0: பாலை வந்து பழம் காய்கறில சேர்க்க முடியாது,
1: சேர்க்க முடியாது. காளானை வந்து சேர்க்கலாம் காயில, அது வந்து ரொம்ப குறைவான அளவு கிடைக்கும் வைட்டமின் டி. ஆனா அதிக அளவு ஒரு 90% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரிய ஒளியில இருந்து தான் கிடைக்கும். அதனாலதான் இந்த கேள்வி நாங்க கேட்டோம். உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு, சந்தோஷம். என்ன பாடல் கேட்கலாம்?
2: பம்பர கண்ணால படத்துல இருந்து பம்பர கண்ணாலின்னு
1: பாட்டு. பாட்டு கேட்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. நன்றிங்கம்மா.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திரச்சவானம்.
5: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது
8: என்ன?
7: இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தனித்துவமான படிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் கலைச்செல்வன் அவர்கள். மாணவ மாணவிகளே, உயர்கல்வி சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அலையுங்க 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானல் முன் இணைப்புக்கு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன? கோடை பண்பலை 100.5.
9: லைஃப்ல நல்லா பெருசா வாங்க, ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க.
10: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
9: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை

0: இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
3: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
2: மே 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி

0: சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
1: கால் 8220782333.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இது உங்கள் கோடை பன்மலை 100.5. நேரம் பாத்தீங்கன்னா மாலை 4:51 ஆயிருச்சு. இன்னைக்கு வண்ணத்தூரிகை பன்மலைக்கழகமாக நிறைய கேள்விகள், ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். அன்றாடம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியது, கேள்விப்படக்கூடிய விஷயங்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம்.
1: கண்டுபிடிக்கிற
0: மாதிரியான குறிப்புகள் உங்களுக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க. இப்ப கேள்வி வந்து ரொம்ப எளிமையான கேள்விதான். யாரு, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்கய்யா.
2: ஒரு
1: குறிப்பு தரலக்க, அவங்க தான் தராங்க, நீங்க அவங்கள்தான் வாழ்த்து.
2: அந்த நிகழ்ச்சி கலகலப்பா போகணும்ல, நாங்க சிரிக்கிறோம்ல, நீங்க சிரிக்கிறீங்கல்ல.
0: எப்படி சிரிக்கிறாங்கல்ல, நல்லா சிரிக்கிறாங்கல்ல,
2: அருமையா சிரிக்கிறாங்க. அதாவது நிகழ்ச்சி கலகலப்பா கொண்டு போகணும்னா உண்மையிலேயே அவங்களை பாராட்டணும்.
0: ஆமா, சிரிப்புன்றது ரொம்ப முக்கியம் தான் எல்லாருக்கும்.
2: பணம் கொடுத்து வாங்க முடியாது கூட இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். கேள்வி என்ன அப்படின்னா கேளுங்க, சொல்லுங்க.
1: மருந்துகளின் ராணி யாரு?
0: நீங்க தான் சொல்லணும்.
2: மருந்துகளின்
1: ராணி, ராணி
2: மருந்துகளின் ராணி
1: அப்படின்னு எதை சொல்வோம்?
2: ஒரு பூச்சினமா?
0: இல்ல இல்ல, அது இது ஒரு மருந்து தான், ஆன்டிபயாட்டிக் மருந்து.
1: இந்த மருந்து வந்து ஒரு காலத்துல ரொம்ப கண்டுபிடிக்கப்பட்டது, அப்ப தேவைப்பட்டுச்சு, இப்ப எல்லாருமே பயன்படுத்துறாங்க.
0: 1928 கண்டுபிடிச்சாங்க இந்த மருந்து. பாக்டீரியா தொற்றுல இருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறதுக்காக போடக்கூடிய ஒரு மருந்து.
1: இப்பயுமே காய்ச்சல் தலைவலின்னா போடுவாங்க நிறைய பேருக்கு.
0: அதுதான் உடனே செய்யக்கூடிய ஒன்று. சொல்லுங்க.
1: மருந்துகளின் ராணி.
0: என்னங்க?
2: அயோபயாடிக்.
0: இல்லையே, இல்ல, அது இல்ல.
2: ஆன்டிபயாடிக்.
0: ஆன்டிபயாட்டிக் தாங்க இது. நோய், அதாவது நோய்
1: எதிர்ப்புக்கு தான். ஒரு பேர் இருக்கு, அது என்ன?
2: அதுக்கு ஒரு பேர் இருக்கு.
0: அது உங்களுக்கு தெரியும், ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு ஞாபகம் வரல. அப்படி தான
1: கண்டுபிடிச்சானே, அதுக்கு அந்த பேர் வச்சிட்டாங்க.
0: சுதாகர் அவர்களின் மகளுக்கு கோடை பன்மலையின் சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க நிகழ்ச்சி கேளுங்க, இதுக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு நேயர் காத்திருக்காங்க, பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாங்க, வணக்கம். சொல்லிருவாங்க நம்பி. வாங்க, வணக்கம்.
3: அன்பு சோழி மாலை, வணக்கம். கரூர் வேலுசாமிபுரம் அஞ்சலி பிரபுங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்கய்யா. பக்கத்துல தீபா சகோதரியும் இருக்காங்க,
3: அவங்களுக்கு வணக்கங்க.
0: வணக்கம் சொல்லிருங்க.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: சரி,
3: வணக்கம் சொல்லிட்டேங்க.
1: உங்களுக்கு பதில் தெரியுமா?
0: மருந்துகளின் ராணி எது?
3: பென்சிலின்.
0: என்னது? பென்சிலினா இன்சுலினா?
3: இன்சுலின் மருந்துமா?
0: இன்சுலினா பென்சிலினான்னு கேக்குறேன் உங்கள்ட்ட.
3: இன்சுலின்.
0: ரெண்டு மருந்து இருக்கு.
1: இன்சுலின் இல்லங்க.
0: ரெண்டு மருந்து இருக்கு, இன்சுலின் ஒன்னு இருக்கு, பென்சிலின் ஒன்னு இருக்கு.
1: பென்சிலின், இன்சுலின்,
3: பென்சிலின்.
0: அவர் இதுவா அதுவான்னு சொல்லுங்க, கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம்.
3: பென்சிலின் தான்மா.
0: பென்சிலின். இன்சுலின், இன்சுலின் வந்து நீரிழிவு நோய்க்காக போடக்கூடிய ஒரு இது. இது வந்து பென்சிலின். இது வந்து சின்ன சாதாரண சளி, காய்ச்சல், இருமல்,
1: தொற்று
0: இந்த மாதிரி தொற்றுகள் இருந்தா, பாக்டீரியா தொற்றுகள் இருந்தா பயன்படுத்தக்கூடியதுதான் பென்சிலின்.
1: இப்போ ஆனா சில பேருக்கு சேரும், சில பேருக்கு சேராதுன்னு சொல்லுவாங்க.
0: ஆமா, அதனால மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் அந்த மருந்துகள் நம்ம எடுத்துக்கணும். கடையில கேட்டு வாங்கி போடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம்.
1: இதுதான் மருந்துகளின் ராணி, பென்சிலின்.
0: சரி, என்ன பாடல் நீங்க கேட்கலாம் இருக்கீங்களா இணைப்புல? ரொம்ப பெரிய பாடலே, உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் தரோம் நாங்க. சரிங்களா, நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நிறைவிற்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், எம் பிரேம்தாஸ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாரால், கணினியின் கைவண்ணம் எம் சிக்கந்தர் ராஜா. இனி கேட்கலாம் இடைக்கால இன்னிசையாய் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சி வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்பு துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோத்திற்கு வேளாண் துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது.

பட்டுள்ளது. தாவீக்கா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்களுக்கான கணினி குலுக்கல் முறையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகள் வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் நாளை பிற்பகல் முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மன்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் நேயர்களே. மென் மஞ்சள் பூசிய வானம் செவி நிறைத்து இதயம் நுழைந்து உயிர் சிலிர்க்கும் செழுமையான கானங்கள் தர வளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 இது சித்திரச்ச வானம். இனிய கவிதைகளோடும் அழகான பாடல்களோடும் இந்த ஒரு மணி நேரத்தை இன்னும் அழகாக்க வருகிறது நம் பண்பலையிலிருந்து. மெல்லிய தென்றல் அவள் ஸ்பரிசத்தை நினைவுபடுத்துகிறது. மெல்லிய தென்றல் அவள் ஸ்பரிசத்தை நினைவுபடுத்துகிறது. எங்கோ ஒலிக்கும் ராகம் அவள் நினைவை இன்னும் பசுமையாக்குகிறது.

0: கார்த்தி, இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: 17+ UG கோர்சஸ், 9+ PG கோர்சஸ், 5+ PhD கோர்சஸ்க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரம், கரூர்.
6: கொடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் நல்வாழ்த்துக்கள்.
0: கோடை பண்பலை 100.5 இனிய கானங்களோடு கவிதைகளையும் இனிதாய் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறது. இது சித்திரச்செவ்வானம். எந்த புள்ளியில் நம் ரசனை கலந்தது? எந்த புள்ளியில் நம் ரசனை கலந்தது? எந்த தருணத்தில் இதயம் நீதான் நிரந்தரமென சொல்லியது? தெரியாது, தெரிந்து கொள்ளவே மனம் முடிப்போம், நம் மனம் பகிர்வோம்.

0: வரும் வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்ட போறேன்டி, ரெண்டு வாழை மரம் கட்ட போறேன்டி.
1: நேரம் 5:14. கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சித்திர செவ்வானம். யாருடைய விசாரிப்புக்கும் என்னிடமிருந்து பதில் வந்து விடுகிறது. யாருடைய விசாரிப்புக்கும் என்னிடமிருந்து பதில் வந்து விடுகிறது. உன் விசாரிப்புக்கு மட்டும் மனதுக்குள் மத்தாப்பு பூக்கிறது. சொற்கள் காதலுக்குள் சிக்கித் தவிக்கிறது.

0: 1333
1: கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2.
0: அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி.
1: அடுத்தது என்ன? உங்கள் கொடை பண்பலை 100.5.

0: அடுத்தது என்ன? நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. 12 வகுப்பு பொது தேர்வு முடித்து உயர்கல்விக்காக காத்திருக்கீங்களா? மாணவ மாணவியர்களே, உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி தான் இது. வல்லுநர்கள், துறை சார்ந்த சாதனை மாணவர்களின் அனுபவ பகிர்வுன்னு உங்க எதிர்கால பாதையை தெளிவுபடுத்துற நிகழ்ச்சியாக வலம் வருகிறது.
1: சந்தேகம் இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அழையுங்கள். 24 24 24 24 24 26 24 24 29 290

நேரம் மாலை 5:21. இதய அலைவரிசை கோடை பண்பலை 100.5 இது சித்திரச்சவானம். மை தீட்டிய இமைகள் கவிழ்ந்து நிமிரும் போதெல்லாம் அவள் விழிகளைப் போலவே இரவுக்கும் பகலுக்கும் வேறுபாடு தெரிவதில்லை.

நேரம் மாலை 5:26. இனிமையான கானங்களோடு உங்கள் செவி சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இது சித்திர செவ்வானம். பசித்த புலி என உருமுகிறது காதல், பசித்த புலி என உருமுகிறது காதல், பட்டாம்பூச்சி போல் மடி மீது சிறகு குவித்து அமர்கிறாய். புலியின் பற்களில் இப்போது பூ மலர்ந்திருக்கிறது.

0: கோடைப்பன் விலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில். 1000 உறவுகள் இருந்தாலும் உள்ளம் இனிக்கும் வெல்லம் உன் உறவு. அடிக்கரும்பின் இனிப்பில் காதல் வெள்ளம் பாயும் போது அது பேரழகு.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
6: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 26, குடிசையில் குதூகலம் தொடர்ச்சி. தங்களிடமிருந்து எந்த உண்மையையும் பெற்றுக்கொள்ள முடியாத மாரப்பன் எவ்வாறு கருவிக்கொண்டான் என்று சொல்லி பொன்னனும் வள்ளியும் பேசி பேசி சிரித்துக் கொண்டார்கள். அப்போது சாமியாரை பற்றிய பேச்சு வந்தது. இனி ஆமாம் வள்ளி, அந்த சாமியார் யார்? சொல்கிறேன் சொல்கிறேன் என்று பயமுறுத்திக் கொண்டிருக்கிறாயே என்று பொன்னன் கேட்டான். பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று நீ சொல்லு, பிறகு சாமியார் யார் என்று நான் சொல்லுகிறேன் என்றாள். அதை நினைத்தால்தான் எனக்கு வேதனையாயிருக்கிறது. பெட்டி மட்டும் கிடைக்காமல் போனால் ஐயோ, மகாராணியின் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன் என்றான். அப்படி என்னதான் அந்த அதிசய பெட்டிக்குள் இருக்கிறது? சொல்லேன் என்றாள் வள்ளி. அது அதிசய பெட்டிதான் வள்ளி. அதற்குள் சோழ வம்சத்தின் பரம்பரை பொக்கிஷம் இருந்தது. கரிகால சக்கரவர்த்தியின் உடைவாளும் வள்ளுவர் பெருமான் தம் கையால் எழுதிய தமிழ் வேத சுவடியும் இருந்தன. பார்த்திப மகாராஜா போர்க்களத்துக்கு கிளம்பிய போது அந்த பெட்டியை மகாராணியிடம் ஒப்புவித்தார். இளவரசருக்கு வயது வந்து சுதந்திர மன்னராகும் போது அவரிடம் ஒப்படைக்கும்படி சொல்லிவிட்டு போனார் என்றான். இத்தனை நாளும் அரண்மனையில் இருந்ததை இப்போது என்னத்திற்காக மகாராணி எடுத்து வரச் சொன்னார்? இளவரசருக்கு அனுப்பி வைக்கலாம் என்றா என்று கேட்டாள் வள்ளி. இளவரசருக்கு எப்படி அனுப்புகிறது? அவர் இருக்குமிடம்தான் யாருக்கு தெரியும்? பாவம், எந்த கண்ணில்லா தீவிலே என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரோ. அதற்காக இல்லை வள்ளி, பல்லவ சக்கரவர்த்தி உறையூருக்கு வருகிறார் என்ற செய்தி தெரிந்தவுடனே மகாராணி எனக்கு

0: இந்த கட்டளையை இட்டார். பல்லவ குலத்தாரின் வழக்கம் தெரியுமோ இல்லையோ, நல்ல வேலைப்பாடான பொருள் எதை கண்டாலும் கொண்டு போய்விடுவார்கள். சிற்பிகள் சித்திரக்காரர்கள் இருந்தால் அழைத்து போய்விடுவார்கள். சுவரில் எழுதியிருக்கும் சித்திரங்களை மட்டும்தான் அவர்களால் கொண்டு போக முடியாது. அதற்காகத்தான் நமது பார்த்திப மகாராஜா உறையூரில் சித்திர காட்சி மண்டபம் மட்டும் ஏற்படுத்தியிருந்தார் என்றான் பொன்னன்.
1: ஐயையோ, அப்படியா சமாச்சாரம்? எனக்கு தெரியாமல் போச்சே என்றாள் வள்ளி.
2: அதனால்தான் நான் சிவனடியாரிடம் பெட்டியை கொடுக்க தயங்கினேன். நீ கொடு கொடு என்று அவசரப்படுத்தினாய் என்றான் பொன்னன்.
1: நான் என்ன செய்வேன்? அந்த அவசரத்தில் வேறு என்னதான் பண்ணியிருக்க முடியும்? இருந்தாலும் என் மனத்திற்குள் ஏதோ சொல்லுகிறது, பெட்டி பத்திரமாய் வந்துவிடும் என்றாள் வள்ளி.
2: வந்தால் நல்லதுதான், இல்லாவிட்டால் மகாராணியின் முகத்திலேயே நாம் விழிக்க முடியாது.
1: ஆமாம், அந்த சிவனடியார் யார் வள்ளி? அவரை பற்றி உனக்கு என்ன சந்தேகம் என்று பொன்னன் கேட்டான்.
2: அப்போது வள்ளி பொன்னன் காதோடு ஏதோ சொன்னாள். அதை கேட்டதும் அவனுக்கு உண்டான ஆச்சரியம் முகத்தில் தெரிந்தது. அதே சமயத்தில் வெளியில் குதிரைகளின் குழம்பு சத்தம், பல்லக்கு சுமப்பவர்களின் குரலொலி முதலியவை கேட்கவே பொன்னன் வள்ளி இரண்டு பேருமே வியப்படைந்து குடிசை வாசலுக்கு வந்து பார்த்தார்கள். அத்தியாயம் 26 குடிசையில் குதூகலம் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 27 கண்ணீர் பெருக்கு. நன்றினேயர்களே.
3: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தனித்துவமான படிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் கலைச்செல்வன் அவர்கள். மாணவ மாணவிகளே, உயர்கல்வி சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அலையுங்க 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானல் முன் இணைப்புக்கு 0 45 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன? கோடை பண்பலை 100.5.
2: லைஃப்ல நல்லா பெருசா வாங்க, ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க.
3: கோடைப்பன் விலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சை பானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர மாலை 5:45. கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கவிதைகளோடு. இது சித்திரச்செவ்வானம். ஏழு மலைகள், ஏழு கடல்கள் கடந்து பாலைவனத்தின் மையத்தில் கிடைத்த புதையலைப் போல, ஏழு மலைகள், ஏழு கடல்கள் கடந்து பாலைவனத்தின் மையத்தில் கிடைத்த புதையலைப் போல இருந்த

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. ஈரத்தோடு நீ பதித்த பாதச்சுவடு காய்ந்து போகாமல் இருக்க ஒரு உத்தி சொல்லக்கூடாதா? ஈரத்தோடு நீ பதித்த பாதச்சுவடு காய்ந்து போகாமல் இருக்க ஒரு உத்தி சொல்லக்கூடாதா? எல்லோரும் பார்த்தாலும் வெயில் மறைக்கிறேனே, எனக்கு புத்தி சொல்லக்கூடாதா?
1: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சவனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் தேரழுந்தூர் தேவாதிராஜன் கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

0: திருத்தலத்தில் ஆமருவியப்பன் என்று பெருமாள் அழைக்கப்படுகிறார். என்ன காரணம்? வடமொழியில் கோசகன் என்று பெயர், அதாவது பசுக்களின் சிநேகிதன். அதுவே தமிழில் ஆணிறைகளின் பாதுகாவலன் என்ற பொருளில் ஆமருவியப்பன் என்றானது. தேரழுந்திய ஊர்தான் தேரழுந்தூர் என்றானது. வடமொழியில் ரதமக்னபுரம் என்று பெயர். ஏன் தேர் அழுந்தியது? கிருஷ்ணாரண்யம் என்று அழைக்கப்படும் இந்த தலத்தில் பரந்தாமன் பசுக்களையும் கஞ்சுகளையும் மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது விண்ணில் தன் தேரில் பறந்து கொண்டிருந்த சேதி நாட்டு மன்னனான உபரிசரவசு அவரை பார்த்தும் பார்க்காதவனாக தொடர்ந்து பறக்க முனைந்தான். அதை உணர்ந்த பரமன் கீழே விழுந்த தேரின் நிழலை தன் வழுதுகால் பெருவிரலால் பற்றி இழுத்து அந்த தேர் திருக்குளத்தில் விழுந்து அழுந்துமாறு செய்தார். இதனால் இத்தலம் தீர் அழுந்தூர் என்றாயிற்று. தன் தவறு உணர்ந்து வருந்திய அரசன் அங்கே தவம் இயற்றிக் கொண்டிருந்த அகஸ்தியரின் அறிவுரைப்படி எம்பெருமானை வழிபட்டு மன்னிக்க வேண்டினான். அப்போதும் அவனிடம் கொஞ்சம் ஆணவம் ஒட்டி கொண்டிருந்ததை அறிந்த பெருமாள் அவனிடம் தனக்கு 1000 குடங்கள் வெண்ணெய் சமர்ப்பிக்குமாறு ஆணையிட்டார். மன்னனான எனக்கு இது பெரிய விஷயமா என்று அகம்பாவத்துடன் உடனே அந்த முயற்சியில் இறங்கினான் உபரி சரவசு. ஆனால் 999 குடங்களில் மட்டுமே வெண்ணெய் சேகரிக்க முடிந்தது. எவ்வளவு பிரயணத்தப்பட்டும் ஒரு குடம் மட்டும் காலியாகவே இருந்தது. உடனே ஏமாற்றும் எண்ணம் தோன்றியது அவனுக்கு. ஒன்றுதானே, மற்றவையோடு சேர்த்து வைத்து விட்டால் தெரியவா போகிறது என்று குதர்க்கமாக நினைத்தான். அப்படியே செய்தான். ஆனால் கிருஷ்ணனுக்கு இந்த கள்ளத்தனம் தெரியாதா என்ன? அவன் சமர்ப்பித்த குடங்கள் எல்லாமும் காலியாகுமாறு செய்தார். திகைத்து போனான் உபரி சரவசு. அந்த கணமே அவனுடைய ஆணவம் ஒழிந்தது. ஏமாற்றும் குணமும் மறைந்தது. பெருமாளையே முழு சரணாகதி அடைந்தான்.
1: களங்கம் இல்லாதவா கோவிந்தா, கருணையினாலயம் கோவிந்தா, வேத சத்தியம் கோவிந்தா, வேங்கடரமணா கோவிந்தா.
0: கோயிலில் உற்சவர் தரிசனம் உற்சாகம் கொள்ள வைக்கிறது. ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருபுறங்களிலும் இருக்க கூடவே ஒரு பசுவும் ஒரு கன்றும் தேவாதிராஜனை செல்லமாக உரசியபடி நின்றிருக்கின்றன. பெருமாளுடன் இந்த ஆணிறைகள் எப்படி சேர்ந்தன? இதற்கு ஸ்ரீமத் பகாவதம் ஒரு சம்பவத்தை கூறுகிறது. கிருஷ்ணனை மட்டும் தனித்து தரிசித்து மகிழ விரும்பினான் பிரம்மன். அதற்கு எப்போதும் அவனை சூழ்ந்திருந்த ஆவினங்கள் தடையாக இருந்தன. உடனே அந்த அன்பு இனங்களை அங்கிருந்து அகற்றி இந்த தளத்தில் ஒளித்து வைத்தான். பிறகு தனித்திருக்கும் மாயக்கண்ணனை கண்குளிர கண்டான். ஆனால் மாதவனுக்கு மாக்களின் பிரிவும் அவற்றின் வேதனையும் தெரியாதா என்ன? அவனுக்கு இந்த பசுக்களின் தீனமான குரல் காதில் விழாமலாயிருக்கும். உடனே இந்த தளத்துக்கு விரைந்து வந்து அவற்றை விடுவித்தான். அந்த சம்பவத்தின் சாட்சிதான் இந்த உற்சவர் விக்கிரகம். வழக்கமாக கோயில்களில் கருடன் துவஜஸ்தம்பத்துக்கு கீழே பெருமாளை நேர்பார்வையாக பார்த்தபடிதான் அமர்ந்திருப்பார். ஆனால் இத்தலத்தில் அவர் பெருமாளுக்கு அருகிலேயே பவ்யமாக வணங்கியபடி காட்சி தருகிறார். இதற்கும் ஒரு காரணம் உண்டு. ஒரு சமயம் தேவேந்திரன் கருடனை கூப்பிட்டு தன்னிடம் இருந்த வைரமுடியையும் விமானத்தையும் தந்தான். அவை பெருமாளுக்கு உரியவை என்றும் அவற்றை எந்தெந்த பெருமாளுக்கு பொருந்துமோ அவரவரிடமே சீர்பித்து விடுமாறு கேட்டுக்கொண்டான். கருடன் தன் அனுபவ அறிவின் அடிப்படையில் வைரமுடியை கர்நாடக மாநிலம் மைசூர் திருநாராயணபுரத்தில் உள்ள செல்லப்பிள்ளை பெருமாளிடம் சமர்ப்பித்தான். விமானத்தை தீரிழந்தூர் தேவாதிராஜனுக்கு அர்ப்பணித்தான். தனக்கு

0: சமாளித்து தன் இருப்பிடத்துக்கு புது பொலிவு சேர்த்த கருடனுக்கு தனி மரியாதை அளிக்க விரும்பினார் தேவாதிராஜன். அதனாலேயே கருடனை இங்கே தனக்கு பக்கத்திலேயே இருத்தி கொண்டார். இங்குள்ள யோக நரசிம்மர் சந்நிதியும் குறிப்பிடத்தகுந்தது. இதே தலத்திலே பிறந்து ராமாயண காவியத்தை ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றிய தன் பக்தன் கம்பனுக்கு ஏற்படவிருந்த அபவாதத்தை அங்கேயே விரட்டி அடித்தவர் இந்த நரசிம்மர். மயிலாடுதுறை கும்பகோணம் பாதையில் அமைந்துள்ளது தீரிழந்தூர்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா.
2: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: கேட்டு வாங்குங்க நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வல்வர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்.

0: கொள்வார்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
2: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மழை வர போதுங்கிற விஷயத்த நம்ம ஆள் ஒரு ஆள் முக்கூடல் பள்ளுங்கிற ஒரு நூலில் சொன்னாங்க. ஒரு புலவன் சொன்னா, எப்படி நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, சேற்று நன்று சேற்றை குழை தேற்றடைக்குதே, கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகிறதே, மழை தேடி ஒரு கோடிவானம் பாடியாடுதே, ஆற்று வல்லம் நாளை வர தோற்றுதே குறி. மழை வரப்போது எப்படி கண்டுபிடிக்கலாமா? ஆத்து மண்ணில் காலை வச்சோம்னா, ரிவர் ஆத்து மண்ணில் காலை வச்சோம்னா காலு புதஞ்சிச்சுன்னா தண்ணி கீழே போகுதுன்னு அர்த்தமா. முதல்ல அண்டர் வாட்டர் தான் போகும். மழை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, மேற்க மின்னல் விட்டுனா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, இப்படி சுழி மாதிரி காத்தடிச்சுன்னா அது மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். கேணி நீர்ப்படு சொரித்தவளை, ஃப்ராக் சொல்றோம்ல, அது விடாம கத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது இந்த தவளை மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். நண்டு, இந்த போகக்கூடிய வரப்பில் நடந்து போறப்ப சின்ன வலை இருக்கும் போட்ட, அதுல மண்ணை குழைச்சி அப்படி பூசுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஏன்னா தண்ணி உள்ள போயிடக்கூடாதான். சுனாமி முத முதல்ல இந்த தமிழ்நாட்டை தாக்குறப்ப மெரினா பீச்சில் வேடிக்கை பார்க்க போய் 500 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் வேதாரண்யத்தில் மான் சரணாலயத்தில் மான்கள் சரணாலயத்தில் ஒரு மான் கூட சாகலைங்க. முதல் நாளே கிளம்பிருச்சு, பறவைகள் சாகலை, கூட்டம் கூட்டமாக ஊருக்குள்ளே வருது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஏதாவது ஒரு மாறுதலான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இயற்கை நமக்கு வந்து முன்னறிவிப்பு கொடுக்குன்னு அர்த்தம், வார்னிங். சீனாவில் எலிகளோ கரப்பாம்பூச்சியோ விடாமல் போயிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ பூகம்பம் வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஏன்னா தரையில் வைப்ரேஷனை கண்டுபிடிக்குமா அது? இது நமக்கெல்லாம் தெரியணும். நம்ம வாட்டுக்கு மிதிப்பிஞ்சின்னு மிதிக்கப்படாது, கரப்பாம்பூச்சியை கொல்றதுக்கு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு, அதுவே தப்புங்க. சுற்றுப்புற சூழலியல் படி என்ன தெரியுங்களா, அதன் அதன் வாழுமிடத்தை விடக்கூடாது. அதனுடைய வாழுமிடத்தில் நம்ம போகக்கூடாது, உள்ள அதில் தலையிடவே கூடாது. யானை வீட்டுக்குள் புகுந்தது, அதுக்கு என்ன வீடு இல்லாமலா புகுது? அதே இடத்துல வீடு கட்டிவிட்டோம். ஏரிக்குள்ள போய் வீட்டை கட்டிவிட்டு வீட்டுக்குள் தண்ணீர் போகுதுன்னு சொல்லாமா? கண்மாயில் போய் வீடு கட்டிவிட்டு வீட்டுக்குள்ள தண்ணீர் போகுதுன்னு சொல்லாமா? உயிரினங்கள் வாழணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளாம் தலை தான் திருவள்ளுவன். பாரதியினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க குழந்தைக்கு உடம்பு முடியல, அந்த குறுணை அரிசி வாங்கி வச்சிருக்காங்க கஞ்சி காய்ச்சி கொடுப்போம்னு. அவங்க உள்ள போய் அடுப்பு பற்ற வைக்க போறாங்க, அந்நேரம் பார்த்து இவர் அந்த குருவியை பூரா அள்ளி சிட்டுக்குருவிகளுக்கு வீசிட்டார் அமுட்டியும். அம்மா வந்த உடனே கேட்குறாங்க, என்னங்க நீங்களும் நானும் பசி தாங்குவோம், குழந்தைகள் தாங்குமா, இப்படி போய் சிட்டுக்குருவி வீசலாமா? என்ன சொன்னார் தெரியுங்களா, இப்படி எங்களை இப்படி பிடிச்சிக்கிட்டு செல்லம்மா, உனக்கு நீ நானும் எனக்கு நீயும் இருக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இருக்கிறோம், இந்த குருவிகளுக்கு யார் இருக்கிறார்கள், நாம் இதை பாதுகாக்கலைன்னா யார் பாதுகாப்பா?
4: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
5: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
7: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக் அன்யூரிஸ்

0: ஆட்டிசம் ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, கடும் வெயில் தணிந்து இளம் குளிரை எதிர்பார்க்கும் வேளையில் இதமான கானங்களோடு இணையலாம் கொடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 மணிக்கு அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தனித்துவமான படிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் கலைச்செல்வன் அவர்கள். மாணவ மாணவிகளே, உயர்கல்வி சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அலையுங்க 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானல் முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன? கோடை பண்பலை 100.5.
1: லைஃப்ல நல்லா பெருசா வாங்க, ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க.
2: 6:17 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.

0: மாணவ மாணவிகளே, உயர்கல்வி சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அலையுங்க 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானல் முன் இணைப்புக்கு 04542. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன? கோடை பண்பலை 100.5.
1: லைஃப்ல நல்லா பெருசா வாங்க, ஏனிய கூற மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க.
2: 6:17 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் நல்வாழ்த்துக்கள்.
1: 6:22 இதமான கானங்களோடு இது கதம்ப மலர்கள். இன்றிரவு 10 மணிக்கு வர காத்திருக்கிறது நேயர்களின் விருப்ப காலங்களோடு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் எந்த மாவட்ட நேயர்களுக்கு முத்து குளிக்க வாரீங்களா அப்படின்னு கூப்பிடுற ஊர் தாங்க. இது மட்டும் இல்லை, துறைமுகம் அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வருது அந்த மாவட்டம் தான். தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படின்னு சொன்னாலும் அந்த மாவட்டம் தாங்க. இத்தகைய சிறப்பெல்லாம் கொண்ட என்ன மாவட்டம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்கு தாங்க இன்றைய நினைவே சுகத்தில் பாடல் தரப்போகிறோம். வாங்க நேயர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு மகிழலாம் இன்றிரவு 10 மணிக்கு.

இன்றிரவு 8 மணிக்கு வர காத்திருக்கிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பாரதி செங்கலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன. வாங்க மாணவ செல்வங்களை விளையாடலாம் இன்றிரவு 8 மணிக்கு.

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகூர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்தார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியா நம்பிக்கை மிகுந்த நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின் போது 57 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 100 பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான

0: கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் அக்ரிகோலா விருது கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
1: வரும் காலங்களில் மிகப்பெரிய துறையான மின்சாரத்துறையை முழுவதுமாக சீரமைத்து கண்டிப்பாக இது முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்காக எந்தவித முறைகேடும் இல்லாமல் இந்த துறை மீண்டும் புத்துணர்வு பெறும் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். 160க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து இந்த மத்த பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகளில் கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்கு. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் ஆங்காங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு. நிறைய தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருது. இப்போ அதுக்கு எந்த விதமான மின்சார கட்டணம் உயர்த்தும் எண்ணம் அரசிடம் கண்டிப்பாக இல்லை.
0: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நாளை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில் தனித் தேர்வர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளை காலை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்குமான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு 275 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்பொறுப்பில் இருந்த திரு அபின் தினேஷ் மோதக் குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நாமக்கல், சேலம், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை மாலை நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சந்தையில் ஆடு விற்பனை களை கட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் இன்று விற்பனை செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு மற்றும் மாட்டுச் சந்தையில் வியாபாரம் களை கட்டியது. இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான

0: பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் 28ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் ஆடு மற்றும் மாடுகளை வாங்குவதற்காக இஸ்லாமிய பெருமக்கள் அதிக அளவில் வருகை புரிந்து சந்தைகளில் வாங்கிச் செல்கின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் ஆடு மற்றும் மாட்டுச் சந்தையில் வியாழக்கிழமை நடைபெறும் இந்த சந்தைக்கு மதுரை, திண்டுக்கல், தேனி, ஒட்டச்சத்திரம், அண்டை மாநிலமான கேரளா, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான ஆடு மற்றும் மாடுகளை விற்பனைக்காக வியாபாரிகள் கொண்டு வருவது வழக்கம். இங்கு செம்பரி ஆடு 10,000 ரூபாய் முதல் 75,000 ரூபாய்க்கும், அதேபோல 10,000 ரூபாய் முதல் 140,000 வரை மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. இதனால் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேலாக விற்பனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி பூங்குடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் பாலாற்றின் குறுக்கே சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை நகராட்சி நிர்வாகம் சார்பில் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். கொடுங்கையூர் குப்பைக்கிடங்கில் நடைபெற்று வரும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-1, 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவின் தைவோ மாட்டி ஃபேவர் ஓஜோ இணையை வென்றது. இப்போட்டியில் மனுஷா தியாச்சிட்டேல் இணையும் ஹர்மித் தேசாய் யசஸ்வினி கர்படே இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மனோ தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஐகிகா முகர்ஜியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மன்யூ சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 3-6, 6-1 என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் வாசில் மெக்ரென்கோவை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மணிகா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: 6:40 இனிய கானங்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 இன் கதம்ப மலர்கள்.

0: இனி கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே.
2: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
1: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
3: மானாவாரி சிறுதானிய உற்பத்தி தொழில்நுட்பங்களை பொறுத்தவரையில் வறட்சியை தாங்கும் திறன், குறைந்த நீர் தேவை, ஊட்டச்சத்து நிறைந்திருத்தல் போன்ற சிறு தானியங்களின் சிறப்புகளை பயன்படுத்தி மண் வளத்தை பாதுகாத்து அதிக மகசூல் பெறுவதை நோக்கமாக கொண்டது. மண் வளம் குறைந்த நிலங்களில் கூட சரியான யுத்திகளை கையாளும் பொழுது நல்ல மகசூல் மற்றும் லாபத்தை பெற இயலும். மானாவாரி சிறுதானிய உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் வி. வாசுகி அவர்கள்.
4: அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம்.
5: நுண்ணுயிரி உரங்கள் நமக்கு மிகவும் முக்கியம். அது வந்து நாங்கள் முதல்ல சொன்னதே தான், நுண்ணுயிரி உரங்கள் அனைத்து பயிருக்கும் அதே அளவு தான். அதாவது 2 கிலோ பாசோஸ் பயிரிலும் 2 கிலோ ஃபாசோ பாக்டீரியா, 2 கிலோ சாம்பல் சத்து தரக்கூடிய நுண்ணுயிரி பாக்டீரியா, அதுவும் 2 கிலோ நமக்கு இப்போ வந்து நமக்கு பரிந்துரையில் இருக்கு, அதை கொடுக்கலாம். இப்போ களை நிர்வாகம்னு பார்த்தோம்னா 18ஆம் நாள் ஒரு களையும் 45ஆம் நாள் ஒரு களையும் எடுக்கலாம். இதெல்லாம் ராகியோட சாகுபடிக்கு மானாவரிக்கு நமக்கு புகந்தது. இப்போ குறுதானியங்கள்

பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னென்ன குருதானியங்கள் இருக்கு, சாமை, வரகு, பனிவரகு, திணை, குதிரைவாளி, இதெல்லாமே வந்து நமக்கு சிறுதானியங்கள்ல வருது. சிறுதானியங்கள்ல முக்கியமானது வந்து சாமை. கோடை உழவு செஞ்சு நம்ம முன்பருவ நில தயாரிப்பு எல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம விதைப்பும் நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது ஈரப்பதத்தை நல்லா காத்துக்கலாம் நம்ம நிலத்துல. இது வந்து சித்திரை வைகாசி மாதங்கள்ல வந்து நம்ம உழவு செய்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இங்க வந்து விதை அளவுன்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து வரிசை விதைப்புனா 10 கிலோ, தூவுதல்னா 12.5 கிலோ விதை தேவைப்படுது. பயிருக்கு பயிர் இடைவெளி வந்து 25 to 10, வரிசைக்கு வரிசை 25, பயிருக்கு பயிர் 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் கொடுத்து நம்ம விதைப்பு பண்ண சொல்றோம். 5 டன் மக்கிய தொழுவுரம் கொடுத்தாலே போதுமானது. ஒரு அளவு வந்து 44 கிலோ தலைச்சத்தும் 22 கிலோ மணிச்சத்தும் நம்ம கொடுத்தாலே போதுமானது. சாமை பார்த்தீங்கன்னா நமக்கு நீர் தேவை வந்து 300 to 350 மில்லிமீட்டர் மழை அளவு வந்து கண்டிப்பா தேவைப்படுது. அதே மாதிரி எந்தெந்த முக்கியமான பருவங்கள்ல நீர் தேவை அப்படின்னா விதைப்பு நீர், விதைப்புக்கு அப்புறம் ஒரு நீர், அப்புறம் உயிர் தண்ணீர், பூக்கும் பருவம், பால் பிடிக்கும் பருவம். இந்த பருவங்கள்ல வந்து நீர் இல்லைன்னா நமக்கு மகசூல் பாதிக்கப்படும். இந்த பருவங்கள்ல நமக்கு நீர் வந்து மிகவும் அவசியம். அப்போ இந்த பருவங்கள்ல மழை இல்லை அப்படின்னா நம்ம பண்ணைக்கூட்டையில இருக்கிற நீர் எடுத்து நம்ம வந்து நீர் பாசனம் செய்துக்கலாம். இப்ப ஊடு பயிரா வந்து சாமையில என்ன நம்ம போட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து சாமையில துவரை, அவரை, பேயல், சோளம், கடுகு, இதெல்லாம் வந்து கலப்பு பயிராக வந்து நம்ம சாகுபடி பண்ணலாம். பொதுவாக இது வந்து மலைவாழ் மக்கள், அதாவது மலைவாழ் மக்கள் கிட்ட வந்து இந்த ஊடு பயிர் சாகுபடி பழக்கம் இருக்கிறது. அவர்கள் வந்து 8:2 என்ற விகிதத்தில் இந்த ஊடு பயிர் சாகுபடி செய்கிறார்கள். அடுத்தது வரகு. வரகு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மானாவாரி பயிராக மட்டும்தான் இது முக்கியமா சாகுபடி செய்யறாங்க. வரகு வரகு வந்து மானாவாரி பயிராக சாகுபடி செய்யப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையில வந்து ஆடிப்பட்டத்திலையும், வடகிழக்கு பருவமழையில வந்து இது வந்து புரட்டாசி பட்டத்திலையும் விதைப்பு செய்யறாங்க. முக்கியமா இந்த பயிர்ல வந்து 5 to 7 நாள் வரைக்கும் முளைக்கிறதுக்கு இந்த பயிர் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா 2 to 3 தடவை இடை உழவு நம்ம செய்யலாம். பயிருக்கு பயிர் இடையில நம்ம உழவு செஞ்சுக்கலாம். இதுவும் 30 to 10 cm, 30 cm இடைவெளி அந்த இதுல தான் இந்த விதைப்பு இருக்கும். ஊட்டச்சத்துங்கும் போது இதை வந்து விதை நேர்த்தி செய்யறதுக்கு நம்ம 1 kilo, 1 kilo, 1 kilo அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா அண்ட் பாஸ்போபாக்டீரியா, அப்புறம் சாம்பல் சத்து தரக்கூடிய பாக்டீரியா, இதை வந்து நம்ம விதையோட கலந்து நம்ம விதைக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 kilo, 2 kilo, 2 kilo இதே வந்து கடைசி உழவுல தொழுவரத்தோட மண்ணில் கலந்து போட்டுக்கலாம். இதெல்லாமே பொதுவானது தான். இப்போ வந்து நம்ம ஹெக்டருக்கு எவ்வளோ வேணும்னா 15 கிலோ விதை தேவைப்படுது. அப்புறம் வந்து இதுக்கு சத்து வந்து தழைச்சத்து 44 கிலோவும் மணிச்சத்து 22 கிலோவும் சாமிக்கு போட்ட மாதிரியே இதுக்கும் நம்ம போட்டு அடி உரம் வந்து 50%, மேலோரம் வந்து 35 to 40 நாளில் ஒரு 50% நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி களை எடுக்கிறது வந்து 15ஆம் நாள் ஒரு முறையும், 40ஆம் நாள் ஒரு முறையும் களை எடுக்கலாம். அதே மாதிரி வரகு பயிருக்கு வந்து வளர்ச்சி பருவங்களில் கட்டாயம் மண்ணில் ஈரப்பதம் இருந்தே ஆகணும். வரகுக்கு 300 to 350 மில்லிமீட்டர் மழை அளவு தேவைப்படுகிறது. வரகுக்கு அப்புறம் குதிரைவாளி பார்க்கலாம். குதிரைவாளிங்கிறது ஒரு அதிசய பயிர்னே நம்ம சொல்லலாம். இந்தியாவில் வந்து பண்டை காலம் இருந்து நம்ம இந்த குதிரைவாளியை சாகுபடி செய்யறாங்க. இந்தியா முழுவதுமே உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, கர்நாடகம், பீகார் போன்ற மாநிலங்கள்லயும் இந்த பயிர் வந்து சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த பயிர் வறட்சி மற்றும் மண் உவர்ப்பு தாங்கி வளரக்கூடிய பயிராகும். 10 கிலோ விதை தேவைப்படுது இந்த பயிர் சாகுபடி பண்றதுக்கு. அதே மாதிரி நமக்கு தழைச்சத்து 44 கிலோவும் மணிச்சத்து 22 கிலோவும் தொழுவுரம் வந்து 5 டன்னும் நமக்கு வந்து இந்த பயிர் சாகுபடிக்கு போதுமானதாக இருக்கிறது. தழைச்சத்தை வந்து எப்பயும் போல 50% அடி உரமாகவும், 50% மேல் உரமாகவும், 20 to 30 நாள் 2 தடவை பிரிச்சு கொடுக்கறோம். குதிரைவாளிக்கு என்ன பண்றோம்னா 1 தடவை இல்லாம 2 தடவை பிரிச்சு கொடுக்கறோம். அதாவது அடி உரமாக 50% கொடுத்துட்டு மேல் உரமாக 25% 25 to 30 நாளுக்கும் மீதி உள்ள 25% 40 to 45 நாளுக்கும் போடுறோம். இந்த பயிர் வந்து வரிசை விதைப்பு செய்யறதுனால 2 to 3 தடவை நம்ம இடையுழவு செய்தோம்னாலே களைகள் வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். அப்படி இல்லைன்னா 2 கைகளை நம்ம எடுத்துக்கணும். தேவைக்கேற்ப நம்ம கைகளை எடுத்துக்கலாம். அடுத்தது திணை பாக்குறோம். திணையில வந்து அதே மாதிரி விதையளவு வந்து 10 to 15 கிலோ வரைக்கும் நம்ம போடலாம். அதாவது நேரடி விதைப்பா இருக்கும் போது. அதே மாதிரி பயிருக்கு பயிர் இடைவெளி வந்து வரிசைக்கு வரிசை, பயிருக்கு பயிர் ஒரு 10 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுத்து நம்ம விதைப்பு எடுத்துக்கணும். முக்காவாசி மலைவாழ் மக்கள் வந்து பெரிதும் விரும்பி பயிரிடுற பயிர் வந்து திணை. இது வந்து கடினமான வளர்ச்சியையும் தாங்கி வளரக்கூடியது. திணை தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மானாவாரியாக மட்டுமே சாகுபடி செய்யப்படுகிறது. முக்கியமாக சேலம், ஈரோடு, கோவை, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல இந்த பயிரை திணையை வந்து சாகுபடி செய்யறாங்க. சத்துக்கள் வந்து நம்ம அன்றாட உணவுல வந்து அதிகமான பயன்பாடு உள்ளது. நெல், அரிசி மற்றும் கோதுமையில் உள்ளதை விட அதிகமானவை. திணையில உள்ள சத்துக்கள் வந்து நெல், கோதுமை இதெல்லாம் விட அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து பருவம் ஆடி மற்றும் புரட்டாசி
பட்டம். நிலம் தயாரித்தல் மீதி பயிர்களுக்கு உள்ள மாதிரியே தான் இதுக்கும். அப்புறம் வந்து வரிசை விதைப்புனா 10 கிலோ, நம்ம தூவுவதுனா 12.5 கிலோ நமக்கு விதை தேவை.

0: பயிரிடப்படுகிறது. மீதி எல்லாமே நம்ம மற்ற பயிர்களில் பார்த்த மாதிரி தான். அது களை நிர்வாகம்ங்கிறது மட்டும் 18 இருபதாவது நாள் ஒரு களையும் 40 நாளில் 2 கை களையும் எடுத்துடணும். இந்த மானாவாரி பயிர்கள் எல்லா பயிர்களிலுமே வந்து நேரடி விதைப்பு செய்யும்பொழுது பயிர் களைதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம வந்து நேரடி விதைப்பு செய்யும்போது சிறிய விதைகளாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு விதை 2 விதைன்னு நம்மளால வயலில் நம்ம போட முடியாது. அப்போ நம்ம சேர்ந்த அப்படிதான் விழுகும் இல்லையா. சில இடத்துல நிறையவே முளைச்சிருக்கும், அப்படியே விட்டோம்னா நமக்கு வந்து போட்டி ஏற்பட்டு பயிர்கள் வந்து வளர்ச்சி இருக்காது, மகசூல் நிறைய கிடைக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பயிர்களை களைத்து விட வேண்டும். களைத்து விடுறதுனா எப்படின்னா நல்லா வளரக்கூடிய ஒரு பயிரை விட்டு விட்டு அதை சுற்றி இருக்கிற பிற பயிர்கள், அதாவது சுமாரா அந்த சிறிய அளவில் இருக்கிற பயிர்கள் எல்லாம் நம்ம கையில் எடுத்து களைத்து விட வேண்டும், எடுத்து விட வேண்டும். அப்படி எப்போ எடுக்கலாம்னா நம்ம வந்து 18 நாள் அப்படி 15 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்துருக்கணும் பயிர். அப்போ வந்து எடுக்கும்போது அடுத்த மழைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து நல்ல உயரமாக வளரும். அப்போ பயிர் எண்ணிக்கையை வந்து நம்ம பராமரிக்க முடியும் வயலில். அப்போ பயிர் களைதல் நம்ம மானாவாரி பயிர்கள் இப்போ நான் கூறிய அனைத்து பயிர்களுக்கும், இப்போ கம்பு விதைப்போ இல்லை சோளம் விதைப்போ ராகி விதைப்போ நடவில்லாமல் நேரடி விதைப்புக்கு களைதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. குருதானியத்தில் ஒரு சிறந்த பயிர் இது வந்து மலைவாழ் மக்கள் தான் இந்த பயிரையும் பிரதானமாக சாகுபடி செய்கிறார்கள். இதுக்கு எல்லாமே நம்ம சொன்ன மாதிரியே தான், ஈரப்பதம் மண்ணில் வந்து தேவையானாலும் இருக்கணும். இது வந்து பனி வருகின்றதுனால பனியிலேயே கூட இந்த பயிர்கள் நல்லா வளர்ந்துரும், இதுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனால இந்த பயிர் சாகுபடி வந்து மலைவாழ் மக்கள் வந்து சிறந்த முறையில் செய்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மானாவாரி சாகுபடியில் சிறுதானியங்களோட உற்பத்தி தொழில்நுட்பங்களை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம பேசினோம். அதை பற்றி எல்லா விவரங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். நன்றி, வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும். இதுவரை மானாவாரி சிறுதானிய உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தந்தார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் வி. வாசுகி அவர்கள்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: நாள்தோறும் நமது கோடை பண்பலை 100.5 இரவு 7 அடுத்தது என்ன? இன்றைய அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தனித்துவமான படிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் கலைச்செல்வன் அவர்கள். மாணவ மாணவிகளே, உயர்கல்வி சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கா? தெளிவு பெறணுமா? அப்ப அலையுங்க 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29 மற்றும் 290 333 கொடைக்கானல் முன் இணைப்புக்கு 045 42. அடுத்தது என்ன? மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நேரலை நிகழ்ச்சி. அடுத்தது என்ன? கோடை பண்பலை 100.5.
5: ஆம்நேயர்களே, இன்னும் சில நிமிடங்களில் வர காத்திருக்கிறது அடுத்தது என்ன. தனித்துவமான படிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் முனைவர் கலைச்செல்வன் அவர்கள். நேயர்கள் பங்கு பெற அழைக்கலாம். அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 26 மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். 24 24 29 மற்றும் ஒரு எண் 290 333 முன்னிணைப்பாக 045 42 இணைத்து. நிறைவு கோருகிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.
6: யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்து

அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நேயர்களே. பனிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு மாணவர்களுக்கு ஒரு திறந்த வெளி போலவே இந்த கல்வி களம் தெரிய ஆரம்பிக்கிறது. என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், என்ன வேலை கிடைக்கும், இப்படி இந்த மாதிரியான கேள்விகள் நம்மளை சுற்றி தொலைத்து எடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அந்த எல்லாம் சரி செய்து கொள்வதற்காகத்தான் இன்றைய நிகழ்ச்சி அடுத்தது என்ன வர இருக்கிறது. இந்த ஒரு மணி நேரமும் மாணவர்களும் பெற்றோர்களும் இணைந்திருங்கள், நிகழ்ச்சியை கேளுங்கள். உங்களுக்கான சந்தேகங்களுக்கான அத்தனை விடைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இணைந்தே இருங்கள். கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன. நேய உறவுகள் அழைக்கலாம் 24 24 24 அல்லது 24 24 26 இன்னொரு எண்ணாக 24 24 29 முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து

0: நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக மாணிக்கம் ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயக்குனர் மற்றும் செயலர் முனைவர் கலைச்செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கல்வித்துறையில் 40 வருடம் பேரனுபவம் பெற்ற பேராளுமையை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கிறோம். மாணவர்களும் இணைந்திருங்க, நேயர்களும் கேள்விகளை கேட்கலாம். இப்போது சிறப்பு விருந்தினரை சந்தித்து விடலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி சார், சொல்லுங்க, உங்களை பற்றி குறிப்பு சொல்லுங்க.
1: நான் வந்து என் பேர் வந்து டாக்டர் கலைச்செல்வன். ஒரு சாதாரண குடும்பத்தில் அரசு பள்ளியில் தமிழ் வழி வகுப்பில் படித்து பல்கலைக்கழகத்தில் இயக்குனர் வரை உயர்ந்து இன்னைக்கு வந்து மதுரையில் அந்த மாணிக்கம் ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இயக்குனராக இருக்கிறேன். ஸோ நிறைய மாணவர்களுக்கு கல்வி சேவையில் நிறைய இந்த கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கை கொடுக்குறோம் நாங்கள்.
0: ஆமாம். சரிங்க, இப்போ நம்ம படிப்புகளை பற்றின ஒரு கேள்வி தான் மாணவர்களுக்கு ரொம்ப பாடாக இருக்கும். நாம் ஃபஸ்ட் குரூப் எடுத்திருக்கோம், செகண்ட் குரூப் எடுத்திருக்கோம், அப்படி இப்படின்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னவெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பொதுவாக என்னென்ன மாதிரியான துறைகளில் படிப்புகள் இருக்குது
1: சார்? நீங்கள் பொதுவாக நம்ம படிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கோம்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேட்டகரி ஒன்று.
0: ஆமாங்க.
1: கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. ரெண்டாவது வந்து பொறியியல், பொறியியல் சார்ந்த படிப்புகள்.
0: ஆமாம்.
1: மூன்றாவது வந்து பட்டய படிப்பு, அந்த டிப்ளமான்ற படிப்பு.
0: சரிங்க.
1: ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலில் நிறுவனங்கள் என்ன எதிர்பார்க்குதோ அதுக்கு அலைண்டா கரிக்குலம் டெவலப் பண்ணி அது நடத்துகிற கல்லூரிகளில் ஒரு மாணவர் சேர்ந்து படித்தார் அப்படின்னா அவருடைய வேலை வாய்ப்பு, அவருடைய எதிர்காலம் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும்.
0: சரிங்க சார். இதில் குறிப்பாக என்ன குறிப்பாக இன்றைக்கு நம்ம அதை கொடுத்துருக்க தலைப்பை மிக முக்கியமானது என்னென்னா அடுத்தது என்ன அப்படிங்கிறதோட சேர்ந்து தனித்துவமான படிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம்ல. பொதுவாக பல பேருக்கு தெரிஞ்சதெல்லாம் பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்ட்ரி, இப்படியே நம்ம பெரும்பாலும் இந்த 80-90களின் குழந்தைகளுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்க தலைமுறை பிள்ளைகள் வந்து எளிமையாகவே செல்ஃபோன் வழியாக எல்லா படிப்புகளையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இன்னும் பல கிராமத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதிரியான படிப்புகள் போய் சேர்றது இல்லை. அதுக்கான இப்போ ஐஐடி என்ஐடினு சொன்னோடனே பயந்து ஓடுற எத்தனையோ மாணவர்கள் நம்ம பார்த்துருக்கோம், கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறோம். இந்த படிப்புகளுக்கெல்லாம் எவ்வளவு எளிமையாக நம்ம தயாராகலாம், எவ்வளவு செலவாகும், இதுக்கு நம்ம என்ன முன்னேற்பாடுகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
1: ஆமா சார், இன்னைக்கு நம்ம குறிப்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடத்துகிற சில கோர்சஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். வேலைக்கு வேலைவாய்ப்பு ஓடன்கூடிய கோர்சஸ் பத்தி பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சார்ந்த பொறியியல், கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புகள்.
0: சரி.
1: இதுல வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு.
0: ஆமா, இப்ப சமீப காலமா சைபர் செக்யூரிட்டி, ஏஐ எல்லாமே கணினித்துறையில புதுசா வந்திருக்குது.
1: ஆமா. அதே மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கு.
0: சரிங்க.
1: அப்புறம் டேட்டா சயின்ஸ்னு ஒரு படிப்பு இருக்கு.
0: சரிங்க.
1: இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா புதிதா பிளாக் செயின் அண்ட் ஃபின்டெக்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம்.
0: சரிங்க.
1: ஆமா. அதே மாதிரி வருங்காலத்துல வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஏஆர்விஆர், ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி கோர்ஸ்.
0: இது எப்படிங்க புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே.
1: இந்த ஏஆர்விஆர் பத்தியா? ஏஆர்விஆர் பத்தி. சரி, ஏஆர்விஆர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் இது.
0: சரிங்க.
1: இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா காற்றாலைகள் இருக்கு இல்லைங்களா, காற்றாலைகள் மிக உயரத்துல ஒரு 360 மீட்டர் உயரத்துல இருக்கிற
0: காற்றாலைகள்.
1: காற்றாலைகள்ல மேல இருக்கிற ஒரு மோட்டர்ல ஏதோ ஒரு பழுதாயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு முன்னாடி அவங்க மேல ஏறி அங்க போய் அந்த பழுது நீக்கிட்டு வருவாங்க. இப்ப அதை என்ன பண்றாங்க அப்படியே சிமுலேட் பண்றாங்க.
0: ஆமாங்க, ஒரு ரோலிங் போட்டு நம்ம அப்படியே கீழ இறக்கி பண்ணிடுறாங்க.
1: இல்ல இல்ல, ரோல் போட்டு நீங்க இறக்கவே வேணாம். ஃபேன் அங்கதான் இருக்கும், ஃபேன் அங்கதான் இருக்கும், ஃபேன் அங்கதான் இருக்கும். ஆனா அதுல என்ன ப்ராப்ளம்ன்றது அதை வந்து என்ன பண்ணாங்க, கம்ப்யூட்டர்ல விர்ச்சுவலா கிரியேட் பண்ணுவாங்க, கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க.
0: ஓ, புரியுது புரியுதுங்க புரியுதுங்க.
1: ஆமா. அப்போ அது அது வந்து நம்ம சொல்ல முடியல, இந்த விர்ச்சுவல் உலகம் சொல்றோம்ல அந்த மாதிரி. விர்ச்சுவல் மீட்டிங் நம்ம நேரம் போய் பிசிக்கல் மீட்டிங் நடக்காது, தூரத்துல இருந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவே நம்ம மீட்டிங் நடக்கும்.
0: ஆமாங்க ஆமாங்க.
1: அந்த மாதிரி அந்த அந்த ஃபேன் காற்றால வந்து கீழே இருந்தா கீழே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேட்டட் என்விரான்மெண்ட் கொண்டு வந்துட்டு.
0: சரிங்க.
1: அதுல பழுது நீக்கிறதுக்குரிய விஷயங்களை பார்த்துட்டு அது வந்து இங்க இருந்து சாஃப்ட்வேர் மூலியமா தான் அந்த பழுது நீக்குவாங்க.
0: அருமை. இப்ப நீங்க சொன்னதுல ஒரு தனித்துவமான ஒரு படிப்பை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். இப்ப ஒரு நேயர் வந்து காத்திருக்கிறாங்க, அவரை சந்திச்சிருவோம். வாங்க. வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்துங்க?
2: என் பேர் தனபாலியம்பட்டி.
0: படிக்கிறீங்களா, வேலை பாக்குறீங்களா?
2: நான் வந்து விவசாயம் வெத்தலை பொறுத்த வேலைக்கு போயிட்டேன் சார்.
0: சரி, உங்க கேள்வி உங்க மாணவருக்காகவா இல்ல குழந்தைகளுக்காக கேக்குறீங்களா?
2: குழந்தைங்க

0: அதிகமா சொல்றாங்க.
1: என்ன செய்யலாம் கேக்குறாரு. ரேடியாலஜி தொடர்பானது.
2: ஆமா, ரேடியாலஜி தொடர்பானது.
1: சரிங்க.
2: ஆமா, அதுக்கப்புறம் மருத்துவ உபகரணங்கள் சார்ந்த இந்த 3 வருஷம் வந்து அதை படிப்பாங்க.
1: சரிங்க.
2: ஒன்று வந்து ரேடியாலஜியில இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பிளட் டெஸ்ட் பண்றது அந்த சம்பந்தப்பட்ட படிப்புகளா இருக்கலாம்.
1: சரிங்க.
2: ஸோ ஆமா, இந்த படிப்புகள் வந்து கூடுமான வரைக்கும் எப்படி பண்ணுவாங்கன்னா, நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா.
1: ஆமாங்க.
2: இந்த ஹாஸ்பிட்டல்ல பல்கலைக்கழகத்தோட ஒரு அஃபிலியேட் பண்ணிட்டு அவங்க நடத்துவாங்க, அந்த மாதிரி இருக்கும்.
1: சரிங்க.
2: சில கோர்சஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற இந்த எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்குங்களா, அவங்க நடத்துற கோர்சஸ் இருக்கும். சில இடத்துல வந்து தனியார் பாராமெடிக்கல் காலேஜஸும் இந்த கோர்சஸ் நடத்துவாங்க.
1: சரிங்க, ரொம்ப அருமையா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா.
2: ஆமா, இது இது வந்து என்னன்னா சார், முக்கியமான விஷயம், இந்த ஹெல்த் கேர் சம்பந்த படிப்பு வந்து மனித குலம் இருக்கிற வரைக்கும் இந்த ஹெல்த் கேர் சம்பந்த படிப்புக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும்.
1: அதனால வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும்.
2: இருக்கும். ஆமா,
1: தொடர்ந்து பேசலாங்கய்யா ஒரு பாடலுக்கு பிறகு. நன்றி, இணைப்பில் இருங்கய்யா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோள், கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
5: கோடை பண்பலை 100.5 இன்று அடுத்தது என்ன அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம 12 வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான தனித்துவமான படிப்புகள் என்னென்னலாம் இருக்குது, நம்ம காமனாக தெரிஞ்சு வச்சுருக்கிற படிப்புகளை தாண்டி என்னென்ன விதமான படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிகழ்ச்சி நம்ம பேசிகிட்ருக்குறோம். சிறப்பு விருந்தினர் ஐயா அவங்களும் இருக்காங்க. ஐயா வணக்கம், பேசிடுவோங்க. ஐயா
6: வணக்கம் சார். வணக்கம்.
5: குறிப்பாக நம்ம ஒரு சில துறைகளை பற்றி நம்ம பேசிடுவோம். எல்லாருக்குமே தெரிஞ்சதெல்லாம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ மருத்துவம், பொறியியல், இந்த ரெண்டுலேயுமே இருக்கிற தனித்துவமான படிப்புகள்னு எதை சொல்லுவீங்க?
6: மருத்துவம், பொறியியல் மற்றும் படிப்பு இல்லை சார், மருத்துவம் தாண்டி சில படிப்புகள் இருக்கு.
5: நம்ம இந்த ரெண்டு துறையிலும் இருக்கிற மிக ஒரு தனித்துவமான படிப்பு பந்தி மட்டும் சொல்லுவோம். எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சிருக்கும் ஆயுர்வேதம், சித்தா, MBBS எல்லாமே சொல்லியிருப்பாங்க.
6: கரெக்ட்.
5: இன்னைக்கு பிசியோதெரபின்னு இயன்முறை சிகிச்சை முத கொண்டு கொண்டு வந்துட்டாங்க.
6: ஆமா. சோ இது இப்ப வந்து அதுதான் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிக்கல்ல வந்து நீங்க ரெண்டு விதமா பிரிக்கலாம்.
5: சரிங்க.
6: ஒண்ணு வந்து டைரக்ட் மெடிக்கல் கோர்சஸ், மெடிக்கல் கோர்சஸ்ல MBBS அண்ட் டென்டல் வந்து டைரக்டா மெடிக்கல் கோர்சஸ்ல வந்துடும். அது இல்லாம பாராமெடிக்கல் கோர்சஸ் வரும். இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்ல தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தியேட்டர் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு
5: அதுக்குள்ள அந்த துறைக்குள்ள இருக்கிற உள்ளடக்க துறைகள் இதெல்லாமே.
6: ஆமா, இதெல்லாமே வந்து அந்த துறைக்குள்ள இருக்கிற உள்ளடக்கத்துறைகள்.
5: இதுல அந்த ஆப்டோமேட்ரி அப்படின்னு சொல்லி கண் மருத்துவம் சம்பந்தமான ஒரு படிப்பும் இருக்கிறதா சொல்றாங்களே.
6: ஆமா, BSc ஆப்டோமேட்ரின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. BSc ஆப்டோமேட்ரி கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கண் மருத்துவத்துக்கு முன்னாடி போறதுக்கு பாக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி,
5: சரிங்க,
6: இவர் ஒரு ஒரு நோயாளியோட பார்வை திறன் எப்படி இருக்குதுன்றத செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அந்த அந்த குறிப்பை வந்து மருத்துவர்கள் அனுப்புவாங்க. மருத்துவமனைகள் வந்து கண் மருத்துவத்துக்காக இருக்கு. மதுரை
5: எடுத்துட்டீங்கன்னா
6: அரவிந்த் வந்து மதுரையில இருக்கு. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த இன்ட்ராகுலர் லென்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க.
5: இப்ப நம்மளே தயாரிக்கிறோம்,
6: வந்து நம்மளே தயாரிக்கிறோம், குறைந்த விலையில தரமான பொருள் தயாரிக்கிறோம், லென்ஸ் தயாரிக்கிறோம். இந்த லென்ஸ் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற நோயாளிகளுக்கு மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம். ஒரு குறிப்பா சொல்றோம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல ஒரு லென்ஸ் வந்து $80 to $100 ஆகும் வாங்கி வெளிநாட்டுல இருந்து வாங்கி வைக்கிறதா இருந்தா. இப்ப அதே லென்ஸ் இங்க $10 to $15 இங்க கிடைக்குது.
5: சரி.
6: சோ இதுக்கு எல்லாம் சாத்தியம் எதுக்கு, எப்படி ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான படிப்புகள், இந்த படிப்புகளை படித்த நம்மளுடைய மாணவர்களோட கண்டுபிடிப்பு,
5: கண்டுபிடிப்பு இவ்வளவு பெரிய விளைவை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிற போது இந்த மாதிரி தனித்துவமான படிப்புகளையும் தேர்ந்தெடுத்து படிக்கணும்.
6: அருமையா சொன்னீங்க.

0: பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய வளர்ந்து வர தொழில்நுட்பம்.
1: அதாவது
0: நோயாளிகளுக்கு மட்டும் இல்ல, வேலை பாக்குறவங்களுக்கு, மாணவர்களுக்கு, வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த டைட்டிஷியன் பத்தி ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க தனிப்பட்ட முறையிலயுமே தொழிலாகி டைட்டிஷியனா இருக்கலாம், இல்ல ஒரு மருத்துவமனையிலயும் வந்து வேலை பார்க்கலாம்.
1: ஊட்டச்சத்து தொடர்பானது,
0: ஊட்டச்சத்து தொடர்பானது, கரெக்ட்.
1: அருமை. இது வந்து மாணவர்கள் இல்லாதவங்களும் படிக்கலாம் அப்படிதானே சொல்ல வரீங்க?
0: அதாவது என்னன்னா இல்லத்தரசிகள் படிக்கிறதுனாலும் படிக்கலாம், யாராலும் படிக்கலாம். தனியா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க படிக்கலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு.
1: ஆமாங்க, அதுல நிறைய துறைகள் இருக்குங்களே.
0: ஆமா, பிஎஸ்சி சைக்காலஜி பாத்தீங்கன்னா கிளினிக்கல் அண்ட் பிஹேவியல் சைக்காலஜின்னு பேர் இருக்கு.
1: சரிங்க.
0: மனநலம் சம்பந்தப்பட்ட படிப்பு.
1: மனநல ஆலோசகர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்திருக்காங்களே.
0: ஆமா, மனநல

0: மனநலம் சம்பந்தப்பட்ட படிப்பு. ஆமா, இது படித்த அப்ப நிறைய பாக்குறோம், நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. அது வேலையில இருக்கலாம், அந்த மாணவர்களா இருக்கலாம், கல்வி சமையல இருக்கலாம், எல்லாமே இதுல இருக்கலாம்.
1: இப்ப சில மருத்துவமனைகளே மனநல ஆலோசகர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்துருக்காங்களே.
0: ஆமா, மனநல ஆலோசகர் பதவியை கொடுத்துருக்காங்க. சோ இந்த இத படிக்கிற இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தனிப்பட்ட முறையில இந்த கவுன்சிலிங் கொடுப்பாங்க, மனநல சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுப்பாங்க.
1: சரிங்க சரிங்க சரிங்க, தொடர்ந்து பேசுவோம். நம்ம இப்ப ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்டுருவோங்க. வாங்க, வணக்கம்.
2: குட் ஈவினிங் சார், என் நேம் கார்த்திகா, நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கோவில்பட்டியில இருந்து.
1: என்ன படிக்கிறீங்கம்மா?
2: சார், நான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் தான் சார் எடுத்தேன், இப்போ 12th ரிசல்ட் வந்துச்சு.
1: சரிங்க.
2: கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்ல 94 வாங்கியிருக்கேன், மேக்ஸ்ல 90 வாங்கியிருக்கேன். இப்போ பிஎஸ்சி கார்டியாலஜி இல்லைனா அனஸ்தீசியா படிக்கிறதுக்கு என்ன ஸ்கோப் சார்? தமிழ்நாட்டில் நமக்கு ஜாப் இருக்கு
0: கட்டாயம். பட் ஆனா உங்களுக்கு வந்து மருத்துவ படிப்புக்கு இடம் கிடைக்கிறதுக்கான எங்களுடைய வாழ்த்துக்கள். மாணவிகளுக்கு வந்து பல் மருத்துவம் வந்து ஒரு பெரிய சிறந்த தேர்வாக இருக்கும் அந்த படிப்பு. அப்படி இல்லாத பட்சத்துல மூன்றாவது சாய்ஸா நீங்க தியேட்டர் அசிஸ்டன்ட்டுக்கோ இல்ல கார்டியாலஜி அசிஸ்டன்ட்டுக்கோ நீங்க வந்து போகலாம். இது போனீங்கன்னா பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல நீங்க வந்து வேலை வாய்க்க வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும்.
1: வேற இது தொடர்பான வேற என்ன சந்தேகங்கள் உங்களுக்கு? அதாவது இந்த படிப்புக்கு எவ்வளவு செலவாகும், என்னவெல்லாம் பண்ணலாம், அப்படிலாம் ஒரு யோசனை வந்திருக்கும்லமா?
2: ஆமா சார், இப்போ எனக்கு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணனும்னா, ஏன்னா நாங்க வந்து ரொம்ப எகனாமிக் லெவல்ல
1: புரியுது புரியுது.
0: கார்த்திகா, நீங்க உங்களோட மார்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க.
1: சரி,
0: உங்களுக்கு வந்து அரசாங்கத்தால கொடுக்கப்படக்கூடிய மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது இல்லாம இப்ப வந்து அரசாங்கம் வந்து உங்களை மாதிரியான மாணவிகள் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு முதல் தலைமுறை பட்டதாரிக்குன்னு சொல்லி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு. நீங்க அந்த முதல் தலைமுறை பட்டதாரிய வரீங்களான்னு தெரியல எனக்கு. வந்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் இருக்கு.
1: முதல்ல அதுக்கு வந்து இ சேவை மையத்துல போய் ஒரு சான்று வாங்கணும்.
0: ஆமா,
1: முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு ஒரு சான்று கொடுப்பாங்க,
0: வாங்கணும்.
1: ஆமாங்க.
0: அது இல்லாம உங்களுக்கு மகளிர் உங்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த புதுமை பெண் திட்டத்துல உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க அரசாங்க பள்ளியில படிச்சிருக்கீங்களா இல்ல தனியார் பள்ளியில படிச்சிருக்கீங்களா?
1: அரசாங்க பள்ளியா தனியார் பள்ளியாமா? தனியார்.
2: சிபிஎஸ்சில படிச்சேன் சார், இப்போதான் சார் எங்களுக்கு ஒரு எகனாமிக் ரைசஸ் வந்திருக்கு.
0: ஓகே ஓகே, சரி. உங்களுக்கு அப்பனா நீங்க வந்து இந்த மெரிட் ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. சோ இது மெரிட் ஸ்காலர்ஷிப் மத்திய அரசு மற்றும் மாநில அரசால தரக்கூடிய இருக்கக்கூடிய மெரிட் ஸ்காலர்ஷிப் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கல அப்படின்னா, நிறைய வங்கிகள் வந்து கல்வி கடன் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க.
1: அதனால எக்கனாமிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இதை தீர்மானிக்க வேண்டாம். மேல் நோக்கி நீங்க போறதுக்கான, படிச்சு முன்னேறதுக்கான வாய்ப்புகளை என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இன்னும் பெரியவங்களை நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நன்றி மயனப்பில வந்தமைக்கு. கோடை பண்பலை 100.5.
0: வாழ்த்துக்கள் கிருத்திகா உங்களுக்கு.
1: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது.
3: கொடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் நல்வாழ்த்துக்கள்.

0: கோடை பண்பலை 100.5 இது அடுத்தது என்ன அப்படிங்கிற நிகழ்ச்சியாக 12 வகுப்பு முடித்த மாணவ மாணவிகளுக்கான அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படியெல்லாம் படிக்கலாம், அதுக்கான என்னென்ன செலவாகும், வேலைவாய்ப்பு எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான நிகழ்ச்சியாகத்தான் இது வந்து கொண்டிருக்கிறது. நம்மளுடைய இணைப்பிலையும் நம்ம சிறப்பு விருந்தினராக மாணிக்கம் ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இயக்குநரும் மற்றும் செயலருமான முனைவர் கலைச்செல்வன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. இப்போ ஐயாட்ட பேசிடலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: இப்போ வந்து என்னென்னா, இந்த நுழைவுத் தேர்வுன்றது ஒரு பெரிய அச்சத்தை ஊட்டுகிறது இயல்பாகவே. அந்த டீம்டு யூனிவர்சிட்டிங்கிற நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், சில பல்கலைக்கழகங்களுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு என்னென்ன மாதிரியான நுழைவுத் தேர்வுகளை நாம் எழுதணும் அடிப்படையாக? இப்போ ஐஐடி, என்ஐஐடி, ஜேஇஇ, கேட்டு.
1: சார், இப்போ பல்கலைக்கழகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இதில் வந்து இரண்டு பிரிவு இருக்குது. ஒன்று வந்து அரசாங்கத்தால், மாநில அரசாங்கத்தால் டைரெக்டாக நடத்தப்படுற பல்கலைக்கழகங்கள். சில இதில் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்குது.
0: சரிங்க சார்.
1: இன்னொன்று வந்து மத்திய அரசால் நடத்தக்கூடிய பல்கலைக்கழகம் இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருவாரூரில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு, மத்திய அரசால் நடத்தக்கூடிய பல்கலைக்கழகம். இன்னொன்று வந்து நம்ம அண்டை யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்கு.
0: சரிங்க.
1: இது வந்து தமிழக மாணவர்களுக்காக சொல்றேன்.
0: ஓ,
1: ஸோ இப்போ நீங்கள் வந்து மத்திய பல்கலைக்கழகத்தில் இந்த யூஜியோ இல்லை பிஜியோ படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நுழைவுத் தேர்வு அவசியம். ஆனால் மாநிலத்தால் நடத்தப்படுற பல்கலைக்கழகங்களில் வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நுழைவுத் தேர்வு தேவையில்லை.
0: சரிங்க.
1: சரிங்களா. இது இல்லாமல் மூணாவதாக வந்து நிகர்

0: நிலை தனியார் பல்கலைக்கழகங்கள் இருக்கு.
1: சரிங்க,
0: இந்த நிகர்நிலை தனியார் பல்கலைக்கழகங்கள்ல போனோம்னா நுழைவுத் தேர்வு எழுதுறோம். சோ அது வந்து நிறைய இது வந்து ஒண்ணு. ரெண்டாவது, மத்திய அரசால நடத்தப்படுற நீங்க சொன்ன மாதிரி ஐஐடி அப்புறம் என்ஐடி
1: சரிங்க
0: IIIT அப்படின்ற நிறைய நிறுவனங்கள் வந்து இந்தியா முழுக்க இருக்கு.
1: சரிங்க,
0: இந்த நிறுவனங்கள்ல கல்வி நிறுவனங்கள் நீங்க சேரணும் அப்படின்னா அதுக்கு வந்து JEE அப்படின்னு ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு.
1: சரிங்க,
0: அந்த எக்ஸாம் நம்ம எழுதணும்னா அந்த மார்க் அடிப்படையில நமக்கு வந்து ஐஐடியா இல்ல என்ஐடியா இல்ல IIIT அப்படின்றது வந்து உறுதியாகும்.
1: ஓ சரிங்க.
0: இந்த தேர்வு எழுதுற மாணவர்கள் அகில இந்திய அளவுல எந்த கல்லூரியில கிடைச்சாலும் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து பெற்றிருப்பாங்க.
1: இந்த நுழைவுத் தேர்வு எழுதி போறது மூலமா அந்த படிப்புக்கான செலவுகள் குறைவா இருக்கும்ன்றீங்களா, இல்ல அதே அதிகமா தான் இருக்கும்?
0: அதாவது இந்த மாதிரியான கோர்ஸுகள் நீங்க அரசாங்கத்தால நடத்தப்படுற கல்லூரிகளில் போய் படிச்சீங்க அப்படின்னா
1: சரிங்க,
0: கட்டாயமா செலவுகள் வந்து குறையும்.
1: சரிங்க, அதே போல
0: சரியான மாணவர்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகையும் கிடைக்கும், பிளஸ் கல்வி கடனும் வங்கிகள்ல ஈஸியா கிடைக்கும்,
1: எளிதாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
0: வாய்ப்பு
1: அதிகமான மதிப்பெண்கள் இந்த நுழைவுத் தேர்வுல நம்ம தேர்ச்சி பெற்றுட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி பணத்தை பத்தின கவலை இல்லாம, இந்த பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே பண பிரச்சனை தான்.
0: ஆமா சார், இன்னைய காலகட்டத்துல நான் கல்வி கற்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா பணம் வந்து ஒரு பெரிய தடை இல்லை.
1: தடையா நினைக்க கூடாது. சம்பந்தமாவே கேள்வியில கேட்டுடலாம். இந்த ஊடகத்துறையில இந்த பொதுவா அந்த விஸ்காம் அப்படிங்கிற படிப்பினுடைய எதிர்காலம் எப்படி, இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறது மூலமா மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் திறக்கும்?
0: சார், இந்த விஸ்காம் பாத்தீங்க அப்படின்னா சார், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு படிப்பு இருக்கு.
1: சரிங்க,
0: அப்புறம் பிஎஸ்சி மல்டிமீடியான்னு ஒரு படிப்பு இருக்கு.
1: சரிங்க,
0: அதுக்கப்புறம் பிஎஸ்சி கேம் டிசைன் அண்ட் அனிமேஷன் ஒரு படிப்பு இருக்கு.
1: ஆமா,
0: இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் சார்ந்த படிப்புகள், ஊடகம் துறை சார்ந்த படிப்பு.
1: ஆமா,
0: இதுல பயில்ற மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஊடகத்துக்கு போவாங்க.
1: சரிங்க,
0: அது வந்து தொலைக்காட்சி ஊடகமா இருக்கலாம், இல்லைன்னா செய்தி ஊடகமா இருக்கலாம், செய்தி ஊடகமா இருக்கும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிசைன் ஹவுசஸ்ல போவாங்க.
1: சரிங்க,
0: சிலர் வந்து பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து கார்பரேட் கம்யூனிகேஷன் ஒரு பிரிவு இருக்கு.
1: இப்ப சமீபத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றாங்கல்ல?
0: ஆமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா பிபிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கு.
1: அது தனி கோர்ஸ். சரிங்க,
0: இதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட கரிக்குலம் எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 80% வந்து செய்முறையில இருக்கும், பிராக்டிக்கலா இருக்கும்.
1: பிராக்டிக்கலா? சரிங்க சரிங்க.
0: 20% தான் தியரி இருக்கும்.
1: ஆனா பட்டப்படிப்பு வந்து தியரி அதிகமா இருக்கும். ஆனா வேலை வாய்ப்பு போகிற போது இதுல பட்டப்படிப்பு உங்களுக்கு சரியா வருங்களா, இல்ல பட்டய படிப்பு சரியா வருங்களா?
0: அதாவது இப்ப நான் இமீடியட்டா ஒரு இடத்துல வேலைக்கு போனோம், இல்ல நான் சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி மாணவர்கள் இருக்காங்க. 4 வருஷம் நல்லா படிக்கிறது கஷ்டம், 3 வருஷம் நான் படிச்சா போதும் அப்படின்றவங்க பட்டய படிப்பு எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ட் டைம்ல 15,000 கல்லூரிகள்ல சேர்ந்து டிகிரி படிப்பு படிக்கலாம்,
1: ஆமா. அதனால வேகமா வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். அதே சமயத்துல வந்து நம்ம டிகிரி முடிச்சோம் அப்படின்னா ஊடகத்துறையில இது வேற எந்த துறைக்கும், பட்டய படிப்பு இருக்கிற எல்லா துறைக்கும் இது பொருந்துகிற விஷயம் தான்.
0: இருக்கிறாங்க.
1: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார், கரூர் செல்வம் பேசுறேங்க சார்.
1: செல்வம், கரூர் செல்வம், சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்க, உங்க பசங்களுக்கா இல்ல பொதுவா கேக்குறீங்க?
2: பாப்பா வந்துட்டு பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க சார்.
1: என்ன என்ன குரூப்புங்க?
2: ஃபர்ஸ்ட் குரூப்புங்க சார், பயோமேக்ஸ் குரூப்புங்க சார்.
1: சரி, ஐயா கிட்ட பேசிடலாம். பேசிருங்க.
0: வணக்கம் வணக்கம் செல்வம், கரூர்ல இருந்து பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம்.
2: சரிங்க சார், நம்ம கரூர் பயம்.

0: எக்கனாமிக்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க சார் பாப்பா.
1: சரி,
0: அதான் அடுத்து என்ன பண்ணலாம் என்னன்ட்டு பிசி.
1: நினைக்கிறேன் இப்ப வரக்கூடிய காலங்களில் நடக்கிற அந்த நுழைவுத் தேர்வு எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் இல்ல பிடிஎஸ் கிடைக்கும். சப்போஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிடைக்கல அப்படின்னா மற்றபடி சித்தா ஆயுர்வேதா அந்த மாதிரி சார்ந்த படிப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம அதுக்கும் போகலாம். சித்தா ஆயுர்வேதா யுனானி அண்ட்
0: நேச்சுரோபதின்னு இயன்முறை சிகிச்சை, அதாவது இயன்முறை கல்வி படிப்பு பிசியோதெரபின்னு சொல்றாங்க இல்லைங்க.
1: பிசியோதெரபி பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிசியோதெரபி இருக்கு, எம்எஸ்சி பிசியோதெரபி இருக்கு. ஸோ பிஎஸ்சி எம்எஸ்சி பிசியோதெரபி ஒரு 10 ஆண்டுகள் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டாக்டரே அழைக்கலாம், அழைப்பாங்க மெடிக்கல் கவுன்சிலில். ஸோ இவங்க வந்து இந்த இந்த இயன்முறை மருத்துவம் வந்து நிறைய தனியார் மருத்துவ கல்லூரிகளை நடத்தப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுற எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு கீழே நடத்துகிற கல்லூரிகளை நடத்துறாங்க.
0: இப்போ உங்க உங்க கேள்வி ஐயா ஒரு நிமிடம் ஐயா, உங்களுடைய கேள்வி வந்து என்ன கேக்குறீங்க, அதாவது பிசியோதெரபி பத்தி மட்டும் கேக்குறீங்களா இல்ல வேற விஷயங்களை பத்தி கேக்குறீங்களா?
2: இல்ல, அந்த பிசியோதெரபியில போனா எப்படி,
0: அதுக்கான எதிர்காலம் என்ன, அது என்ன மாதிரி, எந்த காலேஜ் சேரலாம், என்ன மாதிரி, அதெல்லாம் கேக்குறீங்க?
2: ஆமாங்க சார், வேலை எப்படி இருக்கும்,
1: அதான் இப்ப நீங்க அதை படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பிசியோதெரபி சென்டர்ஸ்ல ஒர்க் பண்ணலாம், இல்ல பெரிய பெரிய மருத்துவ கல்லூரிகள்ல பணிபுரியலாம், இல்ல பெரிய மருத்துவமனைகள்ல அரசாங்க மருத்துவமனையிலயோ இல்ல தனியார் மருத்துவமனையிலயோ பணிபுரியதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
0: சொந்தமா கிளினிக் வைக்கலாம்
1: சார், தனியாக சொந்தமாகவும் கிளினிக் வச்சுக்கலாம்.
0: ஆமாங்க, இந்த மூணு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுச்சுங்களா? அரசு துறைகளையும் வேலை வாய்ப்பு இருக்கு, தனியார் துறைகளையும் வேலை வாய்ப்பு இருக்கு, சொந்தமாகவும் சொந்தமா கிளினிக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
2: புரிஞ்சுச்சுங்களா? எப்படி இருக்கு
0: அரசு துறை வேலை வாய்ப்புக்கு என்ன செய்யலாம், அதை பிசியோதெரபி படிச்சுட்டு
1: வேலை வாய்ப்புனா, அரசு துறை வேலை வாய்ப்புனா நல்லா நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும் நம்பர் ஒன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை அந்த இதுல போய் நீங்க வந்து பதிவு பண்ணணும். பதிவு பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அரசாங்கத்துல சில நேரங்களில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் நடத்துவாங்க, அந்த எக்ஸாம்லேயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா அரசாங்க வேலை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: புரிஞ்சு வச்சுங்களா?
2: புரிஞ்சு,
0: நல்லது, நன்றி. ஏன் இப்போ வந்து
1: ரயில்வே மருத்துவமனையில் போனோம்னாலும் அதுக்கும் இருக்கு வாய்ப்புகள்.
0: ரயில்வேலையும் மருத்துவமனை இருக்கு, அந்த அது சார்ந்த துறைகளுக்குள்ளேயும் இயன்முறை சிகிச்சைக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க.
1: ஐநாவரத்தில் இருக்கு பெரிய மருத்துவமனை.
2: தனியாருக்கு எவ்வளவு வரும்
1: படிப்பு செலவு? அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட கல்லூரிகள் ரொம்ப குறைவா இருக்குங்க. தனியாரால் நடத்தப்பட்ட கல்லூரி அது வேறுபடும்.
0: சரி, நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கு உங்களை சந்தேகங்களுக்கு விடை கிடைச்சு. நன்றிங்க. இப்போ இணைப்பில் இன்னொரு நேயரும் இருக்கிறாங்க, அதுக்கு சரி பார்த்துருவோம். வாங்க, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
3: நான் தேவி பேசுறேன், வெள்ளக்கோயில இருந்து.
0: சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்னங்க?
3: சந்தேகம் வந்து தம்பி வந்து சிஎஸ் குரூப் எடுத்திருந்தானுங்க.
0: கம்ப்யூட்டர் சயின்ஸுங்களா?
3: ஆமாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தானுங்க. இனிமேல் படித்தா கம்ப்யூட்டருக்கு வேல்யூ இல்லை, அது வேண்டாம் அப்படிங்கிறாங்க சார். அதுக்கு தான் சந்தேகம் கேட்கலாமான்னு.
0: வித்தியாசமான சந்தேகமா இருக்கே.
1: காலகட்டத்துல கம்ப்யூட்டர் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை போயிடும் அப்படின்ற ஒரு பொய்யான தகவல் நிறைய பேர் மத்தியில இருந்தது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரயில்வே ரிசர்வேஷன் போய் நீங்க பெரிய கியூல நிப்பீங்க, நின்னு நீங்க வந்து உங்களோட டிக்கெட்டை புக் பண்ணுவீங்க. பேங்க்ல ஒரு பெரிய கியூல நின்னு நீங்க வந்து உங்களோட வங்கி பரிமாற்றத்தை பண பரிமாற்றத்தை பண்ணுவீங்க. இன்னைக்கு எல்லாமே வந்து மொபைல்ல வந்துட்டு, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு. ஒரு காலகட்டத்துல இந்த கணினித்துறை வந்து வெறும் இந்த பேங்க், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபினான்ஸ் துறைகளை மட்டும் இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த கணினித்துறையோட பயன்பாடு டூரிசம்ல இருக்கு, ஹெல்த் கேர்ல இருக்கு, பார்மசூட்டிக்கல் மருந்து சார்ந்த இதுல இருக்கு, மருத்துவத்தில் இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல அறுவை சிகிச்சை வந்து சாதாரணமா கையில டாக்டர் பண்ணுவார், அறுவை சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு வந்து ரோபோட்டிக் சர்ஜரின்றாங்க. ரோபோட்டிக் சர்ஜரி கம்ப்யூட்டர் இருந்தாதான் அந்த இயந்திரத்தை இயக்க

0: சோ அதனால மனித குலம் இருக்கிற வரைக்கும் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் இருக்கும்
1: இருக்கும். அதனால வந்து
0: பிரிவுகள் வரலாம், ஏஐ வரலாம், டேட்டா சயின்ஸ் வரலாம், வரலாம். ஆனா இதுல கம்ப்யூட்டர்ல என்ன நம்ம பாக்கணும் அப்படின்னா, உன்னிவா பாக்கணும்னா, நீங்க ஒவ்வொரு 6 மாசத்துக்கு தடவை, ஒவ்வொரு 1 வருஷத்துக்கு தடவை இந்த படிப்பு சார்ந்த அட்வான்ஸ் படிப்பை நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம். படிச்சுட்டே இருந்தோம்னா இந்த துறையில நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய.
1: அவங்க ஏதோ சொல்ல வராங்க,
0: அதிகம்
1: நம்ம என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. கணினித்துறை பயன்படாத எந்த துறையும் இருக்காது சரிங்களா. எதிர்காலங்களில் இது மாறுபடுமே தவிர இதுதான் அடிப்படை. அது விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும், கணினி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும், எவ்வளவு கற்றுக்கிட்டாலும் அது ஒரு துளிக்கு சமம் தான். ஏன்னா அது கடல் மாதிரி, அதனால் அதில் வேலைவாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதில் அவர் எந்த படிப்பை விரும்புகிறாரு, எதை நம்ம விரும்புகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு, அதை கூட வேலைவாய்ப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு, அந்த குறிப்பிட்ட படிப்பை அவரை படிக்க வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐயா சரியாக
0: சொல்லிட்டேனாங்கய்யா? ஆ கரெக்ட் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க.
1: சரி,
0: நான் அதான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து இப்போ மொபைல் ஆன் பேங்கிங்ன்றாங்க.
1: ஆமாம்,
0: இந்த பேங்கிங் ஆன் மொபைல்ன்றாங்க. உங்களோட கம்ப்ளீட் ஒரு பேங்கிங் ஆப்ரேஷன் உங்களோட கைபேசி, இந்த தொலைபேசியில் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம்.
1: ஆமாம், கம்ப்யூட்டரோட மினியேச்சர் தானே செல்போன் ஆயிடுச்சு.
0: இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் வளர வளர உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரோட பயன்பாடு அதிக அளவில் இருக்கும். மாறுபடும், ஏஐன்னு ஒன்று வரும், டேட்டா சயின்ஸ் வரும், சைபர் செக்யூரிட்டி வரும், பிளாக் செயின் வரும், ஏஆர்விஆர்னு வரும் வழிய. ஆனால் இது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து கணினி அறிவியல் தான்.
1: சரி, அருமங்க, நன்றிங்கம்மா இணைப்பில் வந்த முக்கிய கோடை பெண்மலை 100.5 இப்பொழுது.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

அவங்க

0: நேரம் இரவு 7:44 நிமிடம். இது கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன அப்படிங்கிற நிகழ்ச்சி தான். 12 வகுப்புக்கு பிறகு படிக்கக்கூடிய படிப்புகளை பற்றிய விவரங்களை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இது சம்மந்தமாக ஐயா கலைச்செல்வன் ஐயா அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தோம். அது இல்லாமல் அதில் அவங்க ஊடகத்துறையில் சொன்னாங்க இல்லைங்களா, விஸ்காம் அப்படின்னு ஒரு படிப்பு. அந்த படிப்பு அதனுடைய ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிற எதிர்காலம் அது எப்படி இருக்கும், அந்த படிப்பு தொடர்பான விஷயத்தை அந்த படிப்பு படிக்கிறவர்கிட்டையும் நம்ம கேட்டு பார்ப்போமா. வாங்க, யார் வராங்கன்னு கேட்டுருவோம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்
0: சார். உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் மானஸ்.
0: மானஸ்,
1: நான் மதுரையில ஒரு காலேஜ்ல பிஎஸ்சி டிகிரி விஸ்காம் முடிச்சிருக்கேன்.
0: சரிங்க.
1: அண்ட் இன் ஃபியூச்சர்ல நான் பிஎஃப்எக்ஸ் படிக்கிறதுக்காக பெங்களூர் இன்னும் கொஞ்ச நாள்ல கிளம்புறேன்.
0: சரிங்க. அதாவது இந்த விஸ்காம் அப்படிங்கிற படிப்பினுடைய இது எந்தெந்த துறைகளில் எல்லாம் பயன்படுது, இல்லை இந்த இந்த ஒரு படிப்புக்கு பின்னாடியே வேற உள்ளடக்க துறைகள் வேற எதுவும் இருக்குது, வேற படிப்புகள் எதுவும் இருக்கா?
1: ஷியோர் சார். அதாவது விஸ்காம்ன்ற வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லைக் பேரண்ட்ஸ், நான் மீட் பண்ண பேரண்ட்ஸ், நான் என்னோட கொலீக்ஸ் இருப்பாங்களே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க விஸ்காம் எடுத்தாலே சினிமா ஃபீல்டு பத்தி தான் சொல்றீங்க, பசங்க வந்து சினிமால இருக்க பசங்க மட்டும் தான் வரணுமா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனாவே இருக்கு.
0: சினிமா பார்த்து கெட்டு போறாங்க, சினிமாவுக்கே போனா ரொம்ப கெட்டுவாங்க அப்படின்னு நினைச்சாங்களா?
1: ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். அது எப்படி, பசங்க சினிமாக்கு போனா ஃபீல்ட் இருக்கா, அங்க உள்ள போனா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, அவங்க உள்ளக்க சாதிக்க முடியுமா அப்படின்ற பயம் தான் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல என்னுடைய ஜூனியர்ஸோட பேரண்ட்ஸா இருக்கட்டும்.
0: சரிங்க, புரியுது.
1: எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கு.
0: இப்போ இந்த பயம் போகணும் அப்படின்னாக்க இந்த துறையில இருக்கிற வேறு வேறு வேலை வாய்ப்புகள் என்ன?
1: இதுல பேசிக்கலா டிராயிங் பண்ற, நல்லா டிராயிங்ல நல்லா ப்ரொஃபிஷியன்டா இருக்கவங்களுக்கு வந்து பெஸ்டா ஸ்டோரி போர்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இல்ல நான் ஆடியோ மட்டுமே ஒர்க் பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ற ஆர்ஜே அந்த மாதிரி ஒர்க்ஸ் இருக்கு. இல்ல விஜே நம்ம டிவில பாக்குறோம்ல,
0: ஆமாங்க,
1: வீடியோ ஜாக்கீஸ் எல்லாரும் பேசுவாங்களே, நம்ம ஆர்ஜே பாலாஜி அந்த மாதிரி வேலைகள் நிறைய இருக்கு. அப்படி இல்லைன்னா நியூஸ் ரிப்போர்ட்டிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி மதன் கோரி மாதிரி வீடியோஸ் போட்டு அதுல இருந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். இல்ல நிறைய ஃப்ரீலான்ஸ் தொழில நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஸ்கோப்ஸ் அல்டிமேட்டா நிறைய இருக்கு. இதுல
0: நீங்க இதுல எதை தேர்ந்தெடுத்தீங்க?
1: இதுல ஆக்சுவலா VFX சொல்லி ஒரு ஸ்பெசிபிக் ஃபீல்ட் இருக்கு.
0: அப்படின்னா அது என்ன? VFX என்னது?
1: ஆக்சுவலா VFX ஓட ஃபுல் ஃபார்ம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ். ஓகேவா?
0: விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதாவது பார்க்கிற விஷயங்களை வந்து மாத்தி கொடுக்கிறது.
1: ஆமா சார்.
0: அதுக்கு பின்னணி இசை அல்லது அதை வடிவமைக்கிறது இல்லீங்களா?
1: ஆமா.
0: ஒரு உதாரணமா சொல்லணும்னா,
1: ஒரு சிம்பிளர் மேஜிக்ல சொல்லணும்னா, மேஜிக் எப்படி சொல்றேன்னா, பாகுபலி படம்லாம் பார்த்திருப்போம்ல நம்ம?
0: ஆமா ஆமா.
1: அதுல அந்த காலமாடு ஃபைட் சீன்லாம் வந்து
0: புரியுது புரியுது.
1: ஆமா
0: ஆமா.
1: சோ அதுக்கு பதிலா ஒரு 3D கம்ப்யூட்டர்ல ஜெனரேட் பண்ண காலமாட வச்சு தான் சண்டை போட விட்டுருப்பாங்க.
0: ஆமா, அத தான் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் சொல்லிடுறோமே.
1: ஆமா, அது கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் சொல்லிடுறோமே, அதுவே தத்ரூபமா ஓரளவு கொண்டு வராங்களே.
0: ஆமா,
1: செட் கூட

0: ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ணது.
1: உதாரணத்துக்கு நம்ம இது அவதார் படத்தை சொல்லலாம்.
0: அவங்க ஆக்சுவலா வந்து ஒரு தனி ஸ்டுடியோவே வச்சிருக்காங்க, அந்த ஸ்டுடியோக்குள்ள போகணும் எனக்கு, அதுக்காக தான் அடுத்து முக்கியமா படிக்க போறது.
1: அதாவது என்னன்னா, நம்ம நிஜ உலகுக்கு எட்டாத கற்பனையான விஷயங்களை தத்ரூபமாக கொண்டு வருவதற்கான இந்த விஷ்காம் அப்படிங்கிற படிப்புக்குள்ள இருக்கிறது VFX அப்படிங்கிற இன்னொரு படிப்பு, அப்படிதானே?
0: ஆமாங்க சார்.
1: சரி, மிகச்சரியா சொல்லியிருக்கிறீங்க. இதுக்கு அடிப்படையா பிளஸ் டூல என்ன குரூப் படிச்சிருக்கணும்?
0: இதுக்கு பிளஸ் டூ குரூப் வந்து முக்கியம் கிடையாது ஆக்சுவலா. இது வந்து நம்மளுக்கு பேசிக்கலாவே ஒரு கிரியேட்டிவ் பிரெயின் இருக்கு, நம்மளுக்கு யோசிக்கிற திறன் வந்து இருக்கு, இமேஜின் பண்ற திறன் இருக்குனாலே இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
2: எந்த குரூப்பா இருந்தாலும் எலிஜிபிள், எந்த குரூப்பா இருந்தாலும் எலிஜிபிள்,
1: எந்த பிரிவாக இருந்தாலும் எலிஜிபிள் தான், விஸ்காம் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான்.
2: ஆமா,
1: ஊடகத்துறைகளில் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களில் இது எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் அள்ளி கொடுக்கக்கூடிய துறை இது, அப்படி
0: தானே?
1: சினிமாக்குள்ளேயே போயிருவேன், அது இல்லாம அதுல எக்கச்சக்கமான பிரிவுகள் இருக்குது அப்படிங்கறதையும் தெளிவா சொன்னாங்க. அதனால் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, விஸ்காம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே இவ்வளவு இருக்கா, இல்லை அது மாதிரி வேற வேற படிப்புகள் இருக்குங்களா?
0: விஸ்காம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் உங்கள் ஃபீல்டு உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க, அதில் உங்களுக்கு எதில் ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நம்ம அதுக்குள்ளே போய்க்கலாம். நான் 12th முடிக்கும் போதே எனக்கு ஐடியா இருந்துச்சு, நான் விஷுவல் எஃபெக்ட் ஆர்டிஸ்டாக தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் விஸ்காம் எடுத்து உள்ளக்க போனேன்.
1: சரி, இப்போ சமீபத்தில் உங்களுக்கு அதுக்கான
0: பெயர்
1: இல்ல, இப்ப சமீபத்தில் ஏதாவது வேலை வாய்ப்புகள் கேம்ப் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்களா?
0: நான் இந்த வொர்க் ஷாப்ல போவேன் சார், நடத்துவாங்க எப்படி பண்றாங்க, சினிமா லெவல்ல எப்படி பண்றாங்க, ஆர்ட் டைரக்டர் லெவல்ல எப்படி பண்றாங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறைய அட்டன் பண்ணுவோம்.
1: சரிங்க, சரி, பரவாயில்ல. ஆனா நிச்சயமாக இந்த துறையில வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதனால பயப்படாம இயல்பாவே உங்களுக்கு கற்பனை திறன், படைப்பு திறன், இந்த மாதிரியான திறன்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பிளஸ் டூ முடிச்சுட்டு எந்த பிரிவாக இருந்தாலும் இந்த படிப்பு தேர்ந்தெடுத்து படிக்கலாம்,
0: அப்படிதானே?
1: நல்லதுங்க, இணைப்பில் வந்தமைக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி, உங்களை சந்திச்சில மகிழ்ச்சி, நல்லதுங்க, நன்றிங்க. இப்போ கலைச்செல்வன் ஐயா அவர்கிட்ட நம்ம பேசிடுவோம். ஐயா, உங்களுக்கு இந்த குறிப்பு இன்னொரு முக்கியமான சில துறை வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் சொல்கிற, இன்றைக்கி சமீபத்தில் என்ன சொல்கிறது, அதிகமாக பெருகி போனது உணவு கடையும் ட்ரெஸ் கடையும் தான் சொல்லுவாங்க, ஆடை கடைகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆடை வடிவமைப்பு துறையில் என்னென்ன மாதிரியான படிப்புகள் பிரிவுகள் இருக்குங்க
2: சார்? அதுக்கு வந்து பிஎஸ்டி
1: சிடிஎஃப்டின்னு சொல்லுவாங்களே, சிடிஎஃப்டி.
2: காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்ட்டு,
1: ஆடை வடிவமைப்பு மற்றும் அழகியல் உருவாக்கம். அதே போல வாய்ப்புகள் இருக்கு, அதே போல ஆடை அலங்கார வணிகம் துறை அதுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதே போல துணி வடிவமைப்பு கையாள்றதுல அந்த மாதிரி விஷயங்களுக்கு. இந்த துறை சார்ந்த படிப்பு படிச்ச ஒரு மாணவி இப்ப நம்ம சந்திச்சிருவோமா? வாங்க, வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ சார்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
3: ஆ, நல்லா இருக்கேன்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் சனோஸ்.
1: சனோஸ்மா, சரிங்க, என்ன படிக்கிறீங்க?
3: நான் வந்து 3rd இயர் காஸ்டியூம் டிசைனிங் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறேன், மாணிக்கம் ராமசாமி காலேஜ் இருக்கு.
1: சரிங்க, பரவாயில்லைங்க. இப்போ இந்த படிப்புல இருக்கிற அடிப்படையாக நீங்கள் எந்த மார்க் எடுத்தால் அது உள்ளே போயிருப்பீங்க? மார்க்கு அப்படிலாம் எதுவும் இருக்குதுங்களா? இந்த குரூப் தான் எடுத்துருக்கணும் அப்படி ஏதாவது இருக்கா?
3: இல்லை சார், அப்படி

0: அதெல்லாம் கிடையாது. நான் வந்து காமர்ஸ் குரூப் தான் எடுத்தேன் 12th ல.
1: சரிங்க.
0: அண்ட் 350 எடுத்தேன். சோ ஆனா நான் ஜாயின் பண்ணிட்டேன் இந்த டிபார்ட்மெண்ட்ல.
1: இதுக்கு அடிப்படையான திறன் என்ன சொல்லுவீங்க?
0: நமக்கு பேசிக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நமக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஸ்கில்ஸ் தான் சார். சோ அந்த டிசைனிங் இன்ட்ரஸ்ட் எல்லாமே இருந்துச்சுனா அந்த ஃபீல்ட் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
1: சரி, இந்த பாட பகுதிக்குள்ள இருக்கிற உட்பிரிவுகள் எல்லாம் என்னென்னலாம் இருக்கு? அதாவது இது இல்லாமல் ஆடை வடிவமைப்பு மட்டும் இல்லாமல் வேற எந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள பாருங்க. உதாரணத்துக்கு செராமிக் டிசைன்ஸ் எல்லாம் சொல்றாங்களே.
0: ஆமா சார், அது நாங்க கத்துக்கல சார். பட் எங்க ஃபேஷன் ரிலேட்டடாவே ஜுவல்லரி டிசைனிங், அதுக்கப்புறம் அக்சசரி டிசைனிங், பேக்ஸ், ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ் அந்த மாதிரி நாங்க வந்து லேர்ன் பண்றோம். அது போக டிராயிங்ல வந்து இல்லஸ்ட்ரேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம ஒரு டிசைனை வந்து ஸ்கெட்ச் பண்றதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் வந்து முக்கியம்.
1: சரிங்க.
0: அதுக்கப்புறம் விஷுவல் மர்ச்சன்டைசிங்கும் பண்றோம் சார். ஒரு டிஸ்பிளே நம்ம எப்படி ப்ராப்பரா பண்ணணும், எப்படி கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்.
1: இப்போ இந்த உதாரணமா இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் எந்தெந்த பொருள் எங்கெங்க வைக்கிறது?
0: ஆமா சார், சூப்பர் மார்க்கெட் விட இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் ரிலேட்டடா தான் நாங்க படிப்போம்.
1: ஓ, உங்களோட துறை வந்து அது சம்பந்தப்பட்டது.
0: அந்த மாதிரி பெரிய ஷாப்ஸ்ல எல்லாம் எப்படி வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, விண்டோ டிஸ்ப்ளே எப்படி பண்ணணும், அந்த மாதிரி நாங்க கத்துப்போம்.
1: ஓ, சரிங்க சரிங்க சரிங்க. இந்த படிப்புக்கான எதிர்காலம் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன மாதிரி துறைகளை வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு?
0: இதுல வந்து ஃபேஷன் டிசைனர் தான் மோஸ்ட்லி ஆகலாம். சோ டிசைனிங் ஃபீல் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ஃபேஷன் டிசைனர் ஆகலாம். அதுக்கப்புறம் மாடலிங் அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். அக்சசரி டிசைனர், ஜுவல்லரி டிசைனர், அப்புறம் ஸ்டைலிஸ்டா கூட ஒர்க் பண்ணலாம்.
1: சரிங்க.
0: அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி சைடுன்னு போனோம்னா நம்ம மர்ச்சன்டைசர், விஷுவல் மர்ச்சன்டைசர், அப்புறம் மேனேஜ்மெண்ட் கூட பண்ணலாம் சார்.
1: ஓ, அருமங்க, நன்றிங்க.
0: முக்கியமா
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: இல்ல, நம்ம ஒரு சொந்தமா ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சார்.
1: சொந்தமா பொட்டி, இந்த பொட்டிக்கெல்லாம் வைப்பாங்களே?
0: ஆமா சார். சோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஸ்கோப் இருக்கு.
1: ஐயோ, சுய தொழில் தொடங்குறதுக்கு இந்த படிப்பு ரொம்ப உதவிகரமா இருக்கும்.
0: ஆமா சார், நம்மளாவே வந்து ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல நான் வர்க் பண்ற மாதிரி.
1: அருமை, நன்றிங்கம்மா. உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க.
0: தேங்க்யூ சார்.

0: கோடை பண்பலை 100.5 அடுத்தது என்ன நிகழ்ச்சியில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஏறக்குறைய நிறைவு நகரத்துக்கு வந்தாச்சு. ஐயா வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? உங்களுடைய கல்லூரி மாணவியும் பேசுனாங்க.
1: ஆமாம்,
0: அருமை அருமை. இப்போ என்னென்னா, இன்னும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான துறைகளில் படிப்புகள் கொட்டி கிடக்கு, அப்படி தானே ஐயா? ஃபேஷன் டிசைனிங் இல்லை, அவர் சொன்ன மாதிரி விஸ்காம் சம்மந்தப்படி, இது இல்லாமல் தீயணைப்பு துறை சார்ந்த படிப்புகளும் கூட நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படின்னு ஒரு கோர்ஸ்,
1: சேஃப்டி இன்ஜினியரிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு.
0: ஆமாங்க,
1: அது வந்து இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் தான் ஆஃபர் பண்ணுறாங்க.
0: ஓஹோ,
1: சேலம்ல இருக்கிற ஒரு கல்லூரியிலையும் திருச்சியில நம்ம இருக்கிற என்ஐடிலையும் வந்து அந்த கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இப்போ சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சேஃப்டி இன்ஜினியரிங் சொல்லி போஸ்ட் கிராஜுவேஷன் நாங்கள் வச்சிருக்கோம். அந்த கோர்ஸ்
0: பிஜி கோர்ஸா இருக்கு.
1: ஆமா, பிஜி கோர்ஸா இருக்கு.
0: சரிங்க.
1: ஸோ இது முடிக்கிறவங்க வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகள சேஃப்டி ஆபீசரா போவாங்க.
0: பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல நேரடியா அரசினுடைய தீயணைப்பு துறையில இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே போல கடலியல் சார்ந்த துறைகள்ல என்னென்ன படிப்புகள் இருக்குங்க?
1: அதுக்கு வந்து மெரைன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதுல வந்து மெர்ச்சன்ட் நேவின்னு ஒண்ணு இருக்கு.
0: சரிங்க.
1: இந்த மெர்ச்சன்ட் நேவிக்கும் வந்து லாயர் எடுத்துக்குவாங்க, ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க.
0: சரிங்க.
1: அது வந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் பேர் இந்த கோர்ஸுக்கு.
0: சரிங்க சரிங்க. ஓ, நாட்டிக்கலா?
1: பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் பேர் இந்த கோர்ஸ்.
0: அப்போ ஓசியோனோகிராஃபி அண்ட் காஸ்டல்னு ஒன்று சொல்றாங்களே.
1: ஓசியானோகிராஃபி இருக்கு, ஓசியானோகிராஃபின்ற கோர்ஸ் இருக்கு பிஎஸ்சியில.
0: சரிங்க.
1: பட் ஆனால் நீங்க கடல் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க போகணும் அப்படின்னா அந்த நாட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி.
0: ஓ, சரிங்க சரிங்க.
1: ஆமா ஆமா, இது வந்து இங்க சென்னையில உத்தண்டியில வந்து மத்திய அரசால் நடத்தப்படுற ஒரு கல்வி நிறுவனம் இருக்கு.

0: அந்த நிறுவனத்தில் இவங்க வந்து அந்த அந்த கோர்ஸஸ் படிக்கலாம் படிக்கலாம்.
1: சரிங்க, அது அதையெல்லாம் விட நான் ரொம்ப ஆச்சரியம், வந்து சாக்லேட் தயாரிப்பு சம்மந்தப்பட்ட படிப்புகள் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் விதவிதமான தனித்துவமான படிப்புகள் நிறைய இருக்குது.
0: பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ்னு பேருங்க அதுக்கு.
1: சரிங்க.
0: ஆமாம், ஸோ அது வந்து சென்னையிலையும் எங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துலேயே வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு.
1: சரிங்க, இப்போ நம்ம நெருங்கி நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த 12ஆம் வகுப்பு முடிச்சு இப்படி தனித்துவமான படிப்புகளை தேட நினைக்கிற இந்த மாணவ செல்வங்களுக்கு சுருக்கமாக நீங்கள் சொல்ல வருகிற அறிவுரை என்னவாக இருக்கும்
0: சார்? இந்த மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு பெரிய வளர்ந்து வர நாடு.
1: அருமை.
0: இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப நல்ல நிலையை நோக்கி போகுது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் உலகத்தில் இல்லாத எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா, இப்பொழுது இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 71% வந்து 18-32 வயசுக்குள்ளார இருக்கிற அந்த இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட 71% இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை பன்னாட்டு நிறுவனங்களும் இந்தியாவில் தொழில் தொடங்க வராங்க.
1: அதனால எதிர்காலத்தில் தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், அதுக்கான படிப்புகளும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும்
0: வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள் இங்க மட்டும் இல்ல, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்புகளும்
1: வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதனால நம்மள காலத்துக்கு ஏத்தது மாதிரி தன்னை தகவமைச்சுக்கல அப்படின்னாக்க நாம எதிர்காலத்துல கல்வியில நம்ம கைவிடப்படக்கூடிய சூழலும் வரும். அதனால என்னென்ன படிப்புகள் இருக்குன்றது இன்னும் தேடி தேடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வசதியா இருக்கும். இதுக்கு பொருளாதாரம் பற்றிய கவலைகளையும் பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு நம்ம சேர்த்தே சொல்லிடுவோங்க ஐயா.
0: ஆமா ஆமா, பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய தடையே இல்லை. கல்வி முன்னேற்றத்துக்கு பொருளாதாரம் ஒரு தடையே இல்லை.
1: நன்றிங்க ஐயா. இந்த ஒரு மணி நேரமும் நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டிருப்பாங்க. அனைவருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம்.
0: மிக்க மிக்க நன்றி சார். வாய்ப்பு அளித்த உங்களுக்கும், கேள்விகள் கேட்ட அனைத்து நேயர்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வளமான எதிர்காலம் உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துதல்கள்.
1: நன்றிங்க ஐயா. கோடை பண்பலை 100.5 இது நிறைவுக்கு வருகிறது. இன்றைக்கு அடுத்தது என்ன நிகழ்ச்சி இனி தொடர இருக்கிறது? இளமை பேசுகிறது. முன்வாய் கேட்கலாம் செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 5 நாடுகள் பயணம் உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை மேலும் உயர்த்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரின் இந்த பயணம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது என்று தெரிவித்தார். உலக நாடுகளுக்கிடையே இந்தியா நம்பிக்கை மிகுந்த நாடாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் இந்த பயணத்தின் போது 57 முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் 100 பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்ய உறுதி அளித்துள்ளதையும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார். வேளாண் உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் நாட்டில் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு அக்ரிகோலா விருது வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்றும் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்தார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத்தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் தரமான சுகாதார வசதிகளை வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும்

அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா, மேலும் 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாவேகா அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இணைய உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்துறையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தமிழக வீட்டு வசதி வாரியத்தால் சென்னை ராயப்பேட்டையில் 540 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 17 அடுக்குமாடி வணிக வளாகம் கட்டப்பட்டு வருவதாக மாநில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இதனை இன்று ஆய்வு செய்த அவர், கட்டுமானப் பணிகளை உரிய காலத்தில் முடிக்க வேண்டுமென்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நாளை முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், தனித் தேர்வர்கள் www.dge.en.gov.in என்ற இணையதளத்தில் சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் நாளை காலை 11 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்குமான விடைத்தாள் நகல் பெறுவதற்கு 275 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்பொறுப்பில் இருந்த திரு அபின் தினேஷ் மோதக் குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன் வரை 6.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 72 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே, உற்சாகமான வணக்கம் மாணவ செல்வங்களே. இளமை துடிப்போடு என்றுமே மகிழ்வோடு விறுவிறுப்போடும் சுறுசுறுப்போடும் பயணிக்கும் பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களுக்காக கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. மாணவ செல்வங்கள் வரலாம் அறிமுகங்கள் 24, 24, 24 மற்ற அனைத்து மாணவ செல்வங்களும் அழைக்கலாம் 24, 24, 29 முன்னிணைப்பாக 0, 4, 5, 4, 2 இணைத்து. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில என்ன விளையாட்டுகள் விளையாட போறோம்? ஒன்று பார்த்தி சங்கிலி, மற்றொன்று இஸ்கி இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க். பார்த்தி சங்கிலி அப்படின்னா நான் ஒரு தமிழ் வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தை முடிகிற எழுத்துலேருந்து நீங்கள் தொடங்கணும். மெய் எழுத்தில் முடிஞ்சுன்னா உயிர்மெய் எழுத்து, இல்லைன்னா உயிர் எழுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் தொடங்கி நீங்கள் சொல்கிறதுல முடிக்கிறதுல நான் தொடங்குவேன். இந்த மாதிரியே விளையாடுறது தான் வார்த்தை சங்கிலி. இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க்கு அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் சொல்வேன், அந்த பொருளுக்கு தொடர்புடையது நான் சொன்னேன்னா நீங்கள் வந்து இஸ்கி இஸ்குன்னு சொல்லணும், தொடர்பு இல்லாதது சொல்கிறப்ப ரிஸ்க் ரிஸ்க்குன்னு சொல்லணும். இந்த இஸ்கி இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க்கும் வார்த்தை சங்கிலியும் தான் மாணவ செல்வங்களோட விளையாட போகிறோம். நிகழ்ச்சி போறோம் முதல் மாணவ செல்வம் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க.

0: நீங்க ஒண்ணு கேட்க மாட்டீங்க மேம்.
1: நான் பேசுறது கேக்கலையா?
0: ஆ கேக்கல, நீங்க பேசுறது
1: இப்ப கேக்குதா?
0: கேக்கலங்க மேம். இன்னும்
1: கொஞ்சம் நீங்க வானொலியை விட்டு தள்ளி வந்துருங்க. தள்ளி வந்துட்டு உங்க மொபைல்ல லவுட் ஸ்பீக்கர் கூட போட்டுக்கோங்க, அப்ப நான் பேசுறது கேக்கும்.
0: மேம் மொபைல்ல கேட்க மாட்டீங்க மேம் நீங்க பேசுறது.
1: அப்படியா, சரி அப்ப வானொலி பக்கத்துல நின்னுக்கோங்க. ஆனா வானொலியை கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு பேசுங்க சரியா?
0: என்னங்க?
1: வானொலி பக்கத்துல போய் நின்னுக்கோங்க, வானொலியில கேளுங்க. கேக்குதா? இப்ப கேக்குதா நான் பேசுறது?
0: இப்ப வானொலியில தான் மேம் கேக்குது.
1: ஆ சரி, கேக்குது இல்ல, நான் பேசுறது கேக்குது இல்ல? ஆ சரி, உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
0: என் பேர் அருண், திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் நரிக்கல்பட்டியில இருந்து பேசுறேன்.
1: என்ன படிக்கிறீங்க அருண்?
0: 10th முடிச்சிருக்கேன் மேம்.
1: ஓ, இந்த இப்பதான் 10th முடிச்சிருக்கீங்க? நேத்து தான் ரிசல்ட் வந்துச்சு அப்படிதானே?
0: வந்துருச்சு மேம்.
1: எவ்வளவு மார்க்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: 493 மேம்.
1: பரவாயில்லையே. நீங்க தான் ஸ்கூல் ஃபர்ஸ்டா?
0: இல்லைங்க மேம், ஸ்கூல் செகண்ட்.
1: ஓ செகண்ட், பரவாயில்ல. ஃபர்ஸ்டோ செகண்டோ ஆனா நம்ம வந்து வந்துட்டோம்ல.
0: ஆமாங்க மேம்.
1: ஓ, அதுக்காக என்ன முயற்சி பண்ணீங்க இவ்வளோ மார்க் வாங்குறதுக்கு?
0: என்னங்க மேம்?
1: இல்லை 492 மார்க் வாங்கியிருக்கீங்களே, இந்த மார்க் வாங்குறதுக்கு ஒரு வருஷமா என்ன ரொம்ப முயற்சி பண்ணீங்கன்னு கேட்குறேன். படிச்சுட்டே இருந்தீங்களா இல்லை கொஞ்சம் விளையாடுறது எல்லாமே இருந்துச்சா?
0: எல்லாமே தாங்க மேம் இருந்தது.
1: ஓ, எல்லா இருந்தாலும் படிப்பில் கவனமாக இருந்தீங்க அப்படியா?
0: ஆமாங்க மேம்.
1: சரி, மற்ற இப்போ 9th டென்த்து போகிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்வீங்க?
0: அவங்களுக்கு டிப்ஸ் சொல்லணும்னா, படிக்கிறது எல்லா நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறத விட, படிக்கிற நேரத்துல கரெக்டா படிக்கணும் மேம்.
1: அதாவது புரிஞ்சு படிக்கணும்.
0: ஆமாங்க,
1: மொட்டை மனப்பாடம் பண்ண கூடாது.
0: அவங்க லெசன் நடத்துறப்பே நம்ம வந்து என்ன சொல்ல வராங்கங்கறத நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் மேம்.
1: ஓ சரி சரி. அதனால பாருங்க, மாணவ செல்வங்களே சொல்லிட்டாங்க அருண், எதுனாலும் நீங்க வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க, புரிஞ்சு படிங்க. அன்னன்னைக்கு படிச்சிட்டீங்கனாலே உங்களால வந்து அந்த முழு ஆண்டு தேர்வுல வந்து சிறப்பா எழுத முடியும் சரியா? சரியா அருண், சரி விளையாட ஆரம்பிப்போமா?
0: ஆரம்பிக்கலாங்க.
1: உங்களுக்கு வந்து வார்த்தை சங்கிலி, நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அது முடிகிற எழுத்துல நீங்க தொடங்கணும் சரியா?
0: ஓகேங்க.
1: சரி, நம்ம வந்து நம்மளோட படிப்பு சம்பந்தமாவே போவோம். கல்வி உங்களுக்கான வார்த்தை. வி, வீல ஒரு தமிழ் வார்த்தை சொல்லுங்க அருண்.
0: விளக்கு.
1: குன்று. ஊல சொல்லுங்க.
0: என்னங்க?
1: ஊ, ஊ குரில் ஊ இல்ல நெடில் ஊல கூட சொல்லுங்க. நிறைய வார்த்தைகள் இருக்கே.
0: உலை.
1: ஐந்து. ஐந்து. தூ.
0: ஐவர். ஐந்து வந்ததுன்னா தூல
1: சொன்னாங்க. தூ.
0: துளிர்.
1: ராசி. சி.
0: சிங்கம்.
1: மகிழ்ச்சி.
0: சிறப்பு.
1: புன்னகை.
0: கைபேசி.
1: சிந்தனை. ஐ. ஐல வார்த்தை.
0: ஐயம்.
1: வாழ்த்துக்கள் அருண், சிறப்பா விளையாண்டீங்க. தெரியாதுன்னு சொன்னீங்க, சிறப்பா விளையாண்டீங்க. தொடர்ந்து அடிக்கடி நிகழ்ச்சியில பங்கு பெறுங்க சரியா?
0: ஓகே மேம்,
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை பண்பலை நேயர்கள், இப்போ நம்ம எங்க இருந்து நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்குன்னா, பிரையன் பூங்கால இருந்து வளம் வந்துட்டு இருக்கு. நம்மகிட்ட பேசுறதுக்காக நண்பர் காத்திருக்காங்க. நண்பர்னா சொல்லணும், ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கடைசி சொல்கிறேன். இப்போ அவங்க நண்பரை சந்திச்சிடலாம். வணக்கம் யா, அவங்க பேர், எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லலாமா?
3: வணக்கம், என்னோடய பேர் வந்து சுப்ராஜ். திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். ஃப்ளவர் ஷோ அப்படின்னாங்க, சரி அதை பார்க்கலாம் அப்படின்றக்காண்டி வந்திருக்கோம். எல்லாமே நல்லாயிருக்கு, டெக்கரேஷன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை பார்க்குறக்காண்டி கொடைக்கானலோட குளிர்ச்சியாக

0: அனுபவிக்கிறக்காண்டி வந்திருக்கோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். வணக்கம்.
1: அதாவது பருவநிலை, அது வானிலை நல்லா இருக்கு. அது வந்து இந்த பகுதியை குளுமையாக வச்சிருக்கு. கண்ணுக்கு குளுமையாக மலர் கண்காட்சி இருக்கு, அப்படிதானே?
0: கண்ணுக்கு குளுமையாக எல்லாமே இருக்கு, மலர் கண்காட்சி அதை விட அருமையாக இருக்கு.
1: சரி, நீங்க இதில் பார்த்து ரசிச்சது சார், என்ன அழகாக பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏதாவது பார்த்து யோசிச்சிங்களா? நல்லா இருக்கே அப்படின்னு ஏதாவது தோணுது?
0: பார்த்தது எனக்கு ரொம்ப வந்து நம்மளோட மாவட்டத்தை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த திண்டுக்கல் ஃபுட்டு என்ட்ரன்ஸில் நான் வந்தோடனே அதுதான் பார்த்தேன். பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். நம்மளோட பாரம்பரியத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து கொண்டு போகிறோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த டெக்கரேஷனுக்கு அலங்கரிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது.
1: நம்ம ஒரு பொய்சார் குறியீடுன்னு இருக்குது, அதை தோரண

0: மாவட்டத்தை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த திண்டுக்கல் ஃபுட்டு என்ட்ரன்ஸில் நான் வந்தோடனே அது தான் பார்த்தேன். பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். நம்மளோட பாரம்பரியத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து கொண்டு போகிறோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த டெக்கரேஷன் அலங்கரிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது.
1: நம்ம ஒரு புவிசார் குறியீடுன்னு இருக்குது, அதை தோரண வாயிலில் அழகாகவும் வச்சுருக்காங்க. பார்க்குறப்ப கீழே பூட்டு திண்டுக்கல் பூட்டு புவிசார் குறியீடுன்னு குறிப்பிட்டு பூவில் அழகாக அலங்காரமும் பண்ணியிருக்காங்க. இது எத்தனாவது முறை வரீங்க?
0: நான் வருஷம் வருஷம் வந்துடுவோம், பட் இந்த தடவை லேட்டு. இதுக்கு முன்னாடியே வந்து போயிடுவோம், இந்த தடவை லேட்டாக தான் வந்திருக்கோம்.
1: சரி, நான் ஏன் அவங்கள ஆரம்பத்தில் நண்பன் சொன்னேன்னா, காவல்துறையில் அவங்க பணி செய்கிறாங்க. காவல்துறை நமது நண்பன். பணி நிமித்தமாகவும் ஒரு சுற்றுலாத்தலத்துக்கும் நிறைய வேலைகள் காவல்துறைக்கு இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு காவல்துறையிலிருந்து மக்களோட ஒத்துழைப்பு எப்படி இருக்குது, உங்களுடைய வேலை எப்படி இருக்குன்னு சொல்லாமல் இந்த மலர் கண்காட்சி தொடர்பாக?
0: ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை நண்பன் சொன்னதில் ரொம்ப சந்தோஷம். அதை நாங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா நானும் உங்களை நண்பனாக தான் ஏற்றுக்கிறதுக்கு நாங்களே ரொம்ப பாடுபடுறோம். நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க பொதுமக்கள் தான் எங்களை என்றைக்குமே. நாங்கள் சரியாக இருந்தோம் அப்படின்னா அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லா அட்டாச் ஆவாங்க. நான் எங்களோட தாட்டுமே முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு விஷயத்தை நல்லதை பண்ணணும் அப்படின்றது தான். அந்த வகையில் ரொம்ப சப்போர்ட்டிவ்.
1: இப்போ பொதுமக்களும் உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தரோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. காவல்துறையோட முழு ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாக நடைபெற்றுட்டுருக்கு. பொதுமக்களும் காவல்துறையினர் சொல்கிறத முறையாக கடைபிடித்து அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்தோன்னா, நம்ம மாவட்டம் சார்பாக ஒரு சுற்றுலாத்தலம், ரொம்ப உலக அளவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு ரொம்ப சிறப்பாகவும் அருமையாகவும் நடக்குது. இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, காவல்துறையோட பங்களிப்பு ரொம்ப இன்றியமையாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கள்கிட்ட உங்களோட அனுபவத்தை பகிர்ந்ததற்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றிகள்.
0: மிக்க நன்றி சார். வணக்கம்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன? பாடல் கேட்கலாம், எங்களுக்காக என்ன பாட்டு கேட்கலாம்?
0: சூர்யா படத்துலேருந்து அனல் மேலே பனித்துளி எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு.
1: வாரணமாயிரம் படத்துலேருந்து?
0: வாரணமாயிரம் படத்துலேருந்து.
1: சரி, இந்த பாடல் பிடிக்கிறதுக்கு எதுவும் காரணம் இருக்கா?
0: அதோட வரிகள், அவர் வந்து அந்த ஆர்மியில் இருக்கக்கூடிய ஃபேமிலியாக இருக்கக்கூடிய அந்த அட்டாச்சு அந்த சுச்சுவேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று.
1: அனல் மேலே பனித்துளி. இங்கே நாங்கள் குளிரான இடத்துல பனித்துளியை ரசிச்சுட்டு இருக்கோம். பாடல் உங்களுக்கு அனல் மேலே பனித்துளி. வாரணம் ஆயிரம் படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

8:25 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறதுல வார்த்தை சங்கிலி இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுகள் தான் மாணவ செல்வங்களோட விளையாடிட்டு இருக்கோம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் மாணவ செல்வம், அங்க வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.

0: வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் ஆர் மோகன பிரசாந்த்.
0: மோகன பிரசாந்த், என்ன படிக்கிறீங்க?
1: ஹலோ அக்கா, நீங்க பேசுறது கேட்கல.
0: வானொலிட்ட இருந்து பேசுறீங்களா? நான் பேசுறது கேக்கும்.
1: ஆ, கேக்குதுக்கா.
0: என்ன படிக்கிறீங்க? கொஞ்சம் வானொலி அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப கேக்குதா?
1: ஆ, கேக்குதுக்கா.
0: கொஞ்சம் இன்னும் வானொலி அளவு கொஞ்சம் குறைங்க, இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசுறது எதிரொலிக்கும்.
1: கிஸ் படத்துல இருந்து திருடி பாடல்.
0: நம்ம ஃபர்ஸ்ட் விளையாடணும், அப்புறம் தான் பாடலாம், சரியா?
1: ஆ, சரிக்கா.
0: ஆ, சரி. உங்களுக்கான விளையாட்டு வந்து இஸ்கி இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க், விளையாடலாமா? கேக்குதா?
1: ஆ, சரிக்கா.
0: சரி, இஸ்கி இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க்னா நான் ஒரு பொருள் சொல்வேன், அந்த பொருளுக்கு சம்பந்தமானது சொன்னேன்னா இஸ்கி இஸ்கு சொல்லணும், சம்பந்தம் இல்லைன்னா ரிஸ்க் ரிஸ்க் சொல்லணும், சரியா?
1: ஆ, தெரியும்க்கா.
0: ஆ, சரி. இப்போ கொடைக்கானல் வந்து மலர் தென்காட்சி நடந்துட்டு இருக்கனால மலர்கள் தான், சரியா? மலர்கள் சொன்னேன்னா, பூக்களை பற்றி சொன்னேன்னா இஸ்கி இஸ்கு சொல்லணும், பூக்கள் இல்லாததுக்கு ரிஸ்க் ரிஸ்க் சொல்லணும், சரியா?
1: ஓகேக்கா.
0: ஆ, சரி. கனகாம்பரம்.
1: இஸ்கி இஸ்கு.
0: கரும்பு.
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: மல்லிகை.
1: இஸ்கி இஸ்கு.
0: செம்பருத்தி.
1: இஸ்கி இஸ்கு.
0: நெல்.
1: என்னக்கா?
0: நெல், நெல், நெல்.
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: செவ்வந்தி.
1: இஸ்கு இஸ்கு.
0: தாமரை.
1: இஸ்கு இஸ்கு.
0: ரோஜா.
1: இஸ்கு இஸ்கு.
0: முருங்கைக்காய்.
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: வாழைக்காய்.
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: சாமந்திப்பூ.
1: இஸ்கு இஸ்கு.
0: முல்லை.
1: இஸ்கு இஸ்கு.
0: சம்மங்கிப்பூ.
1: இஸ்கு இஸ்கு.
0: தேங்காய்.
1: ரிஸ்க் ரிஸ்க்.
0: கத்தரிக்காய்.
1: ரிஸ்க்கு.

0: யாதுமாகி நாளைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச பல்லுயிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் சென்னை வன காப்பாளர் வி சரண்யா அவர்கள்.
1: மேம், இப்ப ஒரு பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்றது வந்து சஸ்டைனபிள் பேலன்ஸ் தான். அதாவது நம்மளோட நேச்சுரல் ரிசோர்சஸ் நம்ம யூஸ் பண்றோம், அது ஒரு அழகான டேர்ம்ல சொல்லுவாங்க. ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கான நீட்ஸ வச்சுட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும்ட்டு. இது நம்ம அந்த என்விரான்மெண்ட்ல எல்லா ஸ்டெப்லயுமே ஃபாலோ பண்ணோம் மேம். ஒரு ஃபுட் செயின் அப்படின்றது வந்து ஒரு லோயர் லெவல்ல இருந்து ஒரு ஹையர் லெவல் வரைக்கும் போகுது. இதுக்கு நடுவுல ஏதாச்சும் ஒரு ஆர்கனிசம் மிஸ் ஆச்சுனாலும் கண்டிப்பா அதோட எக்காலஜிக்கல் பேலன்ஸ் மிஸ் ஆகும்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
3: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: இனிய பண்பலை கொடை பண்பலையில் இன்பமாய் இணைந்திருக்கிறோம். இது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பாரதி சங்கிலி இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுகளோட மாணவ செல்வங்கள்ட்ட உற்சாகமா விளையாடிட்டு இருக்கோம். இப்போ இணைப்பில் ஒரு மாணவ செல்வம், அங்க வணக்கம்.
6: வணக்கம்,
5: உங்க பேர் சொல்லுங்க.
6: சவித்ரா.
5: எங்க இருந்து பேசுறீங்க சவித்ரா?
6: நாமக்கல் மாவட்டம்
5: சாப்பிட்டீங்களா?
6: செத்துக்கிறீங்களா?
5: என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? நானும் நல்லா
6: விளையாடுவேன்.
5: சரி, கண்டிப்பா வரேன். நாமக்கல் வரப்ப கண்டிப்பா சவித்ராவை பார்த்து நான் விளையாட போறேன் கண்ணாமூச்சி. சரியா?
6: சரி,
5: விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கு வந்து வார்த்தை சங்கிலி. நான் வந்து ஒரு எழுத்து சொல்வேன், அது முடிகிற வார்த்தையில நீங்க வந்து திரும்ப தொடங்கணும் முதல் எழுத்துல. சரியா? சரி, உங்களுக்கான எழுத்து வார்த்தை வந்து வகுப்பு. பூ. பூ வகுப்பு. பூல தொடங்கணும்.
6: குப்பை.
5: கூல. பூ. பூ. பா. பீலாம் அந்த பூ. புல். லாவகம். லாவகம். லாவகம். மா. மா. மா. மால சொல்லணும்.
6: ஹலோ,
5: கேக்குதா?
6: லாவகமா?
5: லாவகம்ல முடிகிற எழுத்து வந்து இம்மு. மால நீங்க தொடங்கணும்.
6: ஒன்னும் புரிய மாட்டேங்குதுக்கா.
5: மா என்ன சொல்ல, மகன் மகள் அப்படி எல்லாம் வரும்ல, மகிழ்ச்சி. மா குரில். மா.
6: மரம்.
5: ஓகே. மாற்றம். மாற்றம். திரும்பவும் மா.
6: மா. மகரம்.
5: எனக்கு மாவா? மனம்.
6: மனம்.
5: திரும்பவும் மா.
6: மாலை.
5: மாலை. நானா?
6: ம்.
5: ஐகாரம். திரும்பவும் மா. இன்னைக்கு ஒரே மாதா.
6: மகன்.
5: நன்றி. ஈ. ஈல
6: இட்லி.
5: நானும் திரும்ப ஈயா? இஞ்சி. சி. சி.
6: இசை. இசை.
5: ஈல. சி. சி.

0: சி.
1: சிவப்பு.
0: புற்று.
1: ஆ
0: புற்று, இந்த பாம்பு புற்றுன்னு சொல்லுவாங்கல்ல புற்று. ஊ ஊ.
1: புலி.
0: தெரியாம சரி, அடுத்த முறை நான் நிகழ்ச்சி குறப்ப நீங்க கேளுங்க, நான் அதுக்குள்ள உங்க பேருக்கு நிறைய கண்டுபிடிச்சு வைக்கிறேன். சரியா?
1: சரி,
0: கண்டிப்பா சொல்லுவேன் அடுத்த தடவை. சரியா? மறக்காம என்கிட்ட கேட்கணும்.
1: ஓகே, லைன் கொடுத்தீங்க எனக்கு.
0: கண்டிப்பா லைன் கொடுப்பேன். சரியா சவித்ரா, கண்டிப்பா லைன் கொடுத்து அதுக்கான அர்த்தமும்
1: சொல்லுவேன்.
0: பாட்டு வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு போடுவேணும்.
1: இன்னைக்கு
0: என்ன படம் புரியல? என்ன படம் சவித்ரா? என்ன பாட்டு
1: வேணும்?
0: அதுக்கே எவ்வளவு சிரிப்பு இல்ல, அது குறை சிரிப்பா இருக்கே. ஏன் கேட்டேன்
1: கண்டிப்பா
0: குடுக்கலாம்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி பிரையன் பூங்கால மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்கிறதுக்காகவே பிரையன் பூங்காவுக்கு ஒரு குடும்பத்தினர் வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்க போறோம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: நூருலஷிஃபா.
2: நூருலஷிஃபா, ரொம்ப அழகான பேரா இருக்கு. சரிங்க. ரொம்ப அழுத்தந்திருத்தமா பேசுறீங்க. எப்பயுமே அப்படிதான் பேசுறீங்களா?
3: ஆக்சுவலி அவன் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்.
2: ஓ அப்படியா? அப்ப நிறைய மிமிக்ரிலாம் எதிர்பார்க்கலாம்
3: அப்படிதானே?
2: சரிங்க சரிங்க. ரொம்ப அழகாகவும் இருக்கு உங்க குரல். நீங்க வந்து ப்ரொஃபஷனலாக வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருக்கீங்களா இல்லை வந்து ப்ரொஃபஷனலா? சரி, ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டுக்கு தேவையான தகுதினா என்ன?
3: குரல் தான்.
2: குரல், நிறைய பேருக்கு குரல் இருக்கும், ஆனா யார அணுகிறது அப்படின்றது தெரியாது. யார போய் அப்ரோச் பண்றது? இப்ப ஒரு வாய்ஸ்
3: வந்துட்டு வீட்டுல இருந்தே பிசினஸ் பண்ற சின்ன சின்ன பிசினஸ்க்குலாம் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கேன். வெளில எதுவும் பெருசா ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு.
2: சரிங்க சரிங்க. எத்தனை வருஷமா வாய்ஸ் ஆர்டிஸ்ட்?
3: 2 இயர்ஸ்.
2: சரிங்க. ஒரே ஒரு வாய்ஸ் பேசி காமிக்க முடியுமா? நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் யாருன்னு.
3: இல்லை, ஆக்சுவலி மிமிக்ரி நான் வந்துட்டு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட் சவுண்ட்ஸ் பண்ணுவேன்.
2: ஓ,
3: டாக் சவுண்ட் பண்ணுவேன். டாக் சவுண்ட்.
2: பரா சுத்தி இருக்கவங்கள அப்படி மிரண்டு போய் நிக்கிறாங்க. சூப்பருங்க. அப்புறம்
3: அப்புறம் குக்கு. Crow sound.
2: சரிங்க. இதெல்லாம் நீங்களா பழகிக்கிட்டீங்களா இல்ல யாராச்சும் உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்களா?
3: இல்ல மேம், யூடியூப் பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே.
2: இதுல உங்களுக்கு ஆர்வம்?
3: 21 வாய்ஸஸ் பண்ணுவேன் பட் இப்போ திடீர்னு கேட்கப்போ
2: பயங்கரங்க. சரிங்க, இதுக்கு மேல வந்தீங்கன்னா நானும் வீட்டுல போய் காக்கா மாதிரி கத்தி பாக்குறேன். ஆல்ரெடி அப்படிதானமா இருக்கு அப்படின்னு கேடிங்க. உங்க பேர் சொல்லுங்க.
4: சஃபினா பர்வீன்.
2: சஃபினா பர்வீன், நீங்க எங்க இருந்து வரீங்க?
4: தஞ்சாவூர்ல இருந்து
2: வரேன். இந்த வட்டம் மலர் கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு நம்ம கொடைக்கானல்?
4: ரொம்ப நல்லா இருக்கு.
2: நல்ல வெயில் அடிக்குதே. தஞ்சாவூர்லயும் இதே மாதிரி வெயில் இருக்கா?
4: தஞ்சாவூர்ல எல்லாம் நல்ல வெயில்,
2: வேர்க்காத வெயில்.
4: இங்க வேர்க்கல, எங்க ஊர்ல வேர்க்கும்.
2: நல்லா என்ஜாய் பண்றீங்களா?
4: நல்லா என்ஜாய்
2: பண்றீங்க. வருஷம் வருஷம் வருவீங்களா?
4: இல்லை, நாள் விட்டு தள்ளி தள்ளி வர்றது.
2: சரிங்க, இந்த வருஷம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால வந்திருக்கீங்க. சரிங்க சரிங்க. கொடைக்கானல்ல பிடிச்ச விஷயம்னா எந்த விஷயம்?
5: மகிழ்ச்சி.
2: உங்க குடும்பத்தை சந்திச்சதுல என்ன பாடல் கேட்கலாம்? சரி, அது ஒரு ஆக்ட்ரஸ் சொன்னா வந்து எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆக்ட்ரஸ் வாய்ஸ் இது பண்ணியிருக்கேன் அப்படிலாம் இல்லை. இயற்கையோட இந்த வாய்ஸ் தான் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்க குரல்லே வந்து இப்போ கோடை பண்பலை 100.5 பாடல் வருது கேளுங்க. நன்றி.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அறிவிப்பு இது. 2026-2027 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமையாசிரியரை அணுகலாம். கூடுதல் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: நேரம் சரியாக 8:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இன்று பேசிய உள்ளங்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாளையே இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேயர்களே.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம் நேயர்களே. நினைவுகளின் பள்ளத்தாக்குகளில் மிதக்கும் மேகங்களாக ராகங்கள் கொண்டு உள்ளம் கழிக்க களைப்பை களைப்பை காற்றலையில் வழியே இனிப்பாக்குவதற்கும் உங்கள் இதய வீணை கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல்.

காதல் இரு மனங்களின் பேசு பொருளானபின் காதல் இரு மனங்களின் பேசு பொருளானபின் மொழியுரைக்காத விழி அது பேசும் மொழி என்றும் காதலில் கோலோச்சிக்கொண்டே இருக்கிறது.

இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 இது கொடை தென்றல். பிறை நிலவு அவள் நெற்றியை சுட்டுகிறது. பிறை நிலவு அவள் நெற்றியை சுட்டுகிறது. இந்த இரவு அவள் முகத்தையே நிலவாய்ச் சூடுகிறது.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் இரவு 9:12. கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலோடு. காலங்கள், பருவங்கள், எது எப்படி மாறினால் என்ன? காலங்கள், பருவங்கள், எது எப்படி மாறினால் என்ன? வாழ்வின் அன்றாடங்களில் ஒவ்வொன்றுக்குள்ளும் அசராமல் அவள் நினைவு நின்று கொண்டே இருக்கிறது.

ரகசியம் என்று எதுவும் இல்லை, ரகசியம் என்று எதுவும் இல்லை. ஆனாலும் காதலின் அஸ்திவாரத்தை உன் மௌனமே அசைக்கிறது. அதனால் பேசுவேன், எப்படி தெரியுமா? உயிர் உருகும் சப்தம் கேட்டிருக்கிறீர்களா?

எத்தனை முறை சொன்னாலும் எத்தனை முறை சொன்னாலும் அவள் குழந்தைத்தனம் குறைவது இல்லை. கொட்டி கிடக்கும் நட்சத்திரங்களைப் போல அவள் மொழிவதும் வாழ்வில் முடிவதும் இல்லை.

0: நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச பல்லுயிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் சென்னை வன காப்பாளர் வி சரண்யா அவர்கள்.
1: மேம், இப்ப ஒரு பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்றது வந்து சஸ்டைனபிள் பேலன்ஸ் தான். அதாவது நம்மளோட நேச்சுரல் ரிசோர்சஸ் நம்ம யூஸ் பண்றோம், அது ஒரு அழகான டேர்ம்ல சொல்லுவாங்க. ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கான நீட்ஸ வச்சுட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும்ட்டு. இது நம்ம அந்த என்விரான்மெண்ட்ல எல்லா ஸ்டெப்லயுமே ஃபாலோ பண்ணோம் மேம். ஒரு ஃபுட் செயின் அப்படின்றது வந்து ஒரு லோயர் லெவல்ல இருந்து ஒரு ஹையர் லெவல் வரைக்கும் போகுது. இதுக்கு நடுவுல ஏதாச்சும் ஒரு ஆர்கானிசம் மிஸ் ஆச்சுனாலும் கண்டிப்பா அதோட எக்காலஜிக்கல் பேலன்ஸ் மிஸ் ஆகும்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
2: நேரம் 9:23.

மனம் நிறைக்கும் கானங்களை வானங்கள் வானவெளிகளில் தந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 கோடை தென்றல் வதனத்தின் வசீகரத்தில் இதயம் இனித்தாலும் அவளின் தொலைதூர உருவம் படிமமாய் நினைவு பாறைகளில் ஈரம் பரப்பி ஒட்டிக்கொள்கிறது.

கொடை தென்றலில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இனிய கானங்களோடு இந்த இரவை. நேரம் 9:28. அவள் அழகை வர்ணிக்க அவனுக்கு வார்த்தைகள் போதவில்லைதான். அவள் அழகை வர்ணிக்க அவனுக்கு வார்த்தைகள் போதவில்லைதான். ஆனால் அவன் அழகை இவள் சொல்வதற்கு வானமே போதவில்லையாம்.

அவள் நிழலும் பேசும் என்பதை அவள் நிழலும் பேசும் என்பதை அவள் பேசாமல் இருக்கும்போதுதான் அதிகமாக அறிய முடிகிறது. அவளை மேகத்திரையில் ஓவியம் தீட்ட வானவில் வர்ணங்கள் போதுமானதாக இல்லை.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேரம் இரவு 9:35. கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் குடை தென்றல். கடல் அலைகள் ஓய்ந்தாலும் காதல் மொழி பேசுவது ஓய்வதே இல்லை. விழி சொல்லும் பாடம் படிப்பதற்குள் இந்த முழு ஆயுளும் போதுவதில்லை.

அவளை பற்றிய நினைவுகளை அவனை சுற்றி இருக்கிற எல்லாமும் நினைவூட்டி கொண்டே இருக்கின்றன. அவள் நினைவென்னும் பசுமை படாத ஒரு பூவை கூட இதுவரைக்கும் அவன் பார்த்ததில்லை.

உறக்கம் ஓய்வுக்கு அழகு, உறக்கம் ஓய்வுக்கு அழகு. உறங்கும் போதும் அவள் இன்னும் அழகு. அவள் அழகால் பேரழகு பெற்றது தூக்கம். வர்ணிக்க வார்த்தைகளுக்குத்தான் ஏக்கம்.

நாம் யார் என்பதை காதல்தானே நமக்கு அறிமுகம் செய்தது? நாம் யார் என்பதை காதல்தானே நமக்கு அறிமுகம் செய்தது? பெண்கள் மயங்கும் பெண்ணாக நீ இருப்பது, பெண்கள் மயங்கும் பெண்ணாக நீ இருப்பது காதலுக்கே சற்று பொறாமையாம்.

இந்த பூ உலகில் எத்தனை பூக்கள் இருந்தாலும் அவள் புன்னகைக்கு ஈடு இல்லை. மலர்களுக்கு அவள் நிறம் மட்டுமல்ல, வாசனையும் வந்திருந்தது காதல் வந்தபோது.

இனிய பாடல்களோடு இனிதே ஒலிக்க இருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய குடை தென்றல் நிகழ்ச்சி. இனிய பாடல்களை உங்கள் நெஞ்சம் நிறைத்து அழகாக இனிதே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.

இரவும் இமையும் இணையும் நேரத்தில் இசையோடு நாம் இணைய கோடை பன்மலை 100.5 நினைவி சுகம். இன்றைய நினைவே சுகம் சோதிக்கரை என பழைய பெயர் கொண்ட மாவட்டம். மேக்ரூன் என்ற இனிப்பு வகைக்கு பிரபலமான ஊர். முத்து நகரமான தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம் இந்த ஒரு மணி நேரமும். நேர்கள் அழைக்கலாம் அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமான தூத்துக்குடி மாவட்ட நேயர்கள் 24 24 26 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க? வணக்கம்.

வாங்க, வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க? இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்கனால நான் பேசுகிறது அவருக்கு கேட்க மாட்டேது. இருந்தாலும் அவர் விருப்பப்பாடல் கொடுத்துடலாம்.

0: 10:09 இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம் சொல்லுவது. தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காரியிலிருந்து சிங்காரவேலுமா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: எங்க மாவட்டத்தினுடைய சிறப்புகளை அருமையாக சொன்னதுக்காக இவ்வா நடராஜன் அவர்மா அவர்களுக்கு ஒரு நன்றிமா.
0: சரி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஏமா, அந்த கன்னி பருவத்தினில பட்டு வண்ண ரோஜாமாம் பார்த்த கண்ணும் இந்த பாடலை ஒளிபரப்புமா. மிக்க மகிழ்ச்சிமா.
0: நன்றி
1: தங்களோடு உரையாடியதுக்கு.
0: சரி, கேட்டலாம். நன்றிங்க.

0: மனதை தொடும் கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களோட வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: நலமா இருக்கீங்க மேடம்?
0: நலமா இருக்கோம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் வந்து காந்திமதி மாரியப்பன் மேடம்.
0: என்ன பாடல்மா?
1: பாடல் வந்து கரும்புகள் படத்துல இருந்து மீன் கொடுத்து எழுதி மணிமகராஜன்.
0: சரி, கேட்டலாம். நன்றிம்மா.
1: நன்றி மேடம்.

0: 10:20 இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா.
1: மேடம், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தியுளம் மட்டம் கே சுப்பிரமணியத்திலிருந்து கருப்புசாமி பேசுகிறேன் மேடம். இன்ப பொம்பளைக்கு இரவு வணக்கம் மேடம்.
0: உங்களுக்கும் இரவு வணக்கம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: மேடம், இது முதல் மரியாதை படத்திலிருந்து அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன் அந்த பாட்டு.
0: சரி, பிடிச்சிடலாம். நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: இனிய காலங்களோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் முத்துராமலிங்கம்.
0: எந்த ஊர்ல இருந்துங்கய்யா பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் மார்த்தாண்டம்பட்டிலிருந்து பேசுறேன்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: எனக்கு உயிரே வணக்க படத்திலிருந்து கவிதைகள் விரியும் விழியில் அந்த பாட்டு
0: கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: இடைக்கால கீதங்களை இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொடை பன்மலை 100.5 தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக நினைவே சுகம் நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என்ன
0: பாடலமா கேக்கலாம்?
1: பாடல் வந்து புதுப்பாட்டு. பாடல் வந்து சொந்தம் வந்தது வந்தது, அந்த பாட்டு போடுங்க
0: கேட்டலாம். நன்றிமா.
1: நன்றிங்க.

0: மணி 36 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சி கோரும் தூத்துக்குடி மாவட்ட நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கயா?
1: தெட்டையபுரம் வேடபட்டி செல்வகுமார்.
0: என்ன பாடல் இங்க கேட்கலாம்?
1: எம்பூர் சந்தான எனக்கு மட்டும்தான் படத்துல இருந்து காத்து ஊத காற்று மீசு, அந்த பாட்டு கொடுங்க. வளர்க ஆண்டு வாழ்த்துக்கள். நன்றி மேடம்.
0: நன்றிங்க.

0: இது கோடை பெண்மலை 100.5 நினைவே சுகம். இப்ப இணைப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தியலம் வட்டம் மவ்வாழ்த்தத்திலிருந்து சார்லஸ்.
0: என்ன பாடுங்க கேட்கலாம்?
1: கட்டுமரக்கரன் படத்துல இருந்து வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில்
0: கேட்டலாம். நன்றி
1: நன்றி வணக்கம்.

தேனிசை கானங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது கொடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சி கரும் நேயர் வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கான விருப்ப பாடல் கொடுத்துடலாம்.

0: நிகழ்ச்சிக்கும் நிறைவான நேயர். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க, பேர் சொல்லுங்க.
1: மாவட்டம் கோவில்பட்டியில இருந்து லட்சுமி.
0: என்ன பாடலமா கேட்கலாம்?
1: அழகன் படத்துல இருந்து தப்பிட்டோம் அந்த பாட்டு.
0: கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றி.

இனிய காலங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். மீண்டும் நினைவே சுகம் கேட்கலாம் நாளை இரவு 10 மணிக்கு சேலம் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் தீபா நடராஜன். நன்றி நேர்களே.

அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம் நேர்களே. விண்மீன்கள் இமை கொட்டி கொண்டிருக்க நிலவும் தூங்கும் இந்த இரவு பொழுதை இடைவிடாத ராகங்களால் மீட்ட வருகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

நேரம் 11:28. இது கோடை பண்பலை 100.5 இனிய காணங்களை இரவை அழகாக்கி கொண்டிருக்கிறது. இது இரவு சிறகு.

ராக வீணை கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள், மாலை 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அறிவிப்பு, காலை 6 மணிக்கு வசந்த விடியல், அதில் பொதுமறை பொழிவு கேட்கலாம். பக்தி பாடல்களை தொடர்ந்து 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 அணில் பாஸ்தா ஆர்கேஜி நெய், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை. 7:20 பாட்டும் பதமும். 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வர்ஸின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம் நாளை அறிமுக நேயர்களுக்காக. 8:10 பூமிக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைகிங் பனியன்சன் பிரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 கேட்கலாம் சைபாலின் இன்று அன்று. காலை 9

0: மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். நாளை தலைப்பாக, ஒப்பிடாதீர்கள் ஏன், பிறரோடு நம்மை ஒப்பிடக்கூடாது ஏன் எனும் தலைப்பில்தான் நாளைய வானவில் வர இருக்கிறது. 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை. நண்பகல் 12 மணிக்கு ஆர்கே ஜின்னையின் யாதுமாகி. சர்வதேச பல்லுயிர் தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் வன காப்பாளர் வி சரண்யா அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வலி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல் தமாக்கா தூள். பிற்பகல் 3 மணிக்கு உயிர் எழுத்து. நாளை வர இருக்கிறது நாமக்கல் மாவட்டம் சிவகாமி ரங்கசாமி அவர்களின் பாடல்கள் தெரிவில். 3:40 பாட்டும் பதமும். 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் பூமிக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. மலை 5 மணிக்கு RKG நெய்யின் சித்திர செவ்வானம். 5:30 வைகிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம் கேட்கலாம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10 பூமிக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 6:40 பண்ணையும் பசுமையும். 7:00 அடுத்தது என்ன, ஆங்கிலத்துறை மற்றும் அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஆங்கிலத்துறை பேராசிரியர் வி பா ரதி அவர்கள். 8:00 இளமை பேசுகிறது. சொலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் ஆகிய 2 சொல் விளையாட்டுகளோடு. 8:55 சேவை செய்திகள். 9:00 கொடைத்தென்ற. நாளை 10:00 நினைவே சுகம். நாளை சேலம் மாவட்ட நேய உறவுகளுக்காக 11:00 இடவிடாத பாடல்களால் வர இருக்கிறது இரவு சிறகு. இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் இரவு, குரல் எண் 1054.

0: உள்ளதை இல்லை என்று கூறி மறைக்கின்ற செயலை கனவிலும் கூட செய்யாதவரிடம் சென்று இறந்து பெறுவது என்பது கொடுப்பதைப் போன்றே இன்பம் தருவது. குறள் எண் 1054, அதிகாரம் 2.
1: இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு.
0: உள்ளதை இல்லை என்று கூறி மறைக்கின்ற செயலை கனவிலும் கூட செய்யாதவரிடம் சென்று இறந்து பெறுவது என்பது கொடுப்பதைப் போன்றே இன்பம் தருவது. குறள் எண் 1054, அதிகாரம் 2.
2: இத்துடன் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அதிகாலை 4:51 நிகழ்ச்சிகள் யாவையும் நமது வளமையான அலைவரிசை 100.5 MHz-இல் அனைத்து மாவட்ட நேயர்களும், நியூஸ் ஆன் ஏர் எனும் ஆண்ட்ராய்டு செயலி மூலம் உலகம் முழுவதும் உள்ள நேயர்களும் கேட்டு மகிழலாம். இதுவரை எம்மோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை இதுவரை கேட்டு சுவைத்த அத்துணை நேய நெஞ்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் பேரன்பும். ஜெய் ஹிந்த்.

முத்தம் பொலிவுற பிறந்துள்ள இந்த நாள் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்துகிறது உங்கள் கோடைப்பண்பலை 100.5. தஞ்சாவூர் சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 MHz எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இன்று சகவருடம் 1948, ஜெய்ஷித 1, பராபவ வைகாசி 8, திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 மே மாதம் 22 வெள்ளிக்கிழமை, நேரம் காலை 4:57.

இனி இறைவனை இசைப்பாக்களால் அர்ச்சிக்க கோடை பண்பலையின் 1.5 அருள்மாலை. ஆகாஷவாணி கோடை பண்பலை 100.5.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, நம்மில் நாமாக இருக்கின்ற இறைவனை போற்றி புகழ கடவுளின் கருணை அருள் சக்தி இவற்றை பெற நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் கமழ செய்ய கோடை பண்பலையின் 1.5 அருள் மாலை. நிகழ்ச்சியோடு ஜி மீரி.